நேரம் 5:46. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் தெய்வீக ராகம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வாணி ஜெயராம் அவர்களின் குரலில்

நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். சக ஆண்டு 1948 ஜேஷ்ட மாதம் 20 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 வைகாசி திங்கள் 27 நாள், 2026 ஆண்டு ஜூன் மாதம் 10 தேதி புதன்கிழமை. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 101.4. தொடர்வது குரள் அமுதம்.

0: நன்மை பெருகும் போது மாறுபாட்டை மறந்து விடுவர், ஆனால் கெடுதல் வருவதற்கு அதனை மிகுதிப்படுத்துவர். குறள் எண் 859, அதிகாரம் இகல்.
1: இகல் காணாக்கம் வருங்கால் அதனை மிகழ் காணும் கேடுதற்கு.
0: நன்மை பெருகும் போது மாறுபாட்டை மறந்து விடுவர், ஆனால் கெடுதல் வருவதற்கு அதனை மிகுதிப்படுத்துவர். குறள் எண் 859, அதிகாரம் இகல்.

0: நேரம் 6 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. மத்திய அரசு 12 ஆண்டுகளை நிறைவு செய்திருப்பதை கொண்டாடவும், நீண்ட காலம் பிரதமராக பதவி வகிக்கும் திரு நரேந்திர மோடிக்கு பாராட்டு தெரிவிக்கவும் தேசிய ஜனநாயக கூட்டணி கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. ஜவஹர்லால் நேருவை பின்னுக்கு தள்ளி பிரதமர் திரு நரேந்திர மோடி 4,399 நாட்கள் பிரதமர் பதவி வகித்து சாதனை படைத்துள்ளார். அதிக நாட்கள் பிரதமர் பதவி வகித்து சாதனை படைத்துள்ள திரு நரேந்திர மோடிக்கு உலக நாடுகளின் தலைவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான பிஜேபி ஆட்சியின் 12 ஆண்டு சாதனை திட்டங்களை நாடு முழுவதும் பரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அக்கட்சித் தலைவர் திரு நிதின் நபின் தெரிவித்துள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் 2 நாள் பயணமாக பல்கேரியா மற்றும் பின்லாந்து நாடுகளுக்கு இன்று புறப்பட்டு செல்கிறார். நீட் மறுதேர்வு வரும் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில், தில்லியில் உள்ள தேசிய தேர்வு முகமை அலுவலகத்தை மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். சர்வதேச விமான பயணிகள் தில்லியை வந்தடைவதற்கு முன்னரே வாரணாசியில் குடியுரிமை மற்றும் உடைமைகள் தொடர்பான நடைமுறைகளை நிறைவு செய்யலாம் என்று சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். கடலூர் அண்ணா பேருந்து நிலையத்தில் பயணிகளுக்கான வசதிகள், வணிக வளாகங்கள் ஆகியவற்றை மாநில வீட்டு வசதித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் ஆய்வு மேற்கொண்டார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு காவல்துறையினரால் பறிமுதல் செய்யப்பட்ட 18 வாகனங்கள் 535,000 ரூபாய்க்கு ஏலமிடப்பட்டது. ஜம்மு காஷ்மீரின் பாராமுல்லா மாவட்டம் யுரி பகுதியில் கையெறி குண்டு வெடித்ததில் ராணுவ வீரர்கள் 2 பேர் உயிரிழந்தனர். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர் அருகே அனுமதியின்றி செயல்பட்ட பட்டாசு கிடங்கில் நேரிட்ட வெடி விபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர். ஓமன் கடற்பகுதியில் அமெரிக்க ராணுவ ஹெலிகாப்டரை ஈரான் சுட்டு வீழ்த்தியதாக அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். 13 வயதிற்குட்பட்டோருக்கான டென்னிஸ் வீரர்கள் தரவரிசை பட்டியலில் பெங்களூருவை சேர்ந்த சிருஷ்டி கிரண் முதலிடத்தை பிடித்துள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

பக்தி நேரம். ஒரு புதிய நாள், ஒரு புதிய தொடக்கம் பிறந்திருக்கக்கூடிய இந்த காலை பொழுது உங்கள் அனைவருக்குமே இனிமையான மகிழ்ச்சியான காலை பொழுதாக இருக்கணும்னு வாழ்த்துக்கிறது. நான் உங்கள் ஆர்ஜே சுகன்யா மற்றும் எஃப்எம் ரெயின்போ ஆர்ஜே சார்பிலும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த நாளில் நிறைய வாய்ப்புகளும் சந்தோஷங்களும் மன நிறைவும் மன அமைதியும் உங்களுக்கு கொட்டி கிடக்குது. அந்த கொட்டி கிடக்கும் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கோங்க. நிகழ்ச்சியின் முதல் பாடல் உமா மகேஷ் அவர்களுடைய குரலில் வந்துகிட்டு இருக்கு, தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: பக்தி நேரம்.
1: எஸ்பி பாலசுப்ரமணியம் அவருடைய குரல்ல பாடல் கேட்டு வரும்போது 6:13 ஆகிட்டு இருக்கு. பக்தி நேரம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. தவறாகி விடுமோ அப்படிங்கிற ஒரு சில எண்ணங்கள் தான் நம்மளை பல வாய்ப்புகளை தவற விட வைக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்கங்க. எல்லா விஷயத்துக்குமே ஒரு க்வெஸ்சன், சரியாக தவறான்னு யோசிக்கலாம், பட் இது தப்பாயிடும் தப்பாயிடும் தப்பாயிடும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்குல்ல, அது இருந்துகிட்டே இருந்ததுன்னா நிறைய வாய்ப்புகள் நம்மளை கையை விட்டு போயிடும். ஏன்னா வாய்ப்புகள் வந்த மாத்திரத்தில் நம்ம எடுத்துக்கிட்டால் தான் இப்போலாம் நம்ம கையில் அது நிற்கும், இல்லைன்னா அது அடுத்தவங்க கைக்கு மாறி போயிட்டே இருக்கும். ஒரு தடவை ரெண்டு தடவை யோசிங்க, ஆனால் அதை பற்றி தவறாயிடுமோங்கிற ஒரு நெகட்டிவ் தாட்லேயே யோசிச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த எந்த விஷயத்தையும் நம்மளால் செய்ய முடியாது. இந்த கருத்தோட அடுத்த பாடல் உங்களுக்காக பி சுஷீலா அவர்களுடைய குரலில் வந்துக்கிட்டு இருக்கு. தொடர்ந்து இணைந்திருங்கள். அது ரெயின்போ FM 101.4.

பயணத்தை நம்ம தொடங்கணும்னு வச்சுக்கோங்களேன், நடப்பதும் கிடைப்பதும் நன்மையாகத்தான் அமையும். நாம் செல்கிற பாதையை எப்போவுமே சரியாக அமைச்சிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம போய் சேர வேண்டிய இடத்த பற்றி நம்ம யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. தொடர்ந்து இணைந்திருப்போம். இது ரெயின்போ FM 101.4. கிருஷ்ண

எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களுடைய குரலில் பாடல் கேட்டு வரும்போது 6:28 ஆகிட்டு இருக்கு. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் உங்களுக்கு எஸ் ஜானகி அவர்களுடைய குரல்லேருந்து வந்துகிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி பாதையை தெளிவுபடுத்திக்கொண்டு

பக்தி நேரம். டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் அவர்களுடைய குரல் பாடல் கேட்டு வரும்போது 6:37 ஆகிட்டு இருக்கு. நல்லதை மட்டுமே நினைக்கும் மனதில் மகிழ்ச்சி எப்போவுமே இருக்குங்க. அந்த உறவை எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நம்ம ஒருத்தவங்களுக்கு என்ன தீங்கு செஞ்சாலும் அவங்களுக்கு நல்லது மட்டும்தான் செய்கிறோம், திருப்பி செய்கிறோம் அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு உள்ளம் கொண்ட மனிதர்களையும் அந்த மாதிரி உறவுகளையும் மற்ற எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் உங்களுக்காக. எஸ் சரளா அவர்களுடைய குரலில் வந்துகிட்ருக்கு, தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: 6:40 ஆகிட்டு இருக்கு. நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க
1: பக்தி நேரம்.
0: பக்தி நேரம் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு நாம வந்தாச்சு. நீலாயுள் நிறை செல்வம் குன்றா புகழ் பெற்று வாழ்க்கையில் சிறக்க வாழ்த்துக்கள். இந்த நாள் அனைவருக்குமே இனிமையான நாளாக அமையட்டும். நிகழ்ச்சியின் நிறைவு பாடலா டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் அவர்களுடைய குரல்ல பாடல் வந்துகிட்டு இருக்கு. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ரெயின்போ FM 101.4.

விரகப்பதியினிலே குழந்தை திருக்கோலம் கொடுப்பார்.

0: தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் பிரதமராக அதிக நாட்கள் பதவி வகித்தவர் என்ற சாதனையை பிரதமர் திரு நரேந்திர மோடி படைத்துள்ளார். மத்திய பிஜேபி அரசு பதவியேற்று 12 ஆண்டுகள் நிறைவடைந்திருப்பதையொட்டியும் பிரதமரின் சாதனையை கொண்டாடும் வகையிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. முதலமைச்சர் திரு விஜய் தொடங்கி வைத்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையினர் மாநிலம் முழுவதும் இன்று முதல் பணியில் ஈடுபட உள்ளனர். தமிழகத்தில் இன்று முதல் வரும் 14ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அயர்லாந்து இங்கிலாந்து அணிகளுக்கு எதிரான 2020 கிரிக்கெட் தொடருக்கான இந்திய அணியில் முகமது சிராஜுக்கு பதிலாக பிரசித் கிருஷ்ணா சேர்க்கப்பட்டுள்ளார். இனி விரிவான செய்திகள். இந்தியாவின் பிரதமராக அதிக நாட்கள் பதவி வகித்தவர் என்ற சாதனையை பிரதமர் திரு நரேந்திர மோடி படைத்துள்ளார். கடந்த 2014ஆம் ஆண்டு மே மாதம் 26ஆம் தேதி முதல் முறையாக திரு நரேந்திர மோடி பிரதமராக பதவியேற்றார். இந்திய வரலாற்றில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமராக அவர் 4,399 நாட்களாக பதவியில் நீடிக்கிறார். மறைந்த பிரதமர் பண்டிட் ஜவஹர்லால் நேரு கடந்த 1952ஆம் ஆண்டு மே மாதம் 13ஆம் தேதி முதல் 1964ஆம் ஆண்டு மே மாதம் 27ஆம் தேதி வரை பிரதமராக பதவி வகித்தார். அவர் 4,398 நாட்கள் பிரதமர் பதவியில் இருந்தார். தற்போது பிரதமர் திரு நரேந்திர மோடி நேருவின் சாதனையை முறியடித்துள்ளார். மத்திய அரசு 12 ஆண்டுகளை நிறைவு செய்திருப்பது மற்றும் திரு நரேந்திர மோடி அதிக நாட்கள் பிரதமராக பதவியில் தொடர்வதை பாராட்டும் வகையில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் அனைத்து கூட்டணி கட்சிகளின் தலைவர்களும் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் உள்ள மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் முதலமைச்சர்கள் துணை முதல்வர்களும் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்கிறார்கள். தேசிய அளவிலான வளர்ச்சி திட்டங்கள் மற்றும் உள்கட்டமைப்பு திட்டங்களின் முன்னேற்றம் குறித்தும் வரும் 2047ஆம் ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்கும் மத்திய அரசின் தொலைநோக்கு பார்வை குறித்தும் இன்றைய கூட்டத்தில் ஆலோசிக்கப்படும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். முதலமைச்சர் திரு விஜய் நேற்று தொடங்கி வைத்து சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையினர் மாநிலம் முழுவதும் இன்று பணியில் ஈடுபட உள்ளனர். பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்திற்காக முதற்கட்டமாக 354 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படுவதாகவும் புதிதாக 2,500 பணியிடங்கள் உருவாக்கப்படும் என்றும் முதலமைச்சர் திரு விஜய் தமது உரையில் குறிப்பிட்டார். இந்த சிறப்பு படை பெண்களுக்கு எதிரான குற்றங்களை முன்கூட்டியே தடுப்பதுடன் ட்ரோன் வாயிலாக கண்காணிப்பு பணியிலும் ஈடுபடும் என்று அவர் தெரிவித்தார். சிங்கப்பெண் சிறப்பு

0: அதிரடிப்படை தொடங்கப்பட்டிருப்பதை வரவேற்பதாக மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் திரு கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் இந்த திட்டத்திற்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு புதிய பணியிடங்கள் உருவாக்கப்படும் என்று முதலமைச்சர் அறிவித்திருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். அறிவிப்புகள் செயல்பாட்டிற்கு வந்து ஒவ்வொரு பெண்ணுக்கும் அரணாக அமையும் என்று தாம் நம்புவதாக திரு கமல்ஹாசன் அதில் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மத்திய அரசின் முத்ரா வங்கி கடன் திட்டத்தின் மூலம் சிறு குறு தொழில் நிறுவனங்கள் பயனடைந்து வருகின்றன. வேலூர் மாவட்டத்தில் இந்த கடன் திட்டம் தொடங்கப்பட்டது முதல் இதுவரை 41,000 மேற்பட்ட பயனாளிகளுக்கு சுமார் 492 கோடி ரூபாய் கடன் வழங்கப்பட்டுள்ளதாக மாவட்ட முன்னோடி வங்கி பொது மேலாளர் திருமதி லில்லிபாய் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: வேலூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து வங்கிகளுக்கும் முத்ரா லோன் என்ற ஒரு ஸ்கீம் மூலமாக எந்த ஒரு தொழிலும் புதியதாக தொடங்குவதற்கு எந்த பிணையமும் இல்லாமல் புதுசா லோன் வாங்குறதுக்கு பேங்க்ல லோன் கொடுக்கிறோம். அது கிட்டத்தட்ட நம்மளுடைய மாவட்டத்துல இதுவரை பயன்பெற்ற பயனாளர்கள் வந்து 41,395 பெற்றிருக்காங்க. அவங்களோட மொத்த லோன் அமௌண்ட்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 492.57 கோடி பணம் வந்து வங்கியின் மூலமாக கடன் பெற்று அவர்களோட தொழில் ஆரம்பிச்சிருக்காங்க.
0: இந்த திட்டத்தின் மூலம் தனது தொழிலை மேம்படுத்த முடிந்ததாக பயனாளி ஒருவர் தெரிவித்தார்.
3: என்னுடைய நேம் ராஜேஷ், வெள்ளூர். நான் டிஜிட்டல் பிரிண்டிங் பண்ணிட்டு இருக்கேன். இது கொஞ்சம் முதலீடு இல்லாதனால நான் வந்து இந்தியன் பேங்க்ல அப்ளை பண்ணி முத்ரா லோன் மூலமா லோனு ஒரு 10 லட்சம் ரூபாய் லோனை போட்டு அதை சப்சிடியோட பண்ணி அந்த லோனை பெற்று அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நல்ல முறையில இந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதே மாதிரி என்னால ஒரு சிலருக்கும் நல்ல பெனிஃபிட் கிடைக்குது.
0: தமிழகத்தில் இன்று முதல் வரும் 14ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்னிந்திய பகுதிகளில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக திருநெல்வேலி, கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி, கன்னியாகுமரி மாவட்டத்தின் ஒரு சில இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யும் என்று வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. வெப்பநிலையை பொறுத்தவரை தமிழகத்தின் பெரும்பாலான இடங்களில் இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக பதிவாகும் என்றும் அந்த அறிக்கை தெரிவிக்கிறது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதனிடையே கேரளத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் தென்காசி மாவட்டத்தில் பரவலாக மழை பெய்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் நிலையில் தென்காசி மாவட்டத்தில் தொடரும் மழை. இங்குள்ள குற்றால அருவிகளில் தண்ணீர் வரத்து என்பது அதிகரித்து காணப்படுகிறது. இதனால் தினந்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் அருவியில் குளித்து மகிழ்ந்து செல்கின்றனர். மேலும் அடைவினார் அணை, குண்டார் அணை, கருப்பாநதி அணை, ராமநதி அணை உள்ளிட்ட அணைகளின் நீர்மட்டமும் வெகுவாக உயர்ந்து வருவதால் விவசாய பெருமக்களும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மேலும் தொடரும் மழையின் காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை என்பதும் முற்றிலுமாக பாதித்துள்ளது. ஆகாஷ்வாணி செய்திகளுக்காக தென்காசி மாவட்டத்திலிருந்து சாசந்தில்.
0: இருவரி செய்திகள். ஓமன் கடற்பகுதியில் அமெரிக்க ராணுவ ஹெலிகாப்டரை ஈரான் சுட்டு வீழ்த்தியதாக அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர்களில் அதிக நாட்கள் பதவி வகித்து சாதனை படைத்துள்ள திரு நரேந்திர மோடிக்கு உலக நாடுகளின் தலைவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். நீட் மறுதேர்வு வரும் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் தில்லியில் உள்ள தேசிய தேர்வு முகமை அலுவலகத்தை மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். ஜம்மு காஷ்மீரின் பாராமுல்லா மாவட்டம் யுரி பகுதியில் கையெறி குண்டு வெடித்ததில் ராணுவ வீரர்கள் 2 பேர் உயிரிழந்தனர். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர் அருகே அனுமதியின்றி செயல்பட்ட பட்டாசு கிடங்கில் நேரிட்ட வெடிவிபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர். கடலூர் அண்ணா பேருந்து நிலையத்தில் பயணிகளுக்கான வசதிகள், வணிக வளாகங்கள் ஆகியவற்றை மாநில வீட்டு வசதித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் ஆய்வு மேற்கொண்டார். மதுரை

0: மாவட்டத்தில் 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற அனைவரும் உயர்கல்வியில் சேர்வதை உறுதி செய்ய மாவட்ட கட்டுப்பாட்டு அறை மூலம் மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் குறித்து ஆட்சியர் திரு ஆகாஷ் கேட்டறிந்தார். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அரசு மருத்துவமனையில் மாவட்ட ஆட்சியர் திரு மணிஷ் நரவனரி ஆய்வு மேற்கொண்டு நோயாளிகளிடம் குறைகளை கேட்டறிந்தார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு காவல்துறையினரால் பறிமுதல் செய்யப்பட்ட 18 வாகனங்கள் 535,000 ரூபாய்க்கு ஏலம் விடப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சிறப்பு குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் திருமதி ஸ்னேகா மாற்றுத்திறனாளிகளிடம் இருந்து மனுக்களை பெற்றுக் கொண்டார். விளையாட்டுச் செய்திகள். அயர்லாந்து மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு எதிரான 2020 கிரிக்கெட் தொடருக்கான இந்திய அணியில் முகமது சிராஜுக்கு பதிலாக பிரசித் கிருஷ்ணா சேர்க்கப்பட்டுள்ளார். அணி நிர்வாகம் மற்றும் மருத்துவ அதிகாரிகளின் ஆலோசனையின் பேரில் சிராஜுக்கு ஓய்வளிக்கப்பட்டு இருப்பதாக பிசிசிஐ தெரிவித்துள்ளது. வரும் 13ஆம் தேதி தொடங்க உள்ள ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரிலும் பிரசித் கிருஷ்ணா இடம்பெற்றுள்ளார். 13 வயதுக்குட்பட்டோருக்கான டென்னிஸ் வீரர்கள் தரவரிசை பட்டியலில் பெங்களூருவை சேர்ந்த சிருஷ்டி கிரண் முதலிடத்தை பிடித்துள்ளார். சர்வதேச ஜூனியர் போட்டிகளில் 5 பட்டங்களை வென்றதுடன் உலக டென்னிஸ் ஜூனியர் போட்டியில் 2ஆம் இடத்தை அவர் பிடித்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் பிரதமராக அதிக நாட்கள் பதவி வகித்தவர் என்ற சாதனையை பிரதமர் திரு நரேந்திர மோடி படைத்துள்ளார். மத்திய பிஜேபி அரசு பதவியேற்று 12 ஆண்டுகள் நிறைவடைந்திருப்பதையொட்டியும் பிரதமரின் சாதனையை கொண்டாடும் வகையிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. முதலமைச்சர் திரு விஜய் தொடங்கி வைத்து சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையினர் மாநிலம் முழுவதும் இன்று முதல் பணியில் ஈடுபட உள்ளனர். தமிழகத்தில் இன்று முதல் வரும் 14ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அயர்லாந்து மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு எதிரான 2020 கிரிக்கெட் தொடருக்கான இந்திய அணியில் முகமது சிராஜுக்கு பதிலாக பிரசித் கிருஷ்ணா சேர்க்கப்பட்டுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 6:55 தொடர்வது
2: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள்.
3: அன்புள்ள முத்துக்குமார் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல். ஒரு கிராமம், ஒரு விவசாயி, அவருக்கு கொஞ்சம் நிலபுலன் இருக்குன்னா அவர் வீட்டில் 2 மாடு 4 ஆடு 4 கோழி இருக்கணும். அந்த காலத்திலலாம் அப்படித்தான். இந்த காலத்தில் கிராமத்தில் இருக்கிறவர் கூட ஆடு மாடு வேண்டாம், பராமரிக்க முடியல, பால் வேணும்னா 1/2 லிட்டர் 1 லிட்டர் விலைக்கு வாங்கிக்கலாம், இல்லை பாக்கெட் பால் கிடைக்குது வாங்கி குளிர்சாதன பெட்டி ஃப்ரிட்ஜில் வச்சு எப்போ வேணும்னாலும் பயன்படுத்திக்கலாங்கிற மனோபாவம் வந்துடுச்சு. இதெல்லாம் நல்லதா கெட்டதான்னு விவாதம் வேண்டாம், அவங்க அவங்களுக்கே எல்லாம் தெரியும். ஏன் ஆடு மாடு கோழி வச்சுக்கணும் வளர்க்கணும்? மாடு வெறும் பால் மட்டுமா கொடுக்குது? சாணம் கோமியம். ஆடு வெறும் இறைச்சி பால் மட்டுமா கொடுக்குது? ஆட்டாம்புழுக்க, அது கழிக்கும் சிறுநீர். கோழி முட்டை இறைச்சியோடு கோழி எச்சமும் கொடுக்குது. இவையெல்லாம் இயற்கை எரு. இயற்கை எருவை நிலத்துக்கு கொடுத்தா தான் நாம் போடுற செயற்கை உரம் முழுமையாக வேலை செய்யும். அதில் இருக்கிற சத்துக்களை பயிர்கள் நல்லபடியாக எடுத்துக்கும். தாய்ப்பால் மாதிரி இயற்கை எரு. முத்துக்குமார் சார், மாடு கறக்கிற பாலை விட மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது அது போடுற சாணமும் கோமியமும் சிறுநீர். இரண்டுமே அற்புதமான கிருமி நாசினிகள். அதுவும் சாணி இருக்க இதை வரட்டி தட்டி அடுப்பெரிக்க பயன்படுத்துவாங்க. அந்த காலத்தில் வரட்டியை வந்து நம்ம வீட்டின் சுவர்களில் வெளிப்புறத்தில் தட்டி காய வைப்பாங்க. 15 நாட்களுக்கு ஒரு முறை வீட்டு சுவரின் வெளிப்புறத்தில் வரட்டியை காய வைக்கும் பழக்கம் நம்ம மாநிலத்தில், அதுவும் கிராமப்புறங்களில் இருந்தது. பெரியவங்களை கேட்டால் சொல்லுவாங்க, வெளிப்புற சுவரில் தட்டி காய வைக்கப்படும் வரட்டியினால் வெளியில் என்ன தட்ப வெப்பநிலை நிலவுனாலும் வீட்டிற்குள் சுமாராக சராசரியாக 28°C வெப்பநிலை நிலவும்படி செய்திடுமா இந்த வரட்டிகள். அதே மாதிரி அந்த காலத்தில் ஏது தடுப்பூசிகள்? பிள்ளைங்களுக்கு தாய்ப்பால் கொடுப்பாங்க, அதை குடிச்சிட்டு குழந்தைங்க தானாக வளர்ந்துடும். இப்போது மளிகைக்கடை லிஸ்ட்டு மாதிரி இத்தனை நாளில் ஒரு தடுப்பூசி, இத்தனை மாதத்தில் ஒரு தடுப்பூசி, இந்த மாதத்தில் இந்த பூஸ்டர் தடுப்பூசின்னு ஏகப்பட்டதை போட்டு குழந்தைகளை பத்திரமாக வளர்க்குறோம். ஆனால் அந்த காலத்தில் பசுவின் சாணமே வரட்டியே எதிர்ப்பு சக்தியை தரவல்லதாக இருந்தது. அதிலும் 18 மாதம் நிரம்பிய ஒவ்வொரு பசுவின் சாணமும் தடுப்பூசிக்கு நிகரான எதிர்ப்பு சக்தியை குழந்தைகளுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி கொடுக்க வல்லது. எப்படி இந்த சாணத்தை பயன்படுத்துறது, அதில் உள்ள எதிர்ப்பு சக்தியை பெறுவது எப்படின்னு சிந்தித்த நமது முன்னோர்களுக்கு கிடைத்த

0: விடைதான் இந்த சாணி வரட்டி. முத்துக்குமார் சார், வளிமண்டலத்திலிருந்து வரும் புற ஊதா கதிர்கள், காஸ்மிக் கதிர்கள் காய்ந்த வரட்டியில் படும்போது மின்காந்த சக்தி உந்தப்பட்டு அந்த வீட்டுக்கு ஒரு பாதுகாப்பு அரண் கிடைச்சிடுது. ஆனால் இந்த பலன் 15 நாட்களுக்கு மட்டுமே கிடைக்குமா? அதனால தான் 15 நாட்களுக்கு ஒரு முறை வரட்டி தட்டுற பழக்கம் வச்சிருந்தாங்க அந்த காலத்தில். கைகளால் பெண்கள் சாணி வரட்டி தட்டும்போது உடலில் உள்ள கெட்ட கொழுப்புகளை அகற்றி நோய்களை, குறிப்பாக சர்க்கரை நோயை கட்டுக்குள் வைக்குமா. சுற்றிலும் வரட்டிகள் கொண்ட வீடுகளில் 48 நாட்கள் புழங்கி வந்தோம்னா அலர்ஜி, புற்றுநோய், இருதய கோளாறுகள் போன்றவை கட்டுக்குள் இருக்கும்னு சித்தர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இவ்வளவு நன்மைகள் நமது நாட்டு மாட்டின் சாணியினால. அப்போ அதை முறையாக பண்படுத்தி பயன்படுத்தணுமா வேண்டாமா? உங்களுக்கு ஒரு தகவல், இந்த சாணி வரட்டி இப்போ ஆன்லைனில் விற்கப்படுதான். உடனே அதுக்கும் ஒரு ஆர்டர் போட்டு வாங்குவீங்களே? இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள்

ஜிலுன்னு சூரியன், சூடான ஒரு காஃபி, சூப்பரான மெலடி பாடல்கள். உங்க மார்னிங்க இன்னும் ஸ்பெஷலாக்க வந்தாச்சு. நான் உங்க ஆர்ஜே சுகன்யா. எஸ், சென்னை அதோட வெதர் ரிப்போர்ட்டை கொஞ்சம் மாத்திருக்கு. நேத்தெல்லாம் செம்ம ட்ரிஸ்லிங், அதுவும் காலையில வரைக்குமே அந்த கூலிங் வந்து போகவே இல்லை. அந்த மாதிரி ஒரு மார்னிங்கில் அப்படியே பொறுமையாக எழுந்து உட்காந்துருக்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹைஃபை கொடுத்துட்டு நானும் அதே மாதிரி தான். ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்து வந்துட்டேன். இந்த மார்னிங் எல்லாருக்குமே ஸ்பெஷலான மார்னிங்காக இருக்கணும்னு விஷ் பண்ணிக்கிறேன். அண்ட் இன்னைக்கான க்வெஸ்சன் என்ன சுகன்யா அப்படின்னு நீங்கள் கேட்கறது என் காதுகளில் விழுந்து விட்டது. ஆனால் இப்போ அந்த க்வெஸ்சனை நான் ரிவீல் பண்ண போகிறதில்ல. இந்த பாடலுக்கு அடுத்த பக்கத்தில் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. சோ டும் டும் டும் திரைப்படத்துல இருந்து பாடல் சோ ஆன் தி வே, ஸ்டே டியூன்ட் டு 101.4.

7:07 ஆகிட்டு இருக்கு. ஹரிஹரன் சாதனா சர்க்கம் அண்ட் ரமநாதன் வாய்ஸ்ல சாங் கேட்டு வரும்போது பியூட்டிஃபுல்லான டைமிங் ஆயிட்டு இருக்கு. எஸ் இன்னைக்கான க்வெஸ்சன் என்ன அப்படிங்கிறத நீங்கெல்லாம் கேட்குறது என் காதில் விழுந்துடுச்சு. எஸ் இன்னைக்கான க்வெஸ்சனை நான் ரிவீல் பண்ண வேண்டிய நேரமும் வந்துச்சு. மிகவும் அரிதான மஞ்சள் நிற பந்துக்காளான் இந்தியாவில் எந்த மாநிலத்தில் சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது? ரொம்ப அழகாக ஒரு கொடை, எல்லோ கலர் ஒரு கொடை மாதிரி இருக்கிற இந்த காளான் வந்து ரொம்ப அரிதான ஒரு காளான். சமீபத்தில் இந்தியாவில் ஒரு மாநிலத்தில் வந்து இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அது எந்த மாநிலம் அப்படிங்கிறதுக்கு தான் நீங்கள் வந்து விடையளிக்க போகிறீங்க. இந்த கேள்விக்கான விடையா சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படிங்கிற ஃபேஸ்புக் பேஜில் உங்கள் கமெண்ட்ஸாக நீங்கள் போஸ்ட் பண்ணலாம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் உங்களுக்காக, ஒரு நாள் ஒரு கனவு திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன், ஸ்ரேயா கோஷல், பவதாரணி, சதனா சர்க்கம் இப்படி ஒரு அழகான குரல்கள் சேர்ந்து பாடின பாடல் தான் வந்துட்டு இருக்கு. ஸ்டே டியூன்ட், இது 101.4.

கீதாக்கா மாடியில இருந்து தூக்கி போடுறாங்க, கோல் கோல், ஓஹோ மிஸ் ஆயிடுச்சு. ராஜு அண்ணா வண்டியில போற வேகத்துல தூக்கி போடுறாரு, ஓஹோ கோல் போட முடியல. சாரதாக்கா புயல் மாதிரி நடந்து போறாங்க, போற போக்குல தூக்கி போடுறாங்க, ஆஹா கீழே விழுந்துருச்சு. நம்ம கணேசன் தாத்தா பொறுமையா வராரு, கோல் கோல் கோல், சரியா குப்பைய குப்பை தொட்டில போட்டுட்டாரு.

0: ஆமாங்க, குப்பைய கோல் போடுற மாதிரி தூக்கி போடாதீங்க, குப்பை தொட்டியில மட்டும் போடுங்க.
1: சொர்க்கம் என்பது நமக்கு சுத்தம் உள்ள வீடுதான். சுத்தம் என்பதை மறந்தால் நாடும் குப்பை மேடுதான்.
2: எஸ் சுத்தமான வீடும் நாடும் தான் நமக்கு வந்து ஸ்வர்க்கம். இந்த கருத்தோட 7:13 ஆகிட்டு இருக்கு. நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க

எஸ், நாம கேட்ட கேள்விக்கு நிறைய பேர் விடையளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே நம்ம லிசனர்ஸ் எல்லாருமே கரண்ட் அஃபேர்ஸை கரைச்சி குடிச்சவங்கன்னு நினைக்கிறேன். நான் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மிகவும் அரிதான மஞ்சள் நிற பந்து காளான் இந்தியாவில் எந்த மாநிலத்தில் சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருந்தேன். அலிநகரம் எஸ் மகாதேவன், செல்வம் பொம்மி நாயக்கன் பட்டியிலிருந்து, பொன்னியன்மேடு வண்ணை கணேசன், ராமகிருஷ்ணன் கோவிந்தராஜன், ஹரிஹரன், மதன் ஷேக், செந்தில் அண்ட் விஸ்வநாதன் முத்துராமலிங்கம், சிவன் அருண் அண்ட் சபரி மனோஜ், மணலி பெரிய சைக்காடு ஜெயக்குமார், ராமச்சந்திரன் திருத்தணிலிருந்து, மாலினி தேவி அருணாச்சலம், பாபு முல்லக்காடிலிருந்து, கதிரவன், பிரமிளா தமிழ்ச்செல்வன், ஆவுடையனூர் தங்கராஜ் அண்ட் கேசவராஜ் கோபாலன், நரேஷ்குமார் வைஷு, அன்பு ராணி, ஹரிஹரன் அண்ட் ராமச்சந்திரன் கோபி, பொன்னியன்மேடு வண்ணை கணேசன் அகைன் அண்ட் சந்திரசேகர், மீரா வெங்கட்ராமன், வீரதுரை, சூளையிலிருந்து ரீஜா மனோகரன் அண்ட் மயிலை பட்டாபி, கண்ணன் சங்கரி, ரவி மாலதி, உஷா சேகர், ரமேஷ் ரேவதி, வெங்கடேஷ் சுதா, குமார் அருணா, ஆகாஷ், ஹரிஹரன், ஸ்ரீராம், சிவா, பாலகுமாரி, ஜனனி, ஆத்மநாபன், இவங்க அனைவருமே வந்து விடையோடு நாங்கள் நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அசோகன், வரதா, சூளை, ரீஜாமணகரன் சாங்ஸ் எல்லாம் ரொம்ப தேனமுதம் மாதிரி இருக்குன்னு இருக்காங்க. நன்றி. அண்ட் பத்மா சௌந்தரராஜனும் அதே தான் சொல்லியிருக்காங்க. மதுரை சண்முக சுந்தரம், தூத்துக்குடியிலேருந்து சி பாலசுப்ரமணியன் அண்ட் ராமகிருஷ்ணன் கொல்மங்கொண்டான்லேருந்து அனைவருமே சரியான விடை தான் சொல்லியிருக்காங்க. அதோட நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களோட இனிமையான காலை வணக்கம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. அடுத்த பாடல் உன்னி கிருஷ்ணன் அண்ட் ஹரிணி வாய்ஸ்ல. ஸ்டே டியூன்ட். இது 101.4.

0: dude, எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும். அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
1: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம் 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கே, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
0: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
1: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட் விசிட் பண்ணுங்க.
2: கவனிங்க, நீங்க பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் பத்தி கேள்விப்பட்டீங்களா?
3: பாரத் சர்க்கார் கா லக்ஷ் சோலர் பவர் से बिजली பில் ஜீரோ करने का भी है.
2: இது உங்க வீட சூரிய வீடா ஆக்கிடும், அதாவது கரண்ட் பில் ஜீரோ. அதோட கூடுதல் மின்சார உற்பத்தி செஞ்சா அதை வித்து நீங்க சம்பாதிக்கலாம். இன்னும் ஏன் உட்கார்ந்திருக்கீங்க? இப்போதே PM Suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

7:22 ஆகிட்டு இருக்கு. எஸ் வணக்கம் சென்னை, கேட்டுட்டு இருக்கீங்க. வணக்கம் சென்னையில, நான் உங்க சுகன்யா தான் பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கான கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மிகவும் அரிதான மஞ்சள் நிற பந்து காளான் இந்தியாவில் எந்த மாநிலத்தில் சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது? இதுதான் உங்களுக்கான கேள்வி. இந்த கேள்விக்கு நிறைய பேர் சரியான விடை அளிச்சிருக்கீங்க. அதே மாதிரி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். அண்ட் இந்த காலை பொழுது இனிய காலை பொழுதா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. எல்லாருக்குமே இனிய காலை பொழுதா இருக்கணும் அப்படின்னா, கண்டிப்பா பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணாம இந்த நாளுக்கான எனர்ஜியை காலையிலே லோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா பிரேக்ஃபாஸ்ட், நம்ம வந்து ஃபாஸ்டிங் இருந்ததை பிரேக் பண்ணணும். அதுக்காக தான் இந்த பிரேக்ஃபாஸ்ட் அப்படிங்கறத சாப்பிடுறோம். சோ இந்த நாள் ஃபுல்லா எனர்ஜியா இருக்கணும் அப்படின்னா, நீங்க என்னென்ன ப்ரோட்டீன் ஃபைபர் என்னென்ன எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் மார்னிங்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நான் மதியத்துக்கு அப்புறம் இல்ல நைட்டுக்கு சாப்பிட்டுக்கிறேன் அப்படிலாம் கிடையாது. சோ மார்னிங்ல இருந்தே உங்களுக்கு எனர்ஜியா இருக்கணும் அப்படின்னா, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்ல எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்ல ஒரு பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கோங்க. இந்த தகவலோட இன்னைக்கு யார் யாரெல்லாம் விடை அளிச்சிருக்காங்க அப்படிங்கறதையும் நான் சொல்லிடுறேன். பிரகாஷ், பூபாலன், பாலா அண்ட் சங்கர், ரமா, சமுனி, ராமகிருஷ்ணன் கொழுமங்கொண்டாடிலிருந்து, பிரகாஷ் டிபிஎஸ் அண்ட் பார்த்தசாரதி முனுசாமி, ரங்கராஜன் அகைன் விடையோட சாங்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. கண்ணன் மேட்டுப்பட்டியிலேருந்து, புவனகிரி, சுமதி பாபு, பொபாலன் பல்லப்பாளையத்திலேருந்து அண்ட் ஓம் பிரக்

ஆஷா பண்ணைபுரத்துல இருந்து மணிகண்டன், அடையாளம்பட்டுல இருந்து ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, இவங்க அனைவருமே சரியான விடையை தான் அழைச்சிருக்காங்க. அப்படி என்னம்மா சரியான விடை சரியான விடை நீ சொல்லிட்டே இருக்கியே, கொஞ்சம் சொல்லுமானா? இதுக்குள்ளெல்லாம் சொல்லிட முடியாது, இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கு நமக்கு. இன்று ஒரு தகவல் இருக்கு, அதுக்கப்புறம் கவிதை பக்கம் இருக்கு. இதெல்லாம் கேட்டுட்டு நீங்க வெயிட் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா சரியான விடையை நானும் உங்களுக்கு சொல்றேன். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் உங்களுக்காக வெனிலா கபடி குழு திரைப்படத்திலிருந்து சின்மய் அண்ட் கார்த்திக் வாய்ஸ்ல. ஸ்டே டியூன்ட் டு தி 101.4.

0: வெயில கொஞ்சம் காஞ்சுதான் போறோம்ல.
1: தண்ணி கோடம் எடுத்து தங்கம் நீ நடந்து வந்தா தவிக்குது மனசு தவிக்குது.
0: மனசு மட்டும் இல்ல, இந்த வெயில் காலத்துல உங்க உடம்பும் கொஞ்சம் தவிச்சுதான் போகும். இந்த கோடை காலத்துல எவ்வளவுக்கு எவ்வளவு தண்ணீர் குடிக்கிறீங்களோ அது உங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதனால எப்ப வெளியே போனாலும் தண்ணீர் பாட்டில் இல்லாம வெளியே போகாதீங்க. அது மட்டும் இல்லாம அதே தண்ணீர்ல கொஞ்சம் உப்பையும் சர்க்கரையும் சேர்த்து குடிச்சா நம்ம உடம்புல இருக்க நீர் சத்தை அது வெளியே விடாம பாத்துக்கும். அது மட்டும் இல்லாம பழச்சாறுகளையும் நீர் சத்து அதிகம் நிறைந்த காய்கறிகளையும் நம்ம உணவுல சேர்த்துக்கலாம். இயற்கையின் அருமருந்தான மோரையும் இளநீரையும் அப்பப்ப குடிக்க மறந்துடாதீங்க.
1: அப்பதான்
0: உங்க தொண்டைய காஞ்சி போகாம பாத்துக்க முடியும். அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4. சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: முகத்தில் பருவா சைபால், சரியா சிறங்கா சைபால், இடையில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்.
3: சைபால் ஜப்பான்ல உள்ள ஒரு புத்த விகாரை. அங்க ஒரு வயசான பௌத்த குரு தங்கியிருக்கிறார். ஒரு நாள் ராத்திரி கடுமையான குளிர், அவரால் தாங்க முடியல. பார்த்தார், மரத்துல செஞ்ச புத்த சிற்பங்கள் அங்க நிறைய இருந்தது. அதில் ஒன்று எடுத்து அதுக்கு தீ மூட்டி அந்த நெருப்பில் குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்கிறார். மர சிற்பம் தீ வச்சதும் படபடன்னு வெடிக்க ஆரம்பிச்சுட்டுது. அந்த சத்தத்தை கேட்டதும் அந்த புத்த விகாரையின் குருக்கள் வெளியில் ஓடி வந்தார். இவர் ஆனந்தமாக குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்கிறார். அவரால் பொறுத்துக்க முடியல. தெருவில் தெரிஞ்சுக்கிட்டு இருந்த அந்த பெரியவரை இங்கே தங்க அனுமதித்ததே அவர் தான். இவர் இப்படி பண்ணுறாரேன்னு நினச்சிக்கிட்டே அவரை கோபமாக பார்த்தார். ஏன் இப்படி கோபமாக பார்க்குறீங்க, இப்படி வந்து உட்காருங்க அப்படிங்கிறாரு இவர். அவருக்கு இன்னமும் கோபம் வந்துட்டுது. எங்கள் கடவுளை வந்து எரிச்சுட்டிங்களே அப்படின்னு சத்தம் போட்டாராம். அப்படியா அப்படின்னு கேட்டுக்கிட்டே அந்த சாம்பலை கிளறினார் இவர். என்ன செய்கிறீங்கன்னு கேட்டிருக்காரு அவர். நான் எலும்புகளை தேடுறேன்னாராம். நீங்கள் ஒரு பைத்தியம், இது ஒரு மர சிற்பம், இதில் எலும்புகள் கிடையாது அப்படின்னாராம். அவருக்கு கோபம் வந்துட்டுது. உடனே வெளியில் போங்கன்னு கத்தியிருக்கார். வெளியில் தள்ளி கதவையும் சாத்தி விட்டாராம். மறுநாள் காலையில் கதவை திறந்து பார்த்தா அந்த வயசான பெரியவர் ஒரு மயில்கல் மேலே சில காட்டு பூக்களை வச்சு புத்தம் சரணம் கச்சாமின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறார். இவருக்கு சந்தேகமாக போட்டுது. கிட்ட போனார், என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்டார். இது என்னுடைய காலை நேர பிரார்த்தனைனாராம். நிஜமாகவே நீங்கள் ஒரு பைத்தியமாக தான் இருக்கணும், ஏன்னா அது ஒரு மயில்கல் அப்படின்னாராம். இப்போ அந்த பெரியவர் சொன்னாராம், நீங்கள் ஒரு மரத்தை புத்தராக நினைக்கும் பொழுது நான் ஏன் ஒரு மயில்கல்ல புத்தராக நினைக்கக்கூடாது, நான் வந்து புத்தரை எரிக்கலாம், ஏன்னா அவரை நான் நேசிக்கிறேன். அந்த சிற்பம் வந்து மரத்தால் ஆனதுங்கிறது எனக்கு தெரியும். நான் ஒரு மயில்கல்ல தொழலாம், ஏன்னா அது எனது பூக்களை தாங்குது. நான் இந்த மயில்கல்லுக்குள்ளே மறைஞ்சிருக்கிற புத்தரை பார்க்குறேன். யாராவது ஒரு சிற்பி இதை சிலையாக்குனாதான் நீங்கள் புத்தரை பார்க்க முடியும். அன்னைக்கு ரொம்ப குளிராக இருந்தது, நான் எனக்குள்ளே இருக்கிற புத்தரையும் பாதுகாக்கணும். உள்ளே இருக்கிற புத்தரை காப்பாற்றுறதுக்காக வெளியில் உள்ள புத்தரை எரிக்கலாம், அதில் ஒன்றும் தப்பு இல்லை. அது அவருடைய போதனையிலேயே இருக்குது. உனக்குள் ஜோதியாக இரு அப்படிங்கிறது அவருடைய போதனை. என்னுடைய புத்தர் வந்து குளூரில் நடுங்கிட்டு இருந்தார். அந்த மர சிற்பங்கள் வெயில் மழையில் உணர்ச்சி இல்லாமல் இருந்தது, அதனால் அப்படி பண்ணினேன். ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க, நான் ஒரு மர புத்தரை எரிச்சதுக்காக உயிருள்ள புத்தரை வெளியில் தள்ளி கதவை சாத்தினீங்க அப்படின்னாரா அந்த பெரியவர். உண்மையான பக்திங்கிறது இதுதான். அதாவது உனக்குள் ஜோதியாக இரு அப்படின்னு புத்தர் சொன்னார் இல்லையா, அது மாதிரி தனக்குள் ஜோதியாக இருக்கிற இந்த காலத்து ஆசாமிகள் நிறைய பேர் உண்டு, எப்பவும் போதையிலேயே இருக்கிறவங்க. ஒரு நாள் நடு ராத்திரி ஒரு மது கடையில் ஒரு ஆள் அங்குள்ள சிப்பந்திகள் கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கிறான். மறுபடியும் இந்த கடை எப்போ திறப்பாங்கன்னு கேட்டானா. நாளைக்கு காலையில் 8 மணிக்கு திறப்பாங்க அப்படின்னு ஆனால் அங்கே இருந்த ஆள். அவன் திருப்பி திருப்பி அதையே கேட்டுக்கிட்டு இருக்கான். இவனுக்கு பதில் சொல்லி சொல்லி அழுத்து போச்சு. அதான் சொல்கிறேன் ஐயா, நாளைக்கு காலையில் வா

0: அப்படின்னாங்களாம். அதுக்கு இவன், நான் வர்றதுக்காக கேட்கலையா, நேத்திக்கு வந்தவன் உள்ளேயே மாட்டிக்கிட்டேன், வெளியில போறதுக்காக கேட்டேன் அப்படின்னானாம்.
1: முகத்தில்
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால்.

இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம்.

7:40 ஆகிட்டு இருக்கு. எஸ், இன்று ஒரு கவிதை பக்கத்துல. இன்னைக்கான கவிதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இத்தனை அன்பை திகட்ட திகட்ட தருவாய் என்று முன்பே தெரிந்திருந்தால் கையேந்தி நின்ற இடங்களை தவிர்த்திருப்பேன். இத்தனை அன்பை திகட்ட திகட்ட தருவாய் என்று முன்பே தெரிந்திருந்தால் கையேந்தி நின்ற இடங்களை தவிர்த்திருப்பேன்.

101.4 இனி எல்லாமே தூள. அனுராதா ஸ்ரீராம் வாய்ஸ்ல சாங் கேட்டு வரும்போது 7:46 ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கான கேள்விக்கும் நிறைய பேர் சரியான விடைகளை மட்டுமே கொடுத்துட்டு இருக்கீங்க. என்ன கேள்வின்னு கடைசியா ஒரு முறை சொல்லிடுறேன். மிகவும் அரிதான மஞ்சள் நிற பந்து காளான் இந்தியாவின் எந்த மாநிலத்தில் சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது? இதுதான் உங்களுக்கான கேள்வி. இந்த கேள்விக்கு விடை அளித்தவர்களை பெயர்களை அப்படியே திருப்பி ஒரு தடவை படிச்சிடறேன். பூலுவலயம் ஆனந்தமுருகன், ராதாகிருஷ்ணன் தேனி மாவட்டத்திலிருந்து, திருமூலஸ்தானம் வீரசுந்தரி, மணலி பெரிய சைக்காடு ஜெயக்குமார், பூக்கடை மணி, கமலா வரதன் அண்ட் கொடமாண்டப்பட்டி கே வி ஜெயசீலன் சார், அண்ட் பத்மா சவுந்தரராஜன், திருமழிசை அஸ்வினி நாகராஜ் அண்ட் குணாலன், கேசவன் காஞ்சிபுரத்திலிருந்து, ஜீவானந்தம் மாம்பாக்கம்லேருந்து, அண்ட் சுலை திரிஜா மனோகரனும் மல்லி பெரியசேகர் ஜெயக்குமார் அவர்களும் இன்று ஒரு தகவல் வந்து ரொம்ப அருமையா இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப நன்றி, எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் இவங்க அனைவருமே விடைகளையும் அமைச்சிருக்காங்க. ஸோ அப்படி என்னப்பா விடையை நீ ஒளிஞ்சு வச்சிருக்க அப்படின்னு கேட்டா, ஃபேஸ்புக்ல இருக்கவங்களுக்கு முக்காவாசி தெரிஞ்சிருக்கும், பட் நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்கவங்களுக்கு நம்ம அந்த விடையை சொல்ல வேண்டிய நேரம் இருக்கு இல்லையா. ஸோ இந்த சாங்குக்கு அடுத்த பக்கத்துல நான் விடையை சொல்லலாம்னு இருக்கேன். அடுத்த பாடல் உங்களுக்காக ஸ்ரீராம் வாய்ஸ்ல தாமரை அவர்களுடைய வரிகள்ல, தர்புக சிவா இசையில. ஸ்டே டியூன்ட், இது 101.4.

7:53 ஆகிட்டு இருக்கு. எஸ், நீ கேட்கவே என் பாடலை உன் ஆசை ராகத்தில் சேர்த்தேன். வா, என்ன மாதிரி வரிகள்ல தாமரை அவர்களோட வரிகளை சில நேரங்களில் நான் சிலாகித்து பேசாமல் இருக்க முடியுமா? எஸ், இன்னைக்கான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிகவும் அரிதான மஞ்சள்

நிற பந்து காளான் இந்தியாவின் எந்த மாநிலத்தில் சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு நான் கேட்டதுக்கு நிறைய பேர் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு 99% சரியான விடைகளை மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. நீங்கள் சொன்ன மாதிரி அருணாச்சல பிரதேசம் லோங்டிங் மாவட்டத்தில் தான் வந்து இந்த அரிய வகை காளான் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. ரொம்ப அழகாக இருக்குது, அதோடய இமேஜ் போய் நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்களேன். அப்படியே ஒரு மஞ்சள் நிறத்தில் ஒரு குடை போல் இருக்குது. மிகவும் அரிதான ஒரு காளான் இந்த சீசனில் அருணாச்சல பிரதேசத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த கேள்விக்கு விடையளிச்ச அனைவருக்குமே ஒரு பெரிய அப்ளாஸை கொடுத்துட்டு மீண்டும் உங்களை 8:02 வந்து சந்திக்கிறேன். Until then, bye from Suganya. Stay tuned to the 101.4.

0: நேரம் 8 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. இந்தியாவின் பிரதமராக அதிக நாட்கள் பதவி வகித்தவர் என்ற சாதனையை பிரதமர் திரு நரேந்திர மோடி படைத்துள்ளார். பிரதமரின் சாதனைக்கு குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு ஆகியோர் பிரதமருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். இதேபோல் உலக நாடுகளின் தலைவர்களும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மத்திய பிஜேபி அரசு ஆட்சி பொறுப்பேற்று 12 ஆண்டுகள் நிறைவடைவதை கொண்டாடும் வகையிலும், திரு நரேந்திர மோடியின் நீண்டகால பிரதமர் சாதனையை பாராட்டும் வகையிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. மத்திய அரசின் 12 ஆண்டு சாதனை திட்டங்களை நாடு முழுவதும் கொண்டு செல்ல நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பிஜேபி தலைவர் திரு நிதின் நவீன் கூறியுள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் 2 நாள் பயணமாக பல்கேரியா மற்றும் பின்லாந்து நாடுகளுக்கு இன்று புறப்பட்டு செல்கிறார். சர்வதேச விமான பயணிகள் தில்லியை வந்தடைவதற்கு முன்னரே வாரணாசியில் குடியுரிமை மற்றும் உடைமைகள் தொடர்பான நடைமுறைகளை நிறைவு செய்யலாம் என்று சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். கடலூர் அண்ணா பேருந்து நிலையத்தில் பயணிகளுக்கான வசதிகள், வணிக வளாகங்கள் ஆகியவற்றை மாநில வீட்டுவசதித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் ஆய்வு மேற்கொண்டார். ஜம்மு காஷ்மீரின் பாராமுல்லா மாவட்டம் யுரி பகுதியில் கையெறி குண்டு வெடித்ததில் ராணுவ வீரர்கள் 2 பேர் உயிரிழந்தனர். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர் அருகே அனுமதியின்றி செயல்பட்ட பட்டாசு கிடங்கில் நேரிட்ட வெடிவிபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர். ஹெலிகாப்டரை சுட்டு வீழ்த்தி ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு அமெரிக்க ராணுவம் பதிலடி தாக்குதல் நடத்தியுள்ளது. தமிழகத்தில் இன்று முதல் வரும் 14ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அயர்லாந்து மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு எதிரான 2020 கிரிக்கெட் தொடருக்கான இந்திய அணியில் முகமது சிராஜுக்கு பதிலாக பிரசித் கிருஷ்ணா சேர்க்கப்பட்டுள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நா கொஞ்சம் சீக்கிரம் நா.
2: ரஷ் ஆர் ரெயின்போ. சுறுசுறுப்பா அவசரமா விரும்பி கிளம்பிட்டு இருக்கிற எல்லாருக்காகவும் தான் இந்த ஷோ ரஷ் ஆர் ரெயின்போ.

ரஷ்யா ரெயின்போல உங்களை சந்திக்க வந்தாச்சு. நான் உங்க ஜெய் சுகன்யா. அடுத்த ஒரு மணி நேரம் உங்களுக்காக நியூஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன், அதோட ஃபாஸ்ட் ஸ்பீட் சாங்ஸ், இது எல்லாமே வெயிட்டிங்ல இருக்கு. இது எல்லாம் கேட்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், அப்படிக்கா எப்படிக்கா எப்படிக்காவும் போகாம ஸ்டே டியூன் காருங்க. நம்ம ரெயின்போ எஃப்எம் 101.4 நிகழ்ச்சியோட முதல் பாடல் உதித் நாராயணன் அண்ட் ஷாலினி வாய்ஸ்ல. ஸ்டே டியூன்ட்.

0: நா கொஞ்சம் சீக்கிரம் நா.
1: ரஷ் ஆர் ரெயின்போ?
2: எஸ் ரஷா ரெயின்போ கேட்டுட்டு இருக்கீங்க. உங்களுக்கான ஒரு செய்தி குறிப்பு. தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் சென்னை வழங்கும் செய்தி குறிப்பு. 2026-27 இளநிலை பட்டப்படிப்புகளுக்கான சேர்க்கை. 2026-27 கல்வியாண்டிற்கான கால்நடை மருத்துவம் மற்றும் கால்நடை பராமரிப்பு பட்டப்படிப்பு BVSC, உணவு தொழில்நுட்ப பட்டப்படிப்பு பிடெக் ஃபுட் டெக்னாலஜி, கோழியின் தொழில்நுட்ப பட்டப்படிப்பு பிடெக் பால்ட்ரீஸ் டெக்னாலஜி மற்றும் பால்வள தொழில்நுட்ப பட்டப்படிப்பு பிடெக் டைரி டெக்னாலஜி ஆகிய இளநிலை பட்டப்படிப்புகளின் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் பல்கலைக்கழக இணையதளம் https://adm.tanuvas.ac.in மூலமாக 17/6/2026 மாலை 5 மணி வரை வரவேற்கப்படுகின்றன. அயல்நாடு வாழ் இந்தியர் NRIs, அயல்நாடு வாழ் இந்தியர்களின் குழந்தைகள் வாட்ஸ்அப் NRIs, அயல்நாடு வாழ் இந்தியரின் நிதி ஆதரவு பெற்றோர் மற்றும் அயல்நாட்டு மாணவர்கள் 17/7/2026 மாலை 5 மணி வரை இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம். இணையதள விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். பிற வடிவ விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும். தகவல் தொகுப்பேடு, சேர்க்கை தகுதிகள், தேர்வு செய்யப்படும் முறை மற்றும் இதர விவரங்களை www.tanuvas.ac.in மற்றும் https://adm.tanuvas.ac.in என்ற பல்கலைக்கழக இணையதளங்களில் காணலாம். ஓகே, நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் உங்களுக்காக ஹரிணி வாய்ஸில் வந்துட்டுருக்கு. தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: நா கொஞ்சம் சீக்கிரம் நா.
1: ரஷ் ஆர் ரெயின்போ.
2: எட்டு மணி 30 நிமிஷம் ஆகிட்டு இருக்கு. ரஷ் ஆர் ரெயின்போ தான் கேட்க போறீங்க, கேட்டுட்டு இருக்கீங்க. அடுத்த பாடல் உங்களுக்காக வசுந்தரா தாஸ் அண்ட் பிரவீன் மணி வாய்ஸ்ல தான் வந்துட்டு இருக்கு. முதல்வன் திரைப்படத்துல இருந்து ஸ்டே டியூன்ட். இது 101.4.
3: Shakalaka baby, shakalaka baby.

0: அழகான காலை பொழுதுல
1: புத்தம் புதும் காலை
0: மதிய நேரத்திலும்
1: புத்தனி

0: இரவு நேரங்களிலும்.
1: என் இனிய பொன் நிலவே கனாவே.
0: இந்த மாதிரி எல்லா நேரங்களிலும் கேட்கக்கூடிய ஒரே எஃப்எம் நமது ரெயின்போ எஃப்எம் 101.4.
2: பாதுகாப்பான
3: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.

0: है तो टेली लॉ के ऐप, वेबसाइट www.daily-law.in या टोल फ्री नंबर 14454 से प्राप्त की जा सकती है।
1: ना कौन से सीख रहा ना
2: रश आर रेनबो
3: தி வாய்ஸ்ல சந்தோஷ் நாராயணன் மியூசிக்கல்ல சாங் கேட்டு வரும்போது 8:41 ஆகிட்டு இருக்கு. எஸ் ரஷா ரெயின்போ தான் கேட்டுட்டு இருக்கீங்க. பேக் டு பேக் பியூட்டிஃபுல்லான ஃபாஸ்ட் ஸ்பீட் சாங்ஸ் தான் கேட்டுட்டு இருக்கோம். அடுத்த பாடல் உங்களுக்காக தேவன் அண்ட் யுகேந்திரன் வாய்ஸ்ல, வாலி அவர்களுடைய வரிகள்ல ஏ ரஹ்மான் இசையில. இந்த பாடல் வந்து புதுசுல கம்ப்யூட்டர் சிஸ்டம் இமெயில் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்கா இருந்தது நம்ம யூத்ஸ்க்கு. அப்ப வந்து இமெயிலில் சேட் பண்றதெல்லாம் வந்துட்டு இருந்தது. பட் இப்போ நீங்க கேட்டாலும் இதுல இருக்க வரிகள் வந்து இப்போ இருக்க ஜென்ரேஷனோடவும் கனெக்ட் ஆகும். அந்த மாதிரி வாலிப கவிஞர் வாலி அவர்களுடைய வரிகள்ல தான் நம்ம கேட்டு வர போறோம் பாடல். Stay tuned.

0: நா கொஞ்சம் சீக்கிரம் நா.
1: ரஷ் ஆர் ரெயின்போ.
2: உதித் நாராயணன் அண்ட் வசுந்தரா தாஸ் வாய்ஸ்ல சாங் கேட்டு வரும்போது 8:54 நிமிஷம் ஆயாச்சு.

எஸ் ரஷ்யா ரெயின்போ நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு நாம வந்தாச்சு. நிறைவு பாடலா ஒரு பியூட்டிஃபுல் சாங் அலை பாயுதே திரைப்படத்திலிருந்து வந்துகிட்டு இருக்கு. சங்கர் மகாதேவன், ஆஷா போஸ்லே வாய்ஸ்ல, வைரமுத்து அவர்களுடைய வரிகள்ல, ஏ ஆர் ரஹ்மான் இசையில. தொடர்ந்து இணைந்தீர்கள் இது ரெயின்போ எஃப்எம் 101.4. மீண்டும் உங்களை 10:02 வந்து சந்திக்கிறேன். யாரோடனா ஒரு ஸ்பெஷல் ஆர்ஜியோட வந்து சந்திக்கிறேன். ஸ்டே டியூன்ட், இது 101.4.

0: நேரம் 9 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. இந்தியாவின் பிரதமராக அதிக நாட்கள் பதவி வகித்தவர் என்ற சாதனையை பிரதமர் திரு நரேந்திர மோடி படைத்துள்ளார். பிரதமரின் சாதனைக்கு குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த், முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு உள்ளிட்டோர் பிரதமருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். இதேபோல் உலக நாடுகளின் தலைவர்களும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மத்திய பிஜேபி அரசு ஆட்சி பொறுப்பேற்று 12 ஆண்டுகள் நிறைவடைவதை கொண்டாடும் வகையிலும், திரு நரேந்திர மோடியின் நீண்டகால பிரதமர் சாதனையை பாராட்டும் வகையிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. மத்திய அரசின் 12 ஆண்டு சாதனை திட்டங்களை நாடு முழுவதும் கொண்டு செல்ல நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பிஜேபி தலைவர் திரு நிதின் நவீன் கூறியுள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் 2 நாள் பயணமாக பல்கேரியா மற்றும் பின்லாந்து நாடுகளுக்கு இன்று புறப்பட்டு செல்கிறார். சர்வதேச விமான பயணிகள் தில்லியை வந்தடைவதற்கு முன்னரே வாரணாசியில் குடியுரிமை மற்றும் உடைமைகள் தொடர்பான நடைமுறைகளை நிறைவு செய்யலாம் என்று சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். கடலூர் அண்ணா பேருந்து நிலையத்தில் பயணிகளுக்கான வசதிகள், வணிக வளாகங்கள் ஆகியவற்றை மாநில வீட்டுவசதித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் ஆய்வு மேற்கொண்டார். ஜம்மு காஷ்மீரின் பாராமுல்லா மாவட்டம் யுரி பகுதியில் கையெறி குண்டு வெடித்ததில் ராணுவ வீரர்கள் 2 பேர் உயிரிழந்தனர். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர் அருகே அனுமதியின்றி செயல்பட்ட பட்டாசு கிடங்கில் நேரிட்ட விபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர். ஹெலிகாப்டரை சுட்டு வீழ்த்தி ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு அமெரிக்க ராணுவம் பதிலடி தாக்குதல் நடத்தியுள்ளது. தமிழகத்தில் இன்று முதல் வரும் 14ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அயர்லாந்து மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு எதிரான 2020 கிரிக்கெட் தொடருக்கான இந்திய அணியில் முகமது சிராஜுக்கு பதிலாக பிரசித் கிருஷ்ணா சேர்க்கப்பட்டுள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்
1: ரெயின்போ ராப் ரெயின்போ ராப்

9:03 ஆயிற்றுக்கு. ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 நீங்கள் இணைந்திருக்கும் நிகழ்ச்சி ரெயின்போ ராப். எஸ், உங்களோட இந்த காலை பொழுத செலவழிக்கிறதுக்காக வந்திருக்கிறது நான் உங்கள் அன்பு சகோ ஆர்ஜே சஞ்சய். காற்றலையில் மிதந்து வரக்கூடிய அற்புதமான பாடல்களோட நான் வந்திருக்கேன், உங்களுக்காக சூப்பரான விஷயங்களையும் சொல்றதுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லலாம். எப்பவுமே சொல்றது தான், இந்த பாட்டில் வேணா வந்துட்டு ஸ்பீடு இருக்கலாம், ஆனால் ரோட்டில் நம்ம ஸ்பீடாக போகக்கூடாது. எப்பவுமே சேஃப்டியாக போகணும், குறிப்பிட்ட வேகத்தில் தான் போகணும், ஹெல்மெட் போட்டுட்டு போகணும். கார் ஓட்டுறீங்கன்னா சீட் பெல்ட் போட்டு போங்க, பஸ் போறீங்கன்னா வந்துட்டு ஃபுட் போர்டு அடிக்காமல் போங்க, ட்ரெயினில் போறீங்கன்னா டிக்கெட் எடுத்துட்டு போங்க மறக்காமல். இந்த ஒரு சூப்பரான தத்துவத்தோட நம்ம நிகழ்ச்சியோட முதல் பாடலுக்கு போகலாம். பேட்ட திரைப்படம்

0: இருந்து உங்களுக்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் அண்ட் அனிருத் ரவிச்சந்திரன் ரெண்டு பேருடைய குரல்ல, விவேக்கோட வரிகள்ல, அனிருத் ரவிச்சந்திரோட இசையில உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. ஸ்டேட் யூனியன் ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே சாம தூளே.
1: பார்க்கத்தானே போற இந்த காளியோட ஆட்டத்தை.
2: தட்டாட்டம் தாங்க தரலாங்க சாங்க உள்ளார வந்தா.

எவண்டா மேல எவண்டா கீழே எல்லா உயிரையும் ஒன்னா வைப்பாரு. முடிஞ்ச வரைக்கும் அன்ப சேரு தலையில் ஏத்தி வச்சு கொண்டாடும் ஊரு. நியாயம் இருந்து எதிர்த்து வரிய ஒன்னு மதிப்ப அது ஏன் பழக்கம். காலை இழுத்து உயர நினைச்ச

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 டைம் செக்.
1: 9:14 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில தான் இருக்கீங்க.

பென்னி தயாள் உஜ்ஜைனி ரெண்டு பேரோட குரல்ல, நாமுத்துக்குமாரோட வரிகள்ல, ஏ ஆர் ரஹ்மானோட இசையில அழகிய தமிழ் மகன் திரைப்படத்துல இருந்து ஒரு சூப்பரான பாடல் கேட்டு முடித்து வந்தாச்சு. எஸ், இந்த சூப்பரான காலையில வந்துட்டு ஃபாஸ்ட் பீட் சாங்ஸ் உங்களுக்காக வந்து எடுத்து வச்சிருக்கேன். எங்க ரெயின்போ ரேப்பில் தான் இந்த மாதிரி அற்புதமான சாங்ஸ் எல்லாம் நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும். தொடர்ந்து கேளுங்க ரெயின்போ எஃப்எம் 101.4, வெப் ஸ்ட்ரீம் கூட இருக்குது, அங்க கூட நீங்க கேட்கலாம்.

0: வெயில கொஞ்சம் காஞ்சுதான் போறோம்ல.
1: தண்ணி கோடம் எடுத்து தங்கம் நீ நடந்து வந்தா தவிக்குது மனசு, தவிக்குது
0: மனசு மட்டும் இல்ல, இந்த வெயில் காலத்துல உங்க உடம்பும் கொஞ்சம் தவிச்சுதான் போகும். இந்த கோடை காலத்துல இவ்வளவுக்கு எவ்வளவு தண்ணீர் குடிக்கிறீங்களோ அது உங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதனால எப்போ வெளியே போனாலும் தண்ணீர் பாட்டில் இல்லாம வெளியே போகாதீங்க. அது மட்டும் இல்லாம அதே தண்ணீர்ல கொஞ்சம் உப்பையும் சர்க்கரையும் சேர்த்து குடிச்சா நம்ம உடம்புல இருக்க நீர் சத்தை அது வெளியே விடாம பாத்துக்கும். அது மட்டும் இல்லாம பழச்சாறுகளையும் நீர் சத்து அதிகம் நிறைந்த காய்கறிகளையும் நம்ம உணவுல சேர்த்துக்கலாம். இயற்கையின் அருமருந்தான மோரையும் இளநீரையும் அப்பப்ப குடிக்க மறந்துடாதீங்க.
1: அப்பதான்
0: உங்க தொண்டைய காஞ்சி போகாம பாத்துக்க முடியும். அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

9:22 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில தான் இருக்கீங்க உங்க அன்பு சகோதரி சஞ்சய் கூட தான். இந்த வெயில் காலத்துல வந்து தண்ணி எந்த அளவுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்றது நம்ம இப்ப கேட்டிருந்தோம் இல்லையா, அதுதான் முக்கியமே. தண்ணி மட்டும் இல்லாம நம்ம பழச்சாறுகளை குடிக்கலாம், அதே மாதிரி ரொம்ப அற்புதமான பழங்களான இந்த தர்பூசணி, நுங்கு, இது மாதிரி எல்லாம் வந்து சாப்பிட்டு நம்ம உடம்ப வந்து ரொம்ப சில்லா வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், லைஃப் ரொம்ப கூலா வச்சுக்கலாம். லைஃபை கூலாக வச்சுக்கணும்னா இன்னொரு டிப்ஸ் இருக்குது, சூப்பரான பாடலும் நம்ம கேட்கணும் இல்லையா. எஸ், வேதாளம் திரைப்படத்துலேருந்து உங்களுக்காக ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்குது. அனிருத் ரவிச்சந்திரோடைய குரலில், பாட்ஷாவோட குரலில், ஜி ரோகேஷோட வரிகளில், அனிருத் ரவிச்சந்திரோட இசையில் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. ஸ்டே டியூன் இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதுல்லை.

ஒன்பது மணி 27 நிமிடம் ஆயிட்டு இருக்கு. எஸ் ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில தான் இருக்கீங்க. ஆளுமா டோலுமா சாங் சூப்பரா கேட்டு முடித்து வந்தாச்சு. நம்ம வந்துட்டு பாட்டுல வந்து ஸ்பீடா இருக்கணும், ஆனா ரோட்ல ஸ்பீடா இருக்க கூடாதுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம். எஸ் மறுபடியும் சொல்றேன், ஹெல்மெட் போட்டுட்டு பத்திரமா போங்க. அண்ட் ஸ்கூல் காலேஜ் ஆஃபீஸ் எல்லாருக்குமே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஹாப்பி மார்னிங்கா இருக்கணும், வைபா இருக்கணும்ன்றதுக்காகவே உங்களுக்காக மஜா திரைப்படத்துல இருந்து ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்குது. சங்கர் மகாதேவன், அனுராதா ஸ்ரீராம் ரெண்டு பேரோட குரல்ல, கபிலனோட வரிகள்ல வித்யாசாகரோட இசையில உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. ஸ்டே டியூன் இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே சாம தூளே.

0: அந்த ஸ்வர்க்கமே.
1: ஹே வாவ், உன் சுடிதார் ரொம்ப அழகா இருக்கு. அதுவும் இந்த துப்பட்டா கான்ட்ராஸ்டா சூப்பரா இருக்கு.
2: தேங்க் யூ சோ மச். சரி வா, டைம் ஆச்சு, நம்ம கிளம்பலாம்.
1: அப்பவே துப்பட்டாவை கட்டணும் சொன்னல பாரு, இப்பவும் எல்லாரோட கண்ணும் நம்ம மேலதான் இருக்கு. அம்மா,
3: she is a fantasy, shanana, oh oh.
1: துப்பட்டாவை தோளுக்கு போடணும், வீலுக்கு போடக்கூடாது. வண்டி ஓட்டும் போது துப்பட்டாவை ப்ராப்பரா நாட் பண்ணுங்க. சாலை பாதுகாப்பு விதிகளை கடைபிடிங்க.
4: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

9:41 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ ரேப் நிகழ்ச்சியில இப்போ நம்ம என்ன பாட்டு கேட்டு முடிச்சு வந்தோம்னு பாத்தீங்கன்னா, ஜசி கிஃப்ட், கே கே ஸ்ரேயா கோஷல், அப்புறம் சைன் ரவி, இவங்க 4 பேர் சேர்ந்து பாடின பாட்டு தான் அண்டங்க கொண்ட கரி. அந்நியன் திரைப்படத்துல இருந்து ஒரு சூப்பரான பாடல் நம்ம வந்து கேட்டு முடித்து வந்தாச்சு. ஏன் கூட ரெயின்போ ஆப்ல பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஃபாஸ்ட் பீட் சாங்ஸ் தான் இங்க உங்களுக்காக வந்து வரிசையா இருக்கு. அந்த வரிசையில நம்ம இப்போ நெக்ஸ்ட் எந்த படத்துல இருந்து பாடல் கேட்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூத் திரைப்படத்துல இருந்து உங்களுக்காக ஒரு சூப்பரான பாடல் வந்துகிட்டே இருக்குது. சங்கர் மகாதேவனுடைய குரல்ல, கபிலனோட வரிகள்ல, மணி சர்மாவோட இசையில உங்களுக்காக ஒரு சூப்பரான சாங் வந்துகிட்டே இருக்குது. ஸ்டே டியூன், இது ரெயின்போ FM 101.4. இங்க எல்லாமே சமதுல.

0: ரேடியோ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே தூளு.
1: ஒன்பது 9:47 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ ரேப் நிகழ்ச்சியில தான் இருக்கீங்க. யூத்ஃபுல்லா இருக்கிற யூத் திரைப்படத்துல இருந்து ஒரு சூப்பரான சாங் நம்ம வந்து கேட்டு முடிச்சு வந்தாச்சு. அடுத்து நம்ம எந்த திரைப்படத்துல இருந்து பாடல் கேட்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மம்பட்டி யான் திரைப்படத்துல இருந்து உங்களுக்காக ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்குது. தமனுடைய இசையமைப்புல தமன், ஸ்ரீவர்தினி, மேகா, ஜனனி அண்ட் ரீட்டா இவங்க எல்லாரோட குரல்ல, நா முத்துக்குமாரோட வரிகள்ல உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. ஸ்டே டியூன், இது ரெயின்போ எஃப்எம் 101.4, இங்க எல்லாமே சம்மதூளு.

0: இது கதை இல்ல, நிஜம்.
1: ஏங்கா இந்த நாய் காலையில இருந்து பாக்குறேன் அழுதுட்டே இருக்கு.
2: தெரியலப்பா, நானும் கடை போட்டதுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன், இங்கேதான் சுத்திக்கிட்டு இருக்கு.
3: நல்வேளை காப்பாத்திட்டாங்க.
4: யே, சூப்பர்.

இந்த உலகம் நம்முடையது மட்டுமல்ல, விலங்குகளை பாதுகாப்போம், விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம். அக்கறையோடு சொல்றது நம்ம ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே தூளு.
1: 9:53 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ ராப்போட நிறைவு பகுதிக்கு நம்மளும் வந்தாச்சு மக்களே. எஸ் ரெயின்போ ஆப்பில் வந்துட்டு நம்ம இவ்வளோ நேரமாக வந்து ஃபாஸ்ட் பீட் சாங்ஸ் தான் கேட்டுட்ருக்கோம். அப்படி தான் இந்த நிறைவு பகுதியோட நிறைவு பாடலும் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் பீட்டாக தான் இருக்க போகுது. எல்லாருக்குமே ஒரு மோட்டிவேஷனலாக இருக்க போகுது. அதே மாதிரி தான் இந்த நாள் வந்து உங்கள் எல்லாருக்குமே இனிய நாளாக இருக்கணும்னு உங்களுக்காக வாழ்த்தி அடுத்து கெட் செட் கோ 10:02 உங்களை மீட் பண்ண போகிறேன். எஸ் ஒரு அற்புதமான ஆர்ஜே கூட தான் மீட் பண்ண போகிறேன். அவங்க வந்து ஒரு சூப்பரான கேம் வச்சுருக்காங்க. ஏற்கனவே அவங்க என்னை பற்றி ஒரு இன்ட்ரோ கொடுத்தாங்க, நான் அவங்கள பற்றி ஒரு இன்ட்ரோ கொடுத்தாச்சு. எஸ் மக்களே, பாய்ஸ் திரைப்படத்திலேருந்து உங்களுக்காக ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்குது. கார்த்திக், குணால், அனுபமா, சுனிதா இவங்க எல்லாருமே பாடியிருக்காங்க. வாலியோட வரிகளில் ஏ ஆர் ரஹ்மானோட இசையில் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. ஸ்டே டியூன், இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சாம தூளே.

வாசிப்பவர் மிருதுளா. இந்தியாவின் பிரதமராக அதிக நாட்கள் பதவி வகித்தவர் என்ற சாதனையை பிரதமர் திரு நரேந்திர மோடி படைத்துள்ளார். பிரதமரின் சாதனைக்கு குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த், முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு உள்ளிட்டோர் பிரதமருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். இதேபோல் உலக நாடுகளின் தலைவர்களும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மத்திய பிஜேபி அரசு ஆட்சி பொறுப்பேற்று 12 ஆண்டுகள் நிறைவடைவதை கொண்டாடும் வகையிலும், திரு நரேந்திர மோடியின் நீண்டகால பிரதமர் சாதனையை பாராட்டும் வகையிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. மக்கள் சேவையே சிறந்த நிர்வாகத்தின் மிக சிறந்த அளவுகோலாகும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தில்லியில் நடைபெறும் நித்தி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையிலிருந்து புறப்பட்டு சென்றார். திரைப்பட இயக்குநர் பாரதி ராஜா உடல்நலக்குறைவால் சென்னையில் இன்று காலமானார். அவருக்கு வயது 84. பாரதி ராஜாவின் இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ள அவரது உடலுக்கு முதலமைச்சர் திரு விஜய் நேரில் அஞ்சலி செலுத்தினார். அவரது மறைவுக்கு திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின், அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி, பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் உள்ளிட்ட அரசியல் கட்சித் தலைவர்களும் திரையுலகினரும் இறுதி அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். கடலூர் அண்ணா பேருந்து நிலையத்தில் பயணிகளுக்கான வசதிகள், வணிக வளாகங்கள் ஆகியவற்றை மாநில வீட்டுவசதித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் ஆய்வு மேற்கொண்டார். ஹெலிகாப்டரை சுட்டு வீழ்த்தி ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு அமெரிக்க ராணுவம் பதிலடி தாக்குதல் நடத்தியுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 3,200 ரூபாய் குறைந்து 1,10,400 ரூபாய்க்கு விற்பனையாக்கிறது. தமிழகத்தில் இன்று முதல் வரும் 14ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 13 வயதிற்குட்பட்டோருக்கான டென்னிஸ் வீரர்கள் தரவரிசை பட்டியலில் பெங்களூருவை சேர்ந்த சிருஷ்டி கிரண் முதலிடத்தை பிடித்துள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: கொஞ்சம் மூளையை கசக்கி புழியறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம என்ன நம்பருக்கு கால் பண்ணோம் அப்படின்றத சொல்லிடுறேன். சரியா? 2986003825254 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணும். கால் பண்ணி என்ன கேம் நம்ம விளையாட போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஒரு வாக்கியம் சொல்வேன். அந்த வாக்கியத்துக்குள்ள 2 அல்லது 3 இல்ல 4 திரைப்படங்களோட பெயர்கள் ஒளிஞ்சிட்டு இருக்கும். எக்ஸாக்டா அந்த பெயர்கள் ஒளிஞ்சிட்டு இருக்கும். அந்த பெயர்களை நீங்க கண்டுபிடிக்கணும்.
2: சூப்பரா இருக்கும் போல இருக்கு.
1: கண்டிப்பா சூப்பரா இருக்கும். நம்ம லிசனர்ஸ்க்கும் கண்டிப்பா பிடிக்கும்னு நினைக்கிறேன்.
2: நான் ஒரு வேலை இல்லாத பட்டதாரியாக இருந்தேன். நிலாவே வா என்று அழைத்தேன். நிலவுக்கு சென்று பார்த்தால் பூமியை பார்த்தேன். அங்கு வனமகன் இருந்தான்.
1: இவ்வளவு படத்தை ஒன்னா சொல்லிட்டா எப்படி? இதுக்குள்ள 4 படம் இருக்கு. தெரிஞ்சதுன்னா நீங்க கால் பண்ணுங்க. ஓகேவா? நிகழ்ச்சியோட முதல் காலர் கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு பாட்டு கேட்டு வந்துடலாமா? நமக்கு கொஞ்சம் எனர்ஜியா இருக்கும்ல.
2: அவங்களுக்கு கொஞ்சம் பிளான் பண்றதுக்கு டைமிங் வேணும்.
1: ஆமா, கண்டிப்பா.
2: எதை பண்றதா இருந்தாலும் பிளான் பண்ணி பண்ணணும்.
1: பிளான் பண்ணி பண்றதுக்கு உங்களுக்கான நேரத்தை நாங்களே கொடுப்போம். திப்பு ஸ்ரீரஞ்சனி பிரேம்ஜி வாய்ஸ்ல சாங் இஸ் ஆன் தி வே. ஸ்டே டியூன்ட். இது 101.4.
2: இங்க எல்லாமே சாம் மதுலே.

0: go!
1: பத்து மணி 9 நிமிடம் ஆயிட்டிருக்கு. கெட் செட் கோ நிகழ்ச்சியில தான் இருக்கீங்க. யுவன் சங்கர் ராஜாவோட இசையில பாவிஜியோட வரிகள்ல ஒரு சூப்பரான பாடல் வந்து நம்ம கேட்டு முடித்து வந்தாச்சு மக்களே. அடுத்து நம்ம கேம் குள்ள போக வேண்டிய நேரம் வந்துருச்சு சுகன்யா.
2: எஸ், கேம் குள்ள போறதுக்கு முன்னாடி அந்த க்வெஸ்சன் ஒரு தடவை சொல்லிடலாமா?
1: ஓகே, நான் சொல்லட்டா?
2: சொல்லுங்க.
1: நான் ஒரு வேலையில்லா பட்டதாரி, நிலாவே வா என்று அழைத்தேன். நிலவுக்கு சென்றால் பூமி தெரிந்தது, அங்கு வனமகன் இருந்தான். இதுதான் கேள்வி.
2: நிகழ்ச்சியோட முதல் காலர், வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம்.
3: மாலினி
1: தேவி அம்மா, எப்படி இருக்கீங்க?
2: சூப்பரா இருக்கோம்.
1: நாங்க சூப்பரா இருக்கோம். ஓகே, க்வெஸ்சன் கேட்டிங்களா?
3: கேட்டேன். நான் வேலையில்லா பட்டதாரி, நிலாவே வா.
1: ஓகே,
3: வனமகன்.
1: சூப்பர்.
3: அவ்வளவுதான் தெரியுது எனக்கு.
2: ஒரு மூவி நீங்க விட்டுட்டீங்க.

0: ஒரே ஒரு மூவி நேம்.
1: நாம
2: எங்க வாழ்றோம் அதுதான் க்ளூ. அவ்வளவுதான், சூப்பர். அஞ்சு படத்தை கண்டுபிடித்தவர்களுக்கு ஒரு பெரிய அப்ளாஸ். ஓகே, நன்றி மாலினி தேவி.
1: நன்றி.
0: எடுத்த உடனே சூப்பரா கண்டுபிடிச்சிட்டாங்க. வேற
2: சஞ்சய் வந்து கொஞ்சம் யோசிக்கிறாரு, ஐயோ அஞ்சு படத்தையும் ஒரே இதுல கண்டுபிடிச்சிட்டாங்களே அப்படின்னு. அடுத்த காலர் வணக்கம்.
3: மேடம், சென்னை நோம்பல்ல இருந்து ஹேமா மேடம்.
2: ஹேமா, எப்படி இருக்கீங்க ஹேமா?
3: பாருங்க
2: சஞ்சய்,
0: ரொம்ப ஈஸியா க்வெஸ்சன் போட்டா எல்லாருமே கலகலா செய்வாங்க போல இருக்குது. ரொம்ப டஃப்பா கொடுக்கணும் போல இருக்கு.
3: அது போட்டுட்டு நீங்க அட்வர்டைஸ்மென்ட் போட்டீங்கல்ல,
2: ஆமா,
3: ஃபோர் ஆயிட்டாங்க.
2: ஓகே ஓகே ஓகே, நன்றி. அப்படியெல்லாம் நீங்க ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆபீசரா இருக்க கூடாது. நம்ம லிசனர்ஸ் பாவம் இல்லையா?
0: நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டா இருந்தாதானே வந்து கேம் சூப்பரா போகும். எல்லாருமே கண்டுபிடிச்சிட்டா அப்புறம் வந்து ஒரு சுவாரஸ்யமே இருக்காம இருக்கும்ல.
2: சுவாரஸ்யம் வந்து அவர் வின் பண்ணணும்னு நினைக்கிறாருங்க. நான் வந்து நீங்க எல்லாரும் வின் பண்ணணும்னு நினைக்கிறேன். சஞ்சய் வந்து நான் வின் பண்ணுங்க, கொஞ்சம் கஷ்டமா கொடுங்க அப்படிங்கிறாரு. நெக்ஸ்ட் காலர் வணக்கம்.
4: வணக்கம், சிறுத்தனை தமிழேந்தி.
0: தமிழேந்தி சார், எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நாங்க நல்லா இருக்கோம். ஓகே, க்வெஸ்சன் ரெடியா?
4: சொல்லுங்க.
2: ஓகே, சாக்லேட் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனா என் புள்ளைக்கு வெயில் தான் பிடிக்கும்.
4: சாக்லேட்.
2: அப்புறம்
4: நார்மல் சொல்லுங்க.
2: சாக்லேட் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனா என் புள்ளைக்கு வெயில் தான் ரொம்ப பிடிக்கும்.
4: வெயில்.
2: சூப்பருங்க, நன்றி. நீங்க பாருங்க, நீங்க லெஃப்ட் ரைட் கொடுத்தா கூட அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க.
0: ஓகே, அடுத்த க்வெஸ்சன் வந்து ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாமா யார் வந்து போன் எடுக்கறாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம், இது ரெயின்போ.
5: ஹலோ,
0: வணக்கம்.
6: தமிழ்நாட்டில் நீலகிரி.
5: வணக்கம் சுகன்யான். சஞ்சய்க்கு வணக்கம்.
0: வணக்கம், எப்படி இருக்கீங்க? யார், எங்க இருந்து பேசுறீங்க?
5: திருவண்ணாமலை மாவட்டம், தேசூர் மட்டம் கிராமம், மாஜு கந்த கந்தசாமி.
0: கந்தசாமி, எப்படி இருக்கீங்க? ஓகே, க்வெஸ்சனுக்கு ரெடியா?
5: சொல்லுங்க.
0: ஓகே, 96 இருந்து மனம் வயங்குது, துள்ளாத மனமும் துள்ளுது. நான் வந்து கோவிலுக்கு போனேன், அங்க கந்தசாமி வந்தாரு.
5: 96 மனம் மயங்குதே,
0: அது ஒரு படமா?
5: துள்ளாத மனம் துள்ளும்.
0: ஓகே,
5: கந்தசாமி.
0: ஓகே, உங்க பேர்லயே ஒரு படம்,
5: கோவில்.
0: சூப்பர், 4 படத்தோட பேர் வந்து கண்டுபிடிக்கணும். 4 வந்து சூப்பரா கண்டுபிடிச்சிருக்கீங்க. வாழ்த்துக்கள் சார்.
5: நன்றி.
2: இப்ப சஞ்சய்க்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். நாங்க எப்படி கேட்டாலும் அவங்க சொல்லிடுறாங்க. ஓகே, இன்னும் நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சாங் கேட்டு வந்துடலாமா?
0: கேட்டு வந்துடலாமே.
2: ஓகே, இளையராஜா அவர்களோட இசையில SP பாலசுப்ரமணியம் வாய்ஸ்ல பாடல் வந்துட்டு இருக்கு.
0: சூப்பரான பாடல் காத்துக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். இது ரெயின்போ FM 101.4.
2: இங்க எல்லாமே செம்மதுளு.

0: ஆக்ஷன்.
1: ஸ்டூடண்ட்ஸ், என் கையில இருக்கிறது என்ன தெரியுமா? இதுதான் H2O கேப்சூல்ஸ். இந்த H2O கேப்சூல்ஸோட வரலாறு என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? இதுக்கு முன்பொரு காலத்துல நீர், தண்ணீர் அப்படின்னு அழகான தமிழ் பெயர்கள்லாம் இருந்துச்சு. நம்ம ஊர்ல இருந்த ஆத்துலயும் குளத்துலயும் கிணத்துலயும்
2: இருந்துச்சான். குறுக்க வந்துகிட்டு
3: தண்ணி கேன் போட வந்து ப்ரோ.
4: இன்னைக்கு கேன்ல இருக்கிற தண்ணி நாளைக்கு கேப்சூல் ஆகாம இருக்கிறது நம்ம கையில தான் இருக்கு. நீர் ஆதாரங்களை பெருக்குவோம், தண்ணீரை சேமிப்போம்.
5: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
6: எஸ், எஜமான் திரைப்படத்திலிருந்து பியூட்டிஃபுல் சாங் கேட்டு வந்த நேரம் சரியா 10:19 ஆகிட்டு இருக்கு. கெட் செட் கோ தான் விளையாடிட்டு இருக்கோம். நான் உங்க சுகன்யா அண்ட்
7: நான் உங்க அஜய் சஞ்சய்.
6: எஸ் சஞ்சய் வந்து என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஒரு தடவை சொல்லிடுவாருப்பா நாங்க என்ன விளையாடிட்டு இருக்கோம்.
7: இப்போ நம்ம வந்துட்டு ஒரு சென்டென்ஸ் வந்துட்டு சொல்லுவோம். அந்த சென்டென்ஸ்ல திரைப்படத்துடைய டைட்டில் பேர் இருக்கும், அதை நீங்க கண்டுபிடிச்சு சொல்லணும். இதுதான் வந்து இந்த கேமுடைய ரூல்.
6: சஞ்சய் வந்து ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிருக்காரு. ரொம்ப சீரியஸா ஒரு க்வெஸ்சன் எடுத்து வச்சிருக்கீங்களா?
7: நான் எடுத்து வச்சிருக்கேன், ஆனா அது சீரியஸான க்வெஸ்சனா இல்லையான்றது
6: நேர்கள் தான் சொல்லுவான். ஓகே, வணக்கம்.
7: வணக்கம் வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க? யுவராஜன் சார். ஓகே, க்வெஸ்சனுக்கு ரெடியா? ஓகே. கடல் நோக்கி சென்றேன், சுறா மீனை கண்டேன், தூண்டில் போட்டு பிடிக்கும் போது நட்சத்திர மீன் வந்துச்சு, என் மனசு குழந்தையாச்சு.
8: சொன்னாதான் போனா

0: ட்ரை பண்றீங்களா?
1: ஓகே
2: பரவாயில்ல, ஒண்ணு வந்து சூப்பரா கண்டுபிடிச்சிருக்கீங்க, வாழ்த்துக்கள் சார்.
0: ஓகே, அடுத்த காலர் இன்னும் நிறைய படங்கள் கண்டுபிடிக்கிறாங்களா, பாத்திரலாமா?
2: ம், பாக்கலாமே. வணக்கம் கலாமா, எப்படி இருக்கீங்க?
0: குட் மார்னிங். ஓகே, உங்களுக்கான வாக்கியத்தை பாலாஜி சொல்வார்.
2: ஐயோ சஞ்சய்ங்க.
0: ஓகே சஞ்சய் சொல்வார்.
2: ஓகே ஓகே. கடல் நோக்கி சென்றேன், சுறா மீனை கண்டேன், தூண்டில் போட்டு பிடிக்கும் போது நட்சத்திர மீன் வந்துச்சு, என் மனசு குழந்தையாச்சு. இதுல வந்து சுறா வந்து கண்டுபிடிச்சாங்க, அடுத்து இருக்கிறத நீங்க தான் கண்டுபிடிக்கணும். கடல் மீனா?
0: கடல் மீன்கள். அது
2: கடல் மீன்கள். ஆனா வந்துட்டு இதுல அந்த வாக்கியம் அந்த சொல்லி வந்து இல்லையே வாக்கியம்ல. ஓகே கடல் மீன்கள். ஓகே, ஆனா நீங்க வந்து எக்ஸாக்ட் வேர்ட் கண்டுபிடிக்கணுமே.
0: சுரா
2: சுரா. ஓகே கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து
1: தூண்டில் மீன்.
2: இல்ல, ஆக்சுவலா தூண்டில் தான் இருக்குது, தூண்டில் மீன் கிடையாது. பரவாயில்ல, கண்டுபிடிச்சதுக்கு வாழ்த்துக்கள். நம்ம அடுத்த காலர் கிட்ட போலாமா?
0: ஓகே, இன்னும் எத்தனை படம் இருக்கு சஞ்சய்?
2: சரி ஓகே, இன்னும் ஒரே ஒரு படம் தான் இருக்குது,
0: சொல்லிடலாமா நம்மளே?
2: சரி ஓகே, கடல் தான் அதுக்கான பதில். கடல் மீன்கள் சொன்னாங்க, ஆனா நம்ம வந்து
0: கடல் என்ற வார்த்தை எவ்வளவு சூப்பரான ஒரு படம், அதை மிஸ் பண்ணிட்டாங்களே. ஈஸியான படமும் கூட.
2: கடல் நோக்கி சென்றேன், அதுல கடல்.
0: இதுல வந்து சஞ்சய்க்கு வந்து ஒரு 50 மார்க்ஸ் நம்ம கொடுத்துறோம், மத்த ரெண்டு காலர்ஸ்க்கு 50 மார்க்ஸ், ரெண்டு பேருக்குமே அப்ளாஸ் கொடுத்துடலாம். அடுத்த காலர் யார், எங்க இருந்து பாக்கலாம்?
2: வணக்கம், இது ரெயின்போ.
3: வேலூர் மாவட்டம் கட்பாடியில இருந்து சந்திரசேகர். நலமா இருக்கீங்களா?
2: நலமா இருக்கும் சந்திரசேகர்.
0: ஓகே சந்திரசேகர், ரெடியா இருக்கீங்களா?
2: நீங்க கேமுக்கு ரெடியா?
3: ரெடியா இருக்கறேன். எனக்கான சென்டென்ஸ் ஒரு வாட்டி சொல்லிடுங்க பாப்போம்.
0: ஓகே, சமையல் செஞ்சாதான் சாதம் ரெடி ஆகும். கல்யாண பந்தியில கூட்டம் முந்திக்கிட்டு இருக்கு, அதுக்கு முன்னாடியே.
3: மேம் இதுல ஒரே ஒரு படம் தானே இருக்கு?
0: ஆமா ஆமா, சொல்லுங்க.
2: ஒரே ஒரு படத்தோட பதிலா இருந்தாலும் வந்து நச்சுன்னு சொல்லிருக்காரு நம்ம காட்பாடி சந்திரசேகர் அவர்கள். வாழ்த்துக்கள் சார். அடுத்த காலர் கிட்ட போகலாம்.
0: நன்றி, வணக்கம்.
2: வணக்கம், கார்த்திக் வெஸ்மாம்பலம் சார், எப்படி இருக்கீங்க? ஓகே சார், நீங்க ரெடியா இருக்கீங்களா க்வெஸ்சனுக்கு?
0: ஓகே, உங்களுக்கான கேள்வி ரொம்ப ரொம்ப சிம்பிள், ஆனா கரெக்டா கண்டுபிடிக்கிறீங்களா பார்க்கலாம். வானவில் பண்பலை பங்கேற்பவர்கள் அனைவருமே ஸ்டார்கள் தான்.
2: நான் கண்டுபிடிச்சிட்டேன்.
0: சூப்பருங்க, இதுக்காகவே தனி அப்ளாஸ் நாங்க கொடுத்துருவோம். நன்றி நன்றி நன்றி. ஓகே, அடுத்ததான் உங்களுக்காக காதல் கோட்டை திரைப்படத்துல இருந்து பாடல். ஸோ அந்த வே ஸ்டே டியூன்ட். இது 101.4
2: இங்க எல்லாமே சம்ம தூளே.

0: வெயில கொஞ்சம் காஞ்சுதான் போறோம்ல.
1: தண்ணி கோடம் எடுத்து தங்கம் நீ நடந்து வந்தா தவிக்குது மனசு தவிக்குது.
0: மனசு மட்டும் இல்ல, இந்த வெயில் காலத்துல உங்க உடம்பும் கொஞ்சம் தவிச்சுதான் போகும். இந்த கோடை காலத்துல இவ்வளவுக்கு எவ்வளவு தண்ணீர் குடிக்கிறீங்களோ அது உங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதனால எப்போ வெளியே போனாலும் தண்ணீர் பாட்டில் இல்லாம வெளியே போகாதீங்க. அது மட்டும் இல்லாம அதே தண்ணீர்ல கொஞ்சம் உப்பையும் சர்க்கரையும் சேர்த்து குடிச்சா நம்ம உடம்புல இருக்க நீர் சத்தை அது வெளியே விடாம பாத்துக்கும். அது மட்டும் இல்லாம பழச்சாறுகளையும் நீர் சத்து அதிகம் நிறைந்த காய்கறிகளையும் நம்ம உணவுல சேர்த்துக்கலாம். இயற்கையின் அருமருந்தான மோரையும் இளநீரையும் அப்பப்ப குடிக்க மறந்துடாதீங்க. அப்பதான் உங்க தொண்டைய காஞ்சி போகாம பாத்துக்க முடியும். அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.
2: இன்று பிற்பகல் 2:30 NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம்.
3: Get set go go.

0: முப்பது நிமிஷம் ஆகிட்டு இருக்கு. எஸ் கேட் செட் கோதான் விளையாடிட்டு இருக்கோம். நான் உங்க சுகன்யா அண்ட்
1: நான் உங்க ஆர்ஜே சஞ்சய்.
0: எஸ் ரெண்டு பேருமே சேர்ந்துதான் உங்க மூளையை கொஞ்சம் கசக்கி புழிகிற மாதிரி எங்க மூளையை கொஞ்சம் கசக்கி புழிஞ்சோம் எடுத்துட்டு வந்த கேள்விகளை தான் கேட்டுக்கிட்டு இருக்கோம்.
1: நான் அடுத்து கேட்க போற கேள்வி ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்க போகுது. தயாரா இருங்க மக்களே,
0: தயாரா இருங்கன்னு சொல்லிட்டாரு. அதுக்கு முன்னாடி தயாரா இருக்கணும்னா ஒரு நம்பருக்கு கால் பண்ணல, அந்த நம்பரை நான் சொல்லிடுறேன்.
1: ஓகேவா?
0: 2 9 8 6 0 0 3 8 2 9 5 2 0 5 5 4 இந்த எண்களுக்கு அவங்க கால் பண்ணலாம்.
1: முன்னிணைப்பாக 0 4 4 வந்து சேர்த்துக்கணும். அதுவும் நீங்க வந்து போன்ல பேசுறீங்க இல்ல வெளியூர்ல இருந்து பேசுறீங்கன்னா இந்த நம்பரை யூஸ் பண்ணுங்க.
0: கண்டிப்பா இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த காலர், வணக்கம்.
1: வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம்.
2: நுங்கம்பாக்கம் டேக்ஸ்பேண்ட் ரோட்டை சேர்ந்த பூந்தமல்லி ஜி போஜராஜன் பேசுறம்மா.
1: போஜராஜன் ஐயா அவர்களே வணக்கம். உங்களுக்காக ஒரு க்வெஸ்சன் எடுத்து வச்சிருக்கேன்.
2: வச்சிட்டீங்களா?
1: ஓகே, ரெடியா?
2: ஈஸியா கேளுங்க ஐயா.
1: ஈஸியா கேளுங்க ஐயான்னு இல்ல, கேக்குறத நீங்க ஈஸியாக்கிக்கலாம். ஓகே,
0: நாங்க க்ளூ கொடுக்குறோம், கவலைப்படாதீங்க.
1: ஓகே. காதல் வளர்க்க மன்மதன் ஆனேன், கோட்டையில் ஜோதாவை கரம் பிடிக்க அக்பர் ஆனேன், நேருக்கு நேராக எதிரியை சந்திக்கிறேன். இதுதான் வந்து நான் கொடுக்கிற சென்டென்ஸ்.
0: கவித்துவமா இருக்கு, டக்குன்னு சொல்லுங்க பாக்கலாம்.
2: காதல் வளர்க்க,
1: காதல் வளர்க்க மன்மதன் ஆனேன், கோட்டையில் ஜோதாவை கரம் பிடிக்க அக்பர் ஆனேன், நேருக்கு நேராக எதிரியை சந்திக்கிறேன். இதுதான் வந்து நான் கேட்ட கேள்வி. இதுல எத்தனை திரைப்படங்களுடைய பேரை வந்து உங்களால கண்டுபிடிக்க முடியும் பாருங்க.
2: காதல் வளர்க்க, காதல்னு ஒரு படம் இருக்கு.
1: ஓகே
2: ஓகே, காதல் வளர்க்க மன்மதன் ஒரு படம் இருக்குது.
1: ஓகே, ரெண்டு.
2: அப்புறம் மன்மத அம்புன்னாங்க, அது ஒரு படம் தான் தெரியல.
0: அம்பு இதுல இந்த வார்த்தை இல்ல. அடுத்தது ட்ரை பண்ணுங்க.
2: கோதாவரி என்ற படம் இருக்கா?
0: ஜோதா இல்ல, அது ஜோதான்னு சொன்ன அப்படி அவர் கோதான்னு நினைச்சிட்டாரு.
1: கோதா இல்ல, ஜோதா.
2: ஜோதாவா? வளர்க்க
1: பரவாயில்ல, ரெண்டு படத்தோட பேரை கண்டுபிடிச்சிருக்கீங்க. வாழ்த்துக்கள். நம்ம அடுத்த காலர் கிட்ட போகலாமா? அடுத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம்ல. காதல் வளர்க்க மன்மதன் ஆனேன், கோட்டையில் ஜோதாவை கரம் பிடிக்க அக்பர் ஆனேன், நேருக்கு நேராக எதிரியை சந்திக்கிறேன்.
3: சார், காதல் கோட்டை, காதல் மன்மதன்.
1: ஓகே,
3: அப்புறம் வந்து நேருக்கு நேர்.
1: ஓகே, எதிரி அஞ்சு.
0: இன்னும் ஒன்னே ஒண்ணு,
1: ஒன்னே ஒண்ணு. கண்ணே கண்ணுன்னு கண்டுபிடிச்சு பாக்க.
3: இன்னும் கொஞ்சம் சொல்லுங்க சார், அந்த சென்டென்ஸ்.
1: ஓகே, மறுபடியும் சொல்றேன். காதல் வளர்க்க மன்மதன் ஆனேன், கோட்டையில் ஜோதாவை கரம் பிடிக்க அக்பர் ஆனேன், நேருக்கு நேராக எதிரியை சந்திக்கிறேன். இதுல நீங்க அஞ்சு கண்டுபிடிச்சிட்டீங்க.
3: அக்பர்,
1: அக்பர்.
0: அக்பருக்கு முன்னாடி ஒரு வார்த்தையை போடுங்க, அவ்வளவுதான் படம்.
1: வணக்கம். பத்மாமா, உங்களுடைய வானொலியுடைய ஒலியை கொஞ்சம் கம்மி பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும்.
3: துணிவுடன்
1: வெற்றி பெற்று வாகை சூடி கொண்டு வா என்று மடல் அனுப்பினால் என் காதலி.
3: துணிவுடன் வெற்றி பெற்று
1: வாகை சூடி கொண்டு வா என்று மடல் அனுப்பினால் என் காதலி. இதுல மூணு படத்தோட பேர் இருக்கு, நானே க்ளூ கொடுத்துட்டேன்.
3: வாகை
1: இருக்கா?
3: வெற்றி.
1: ஓகே,
3: அப்புறம்
1: துணிவு. ஓகே,
3: துணிவு, வெற்றி,
1: ரெண்டு. வாகை சூடி,
0: வாகை சூட வா.
1: பாதி கண்டுபிடிச்சிட்டாங்க, அதனால 2.5 மார்க் கொடுக்கலாம்.
0: வாகை சூட வா. ரொம்ப கஷ்டப்பட்டாலும் கண்டுபிடிச்சிட்டீங்க, நன்றி.
1: வாழ்த்துக்கள்.
0: ஓகே.

0: கொஞ்ச நேரம் வந்து எனக்கும் பிரேக் வேணும், அவங்களுக்கும் பிரேக் வேணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி கஷ்ட கஷ்டமான க்வெஸ்சன் எல்லாம் எடுத்து வந்திருக்காரு நம்ம சஞ்சய்.
1: நமக்கு கொஞ்சம் சுவாரஸ்யம் இருந்தாதாங்க நல்லா இருக்கும். சாப்பாட்டுல காரம் இருக்கணும், அதே மாதிரி புளிப்பு, இனிப்பு, கசப்பு, துவர்ப்பு எல்லாம் இருந்தாதான் அறுசுவை வந்துட்டு சூப்பரா இருக்கும். லாஸ்டா இனிப்புன்னு ஒண்ணு போடணும் இல்லையா, அப்போ ஒரு இனிமையான பாடல் வேற நமக்கு வேணும். சோ அது என்ன பாடல் அப்படின்னு சுகன்யா சொல்லுவாங்க.
0: வேல்முருகன், ராஜலட்சுமி அண்ட் நெப்போலியா வாய்ஸ்ல சாங் இஸ் ஆன் தி வே ஸ்டேஜ் 101.4.
1: இங்க எல்லாமே செம்ம தூளு.

0: ஏ ரீமா, சோலார் பேனல் போட்டுக்கோ, சோலார் பேனல் போட்டுக்கோன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அதே தான் சொல்றாங்க. ஆனா பிரதமர் சொன்ன பிறகுதான் நான் முடிவு பண்ணேன்.
1: பாரத் சர்கார் கா லக்ஸ் சோலார் பவர்.

0: और से बिजली बिल जीरो करने का भी है
1: நம்ம பிரதமர் சொன்னதால தான் சோலார் பேனல் போட்டேன் இப்ப என் கரண்ட் பில் ஜீரோ ஆயிடுச்சு நீங்களும் போட்டுடுங்க
2: பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே pmsuryagar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள் சூரியகர் மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட் விசிட் பண்ணுங்க
1: வணக்கம்
3: சென்னை பூந்தமல்லி கலை சாமி இருவருக்கும் வணக்கம் மேடம்
1: வணக்கம் ரெடியா இருக்கீங்களா
3: சொல்லுங்க
1: கவிதை எழுதியது யாரோ ஆனால் காதல் பரிசு கிடைத்தது எனக்கு தான்
3: கவிதைன்னு ஒரு படம் காதல் பரிசு ஒரு படம்
1: கவிதைன்னு ஒரு படம் இல்ல இந்த அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை வரும்
3: சொல்லுங்க
1: கவிதை எழுதியது யாரோ ஆனால் காதல் பரிசு கிடைத்தது எனக்கு தான்
3: காதல் கவிதை
1: சரியான விடைதான் எப்படி யோசிக்கிற விதல ஒரு படத்தை கண்டுபிடிக்கிறார் இன்னும் ஒரு படம் இருக்கு
3: காதல் பரிசு
1: அது இல்லாம இன்னொரு படம் இருக்கு
3: கவிதை
1: கவிதைன்னு படம் இல்ல அது இல்லாம இன்னொரு படம் இருக்கு ஆமா
3: இன்னொரு படம் ஆமா கவிதை எழுதியது யாரோ
1: கவிதை எழுதியது யாரோ ஆனால் காதல் பரிசு கிடைத்தது எனக்கு தான்
4: என்னது
1: இன்னொரு படம் கூட இருக்கு அதுல
4: அப்ப உங்களுக்கே தெரியல பரிசு இருக்குன்றது
1: பரிசுன்னு இருக்கிறது எனக்கு தெரியலீங்களே காதல் பரிசு தான் எனக்கு தெரியும்
5: பரிசு இருக்குன்றது யாருக்கு தான் தெரியும் எல்லாருமே பரிசு வந்து சர்ப்ரைஸா தான கொடுப்பாங்க கரெக்ட் தான நான் சொல்றது
4: பழைய படம் அது அதனால உங்களுக்கு தெரியாது வாய்ப்பு இல்ல பரிசுன்னு ஒரு படம்
1: சரி இன்னொரு ஒரு படம் இருக்கு அது என்ன படமா இருக்கும் வாய்ப்பு இருக்கு சொல்லுங்க
4: மேடம்
1: கவிதை எழுதியது யாரோ ஆனால் காதல் பரிசு கிடைத்தது எனக்கு தான்
4: யாரோ எழுதிய கவிதை
1: அப்பா போடுங்க சூப்பர் இவர் நிறைய படங்கள் ஆராய்ச்சி பண்றவரா இருப்பாரு நினைக்கிறேன் நன்றி சரியான விடை
5: சூப்பரா சொல்லிருக்காங்க அடுத்து நம்ம யார்கிட்ட போலாம் நேர்கிட்ட தான் போகணும் வணக்கம்
6: சார் வணக்கம் சார் கோயம்புத்தூர்ல இருந்து பார்த்திபன் சார்
5: பார்த்திபன் சார்
6: இரு ஆர்ஜிக்கும் காலை வணக்கம்
5: காலை வணக்கம் ஓகே க்வெஸ்சனுக்கு ரெடியா இருக்கீங்களா
6: ஓகே சார் சொல்லுங்க சார்
5: ஓகே
6: லைன் போட்டேன் கட்சி லைன் போட்டேன் க்வெஸ்சன் ஒரே தடவை சொல்லுங்க முடிஞ்சா சொல்றேன்
5: சரி நான் வந்துட்டு க்வெஸ்சன் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் உங்களுக்காக நான் வந்துட்டு இப்போ கேட்க போறேன் ரெடியா இருக்கீங்களா
6: ஓகே சொல்லுங்க சார்
5: ஓகே
6: ஈஸியா சொல்லுங்க
5: ஈஸியோ கஷ்டமோ இருந்தாலும் நீங்க ஈஸியா ஆக்கிக்கோங்க ஓகேவா உங்களுக்காக வந்துட்டு நான் க்வெஸ்சன் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் கேளுங்க பிரியமான தோழியை சந்திக்க சென்றான் காதலன் அங்கு நான் சென்றேன் ஒரு டியூடாக ஆனால் முரட்டுக்காலை எதிரே வர களமே ஆனது ஜல்லிக்கட்டு களமாக
6: ஜல்லிக்கட்டு காலை முரட்டுக்காலை காதல் பிரியமான தோழி
5: காதல் வந்து கிடையாதுங்க பிரியமான தோழியை சந்திக்க சென்றான் காதலன் அங்கு நான் சென்றேன் ஒரு டியூடாக முரட்டுக்காலை எதிரே வர களமானது ஜல்லிக்கட்டு களமாக ஜல்லிக்கட்டு காலை இல்ல ஜல்லிக்கட்டுன்னு வேணா
1: ஜல்லிக்கட்டு காலை
5: ஓ அப்படி இருக்கா நமக்கு தெரியாம போச்சு எக்ஸ்ட்ரா ஒரு கெமியோ அப்பியரன்ஸ் மாதிரி இருக்குது ஆக்சுவலா
6: இல்ல சார் பிரபு படம் இருக்கு சார்

0: ஓகே ஓகே சார், ஓகே சார்.
1: ஜல்லிக்கட்டு கலை, முரட்டு கலை, காதல் கிடையாதுங்க, பிரியமான தோழி இருக்கு.
0: காதலன் தான் இருக்கு ஆக்சுவலா. நானே ஒரு க்ளூ கொடுத்துட்டேன், இன்னும் ஒரே ஒரு படம் தான்.
1: ஐயோ, ஒரு படம் தான் தெரியல.
2: புதுப்படம், புதுப்படம,
0: புதுப்படம. இத்தனைக்கும்
1: பேர் சொல்லுங்க சார்.
2: அந்த அந்த ஒரு டைலாக் மட்டும் சொல்லுங்க, அதுல இருந்து கண்டுபிடிக்கிறத பாத்திரலாம்.
0: சந்திக்க சென்றான் காதலன், அங்கு நான் சென்றேன் ஒரு டியூடாக, எதிரே வந்த முரட்டு காலை, அதனால் களமானது ஜல்லிக்கட்டு களமாக.
1: சந்திக்க சென்றான் காதலா?
2: இல்லைங்களே,
0: இல்லை.
1: சரி, வேற யாரு வாய்ப்பு கொடுக்கணும்.
0: ஓகே,
2: நன்றி நன்றி. அடுத்த காலருக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு கேட்டு வந்துடலாமா?
0: ஓகே, கேட்டு வந்துடலாம். என்ன படத்துல இருந்து பாடல் வருது?
2: பாஞ்சாலங்குறிச்சி படத்துல இருந்து ஒரு சாங். இந்த சாங் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும்னு எனக்கு தெரியல. ஹரிஹரன் அனுராதா ஸ்ரீராம் வாய்ஸ்ல. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் கேக்குறீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்வீட்டான ஒரு ஃபேவரட் சாங்கா உங்களுக்கு மாற வாய்ப்பு இருக்கு. ரெடியா இருக்கீங்களா?
0: ஆர்வத்துக்கு அனுப்பட முடியாது, இவ்வளவு சஸ்பென்ஸோட இருக்காங்க. என்ன பாட்டுன்னு நம்ம கேட்கலாம். ஓகே, ஸ்டே டியூன். இது ரெயின்போ எஃப்எம் 101.4.
2: இங்கே எல்லாமே சமதுள்ள.

0: go!
1: என்ன சஞ்சய், நான் போட்ட சாங் கொஞ்சம் அப்படியே புதுசா ஒரு இதுவா இருந்ததா?
2: பிரியமான
3: தோழியை சந்திக்க சென்றான் காதலன். அங்க நான் சென்றேன் ஒரு டியூடாக. எதிரே வந்த முரட்டுக்காலை அதனால் களம் ஆனது ஜல்லிக்கட்டு களமாக.
1: ஓகே, அஞ்சு படம் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. அந்த ஒரே ஒரு புது படத்தை நான் சொல்லிடவா?
3: நீங்களே சொல்லிடுங்க.
1: டியூட், கரெக்டா?
3: கரெக்டான பதில்
1: தான். கரெக்டா கரெக்டானு கேக்குறல அப்ப அவர் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுட்டே தானே பதில் சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை பாக்குறாரு.
4: அவர்களே
3: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
1: நன்றி நன்றி
3: நன்றி.
1: சுஜாதா, ரெடியா இருக்கீங்களா? உங்களுக்கான கேள்வியை கேட்கலாமா?
4: கண்டிப்பா.
1: தமயந்தி இங்கேதான் இருக்கிறாள் என்று நலன் கூறினான், மகிழ்ச்சி என்று அத்தை சொன்னாள்.
4: தமயந்தி
1: இங்கேதான் இருக்கிறாள் என்று நலன் கூறினான், மகிழ்ச்சி என்று அத்தை சொன்னாள்.
3: தமயந்தி
1: இங்கேதான் இருக்கிறாள் என்று நலன் கூறினான், மகிழ்ச்சி என்று அத்தை கூறினாள். நிறைவு பகுதியை நோக்கி வந்துட்டோம் சஞ்சய்.
3: நம்ம நிறைவு பாடல என்ன பாடல் நம்ம பிளே பண்ண போறோம் அப்படின்னா,
1: வேல் திரைப்படத்துல இருந்தா உங்களுக்கு சாங் வந்துட்டே இருக்கு. இந்த ஒரு மணி நேரம் எப்படி இருந்தது சொல்லவே இல்லையே, உங்களுக்கு ஜாலியா இருந்துச்சா?
3: எனக்கு ரொம்ப

0: ஜாலியாக இருந்தது. எப்படி போச்சு பாருங்களேன், எத்தனை லிசனர்ஸ் எப்படி எல்லாம் கண்டுபிடிச்சாங்க பாருங்க. நான் வந்து டஃப்பா செட் பண்ணுவேன்னு பார்த்தேன், ஆனா லிசனர்ஸ் ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிட்டாங்க.
1: இதெல்லாம் எங்களுக்கு செம்ம ஈஸிமா,
0: அல்வா சாப்பிடற மாதிரி இருக்கு. அல்வா சாப்பிட்டு முடிச்சாச்சு.
1: அடுத்து நான் வந்து இப்ப இந்த நிகழ்ச்சியோட டட்டப்பாய் சொல்லிட்டு கிளம்ப போறேன். மீண்டும் இன்னொரு நாள் இன்னொரு நிகழ்ச்சியை சந்திக்கிறேன். இந்த நாள் மட்டும் இல்ல, இனி வரும் எல்லா நாளுமே சந்தோஷமான நிம்மதியான நாளா இருக்கட்டும். சஞ்சய் எப்படி?
0: நான் வந்துட்டு 11:02 உங்களோட ட்ரெயின் போல உங்களை சந்திக்க வந்துகிட்டே இருக்கிறேன். ஓகே
1: ஓகே, ஸ்டே டியூன்ட். இது 101.4
0: இங்க எல்லாமே சமதுல.

0: நேரம் 11 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். அதிக நாள் நாட்டின் பிரதமராக பதவி வகித்து சாதனை படைத்துள்ள திரு நரேந்திர மோடிக்கு உலக தலைவர்கள், மத்திய அமைச்சர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பிரதமரின் இந்த சாதனைக்கு குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பிரபல திரைப்பட இயக்குநர் பாரதிராஜா உடல்நலக் குறைவால் சென்னையில் இன்று காலமானார். அவருக்கு வயது 84.

பாரதி ராஜாவின் இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ள அவரது உடலுக்கு முதலமைச்சர் திரு விஜய் நேரில் அஞ்சலி செலுத்தினார். அவரது உடலுக்கு திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின், அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி, பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் உள்ளிட்ட அரசியல் கட்சித் தலைவர்கள் இறுதி அஞ்சலி செலுத்தினர். அவரது இறுதிச் சடங்கு அரசு மரியாதையுடன் நடைபெறும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. கடலூர் அண்ணா பேருந்து நிலையத்தில் பயணிகளுக்கான வசதிகள், வணிக வளாகங்கள் ஆகியவற்றை மாநில வீட்டு வசதித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் ஆய்வு செய்தார். ஹெலிகாப்டரை சுட்டு வீழ்த்தி ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு அமெரிக்க ராணுவம் பதிலடி தாக்குதல் நடத்தியுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 3200 ரூபாய் குறைந்து 110400 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தமிழகத்தில் இன்று முதல் வரும் 14 தேதி வரை மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மால்விகா பன்சோத், பி வி சிந்து, தன்வி சர்மா, இஷா பருவா ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் பயிற்சி ஆட்டத்தில் இந்தியா இன்று இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: பதினோரு மணி 3 நிமிடம் ஆக போற வேளையில நீங்க இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி உங்களுடன் ரெயின்போ. உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில மறுபடியும் உங்க கூட ஜாயின் பண்ண போறது நான் உங்கள் அன்பு சகோ ஆர்ஜே சஞ்சய். இன்னைக்கு உங்க கூட பேசுறதுக்காகவே ஒரு கேள்வியோட நான் வந்திருக்கேன். அதாவது உங்க வாழ்க்கையில மறக்கவே முடியாத மகிழ்ச்சியான தருணம் என்ன அப்படின்றத வந்துதான் இன்னைக்கு நான் வந்து ஒரு கேள்வியா எடுத்திருக்கேன். அதுக்கு நீங்க பதில் சொன்னோம்னா அழைக்க வேண்டிய எண்கள் 298600038 மற்றும் 295205554. முன்னிணைப்பாக 044 வந்து சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்க உங்களுடைய கருத்துக்களை வந்து என் கூட பகிரலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான பாடல் வந்து சாமி திரைப்படத்துல இருந்து வந்துகிட்டே இருக்குது. சித்ரா மற்றும் குழுவினர் பாடியிருக்கிற பாடல் ஹாரிஸ் ஜெயராஜோட இசையில உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. ஸ்டே டியூன், இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே சம்மதோலு.

0: செல்லம், ஊர்ல இருந்து உங்க அத்தை மாமா எல்லாம் வந்திருக்காங்க பாரு. வந்து வணக்கம் சொல்லு. அட வாமா, உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: அத்தை மாமா எங்கம்மா? யாரையும் காணோம்.
0: இது ஹால்ல சோஃபால இருக்காங்க பாருடா.
1: எங்கம்மா? என் கண்ணுக்கு யாரும் தெரியல.
0: என் கண்ணுக்கும் தான் யாரும் தெரியல. அப்புறம் எதுக்கு விருந்தாளி இருக்க மாதிரி ஃபேனு, லைட்டு, டிவி எல்லாத்தையும் ஓட விட்டுருக்க? ஃபேனு, லைட்டு, டிவி, ஏசி எதையும் ஆஃப் பண்றது கிடையாது. சார்ஜர்ல இருந்து போன் எடுத்தா சுவிட்ச் அமத்த போறது கிடையாது. குளிச்சு முடிச்சா ஹீட்டர் ஆஃப் பண்றது கிடையாது. டீ போடுறேன்னு கிச்சன் வருவா, எக்ஸாஸ்ட் ஃபேனை ஆஃப் பண்ண மாட்டேன். உங்க அப்பா கரண்ட் பில்ல பார்த்து தலை சுத்தி போறது காரணமே நீ தான். என் பொண்ணுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் தான். உபயோகம் இல்லாத சமயத்துல மின் சாதனங்களை நிறுத்தி வைப்பது வீட்டுக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது. அடியே மோட்டர் ஆஃப் பண்ண சொன்னே, பண்ணியா?
2: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
3: டூட், எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும். அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது

0: அடிப்படையிலான
1: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in
2: இப்ப இந்தியாவோட ஒவ்வொரு கிராமத்திலயும் வீட்டு மாடியோட தோற்றமே மாறி போச்சு. முன்னாடி எல்லாம் மாடியில அப்பளமும் துணியும் தான் காஞ்சிட்டு இருக்கும். ஆனா இப்ப கரண்ட் பில் ஜீரோ ஆயிட்டு இருக்கு. ஒவ்வொரு கிராமமா மக்கள் சோலார் பேனல் போடுறாங்க, நீங்களும் போடுங்க. மத்திய அரசு 78,000 ரூபாய் வரை மானியம் தருது. 30 லட்சத்துக்கு அதிகமான குடும்பங்கள் இதனால பலன் அடைஞ்சிருக்காங்க. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
0: மேலும்
1: தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க. டூட், எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது

0: 101.4 இங்க எல்லாமே சமதூளு.
1: பதினோரு மணி 12 நிமிடம் ஆயிட்டிருக்கு. உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில் தான் இருக்கீங்க. நான் உங்கள் அன்பு சகோ ஆர்ஜே சஞ்சய். நான் ஏற்கனவே ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் இல்லையா, உங்கள் வாழ்க்கையில் மறக்கவே முடியாத மகிழ்ச்சியான தருணம் என்ன அப்படின்றது நான் ஒரு க்வெஸ்சனாக கேட்டிருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு சூப்பரான பாடலை நம்ம கேட்டு முடித்து வந்தாச்சு. நம்ம இப்போ அடுத்து நேயர்கிட்ட போக வேண்டிய நேரம் வந்தாச்சு. வணக்கம், இது ரெயின்போ.
2: ஹலோ
1: ஹலோ,
2: கார்த்திக் வெஸ்மாம்பலம்.
1: கார்த்திக் வெஸ்மாம்பலம், ஓகே. உங்கள் வாழ்க்கையில் மறக்கவே முடியாத ஒரு மகிழ்ச்சியான தருணம் அது என்னன்னு சொல்லுங்கள்
2: சார். எனக்கு வந்து டிபி வந்துச்சு. ஸோ ஒரு வருஷம் ரொம்ப கஷ்டப்படுறேன் சார், மாத்திரை மட்டும்
1: சாப்பிட்டேன்.
2: ஸோ அப்புறம் டாக்டர் சரியானதுக்கு அப்புறம் ஒரே மகிழ்ச்சி தான் சார்.
1: ஓகே, நீங்க வந்து நோய்வாய்ப்பட்டு வந்திருந்தீங்க, அதுக்கப்புறம் வந்து அதுல இருந்து விடுபட்டதுக்கு அப்புறம் நீங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கீங்க. ஓகே சார், சூப்பர் சார். வணக்கம், இது ரெயின்போ.
3: வணக்கம்.
1: வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க? விவிஎஸ் கண்ணன் சார். ஓகே, உங்க வாழ்க்கையில மறக்கவே முடியாத மகிழ்ச்சியான தருணம் என்ன?
3: 15 வருஷம் குழந்தை இல்லாம.
1: ஓகே,
3: முதல்ல எனக்கு குழந்தை குழந்தது எனக்கு மறக்க முடியாத தருணம்.
1: சூப்பரான விஷயம். அதாவது பிள்ளை பாக்கியம்ன்றதே வந்து இருக்கிறதுலயே ரொம்ப அற்புதமான பாக்கியங்கள்ல ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. அந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு இல்லையா? அப்போ அது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் வந்து குழந்தை பிறந்தாச்சுன்னு சொன்னப்ப உங்களுக்கு எப்படி இருந்தது?
3: அதான் வானத்துல பிறகு மாதிரி எனக்கு, நமக்கு நம்மளும் அப்பா மாதிரி அப்பா ஆயிட்டான். எனக்கு அது கனவாவே இருந்துச்சு. எனக்கு நமக்கு குழந்தை பிறகு வாய்ப்பு இல்ல மாதிரிதான் இருந்துச்சு எனக்கு. திருப்பி அந்த ஹாஸ்பிட்டல் ஷிஃப்ட் பண்ணி பாத்துக்கிட்டே அப்படியே முயற்சி பண்ணேன். 5 வருஷம் வச்சு குழந்தை பிறந்துச்சு.
1: சூப்பர் சூப்பர் சார், சூப்பர் சார்.
3: அதான் என் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத ஒரு இது.
1: நன்றி சார், உங்க கருத்தை ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி.
3: நன்றி, நன்றி.
1: வணக்கம், ரெயின்போ.
4: வணக்கம், வணக்கம், வணக்கம், வணக்கம்.
1: வணக்கமே சும்மா இவ்வளவு வாட்டி சொல்றீங்க, வணக்கம் வணக்கம் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. யார் எங்க இருந்து பேசுறீங்க?
4: நுங்கம்பாக்கம் டேங்க்மெண்ட் ரோட்டை சேர்ந்த பூந்தமல்லி ஜி போஜராஜா பேசுறேன்.
1: போஜராஜன் சார், ஓகே, வணக்கம். உங்க வாழ்க்கையில மறக்கவே முடியாத விஷயம் அது வந்து, அது அடைஞ்சப்ப எப்படி இருந்தது? அதாவது மறக்கவே முடியாத நாள் இன்னும் சொல்ல போனா அது வந்து அந்த நாள் என்ன நாள், அப்போ எப்படி இருந்தது உங்க ஃபீலிங்ஸ்?
4: என் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வச்ச நாளியா.
1: எப்படி இருந்திருக்கும்?
4: அப்பா அம்மா ஸ்தானத்துல இருந்து வச்சது பெரிய அதிசயம் எனக்கு, பெரிய சந்தோஷம்.
1: ஊரே மெச்சற அளவுக்கு வந்து கல்யாணம் நடத்தி முடிச்சாச்சு இல்லையா?
4: ஆமா ஆமா, எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு நடந்தது. அது ரொம்ப என்னால மறக்க முடியாத ஒரு சந்தோஷம்.
1: உங்க தங்கச்சிக்காக நீங்க இது சூப்பரா பண்ணிருக்கீங்கன்னே சொல்லலாம். அவங்களும் சந்தோஷமா என்ஜாய் பண்ணிருப்பாங்க அந்த மொமெண்ட் அப்படின்றத நானும் நம்புறேன். வாய்ப்புக்கு நன்றி. அதாவது இந்த மாதிரி உங்களோட கருத்துக்கு நன்றி.
4: நன்றி.
1: இந்த மாதிரிதான் அற்புதமான விஷயங்கள் சொல்றாங்க. வணக்கம் கலாமா, உங்க வாழ்க்கையில மறக்கவே முடியாத மகிழ்ச்சியான தருணம் என்ன?
5: உங்க

0: பிறந்த நாள். வாவ், சூப்பர். சொல்லுங்க, உங்க பிறந்த நாள்ல என்ன, லைக் என்ன ஸ்பெஷல் எல்லாம் இருக்கும் சொல்லுங்க.
1: நாளை
0: எதிர்பார்த்து நான் காத்திருந்தேன், ரொம்ப அற்புதமா சொல்லிருக்கீங்க. நன்றிமா, நன்றி. ஓகே, இந்த மாதிரி தான் வந்துட்டு நிறைய பேர் வந்து தங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணிகிட்டே இருக்காங்க. எனக்கு வந்துட்டு பிறந்த நாள் தான் என்னோடய வாழ்க்கையில் மகிழ்ச்சியான நாள். அப்புறம் என் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன், எனக்கு வந்து அப்பா ஸ்தானம் வந்து கிடைச்சிது, நான் ஒரு குழந்தைக்கு அப்பாவானேன் அப்படின்னு வந்துட்டு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி அற்புதமான தகவல்கள் வந்து நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணணும், உங்களுடைய தருணங்கள், உங்களோட மகிழ்ச்சியான தருணங்களை ஏன் கூட நீங்கள் பகிரணும் அப்படின்னா, நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 298603038

0: அப்பா ஸ்தானம் வந்து கிடைச்சது, நான் ஒரு குழந்தைக்கு அப்பாவானே அப்படின்னு வந்துட்டு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி அற்புதமான தகவல்கள் வந்து நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணணும், உங்களுடைய தருணங்கள், உங்களோட மகிழ்ச்சியான தருணங்களை ஏன் கூட நீங்கள் பகிரணும் அப்படின்னா, நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 298-6-00-38 மற்றும் 295-2-0-55-4. அடுத்து முன்னிணைப்பாக 044 வந்து சேர்த்துக்கணும். அடுத்து நம்ம எந்த திரைப்படத்திலேருந்து பாடல் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தென்காசி பட்டணம் திரைப்படத்திலேருந்து உங்களுக்காக ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்கு. ஸ்ரீராம், சித்ரா மற்றும் ஸ்ரீனிவாஸ் இவங்க மூணு பேர் பாடியிருக்காங்க. வாலியோட வரிகளில் சுரேஷ் பீட்டரோட இசையில் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. ஸ்டேட் யூனி ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கு எல்லாமே சமதூல்.
1: அன்ன கிளிகள் அன்பு கதை எழுதுமா வழி திருவிழா மஞ்சக்குழிகள்.

0: இல்லாமே கவுளு.
1: பதினொன்று 22 மணி ஆயிட்டிருக்கு. உங்களுடன் ரெயின்போல உங்க கூட பயணம் பண்ணிட்டு இருக்கிறது நான் உங்கள் அன்பு சகோ ஆர்ஜே சஞ்சய். எஸ், நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் இல்லையா, உங்க வாழ்க்கையிலேயே மறக்கவே முடியாத மகிழ்ச்சியான தருணம் என்ன அப்படின்றது தான் இன்னைக்கு நம்ம கேட்டிருக்கிற கேள்வி. அதுக்காக உங்களுடைய பதில்கள் என்னென்ன அப்படின்றதுக்காக கேட்கறதுக்காக நானும் காத்துக்கிட்டு இருக்கேனே சொல்லலாம். நம்ம அடுத்த நேயர்கள் கிட்ட போகலாம். வணக்கம் ரெயின்போ.
2: ஹலோ
1: ஹலோ
2: ஹலோ
1: ஹலோ
2: ஹலோ
1: ஹலோ, இணைப்பில் இல்லைன்னு நினைக்கிறேன். வணக்கம் ரெயின்போ.
3: வணக்கம் சார்.
1: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க? மகிழ்ச்சியான தருணம் என்ன?
3: மகிழ்ச்சியான தருணம்னா ஒரு ஊருக்கு போயிருந்தேன் சார். ஊருக்கு போன இடத்துல பஸ் ஸ்டாண்ட்ல வந்து எதிர்பார்த்த வந்து பார்த்தேன். அந்த அவர் பார்த்த உடனே எனக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி மாதிரி ஆயிடுச்சு. அந்த இடத்துல அவரை பாப்பனா அப்படின்ற மாதிரி ஒரு மகிழ்ச்சி ஆகி போச்சு. அவர் இருக்கிறது வந்து தூத்துக்குடி பக்கத்துல. நாங்க போயிருந்தது வந்து ராமேஸ்வரம் போயிருந்தோம். அது போன இடத்துல திடீர்னு பார்த்தா அங்க கோயிலுக்கு போயிருந்தோம். போன இடத்துல திடீர்னு பார்த்தா அந்த மாதிரி வந்திருந்தாங்க. வந்து பார்த்ததுலயே எனக்கு அதாவது எதிர்பார்த்த விதமா மோதுற மாதிரி மோதலன்னா எனக்கு ஒரு அது பெரிய மகிழ்ச்சி ஆயிடுச்சு சார். அது பார்த்த உடனே அவர்கிட்ட என்ன திருப்புன்னு வந்ததுனால ஒரு போன் கூட இல்லையே திருப்புன்னு வந்திருக்கீங்கன்னா நாங்க எல்லாம் சேர்ந்து ஃப்ரெண்டா இதுக்கு வந்தோம் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னோடனே ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது.
1: சூப்பரா இருக்கு சார். அதான் நெடுநாள் கழித்து ஒரு நண்பரை சந்திக்கும் பொழுது அந்த மகிழ்ச்சிக்கு வந்து
3: அதுதான் ரொம்ப இன்பமா இருந்தது. அந்த இதுல அவரும் எதிர்பார்க்கல நானும் எதிர்பார்க்கல. அந்த மாதிரி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது.
1: சூப்பர் சார், சூப்பர் சார். வாய்ப்பு நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.
3: நன்றி நன்றி.
1: வணக்கம் ரெயின்போ. வணக்கம் வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம்
1: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
2: ஹலோ
1: ஹலோ.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
2: குயில் கோபி.
1: கோபி சார், ஓகே. உங்க வாழ்க்கையில வந்துட்டு ஓகே உங்க வாழ்க்கையில மறக்கவே முடியாத ஹலோ இணைப்பில் இல்லைன்னு நினைக்கிறேன். வணக்கம்
2: ஹலோ
1: ஹலோ
2: ஹலோ சார்.
1: ஓகே சார், உங்க வாழ்க்கையில வந்துட்டு மறக்கவே முடியாத மகிழ்ச்சியான தருணம் அது என்ன?
2: 2021ல என் குழந்தை, எனக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சுங்க.
1: வாவ்.
2: அதுதான் ரொம்ப சந்தோஷமான தருணமா நினைக்கிறேன்.
1: ஓகே சார், ஓகே சார். மகிழ்ச்சியான தருணம்னாலே இப்படிதான் இருக்கணும் போல இருக்குது. நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். ஓகே மக்களே, இந்த மாதிரி தான் வந்துட்டு உங்களுடைய கருத்துக்களை வந்து ஏன் கூட ஷேர் பண்ணணும்னா அழைக்க வேண்டிய எண்கள் 298-6-00-38 மற்றும் 295-2-0-55-54. எஸ், நம்ம நிகழ்ச்சியில அடுத்த பாடல் மாவீரன் திரைப்படத்திலிருந்து ஜெயதேவ் அண்ட் ஜானகி ஐயா ரெண்டு பேரும் பாடின பாட்டு உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்குது. ஸ்டே டியூன் இது ரெயின்போ FM 101.4. இங்க எல்லாமே சமதூளு.

0: dude, எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும். அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
1: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம் 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கே, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
0: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
1: ஓ எஸ் dude, ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா OTP அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.

0: FM 101.4 இனி எல்லாமே தூள.
1: ஒன்பது மணி 9:31 ஆயிற்றுக்கு. உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில தான் இருக்கேன். நான் உங்கள் அன்பு சகோதரர் சஞ்சய். நான் ஏற்கனவே ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் இல்லையா, உங்க வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத மகிழ்ச்சியான தருணம் என்ன அப்படின்றது தான் நம்ம வந்து கேட்ட கேள்வி. முதல்ல நம்ம நேர்கிட்ட போகலாம். வணக்கம். வணக்கம். ஓகே, இன்னும் அழைப்பில் யாரும் வரலன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அதாவது என்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு ஆசை இருந்தா, அழைக்க வேண்டிய எண்கள் 298-6-00-38 மற்றும் 295-2-05-54. நம்ம அடுத்த நேயர்கிட்ட போகலாம். வணக்கம்.
2: வணக்கம், நான் சந்திரசேகர், வேலூர் கற்பாடியிலிருந்து பேசுறேன்.
1: ஓகே சந்திரசேகர், உங்க வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத மகிழ்ச்சியான தருணம் என்ன?
2: என்னுடைய ஃபேமிலியோட நாங்க எல்லாருமே 2017 ஒன்னா சேர்ந்து கொண்டாடின தீபாவளி என்னால லைஃப்ல மறக்கவே முடியாது. அது வந்து ஒரு மகிழ்ச்சியான தருணம் அப்படின்னு சொல்லுவேன். கிட்டத்தட்ட ஒரு 45 பேர் பக்கம் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அந்த தீபாவளி கொண்டாடினோம். சித்தம்மா, சித்தப்பா, சித்தி, பெரியம்மா, பெரியப்பா, அப்புறமா தாத்தா, பாட்டி, அவங்களுடைய பசங்க, அப்புறமா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா என்னுடைய அத்தை, மாமா, எல்லாருமே, மாமி, இவங்க எல்லாருமே சேர்ந்தோம். என்ன ஒரு ஜாலினா அந்த ஃபன் ஃபீல்டா இருந்தது. பாட்டி 45 பேருக்கு வந்து இந்த நிலாச்சோறு அப்படிங்கறது ஒரு பெரிய அண்டால புத்த சாப்பாடு நைட்டு கொடுத்தாங்க. அது மறக்க முடியாது, மகிழ்ச்சியா இருந்தது. அப்புறமா கிட்டத்தட்ட 10 பொட்டி கிராக்கர்ஸ் நாங்க எல்லாரும் ஒன்னா வாங்கினோம். அதாவது எக்ஸ்ட்ரா கடனை வாங்கி அந்த ஒரு வருஷம் தான் இந்த தீபாவளிய வந்து பட்டாசு வச்சு செலிப்ரேட் பண்ண அது முடியாது. அப்புறமா எல்லாருமே ஒரே சமயத்துல புத்தாடை போட்டுட்டு வாசல்ல நாங்க ஒரு கிராக்கர்ஸ் வச்சோம் பாருங்க, சும்மா தெருவே எல்லாருமே பார்த்தாங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய வேடிக்கையெல்லாம் பண்ணோம். அந்த ஒரு தருணம் இன்னைக்கு வரைக்கும் கூட நினைச்சா மறக்க முடியாத ஒரு இனிமையான தருணமா இருக்கு.
1: ப்ரோ
2: கிட்டத்தட்ட ஒரு 40 பேருக்கு வீட்டுல சமைக்கிறதுனா எவ்வளவு பெரிய ஒரு டாஸ்கா இருக்கும். பட் அதெல்லாம் செஞ்சு ஒன்னா எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிட்டோம். 2017 தீபாவளி மாதிரி இன்னைக்கு வரைக்கும் கூட எந்த தீபாவளியும் செலிப்ரேட் பண்ற, மறுபடியும் அதை ரெஜுவினேட் பண்ணி அதே மாதிரி கொண்டாடணும்னு ஆசையா இருக்கு. பாப்போம்.
1: உங்களுடைய ஆசை வந்து நிறைவேற வாழ்த்துக்கள். ஆக்சுவலா ஒன்னா சேர்ந்து சாப்பிடுறதுன்னு இருக்கும் போது அதுல கிடைக்கிற சுவை வந்து ரொம்ப அற்புதமா இருக்கும். அது ஒன்னா சேர்ந்து சமைச்சு வேற அதை செஞ்சிருக்காங்கன்னு போது சொல்லவே வேணாம், சூப்பரா இருக்கும்னு சொல்றேன். உங்க கருத்தை ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி.
2: Thank you சஞ்சய் ப்ரோ.
1: வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம் சார்.
1: வணக்கம், யாருங்க இது பேசுறீங்க?
3: காஞ்சிபுரம் மாவட்டம் வலதுபர் தாலுகா அவலூர் மனோகரன் சார்.
1: ஓகே சார், உங்க வாழ்க்கையில வந்து மறக்க முடியாத மகிழ்ச்சியான தருணம் என்ன?
3: கண்டிப்பா சார், நான் 10th படிக்கிறப்போ 1982 எக்ஸாம் ஹால்ல வந்து உட்கார்ந்தாச்சு. ஹால் டிக்கெட் மறந்துட்டேன்.
1: ஓ,
3: எங்க ஸ்கூல் சென்டருக்கும் எங்களுடைய ஊருக்கும் 2.5 கிலோமீட்டர்.
1: ஓகே,
3: அப்போ சைக்கிள்ல எடுத்துட்டு வந்து நான் ஆள் கிட்ட வீட்டுக்கு வந்து எடுத்துட்டேன். திரும்ப வரப்போ பாதி தூரத்துல வந்து நிக்கிறேன், என்னோட சைக்கிள் வந்து ட்ரெயின் கட்டிட்டே இருக்குது. திரும்ப திரும்ப போடுறேன், திரும்ப திரும்ப அனுப்பாகுது, எதிரில் போறவங்க யாரும் கவனிக்கல. அந்த நேரத்துல என்னாவது பரீட்சை, தமிழ் பரீட்சை ஃபர்ஸ்ட் எக்ஸாம் எனக்கு.
1: ஓகே,
3: அந்த டைத்துல என்னுடைய கிளாஸ் டீச்சர் சயின்ஸ் வாக்கர் எதிரில் வராரு. அவர் வந்து வளர்ச்சபத்துல இருந்து இறங்கி அவரோட உடனே சைக்கிள்ல வராரு. அவர் என்ன பார்த்துட்டு என்னடா பரிசு டைம்ல இங்க நிக்க அப்படின்னாரு. அதாவது நான் பரீட்சை விட்டுருவோமோ எப்படா நினைச்சோம். ஆபத்தான தருணத்துல அவரை பார்த்து வளர மகிழ்ச்சி, அந்த சந்தோஷம் வாழ்நல மறக்கவே முடியாது. அப்ப அவரு சைக்கிள எனக்கு கொடுத்து ரே நீ சீக்கிரம் எடுத்துமாட்டு ஆள் கிட்ட கொடுத்துட்டு எக்ஸாம் சீக்கிரம் போ, 9:30 இங்கே நானு 1 கிலோமீட்டர் போனோம். ஆள் மணத்துல நினைக்கணும் ஸ்கூல்ல வந்து அந்த டைம்ல எனக்கு வந்து உதவி பண்ண அந்த அறிவியல் ஆசிரியரை இந்த நாள் வரைக்கும் மறக்கவும் முடியாது. அந்த ஒரு மகிழ்ச்சியான தருணம் என்னுடைய வாழ்நாள்ல ரொம்ப ரொம்ப சந்தோஷமா நிகழ்ச்சியது. அந்த இதுல அவர் கொடுத்த சைக்கிளோட உதவியோட தமிழ்ல வந்து அந்த டைம்ல வந்து நான் 66 மார்க் எடுத்தேன். அதான் நம்ம அந்த கிளாஸ்ல என்னோட சப்ஜெக்ட்ல 66 அதிகமான மார்க் அது.
1: ரொம்ப
3: மகிழ்ச்சியான தருணம்.
1: சூப்பர் சார், சூப்பர் சார். எல்லாருமே ஒரு விதமா சொன்னா நீங்க வந்து சூப்பரா சொன்னீங்க. அதாவது கல்வியோட மகத்துவம் என்ன அப்படின்றத நீங்க
3: சொல்லிருக்கீங்க. எல்லாமே எதிரில போறாங்க வராங்க அந்த டைம்ல, அந்த ஆசிரியர் மட்டும் தான் நான் மாணவன் படுத்த டைம்ல இங்க நிக்கிறானே என்னடா ஆச்சு அப்படின்னா இறங்கி நின்னேன்னா. ஏன்னா ஒவ்வொரு போறோம் போல அது பிரச்சனை இல்ல, முதல்ல அவரு சைக்கிள் எனக்கு கொடுத்து நீங்க முதல்ல எக்ஸாம் எழுதுற அப்படின்னு சொல்லி அமைச்சா பாருங்க. அது அது வந்து என்ன சொல்றது, நாம இன்னமும் அவர் ஆசிரியர் நினைக்கும் போது அந்த தருணம் கடைசி நாள் வரைக்கும் அது மறக்காது சார். இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சி சந்தோஷமான விஷயம் அது.

0: உதவி பண்ணா லேட்டா போயிருப்பேன், என்ன உள்ள விட்டுருக்க மாட்டாங்க, நான் ஃபெயில் ஆயிருப்பேன். ஆல்ரெடி செஞ்ச ஃபெயில் ஆயிருப்பேன் நான்.
1: இருந்தாலும் வந்து சரியான நேரத்துல வந்து அவர் செஞ்ச உதவியால இன்னைக்கு உலகமே வந்துட்டு ரொம்ப பெருசு பெரிய ஒரு விஷயமா வந்து அதாவது திருவள்ளுவர் கூட சொல்லியிருப்பாரு இல்லையா, அதாவது நீங்க சரியான நேரத்துல உதவி செஞ்சா அது வந்து இந்த உலகத்தை விட்டு ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப பெருசு.
0: ஆமா, அந்த நேரத்துல மகிழ்ச்சியா இருந்தது அந்த உதவியை வந்து நமக்கு அவர் பண்ணலன்னு சொன்னா பாருங்க லைஃப் வேற மாதிரி போயிட்டு. அந்த ஒரு நிகழ்வு வந்து ரொம்ப அற்புதமான ஒரு மகிழ்ச்சியை கொடுத்தாரு, இன்னமும் மறக்க முடியாது சார். இந்த எஃப்எம் ரெயின்போல அந்த நிகழ்ச்சியை தெளிவுபடுத்தி நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போல ரொம்ப ரொம்ப என்னுடைய நன்றிகள் சார்.
1: சூப்பர் சார், சூப்பர், அருமையா பேசிருக்கீங்க சார். தேங்க்யூ சார்.
0: தேங்க்யூ வெரி மச்.
1: வணக்கம் ரெயின்போ. வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க
2: சார்? கூப்பிடுறேன் சார்.
1: ஓகே சார், உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத மகிழ்ச்சியான தருணம் அது என்ன?
2: அதாவது 2005 டூர் போயிருந்தோம் கோயம்புத்தூர். அப்போ ராவணபுரம் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு. அப்போ எனக்கு அதுல வந்து நெப்போலியன் ஒரு கை இருக்காது, அவர் கூட உட்காந்து ஒரு சீன்ல சீன் நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அதனால வாழ்க்கையில மறக்க முடியாது.
1: ராவண பிரபுன்றது மலையாளத்துல வந்த
2: ராவணபுரம் மலையாள படம்.
1: ஓகே, மோகன்லால் சார் நடிச்சிருப்பாரு அந்த படத்துல, கரெக்டா? ஓகே, மோகன்லால் சார் அண்ட் நெப்போலியன் ரெண்டு பேர் நடிச்சிருக்கிற படம். ஓகே, அதுல ஒரு சிறு கதாபாத்திரம் எடுத்து பண்ணிருக்கீங்க.
2: அவரு பின்னாடி ஏழை எடுக்கிறப்போ சைட்ல உட்காந்து வாய்ப்பு கிடைச்சது.
1: அந்த சிறு வாய்ப்பு கூட ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்குமே.
2: ஆமா,
1: சூப்பர் சார், சூப்பர் சார், உங்களோட கருத்தை ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். வணக்கம் ரெயின்போ. வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
3: மறக்க முடியாத
1: மகிழ்ச்சியான தருணம்
3: எத்தனையோ இருந்தாலுமே எனக்கும் ஒரு அங்கீகாரம் கிடைச்சத தருணத்தை மறக்க முடியாதுங்கப்பா.
1: அது என்ன அங்கீகாரம் கிடைச்ச தருணம் சொல்லுங்க?
3: அது இந்த வானொலியில பேசுறது மூலமா தான், வானொலியில பேசுறது மூலமா அது வானொலியில வந்து ரெக்கார்டிங் கூப்பிடுவாங்க. அதுக்கு போவேன், பெண்கள் முன்னேற்றம், கழிப்பறை பயன்கள், நல்லதொரு குடும்பம் அப்படின்னா ஒரு தலைப்புகளை கொடுத்து போன் பண்ணி வர சொல்லுவாங்க. தபாலும் வரும் எனக்கு மூலமா. அதுக்கு வந்து வானொலியில போய் ரெக்கார்டிங் பண்ணும் போது எனக்கு இருக்கிற ஆனந்தம் அளவிட முடியாது. ஏன்னா அந்த நேரம் வந்து எனக்கு நம்மளுக்குள்ள அங்கீகாரமா இருக்கு பாத்தீங்களா. நம்ம 1000 குடும்பத்துக்காக நம்ம செலவிட்டாலும், 1000 நம்ம குடும்பத்துக்காக பாடுபட்டு உழைச்சாலுமே நம்மளுக்குன்னு ஒரு தனி இடத்தை கொடுக்கறது அந்த ரெக்கார்டிங் போற தருணம். அதே மாதிரி கல்லூரிக்குமே ஒரு முறை போயிருந்தேன் வர சொல்லி இருந்தாங்க. வானொலியில பேசுறது மூலமாவே அங்க உள்ள இதை பிரின்சிபால் வர சொல்லி அங்க கல்லூரியில பேசுங்க, எங்க மாணவர்களுக்காக நல்ல விஷயங்களை போதிங்க, ஏன்னா மாணவர்களோட நிலைமை வந்து இன்னைக்கு வளைக்கிடமா இருக்குன்னு சொன்னப்போ அதை பேருமே போட்டிருந்தாங்க பத்திரிகையில, எப்பம் ராஜேஸ்வரின்னு போட்டிருந்தாங்க. ஏதோ பெரிய பெரிய ஆளுக்கெல்லாம் வந்திருந்தாங்க, டாக்டரு, இது மருத்துவர், அப்புறம் அந்த ஊர் எம்சிஎம் எம்சி எல்லாம் வந்திருந்தாங்க. எல்லாருமே வந்து உட்காந்துருக்கும் போது என்னை வர சொல்லி கமுதி உள்ள ஒரு கல்லூரி, அதுல பொன்னாட போத்தி பெரிய தமிழ் அகராதிய புத்தகத்தை கொடுத்து நல்ல வாழ்த்து சொன்னாங்க. நானும் நிறைய கதைகள் மூலமா பெற்றோர்கள் படும் இன்னல்கள் எல்லாம் சொல்லி பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல இது வழிகாட்டினேன். அப்ப பிள்ளைகள்லாம் கைத்தட்டல் ஏற்படும் போது எனக்கு இருந்த ஆனந்தம் அளவிட முடியாதது. இத வந்து என்னால எந்த ஒரு நிலையிலையும் என்னால மறக்கவே முடியாது. ரொம்ப மகிழ்ச்சியான தருணமாவும் அந்த இடத்துல மாறுச்சுங்கம்மா.
1: பாருங்க, சிறு குறிப்பு வரைகன்னு சொல்ற அளவுக்கு சூப்பரான ஒரு ஆன்சர் சொல்லிருக்கீங்கம்மா. வாழ்த்துக்கள், வணக்கம்.
3: ஆமாங்கம்மா, எல்லாரும் வானொலி கேட்டா நல்ல உயர்ந்த நிலை அடையலாம், நல்ல புத்தகங்களை வாசிக்கும் போதும் நல்ல ஒரு உயர்ந்த நிலை அடையலாம். ஏன்னா நாங்கெல்லாம் அதிகமா படிக்கல, இருந்தாலுமே இந்த ரெண்டையுமே நாங்க பின்பற்றுறதுனால எங்க வாழ்க்கை ஒரு வெற்றிகரமான தெளிவான வாழ்க்கையா இருக்கிறது இந்த நேரத்துல சொல்லிக்க கடமைப்படுறேன். நன்றிங்க அப்பா, வாய்ப்பு கொடுத்து.
1: நன்றி, வணக்கம், வணக்கம். சோ அற்புதமான ஒரு இன்சைட்ஃபுல்லான ஒரு தகவலை வந்து நம்ம கிட்ட சொல்லியிருக்காங்க இல்லையா. ஓகே மக்களே, இந்த மாதிரி நீங்களும் வந்து ஷேர் பண்ணுங்க. ஒரு சிறு விளம்பர இடைவேளை, இடைவேளைக்கு அப்புறம் வந்து தாஜ்மஹால் திரைப்படத்திலிருந்து ஸ்ரீனிவாஸ் ஓட குரல்ல, வரியமுத்தோட வரிகள்ல, ஏஆர் ரஹ்மானோட இசையில உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. ஸ்டே டியூன், இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே சமதுல.
4: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
5: ஒரு காலத்துல ஹுக்கும் சிங்க வீட்டுல எல்லாரும் குடச்சல் காரன்னு தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா லைட்டோ ஃபேனோ ஓடிட்டு

0: பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM Suryagar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: மேலும்
2: தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.

0: நேயர்கள் கவனத்திற்கு ஒரு சிறு அறிவிப்பு. 2026 2027 கல்வி ஆண்டிற்கான கால்நடை மருத்துவம் மற்றும் கால்நடை பராமரிப்பு பட்டப்படிப்பு, BVSC உணவு தொழில்நுட்ப பட்டப்படிப்பு, பிடெக் ஃபுட் டெக்னாலஜி கோழியின தொழில்நுட்ப பட்டப்படிப்பு, பிடெக் பவுட்ரி டெக்னாலஜி மற்றும் பால்வள தொழில்நுட்ப பட்டப்படிப்பு, பிடெக் டெய்ரி டெக்னாலஜி ஆகிய இளநிலை பட்டப்படிப்புகளின் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் பல்கலைக்கழக இணையதளம் adm.tanuvas.ac.in மூலமாக 17 மாலை 5 வரை வரவேற்கப்படுகின்றன. மீண்டும் ஒரு முறை adm.tanuvas.ac.in இந்த இணையதளம் மூலமாக விண்ணப்பிக்கலாம். அயல்நாட்டு வாழ் இந்தியர், அயல்நாட்டு வாழ் இந்தியரின் குழந்தைகள், அயல்நாட்டு வாழ் இந்தியரின் நிதி ஆதரவு பெற்றோர் மற்றும் அயல்நாட்டு மாணவர்கள் 17 ஜூலை மாதம் மாலை 5 வரை இணையதளம் மூலமாக விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம். இணையதள விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும், பிற வடிவ விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும். தகவல் தொகுப்பேடு, சேர்க்கை தகுதிகள், தேர்வு செய்யப்படும் முறை மற்றும் இதர விவரங்களை www.tanuvas.ac.in மற்றும் adm.tanuvas.ac.in என்ற பல்கலைக்கழக இணையதளங்களில் காணலாம்.
1: நீங்க 60s கிட்டோ 90s கிட்டோ பாலக்க

0: 11:51 ஆயிட்டு இருக்கு. உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில தான் இருக்கீங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், உங்கள் வாழ்க்கையில் வந்து மறக்க முடியாத மகிழ்ச்சியான தருணம் என்ன அப்படின்றது தான் இந்த கேள்வியாக நான் பதிவு பண்ணியிருந்தேன். அதுக்காக வந்து நிறைய பேர் வந்து பதில் சொல்ல காத்துக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம் சார்.

0: கிழக்கு தாம்பரம் ராஜசேகரன் சார், நீங்க சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத மகிழ்ச்சியான தருணம் என்ன?
1: மகிழ்ச்சியான தருணம் எப்படின்னா, வருஷம் வருஷம் நான் திருப்பதி படியேறிய போவேன். அதே மாதிரி திடீர்னு ஒரு நாள் என் மனைவி கூட கூட்டிட்டு போனேன், படியேறி வந்தாங்க. பெரிய விஷயம், மகிழ்ச்சியான விஷயம் என்னன்னாக்கா, நாங்க படியேறி மேல போய் அந்த மூக்கு பாக்கிட்டுக்குன்னு போய் வரிசையில நின்றுந்தோம். எதிர்பாராதமா பெருமாள் உற்சவரே எங்களுக்கு தரிசனம் கொடுத்தார்.
0: வாவ், சூப்பரா இருக்கு.
1: அது பெரிய இது சார். நாங்க அந்த தரிசனத்துக்கு போக போய் உள்ள போய் உட்கார போறோம். அதுக்கு முன்னாடியே பெருமாளே உற்சவரா காட்சி கொடுத்துட்டாரு.
0: நீங்க எதுக்காக வெயிட் பண்ணிட்டு, நானே வந்து உங்களுக்கு காட்சி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவரே வந்துட்டாரு பாத்தீங்களா? அது ஒரு கிஃப்டட் மாதிரி நான் சொல்லுவேன்.
1: பெரிய வாழ்க்கையில மறக்க முடியாம இது சார்.
0: இயற்கை எழில் கொஞ்சம் மலைகள்ல நடந்து போயிருக்கீங்க வேற, சும்மாவா?
1: ஆமா சார், நடந்து போயிருக்கேன் சார். வாழ்க்கையில என் மனைவி ஒரே ஒரு அடிதான் சார் வந்தேன். அது ஒரு அது பெரிய விஷயம். நான் வந்து அடிக்கடிக்கு போவேன் சார். வசத்துல ஒரு வாட்டியாவது போயிட்டு வருவேன், படியேதான் போவேன்.
0: சூப்பர் சார்.
1: வரும்போது பஸ்ல வந்துடுவேன், இதெல்லாம் நடந்து வந்துடுவேன்.
0: உங்க அன்பு சகோ ஆர்ஜே சஞ்சய், சூப்பரான விஷயங்கள்லாம் என்கிட்ட சொன்னீங்க. படிப்பு முக்கியம்னு சொன்னீங்க. மனைவியோட மலை ஏறினேன், சுவாமியை பார்த்தேன், அது ரொம்ப சந்தோஷமா இருந்ததுன்னு சொன்னேன். குழந்தை பிறந்தது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதை விட முக்கியமா எல்லாருக்கூடையும் சேர்ந்து பண்டிகை கொண்டாடினது ரொம்ப சந்தோஷமா இருந்தது அப்படின்னு வேற சொல்லியிருக்கீங்க. என்ன கேட்டீங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய மகிழ்ச்சியான தருணங்கள்லாம் இருக்குது. என்னுடைய தம்பி பிறந்ததோ, இல்லைனா வந்துட்டு நான் வந்து தேர்வு எழுதி முதல் மதிப்பெண் பெற்றதோ, இல்லைனா வந்து பட்டமளிப்பு விழாவில் கலந்துக்கிட்டு பட்டம் வாங்கி எங்க அம்மா அப்பா கிட்ட கொடுக்கும்போதோ சரி, அந்த மாதிரி வந்து சொல்லலாம். எஸ்பெஷலி நான் ரேடியோவில் உங்க கூட பேச ஆரம்பிச்சது என் வாழ்க்கையெல்லாம் மறக்கவே முடியாது மக்களே. எஸ் மக்களே, இந்த சூப்பரான விஷயத்தோட நானும் உங்ககிட்ட இருந்து விடைபெற போகிறேன். ஆனா எங்கேயும் போக மாட்டேன், ஒரு மணிக்கு உங்களை வந்து சந்திக்க போறேன். எஸ் திரைகானம் நிகழ்ச்சியில உங்களை சந்திக்க வரேன். 12 மணிக்கு உங்களுக்காக ஒருத்தர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர்கிட்ட நம்ம கொடுத்துட்டு நாம வந்துட்டு டாடா பை பை சொல்லிட்டு 1:00 உங்களை வந்து மீட் பண்ண போறேன். எஸ் நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி திரைப்படத்திலிருந்து உதித் நாராயணன் மற்றும் சாலினி சிங் ரெண்டு பேரோட குரல்ல, யுகபாரதியோட வரிகள்ல ஸ்ரீகாந்த் தேவாவோட இசையில உங்களுக்காக ஒரு சூப்பரான சாங் வந்துகிட்டே இருக்குது மக்களே. ஸ்டேட் யூனிட் ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே சம்மதுல.

0: ஆகாஷ்வாணி, நேரம் 12 மணி. பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள்.
1: பாரத பிரதமரின் மக்கள் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று நாம் பார்க்கவிருக்கும் திட்டம் டிஜி யாத்ரா திட்டம். டிஜி யாத்ரா என்பது இந்திய விமான போக்குவரத்து துறையில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள ஒரு நவீன டிஜிட்டல் முயற்சியாகும். இந்தியாவில் விமான பயணிகளின் எண்ணிக்கை ஆண்டுதோறும் அதிகரித்து வருவதால் விமான நிலையங்களில் ஏற்படும் நெரிசலை குறைத்து பயண அனுபவத்தை எளிமையாகவும் விரைவாகவும் மாற்றுவதற்காக இந்த திட்டம் உருவாக்கப்பட்டது. மத்திய விமான போக்குவரத்து அமைச்சகத்தின் ஆதரவுடன் செயல்படுத்தப்பட்டுள்ள இந்த திட்டம் முக அடையாள தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பயணிகளின் அடையாளத்தை உறுதிப்படுத்தும் முறையை அறிமுகப்படுத்தியுள்ளது. இதன் மூலம் பயணிகள் அடையாள அட்டை மற்றும் போர்டிங் பாஸ் போன்ற ஆவணங்களை பலமுறை காட்ட வேண்டிய அவசியமின்றி விமான நிலையத்தின் பல்வேறு கட்டங்களை எளிதாக கடந்து செல்ல முடிகிறது. இன்றைய உலகம் டிஜிட்டல் மயமாக்கலின் பாதையில் வேகமாக முன்னேறி வருகிறது. வங்கிச் சேவைகள், கல்வி, வணிகம் மற்றும் அரசு சேவைகள் போன்ற பல துறைகளில் தொழில்நுட்பம் முக்கிய பங்கு வகிக்கிறது. அதேபோல் விமான போக்குவரத்து துறையிலும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சேவைகளை

மேம்படுத்தும் நோக்கில் டிஜி யாத்ரா அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த திட்டத்தில் பயணிகள் தங்களது மொபைல் செயலியின் மூலம் பதிவு செய்து விமான பயண தகவல்களை இணைக்கின்றனர். பின்னர் விமான நிலையத்தில் உள்ள சிறப்பு நுழைவாயில்களில் முகத்தை ஸ்கேன் செய்வதன் மூலம் அவர்களின் அடையாளம் சரிபார்க்கப்படுகிறது. இதனால் ஆவண சரிபார்ப்புக்காக காத்திருக்கும் நேரம் குறைகிறது. டிஜி யாத்ரா திட்டத்தின் மிகப்பெரிய சிறப்பம்சம் அதன் காகிதமற்ற மற்றும் தொடுதலற்ற செயல்முறையாகும். பாரம்பரிய முறையில் பயணிகள் அடையாள அட்டையையும் போர்டிங் பாஸையும் பல இடங்களில் காண்பிக்க வேண்டியிருக்கும். ஆனால் டிஜி யாத்ராவில் முகமே அடையாளமாக செயல்படுவதால் இந்த செயல்முறை மிகவும் எளிமையாகிறது. குறிப்பாக அதிக பயணிகள் பயன்படுத்தும் பெரிய விமான நிலையங்களில் நீண்ட வரிசைகள் மற்றும் கூட்ட நெரிசலை குறைப்பதில் இந்த திட்டம் முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்த திட்டம் பயணிகளுக்கு மட்டுமல்லாமல் விமான நிலைய நிர்வாகத்திற்கும் பல நன்மைகளை வழங்குகிறது. பயணிகளின் அடையாள சரிபார்ப்பு வேகமாக நடைபெறுவதால் ஊழியர்களின் பணிச்சுமை குறைகிறது. மேலும் பாதுகாப்பு நடைமுறைகள் மிகவும் திறமையாக செயல்படுத்தப்படுகின்றன. விமான நிலையங்களின் செயல்திறன் அதிகரிப்பதோடு பயணிகளின் திருப்தியும் உயர்கிறது. இதனால் இந்திய விமான நிலையங்கள் உலக தரத்திற்கு இணையான சேவைகளை வழங்கும் திறனை பெறுகின்றன. டிஜி யாத்ரா திட்டம் இந்தியாவின் டிஜிட்டல் இந்தியா முயற்சியுடனும் நெருங்கிய தொடர்பை கொண்டுள்ளது. நாட்டின் பல்வேறு துறைகளில் டிஜிட்டல் மாற்றத்தை ஊக்குவிக்கும் அரசின் நோக்கத்தை இந்த திட்டம் பிரதிபலிக்கிறது. தொழில்நுட்பத்தின் உதவியுடன் மக்களுக்கு விரைவான மற்றும் தரமான சேவைகளை வழங்க முடியும் என்பதை இது நிரூபிக்கிறது. மேலும் செயற்கை நுண்ணறிவு மற்றும் முக அடையாள தொழில்நுட்பம் போன்ற நவீன கண்டுபிடிப்புகளை பொதுமக்களின் அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தும் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகவும் இது விளங்குகிறது. நிறைவாக, டிஜி யாத்ரா என்பது இந்திய விமான போக்குவரத்து துறையில் ஒரு புதிய புரட்சியை ஏற்படுத்தியுள்ள முன்னோடியான திட்டமாகும். இது பயணிகளுக்கு வேகமான, பாதுகாப்பான மற்றும் சிரமமற்ற பயண அனுபவத்தை வழங்குவதோடு இந்தியாவின் டிஜிட்டல் வளர்ச்சியையும் வலுப்படுத்துகிறது. எதிர்காலத்தில் மேலும் பல விமான நிலையங்களில் இந்த திட்டம் விரிவுபடுத்தப்பட்டு உலகின் முன்னேறிய நாடுகளுக்கு இணையான நவீன விமான பயண சூழலை இந்தியாவில் உருவாக்கும் என்ற நம்பிக்கை நிலவுகிறது. இதுவரை பாரத பிரதமரின் மக்கள் நலத் திட்டங்கள் வரிசையில் டிஜி யாத்ரா திட்டம் குறித்து கேட்டீர்கள்.

வணக்கம் வணக்கம் வணக்கம். 12:05 ஆயிட்டு ரெயின்போ எஃப்எம் 101.4 ஹாய் ஸ்நேகிதியே கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க வீரா கூட. இப்போ என்கிட்ட வந்து நீ ஒரு கவிதை எழுதி கொடுப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுங்களேன். கண்ணே, நீ ஒரு பொன்னி, நீ ஒரு அரிசி, தினமும் என்ன தரிசி, நீ ஒரு சக்கரை, என் மேலே காட்டு அக்கறைன்ற மாதிரி ஏதாவது 4 வரியும் நான் வந்து எழுதி கொடுப்பேன். ஆனால் உங்ககிட்ட கேட்டால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, இதை விட 100 மடங்கு பெட்டராக நிறைய எழுதுவீங்க, நிறைய சொல்லுவீங்க அப்படின்னு எனக்கு தெரியும். அதனால் அதை தான் இன்னைக்கு கேட்கலான்னு ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கிறேன். எஸ், உங்களுக்கு உங்களை பற்றி நீங்கள் உங்களுடைய அருமை பெருமைகளெலாம் சொல்லி ஒரு கவிதை எழுதுனா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம வந்து பேச போகிறோம். 2986003829552504 எண்களை கால் பண்ணி உங்களை பற்றி அருமை பெருமைகள்

சொல்லக்கூடிய இந்த கவிதையை நீங்க டக்குன்னு அப்படியே சொல்லுங்க. ஓகே, நிகழ்ச்சியினுடைய முதல் பாடலாம் மெகந்தி சர்க்கஸ் படத்திலிருந்து விக்னேஷ் ஈஸ்வர் சுஷா பாண்டா பாட்டு, சரவணன் ராஜேந்திரன் வரிகளில் ஷான் ரோல்டன் மியூசிக்ல வந்துகிட்டு இருக்கு. ஸ்டேட் யூனிட் ரெயின்போ எஃப்எம் 101.4 எல்லாமே சமதம்.

0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in.
1: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.

0: 101.4 இங்க எல்லாமே தூள்.
1: ஹாய் ஸ்நேஹிதியே,
2: வணக்கம் ரெயின்போ. நிலவை தேடி நான் போனேன், நிலவு என்னை பார்த்து ரசித்ததுன்னு சொன்னீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? அதேதான், அதைத்தான் சொல்ல வந்தேன். லைட்டா ஸ்டக் ஆயிருச்சு. ஓகே, ஓகே, தேங்க்யூ. வணக்கம் ரெயின்போ. வணக்கம், யார் பேசுறீங்க?
3: வணக்கம் சார், நான் பெருமாள் பேட்லேருந்து ஜெயலட்சுமி பேசுறேன்.
2: ஜெயலட்சுமி மேடம், சொல்லுங்க மேடம், உங்களுக்கான ஒரு கவிதை.
3: எனக்காக ஒரு கவிதையா?
2: ஆமா, ஒரு கடிதம் எழுதினேன் பாட்டை நான் ஒரு கவிதை எழுதினேன் அப்படின்னு மாத்திக்கலாம். நீங்க சொல்லுங்க.
3: என்னது
2: வயசான காலத்துல கவிதை எல்லாம் கேக்குறீப்பா அப்படிங்களா? கவிதை எழுதுறதுக்கு வயசெல்லாம் முக்கியம் இல்ல மேம்.
3: சரி சார்.
2: டை போட்டா குமரி,
3: டை போடலன்னா கிழவி.
2: ஆஹா, நான் என்னமோ எதிர்பார்த்தேன். சரி, ஓகே, நன்றி நன்றி நன்றி. இந்த மாதிரி ஒரு கவிதையை நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. டை போட்டா குமரி, டை போடலன்னா கிழவி அப்படின்ட்டு போயிருக்காங்க. பயங்கர பஞ்ச் டைலாக்லாம் இருக்குது. ஸோ 12:14 நீங்களும் இதே மாதிரி கால் பண்ணி கவிதை சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 2986-0038 2952-0555 நான்கிற எண்களுக்கு அழைக்கலாம். அடுத்ததாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, குக்கு படத்திலேருந்து பாட்டு கேட்க போகிறோம். ஏற்கனவே மெஹந்தி சர்க்கிள்லேருந்து கேட்டோம், அதுவும் ஷான்ட்ரால்டன் மியூசிக் இல்லையா. ஆனால் இப்போ வந்து சந்தோஷ் நாராயணனுக்கு போகிறோம். ஆனால் ரெண்டுமே கிட்டத்தட்ட கேட்கறதுக்கு வந்து ஒரு சிமிலாரிட்டி இருக்கும் இந்த பாட்டிலையும். ஸோ கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். யுகபாரதி வரிகளில் ஆர்ஆருடைய வாய்ஸில் இந்த பாட்டு வந்துக்கிட்டு இருக்கு. ஸ்டேஜ் 3 ரெயின்போ FM 101.4 எல்லாமே சமத்தோடு.

0: மா தள்ளுமா, ஃபோன்ல வேற பேட்டரி இல்ல, அந்த சார்ஜர் எடுங்க, டிவியாவது பாக்கலாம். அம்மா ரிமோட் எங்க? யாரு?
1: நான் தான் உன் கண்ணு. உன்னை நினைச்சா பாவமா இருக்குடா. உன் கண்ணெல்லாம் செவந்து பெரிய கண் கண்ணாடி போட்டு வீட்டுக்கும் கண் ஹாஸ்பிடலுக்கும் போயிட்டு வந்து சொல்ல முடியாது. ஏதாவது ஆபரேஷன் எல்லாம் பண்ணா ஐயோ நீ எப்படி தாங்குவேன்னு தெரியலையே.
0: என்னடா சொல்ற, என்ன சொல்ற?
1: ஆமா, காலையில எழுந்தோன போனு, பல்லு விளக்கும் போது போனு, ஏன் பாத்ரூம் போகும்போது போனு, சாப்பிடும் போது போனு, ஆபீஸ் போனா அங்கேயும் லேப்டாப்ல மானிட்டர்ல ஸ்கிரீன்ல தான் வேலை பார்க்க போற. பிரேக் டைம் லஞ்ச் டைம்ல எப்படி போன் தான் பாப்பேன். எப்ப பாரு போன்ல வீடியோ பாக்குறது, ஒரு வண்டி மெசேஜ் பண்றது, கேம் விளையாடுறது, போனு போனு போனு. போனே டயர்டாகி லோ பேட்டரி காட்டினா ஓடி வந்து சார்ஜ் போட்டுட்டு டிவி பார்க்க வேண்டியது. நைட் ஆச்சும் சீக்கிரம் தூங்குறியா? அதுவும் கிடையாது, நல்லா 2 மணி வரைக்கும் போன் யூஸ் பண்ற.
0: இப்போ என்ன என்னதான் பண்ண சொல்ற?
1: கண்ணோட மைண்ட் வாய்ஸ்ல பேசி தொண்டை வலிக்குதுரா, நார்மல் வாய்ஸ்ல சொல்றேன்.
2: 20 நிமிஷத்துக்கு ஒரு முறை 20 அடி தூரத்துல 20 செகண்ட் எதையாச்சும் பாரு. அடிக்கடி கண் சிமிட்டு ஒவ்வொரு மணி நேரமும் 5-10 நிமிஷம் பிரேக் எடு. ஸ்கிரீன் ப்ராப்பர் லைட்டிங்ல யூஸ் பண்ணு. ஸ்கிரீனை ரீட் மோட்ல வெச்சுக்கோங்க. நீ ப்ளூ லைட் ஃபில்டர் கிளாஸ் யூஸ் பண்ணா இன்னும் சூப்பரா இருக்கும். இது இவங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் தான்.
0: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

0: நேயர்களே, இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். 12:20 ஆயிட்டு இருக்கு ரெயின்போ எஃப்எம் 101.4. ஹாய் ஸ்நேகிதியை கேட்டுட்டு இருக்கீங்க. ஹாய் ஸ்நேகிதியாக பேசிக்கிட்டு இருக்க விஷயம் ரொம்ப ரொம்ப சிம்பிள். பெண்கள், நீங்கள் உங்களுக்கு உங்களுடைய அருமை பெருமைகளை சொல்கிற மாதிரி ஒரு கவிதை எழுதுனீங்கன்னா எப்படி இருக்கும்? சும்மா நச்சுன்னு 4 பேரில் ஒரு கவிதையை எழுதி அப்படியே என்கிட்ட சொல்லுங்கன்னு கேட்டிருந்தேன். அடுத்த நேயர் யாருங்கிறத பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம், யார் பேசுகிறீங்க? வணக்கம். லைனில் இருக்கிறாங்க ஆனால் பேச மாட்டாங்க, என்ன விஷயம்னு தெரியல. ஓகே, வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: தேவிகா, பல்லாவரத்திலிருந்து பேசுறேன்.
0: பல்லாவரம் தேவிகா, சொல்லுங்க மேடம், உங்களை பற்றி நீங்கள் ஒரு கவிதை.
1: 4 மணிக்கு லைன் கிடைக்காது, நானே ஒரு கவிதை தயார் பண்ணி.
0: 4 மணிக்கு லைன் கிடைக்காதா? சரி, ஓகே, உங்களுக்காக தனி வழி திறந்து விட சொல்றேன்.
1: அதாவது, நிலவை பார்த்தேன் தேய்ந்து போனது, மேகத்தை ரசித்தேன் மழையாய் பொழிந்து என நினைத்தது, மலரை தொட்டேன் உதிர்ந்து போனது, காற்று வந்து மோதியதில் நான் கவிழ்ந்தே போனேன்.
0: காற்று வந்து மோதியதில் நான் கவிழ்ந்தே போனேன். ரொம்ப பெரிய காத்தா வந்திருக்குமோ, சூறாவளியா இருக்குமோ?
1: ஆமா ஆமா, இப்போதான் காத்து ஓவரா அடிக்குது இல்ல.
0: ஓகே, ஒரு சூறாவளிக்கு கிளம்பியதே. சரி,
1: நன்றி,
0: சூப்பரா சொல்லியிருக்கீங்க. தேவிகா பல்லாவரத்திலிருந்து கால் பண்ணி இதே மாதிரி தான் நான் கேட்டுட்டு இருந்தேன். எக்ஸாக்ட்லி 2986000038 2952055554 எண்கள் தான் நீங்க டயல் பண்ண வேண்டிய நம்பர். வணக்கம் ரெயின்போ.
2: அன்பருக்கு மதிய வணக்கம்.
0: மதிய வணக்கம், யார் பேசுறீங்க?

0: அடையாளம் மட்டும் இருந்து ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி.
1: ஓகே சொல்லுங்க உங்களுடைய கவிதையை சொல்லுங்க
0: சார். தெரிஞ்சவரை சொல்றது அவ்வளவு எனக்கு கவிதை தெரியாது. ஒரு பாட்டுல கமல் பாடுறாருல, அன்போடு நான் எழுதும்
1: அவர் பாடிட்டார
0: சார். அடையாளம் மட்டும் ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி சார்.
1: அந்த பேரே கவிதை தான்
0: அப்படின்றீங்க.
1: சரி ஓகே நன்றி, வாழ்த்துக்கள் நன்றி. ஓகே இதே மாதிரி நீங்களும் கால் பண்ணலாம். 12:22 ஆயிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு பாட்டு கேட்டுருவோம். இறைவி படத்திலிருந்து உங்களுக்காக சந்தோஷ் நாராயணன் மியூசிக்கில் தான் அடுத்த பாட்டு கேட்க போகிறீங்க. முத்தமிழுடைய வரிகளில் பாடல் வந்துக்கிட்டு இருக்கு. ஓகேவா, டென்ஷனாக இருக்கிற எல்லாருக்கும் இந்த பாட்டை வந்து கேட்டாங்கன்னா கூட ஆயிடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு பாட்டு எஸ்ஜே ஜூலியா டான்ஸ் ஆட வரலாது. ஸ்டேட் யூனிட் ரெயின்போ எஃப்எம் 101.1 அப்படின்னாலும் எல்லாமே சமதோடு.

0: உங்களுடைய பெருமைகளை சொல்ற மாதிரி சிறப்புகளை நீங்க உங்க பர்டிகுலரா இப்ப ராஜேஸ்வரி இருக்கீங்களா, ராஜேஸ்வரியை பத்தி சிறப்பா ஒரு கவிதை சொல்லணும் என்ன சொல்லுங்க அப்படி கேட்டுருக்கேன்.
1: சிறப்பா சொல்லணும், பிறருக்கு உதவும் ஒரு மனநிலை உள்ளவள்.
0: எழுதுங்க அப்படியே.
1: இப்ப எழுதுறதுக்கு நேரம் கிடையாது இல்ல, நான் சொல்லிடுறேன். அதே மாதிரி குடும்பத்திலவே நல்ல பேர் எடுத்துக்கிட்டு எல்லாருக்கும் அந்த சமையல் பண்ணி போடணும், அந்த சாப்பாடு பரிமாறணும், அந்த உறவுகளை வந்து நம்மளோட தக்க வச்சுக்கணும், நேசிக்கிற ஒரு குணம்.
0: ஓகே,
1: அது அது ஒண்ணு.
0: நேசத்தின் முகவரி ராஜேஸ்வரி அப்படின்னு அந்த மாதிரியா?
1: ராஜலட்சுமி.
0: சாரி,
1: பெரிய குடும்பத்துல வந்து சின்ன குடும்பத்துல இருந்து பெரிய குடும்பத்துல வந்து அந்த ஒரு கொண்டாடிக்கிற ஒரு தன்மை, அந்த மனநிலை நல்ல விதமா ஓடிட்டு வாழ்க்கையும் நல்லா இருக்கிறேன்.
0: ஓகே மேடம், சூப்பர்,
1: நல்லது நல்லது
0: நல்லது. தேங்க்யூ மேம். வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க.
2: அண்ணாநகர்ல இருந்து வானிலை பேசுறேன்.
0: அதுவே கவிதை தான் அப்படின்றீங்களா?
2: அதான் சொல்ல போறேன். நான் என்ன பத்தில அப்படி சொல்ல மாட்டேன்.
0: பயங்கரமா இருக்கு. அண்ணாநகர் அன்னக்கிளி, அடுத்தது வானொலியில் பேசும் அன்னக்கிளி, தென்றலுடன் பேசும் பைங்கிளி. ஓகே மேடம், சூப்பர் மேடம், நல்லா நல்லாவே ட்ரை பண்ணிருக்கீங்க. வாழ்த்துக்கள் நீங்க கால் பண்ணதுக்கு.
2: நன்றி, நன்றி.
0: இதே மாதிரி நீங்களும் கால் பண்ணி உங்களை பத்தி ஒரு கவிதையை சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா என்ன சொல்லுவீங்க? நச்சுன்னு ஒரு நாலு விரல ஒரு கவிதை நீங்க சொல்ல போறீங்க. 298-0-0-3-8 எண்களுக்கு நீங்க கால் பண்ணலாம். ஸ்டே டியூன் வித் ரெயின்போ FM 101.4. இங்கெல்லாமே சமதுளு.

0: Dude, எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும். அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
1: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்தி இருக்கோம், 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கே, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
0: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
1: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.

0: के टेलीलॉ न्याय बंधु कानूनी साक्षरता एवं जागरूकता कार्यक्रम से जुड़े कानूनी सहायता टेलीलॉ के टोल फ्री नंबर 1-4-4-5-4 और वेबसाइट www.tele-law.in से प्राप्त की जा सकती है।
1: எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
2: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம் 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கு, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
1: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
2: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
1: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.

0: எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
1: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம் 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கே, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
0: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
1: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.

ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். இந்தியாவில் மிக நீண்ட காலம் பிரதமராக பதவி வகித்து சாதனை படைத்துள்ள திரு நரேந்திர மோடிக்கு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நாட்டில் இயற்கை எரிவாயு பற்றாக்குறை இல்லை என்று பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி கூறியுள்ளார். பிரபல திரைப்பட இயக்குநர் பாரதி ராஜா உடல்நலக் குறைவால் சென்னையில் இன்று காலமானார். அவருக்கு வயது 84. போர்ச்சுகலுடனான நல்லுறவை மேம்படுத்த இந்தியா ஆவலுடன் இருப்பதாக மத்திய அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். இந்தியாவில் மிக நீண்ட காலம் பிரதமராக பதவி வகித்து சாதனை படைத்துள்ள திரு நரேந்திர மோடிக்கு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். கடந்த 2014 ஆண்டு மே மாதம் 26 பிரதமராக பதவியேற்ற திரு நரேந்திர மோடி இன்றுடன் 4,399 நாட்கள் தொடர்ந்து பிரதமராக பதவி வகித்து சாதனை படைத்துள்ளார். நாட்டின் முதலாவது பிரதமர் ஜவஹர்லால் நேரு 4,398 நாட்கள் பிரதமராக பதவி வகித்திருந்தார். பிரதமரின் இந்த சாதனை குறித்து குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், மக்களின் நம்பிக்கை பெற்ற தலைவர் என்ற பெருமையை திரு நரேந்திர மோடி பெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளார். சிறந்த நிர்வாகம், பொருளாதார வளர்ச்சி, சமூக மாற்றங்களின் மூலம் மக்களின் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை பிரதமர் செயல்படுத்தி வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா, சுயசார்பு இந்தியா என்ற இலக்கை நோக்கி திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு முன்னேறி வருவதாக திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், திரு நரேந்திர மோடியின் வரலாற்று சாதனை நாட்டின் வளர்ச்சிக்கு எடுத்து

0: எடுத்துக்காட்டாக உள்ளது என்று கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு அனைத்து துறைகளிலும் வளர்ச்சியடைந்து வருவதாக கூறியுள்ள அவர், 25 கோடி மக்களை வறுமை கோட்டிலிருந்து மீட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். மத்திய அமைச்சர்கள் திரு அமித்ஷா, திரு பியூஷ் கோயல், திருமதி நிர்மலா சீதாராமன், திரு சிவராஜ் சிங் சௌஹான் உள்ளிட்ட தலைவர்களும் பிரதமருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இந்தியா வளர்ச்சியடைந்து வருவதாக தெரிவித்துள்ளார். மக்களின் நலனுக்காக பிரதமர் உறுதி பூண்டிருப்பதாக கூறியுள்ள டாக்டர் எல் முருகன், இந்தியாவில் தயாரிப்போம், டிஜிட்டல் இந்தியா, சரக்கு மற்றும் சேவை வரி சீர்திருத்தம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். நாட்டில் இயற்கை எரிவாயு பற்றாக்குறை இல்லை என்று பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். குழாய் மூலம் எரிவாயு இணைப்பு வழங்கும் திட்டம் விரிவுபடுத்தப்பட்டு வருவதாக கூறியுள்ள அவர், சமையல் எரிவாயு சிலிண்டர் இணைப்பு உள்ளவர்கள் குழாய் மூலம் எரிவாயு இணைப்பு பெறுவதற்கு முன்வர வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். உலகளாவிய எரிவாயு பற்றாக்குறையை அடுத்து சமையல் எரிவாயு சிலிண்டர் பற்றாக்குறை குறித்து வதந்திகள் பரப்பப்படுவதாக அவர் குற்றம் சாட்டினார். வதந்தி பரப்புவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு ஹர்தீப் சிங் பூரி எச்சரித்துள்ளார். போர்ச்சுக்கல் உடனான நல்லுறவை மேம்படுத்த இந்தியா ஆவலுடன் இருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். போர்ச்சுக்கலின் தேசிய தினத்தையொட்டி அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் பவுலோ ரேஞ்சலுக்கு அவர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்தியா ஐரோப்பிய யூனியன் நாடுகளுக்கு இடையேயான பங்களிப்பு மேம்பட்டு வருவதாக கூறியுள்ள அவர், போர்ச்சுக்கலுடனான இருதரப்பு உறவை வலுப்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறியுள்ளார். மத்திய தொழிலாளர் நலத்துறை இணையமைச்சர் ஷோபா கரந்த்லாஜே தலைமையில் இந்திய பிரதிநிதிகள் குழு சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் நடைபெற்ற சர்வதேச தொழிலாளர்கள் மாநாட்டில் பங்கேற்றது. இந்த மாநாட்டின் ஒரு பகுதியாக நேபாள தொழிலாளர் நலத்துறை அமைச்சருடன் திருமதி ஷோபா கரந்த்லாஜே ஆலோசனை மேற்கொண்டார். நேபாளம் உடனான உறவுகளுக்கு இந்தியா முன்னுரிமை அளித்து வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். அங்கோலா, மொரீஷியஸ் உள்ளிட்ட நாடுகளின் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர்களுடனும் இருதரப்பு உறவுகள் குறித்து ஷோபா கரந்த்லாஜே ஆலோசனை நடத்தினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பிரபல திரைப்பட இயக்குநர் பாரதி ராஜா உடல்நலக் குறைவால் சென்னையில் இன்று காலமானார். அவருக்கு வயது 84.
2: என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்திற்குரிய பாரதி ராஜா மீண்டும் மண்வாசனையோடு வருகிறேன். கிராமங்கள் எனக்கு சலிப்பதே இல்லை. ஒரு கல்லை தொட்டாலும் கதை சொல்லும், ஒரு புல்லை தொட்டாலும் அதுவும் ஒரு கதை சொல்லும். முகவரையின்றி கொட்டி கிடக்கும் கடிதங்களைப் போல ஆயிரம் ஆயிரமாய் இங்கும் அங்கும் கொட்டி கிடக்கின்றன எங்கள் கிராமத்து கதைகள்.
0: திரையுலகில் அவரது பங்களிப்புக்காக மத்திய அரசின் பத்மஸ்ரீ விருது அவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. பாரதி ராஜா இயக்கிய முதல் மரியாதை, வேதம் புதிது, கருத்தம்மா உள்ளிட்ட திரைப்படங்களுக்கு தேசிய விருதுகளும் கிடைத்துள்ளன. 16 வயதினிலே, அலைகள் ஓய்வதில்லை உள்ளிட்ட பல்வேறு திரைப்படங்களுக்கு தமிழக அரசின் சிறந்த இயக்குநர் விருதும் அவருக்கு கிடைத்துள்ளது.

அவரது மறைவுக்கு தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல்முருகன் இரங்கல் தெரிவித்துள்ளார். தமிழ் திரையுலகின் பெருமைமிகு இயக்குநரும் கிராமிய வாழ்க்கையை உலக அரங்கில் எடுத்துச் சென்ற தலைசிறந்த படைப்பாளருமான பாரதி ராஜாவின் மறைவு மிகுந்த துயரத்தை அளிப்பதாக அவர் கூறியுள்ளார். தமிழ் மண்ணின் மண் வாசனையையும் மக்களின் வாழ்க்கை முறையையும் உணர்வுகளையும் தமது படைப்புகள் மூலம் திரையுலகில் தனித்துவமாக

படமாக பதிவு செய்து தமிழ் சினிமாவிற்கு புதிய பரிமாணத்தை உருவாக்கியவர் பாரதி ராஜா என்று டாக்டர் எல் முருகன் புகழஞ்சலி செலுத்தியுள்ளார். பாரதி ராஜாவின் இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ள அவரது உடலுக்கு முதலமைச்சர் திரு விஜய் நேரில் அஞ்சலி செலுத்தினார். திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின், அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி, பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் உள்ளிட்ட அரசியல் கட்சித் தலைவர்களும் திரையுலகினரும் இரங்கல் தெரிவித்துள்ளனர். அவரது இறுதிச் சடங்குகள் அரசு மரியாதையுடன் நடைபெறும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி உறுப்பினர்களின் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு 12 ஆண்டுகளை நிறைவு செய்ததை அடுத்தும், மிக நீண்ட காலம் பிரதமராக பதவி வகித்து அவர் சாதனை படைத்துள்ளதை அடுத்தும் இக்கூட்டம் நடைபெறுகிறது. பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள அனைத்துக் கட்சி பிரதிநிதிகள் இதில் பங்கேற்க உள்ளனர். தேசிய ஜனநாயக கூட்டணி ஆளும் 22 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களைச் சேர்ந்த முதலமைச்சர்களும் இக்கூட்டத்தில் பங்கேற்க வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கான திட்டங்கள் குறித்தும் பிரதமரின் தொலைநோக்கு பார்வை குறித்தும் இதில் முக்கியமாக விவாதிக்கப்படுகிறது. ஆப்கானிஸ்தானில் குனார் கோஸ்ட் மாகாணங்களில் பாகிஸ்தான் நடத்திய வான்வழி தாக்குதலில் 13 பேர் உயிரிழந்தனர். இந்த தாக்குதலுக்கு தாலிபான் செய்தி தொடர்பாளர் சபீஃபுல்லா கண்டனம் தெரிவித்துள்ளார். பொதுமக்களின் வீடுகளில் பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதல் நடத்தியுள்ளதாக அவர் கூறியுள்ளார். ஆப்கானிஸ்தான் வான் எல்லையை தாண்டி நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் மனித நேயத்திற்கு எதிரானது என்று அவர் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் நாடுகளுக்கிடையே கடந்த சில மாதங்களாக எல்லைப் பகுதியில் பதற்றம் நிலவி வருகிறது. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-13, 21-11 என்ற செட் கணக்கில் பெருவின் லூசியா காஸ்டிலோவை வென்றார். இப்போட்டியில் இந்தியாவின் மால்விகா பன்சோ, தன்வி ஷர்மா, இஷா பருவா ஆகியோரும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். கலப்பு இரட்டையர் பிரிவில் துருவ் ராவத், மணிஷா இணையும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டிக்கான பயிற்சி ஆட்டத்தில் இந்தியா இன்று இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. கார்டிஃபில் இப்போட்டி பிற்பகல் மணி 2:30 தொடங்குகிறது. சாக்ரப் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியின் தகுதிச் சுற்று முதல் ஆட்டத்தில் இந்தியாவின் மணிகா பத்ரா, சுஜிதா முகர்ஜி ஆகியோர் வெற்றி பெற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவில் மிக நீண்ட காலம் பிரதமராக பதவி வகித்து சாதனை படைத்துள்ள திரு நரேந்திர மோடிக்கு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நாட்டில் இயற்கை எரிவாயு பற்றாக்குறை இல்லை என்று பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி கூறியுள்ளார். பிரபல திரைப்பட இயக்குநர் பாரதி ராஜா உடல்நலக் குறைவால் சென்னையில் இன்று காலமானார். அவருக்கு வயது 84. போர்ச்சுகல் உடனான நல்லுறவை மேம்படுத்த இந்தியா ஆவலுடன் இருப்பதாக மத்திய அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: 101.4 இங்க எல்லாமே தோணி.
1: ஹாய் ஸ்நேஹிதியே,
2: அவள்
3: பெயர் மட்டுமல்ல, சரி,
2: அவளே ஒரு அழகான கவிதை.
3: கற்றுக்கொள்ள வேண்டும் என்று தாகம் கொண்டவள்,
2: கனவுகளை நிஜமாக்கும் நம்பிக்கை கொண்டவள்,
3: கனவுகளை நிஜமாக்கும் நம்பிக்கை கொண்டவள்,
2: அப்பா அம்மா தம்பி தங்கை பாசத்தில் மலர்ந்தவள்.
3: சூப்பர், ஓகே.
2: பூனைக்குட்டியின் மியாவிலும் நாய்க்குட்டியின் வாலாட்டத்திலும் மகிழ்ச்சியை கண்டுபிடிக்கும் மென்மையான இதயம் கொண்டவள்.
3: வாவ், சூப்பரா இருக்கு.
2: வெளியில் துணிச்சலின் உருவமாய் தெரிந்தாலும் உள்ளத்தில் பூவிதழை போல மென்மையானவர்.
3: படபடப்பா இருப்பார்.
2: பலர் அவளை தவறாக புரிந்து கொள்வார்கள், ஆனால்

0: தங்கள் மனம் யாரையும் காயப்படுத்த நினைக்காது.
1: வாவ் சூப்பர்.
0: ஓவியத்தில் உயிர் கொடுப்பால், வார்த்தைகளில் கவிதை வரைவாள், சமையலில் அன்னை கலப்பால், கோலத்திலும் மருதாணியிலும் கலையை மலர் செய்வாள்.
1: வாவ் ஃபேண்டாஸ்டிக்.
0: புத்தகங்களோடு பேசுவாள், பறவைகளோடு பறப்பாள், இயற்கையோடு நட்பாக இருப்பாள். மழை துணிகள் விழும்பொழுது குழந்தை போல மகிழ்வாள், இசை ஒலிக்கும் பொழுது அதனோடு மனதை பயணிக்க விடுவாள்.
1: சூப்பர் சூப்பர்.
0: பயணங்களை நேசிக்கும் அவள் புதிய உலகங்களை ரசிப்பாள், ஆனால் எங்கு சென்றாலும் அவள் மனம் அன்பையே சுமந்து செல்லும்.
1: எக்ஸலண்ட் அகி கவிதை. யார் பேசுறீங்கன்னு சொல்லுங்க.
0: அவள் பெயர் கவிதா. கவிதை இன்னும் முடியல.
1: கவிதை இன்னும் முடியலையா? ஓகே,
0: இறைவன் எழுதிய ஒரு அழகான கவிதை. நன்றி சார், நன்றி.
1: ஓகே, தேங்க்யூ ஸோ மச் கவிதா, நீங்கள் கால் பண்ணதுக்கு. ரொம்ப அழகான ஒரு கவிதை சொல்லியிருக்கிறாங்க. கவிதான்னு பேர் வச்சுக்கிட்டு கவிதா அப்படின்னு சொல்லிட்டு அழகான கவிதை சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: நான் பரமக்குடிலேருந்து ராஜேஸ்வரி பேசுறேங்கப்பா.
1: ஓகே மேடம், நீங்கள் உங்களை பற்றி ஒரு கவிதை சொல்லுங்க மேடம்.
2: நான் நிறைய கவிதை எழுதி வச்சிருக்கேன் எனக்காக, அது ஒரு கவிதையை சொல்றேன் எப்படி இருக்கேன்னு.
1: சரி.
2: அதிகாலை துயில் எழுந்து விழிப்பாள், வாசி பெருக்கி தெளிப்பாள், குளிர்ந்த நீரினிலே குளிப்பாள், சோம்பல் இல்லாமல் உழைப்பாள், கருத்து கவிதைகளை படைப்பாள், துன்பத்தையும் இன்பமாக கழிப்பாள், வகவகையாய் உணவுகளை சமைப்பாள், அனைவரும் உண்பதை பார்த்து ரசிப்பாள், சோர்வு இன்றி சுறுசுறுப்பாய் இருப்பாள், மலர்ந்த மனம் எப்பொழுதும் சிரிப்பாள், ஆடம்பரத்தை என்றைக்குமே வெறுப்பாள், எங்கே தவறு கண்டாலும் தடுப்பாள், ஏழைகளுக்கு தன்னால் முடிவு கொடுப்பாள், தனக்கென்று உலகில் இடம் தடம் பதிப்பாள், அவளே சிறப்பான பெண்மணி, அவளே ராஜேஸ்வரி.
1: சூப்பர் சூப்பர் சூப்பர் சூப்பர் ஃபேண்டாஸ்டிக் மேம், நல்லா இருக்கு. தேங்க் யூ சோ மச். வணக்கம் ரெயின்போ.
3: வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க? புரியல.
3: அனந்த
1: நாயகி மதுரையில இருந்தா கொஞ்சம் இருங்க, வந்துட்டேன். சரி வாங்க சொல்லுங்க.
3: அதாவது சும்மா இது கவிதைன்னு எடுத்துக்கிட்டாலும் ஓகேதான், இல்ல ஹைகோன்னு எடுத்துக்கிட்டாலும் ஓகேதான், இல்ல சென்டென்ஸ் எடுத்துக்கிட்டாலும் ஓகேதான், எனக்கு தெரிஞ்சதை
1: சொல்றேன்.
3: கோபமே, நீ மட்டும் என் கூட பயணம் செய்யாமல் இருந்து வார், அப்போ தெரியும் உனக்கு நான் எவ்வளவு சிறந்த குணவதி என்று. அவ்வளவுதான்.
1: கோபமே, நீ என்னுடன் பயணம் செய்யாமல் இருந்து பார். சேலஞ்ச் பண்றீங்க. சூப்பர் சூப்பர்.
3: தெரியும்.
1: நிறைவு காலர் வணக்கம். பேர் சொல்லுங்க. பேர் பேர் சொல்லுங்க. ராஜசேகர் சார், இது பெண்களுக்கான நிகழ்ச்சி சார், மன்னிச்சு கொள்ளுங்கள் சார். நன்றி சார். வணக்கம் ரெயின்போ. வணக்கம் ரெயின்போ. வணக்கம். சொல்லுங்க. நிறைய பேர் வந்து புதுசா கவிதைகள் சொல்றதுக்கு முயற்சி பண்ணீங்க. எல்லாரும் சொன்னதும் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது லாஸ்ட்டில் பயங்கர ஃபயராக ரெண்டு மூணு கவிதைகள் வந்து சொல்லிட்டு போயிருக்கீங்க. ஸோ சொல்ல எல்லாருக்குமே வாழ்த்துக்கள், ட்ரை பண்ண எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். திரும்பி மறுபடியும் நம்ம ரெண்டு மணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஓகேவா? கவிதை கிடையாது, வேறு வேறு விஷயங்களை பேசுவோம். இணைந்திருங்களது ரெயின்போ எஃப்எம் 101.4, இங்கே எல்லாமே சமதோடு. நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடலாக உங்களுக்காக உரிமையின் படத்துக்காக பாடல் வந்துகிட்டு இருக்கு. விஜய் யேசுதாசுடைய குரலில் கவியினுடைய வரிகளில் அச்சு ராஜாமனுடைய இசையில் பாட்டு வருது. ஸ்டேட்யூனது ரெயின்போ எஃப்எம் 101.4, இங்கே எல்லாமே சமதோடு.

9:01 ஆயிற்றுக்கு நீங்கள் நினைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி தான் திரைகானம் நிகழ்ச்சி. எஸ், திரைகானம் நிகழ்ச்சியில் உங்கள் கூட பயணம் பண்ணுறதுக்காக உங்கள் அன்பு சகோதரர் சஞ்சய் வந்துட்டாங்க. நம்ம இந்த நிகழ்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா 60-70களில் வந்த திரைப்படங்களுடைய பாடல்கள் தான் நம்ம இப்போ வந்து இசைக்க போகிறோம். எஸ், முதல் பாடலாக வியட்நாம் வீடு திரைப்படத்திலிருந்து ஏஎல் ராகவன் மற்றும் எல் ஆர் ஈஸ்வரி ரெண்டு பேரோட குரலில், கண்ணதாசனோட வரிகளில், கே வி மகாதேவனோட இசையில் உங்களுக்காக ஒரு பாடல் வந்துக்கிட்டே இருக்குது. ஸ்டே டியூன், இது ரெயின்போ பண்பலை 101.4.

0: எட்டாம் கிளாஸ் படிக்கும் போது பருவம் வந்தது. நீங்க பத்தாம் கிளாஸ் பிடிக்கும் போது நரை விழுந்தது.
1: அங்க போடு
0: குமரி வயசும் கீழே.

9:05 ஆயிட்டிருக்கு. திரைகாணம் நிகழ்ச்சியில் தான் இருக்கீங்க. 60கள் மற்றும் 70கள் கால பாடல்கள் வந்து நம்ம கேட்டுட்ருக்கிறோம். வியட்நாம் வீட திரைப்படத்திலேருந்து நம்ம வந்து பாடல் கேட்டு முடித்து வந்தாச்சு. அடுத்து அடிமை பெண் திரைப்படத்திலேருந்து ஒரு பாடல் வந்துக்கிட்டே இருக்குது. எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் பி சுஷிலா இருவரோட குரலில், புலமை பித்தனுடைய வரிகளில், கே வி மகாதேவன் அவர்களோட இசையில் ஒரு பாடல் வந்துக்கிட்டே இருக்குது. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

60 மற்றும் 70 கால பாடல்கள் வந்து நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். அந்த வரிசையில் நம்ம 70களில் வந்த ஒரு பாடல் கண்டிப்பாக வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச பாடல்னு கூட சொல்லலாம். அந்த பாடல் தான் நம்ம இப்போது நம்ம வந்து கேட்க போகிறோம். அது என்ன பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முள்ளும் மலரும் திரைப்படத்திலிருந்து கேஜே யேசுதாஸ் குரலில், கண்ணதாசன் வரிகளில், இளையராஜா அவர்களின் இசையில் ஒரு சூப்பரான பாடல் வந்துக்கிட்டே இருக்குது. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

இருக்கு. டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷிலா இருவரோட குரலில், தியாகராஜன் வரிகளில் கே வி மகாதேவன் அவர்களோட இசையில் உங்களுக்காக ஒரு பாடல் வந்துக்கிட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

9:01:22 ஆகிட்டுருக்கு. திரை கானம் நிகழ்ச்சியில் தான் இருக்கீங்க. 1960s மற்றும் 70s பாடல்கள் தான் நம்ம வந்து கேட்டுக்கிட்டுருக்குறோம். இப்போ நம்ம வந்து கேட்ட பாடல் எஸ் ஜானகி மற்றும் கேஜே யேசுதாஸ் இருவரோட குரலில், பஞ்சு அருணாச்சலம் வரிகளில், இளையராஜாவோட இசையில், பிரியா திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்டு முடித்து வந்தாச்சு. அடுத்து நம்ம தாழம்பூ திரைப்படத்திலிருந்து ஒரு அற்புதமான பாடல் வந்து

தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா

1:34 ஆயிட்டுருக்கு. திரைகானம் நிகழ்ச்சியில் 60 மற்றும் 70களுடைய பாடல்கள் கேட்டுட்டு இருந்தோம். அந்த வரிசையில் நம்ம இப்போ கேட்ட பாடல் தில்லானா மோகனாம்பாள் திரைப்படத்திலிருந்து பி சுஷிலா அவங்களோட குரலில், கண்ணதாசன் வரிகளில், கே வி மகாதேவன் இசையில் வந்து நம்ம கேட்டு முடித்து வந்தாச்சு. இப்படிப்பட்ட இனிமையான பாடல்கள் வந்துட்டு தொடர்ந்து நம்ம கேட்டுட்ருக்கோம். அந்த வரிசையில் அடுத்து நம்ம கேட்கவிருக்கும் பாடல் செர்வர் சுந்தரம் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்குது. டி எம் சவுந்தரராஜன் மற்றும் எல் ஆர் ஈஸ்வரி இவங்க ரெண்டு பேரோட குரலில், வாலியோட வரிகளில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இருவரோட இசையில் வந்து சூப்பரான ஒரு பாடல் வந்துக்கிட்டே இருக்குது. கேட்டு இணைந்து மகிழ்ச்சியோடு இருங்க, மகிழ்ச்சியாக இருந்து எல்லாரையும் மகிழ்ச்சிப்படுத்தி பாருங்கள். அக்கறையோட சொல்கிறது, இது ரெயின்போ எஃப்எம் 101.4, இங்கே எல்லாமே சமதுள்ளது.

1:41 ஆயிட்டுருக்கு. வாணி ஜெயராமோட குரலில், வாலியோட வரிகளில், MS விஸ்வநாதன் அவர்களோட இசையில் வந்து தீர்க்க சுமங்கலி திரைப்படத்திலிருந்து ஒரு அழகான ஒரு பாடல் வந்து நம்ம கேட்டு முடிச்சு வந்தாச்சு. 1:42 ஆக போகிற வேளையில் அடுத்து நம்ம எந்த திரைப்படத்துடைய பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பலே பாண்டியா திரைப்படத்திலிருந்து ஒரு அற்புதமான ஒரு பாடல்னே சொல்லலாம். அந்த பாடலை பாடினது யாருன்னு பார்த்தீங்கன்னா, TM சவுந்தரராஜன், வரிகள் கண்ணதாசன், இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி. தொடர்ந்து இணைந்திருங்கள், இது ரெயின்போ பண்பலை 101.4.

தஜம் தஜம் தஜம் தஜம் தஜம் தஜம்.

தக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக

தக்க தடிக்கு நத்து தக்க தடிக்கு நத்து தக்க தடிக்கு நத்து மாப்ளே சாலி பபாக சகப மாமா.

நாயா நீங்க நாதோ மாப

0: சமத்தா நீங்க அசடா, சமத்தா இருந்தா கொடுப்பேளா, அசடா இருந்தா பருப்பேளா.
1: ஏண்டி புதுசா கேக்குற என்ன?

0: ஆத்திரம் வந்தா பொல்லாத வண்டி கிட்டு.
1: என்னத்தை செய்வாள்?
0: சொன்னத்தை செய்வேன்.
1: வேற என்ன செய்வே?
0: அடக்கி வைப்பேன்.

0: வெயில கொஞ்சம் காஞ்சுதான் போறோம்ல.
1: தண்ணி கோடம் எடுத்து தங்கம் நீ நடந்து வந்தா தவிக்குது மனசு, தவிக்குது
0: மனசு மட்டும் இல்ல, இந்த வெயில் காலத்துல உங்க உடம்பும் கொஞ்சம் தவிச்சுதான் போகும். இந்த கோடை காலத்துல எவ்வளவுக்கு எவ்வளவு தண்ணீர் குடிக்கிறீங்களோ அது உங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதனால எப்ப வெளியே போனாலும் தண்ணீர் பாட்டில் இல்லாம வெளியே போகாதீங்க. அது மட்டும் இல்லாம அதே தண்ணீர்ல கொஞ்சம் உப்பையும் சர்க்கரையும் சேர்த்து குடிச்சா நம்ம உடம்புல இருக்க நீர் சத்தை அது வெளியே விடாம பாத்துக்கும். அது மட்டும் இல்லாம பழச்சாறுகளையும் நீர் சத்து அதிகம் நிறைந்த காய்கறிகளையும் நம்ம உணவுல சேர்த்துக்கலாம். இயற்கையின் அருமருந்தான மோரையும் இளநீரையும் அப்பப்ப குடிக்க மறந்துடாதீங்க. அப்போதான்

0: ரெயின்போ எஃப் 101.4 இங்கு எல்லாமே சமதூள்.
1: ஒரு மணி 53 நிமிடம் ஆயிட்டுருக்கு. திரே ராகம் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. அடுத்தாத்து அம்புஜத்தை பார்த்தேல பாடல் வந்து நம்ம அற்புதமாக கேட்டு முடித்து வந்தாச்சு. எதிர்நீச்சல் திரைப்படத்திலிருந்து TM சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷிலா இருவரோட குரலில், வாலியோட வரிகளில், வி குமாரோட இசையில் அற்புதமான ஒரு பாடல் கேட்டு முடித்து வந்தாச்சு. இதோட நானும் உங்களிடமிருந்து விடைபெற போகிறேன். மீண்டும் இன்னொரு நாள் இன்னொரு நிகழ்ச்சியில் வந்து உங்களை சந்திக்கிறேன். இந்த நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக இருக்கணும்னு சொல்லி வாழ்த்திட்டு, நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்திலிருந்து TM சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷிலா இருவரோட குரலில், கண்ணதாசனோட வரிகளில், MS விஸ்வநாதன் அவர்களோட இசையில் ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்குது. கேட்டிணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

0: ஜேஸோடைய வாய்ஸ் கவனிச்சிங்களா? ஆக்சுவலாக அவர் யங்காக இருக்கும்போது பாடின பாட்டு, கொஞ்சம் தின்னான வாய்ஸாக இருக்குது இல்லை, இது ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். அம்மன் கோயில் கிழக்காலய படத்தில் என்ன பாடல் கேட்டு முடித்தோம். கேஜி யேசுதாசுடைய குரலில், கங்கை அமரன் வரிகளில், இளையராஜாவுடைய இசையில் ரெயின்போ மெலடிஸ் கேட்டுட்ருக்கீங்க. ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சியில் ஒழிக்கக்கூடிய அடுத்த பாடல் உங்களுக்காக டிசம்பர் பூக்கள் படத்துக்காகத்தான் வரப்போகுது.
1: ரெயின்போ மெலடிஸ் இதமாய் இசையாய்.

நேயர்களே, இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். சித்ராவோட குரல் தான் அடுத்த பாடல் கேட்க போறோம். முத்துலிங்கம் வரிகளில் இளையராஜாவோட இசையில டிசம்பர் பூக்கள் படத்துக்காக பாடல் ஒலிக்குது ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சியில.

ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடலா எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி குரலில் வைரமுத்து வரிகளில் தேவேந்திரன் இசையில் மண்ணுக்குள் வைரம் படத்துக்காகத்தான் பாடல் கேட்க போகிறோம். இணைந்திருங்கள், இது ரெயின்போ எஃப்எம்.

0: ملتہ اور خوشحالی واپس دلانے کے مہم میں لگے ہوئے۔
1: ویسے سچ کہے تو یہ سب سن کر میری بھی اچھا ہو رہی ہے کہ پریاورن کے لیے کچھ کروں۔
2: تو کرو نا سنیتا۔
1: تو چلیے شروعات یہی سے کرتے ہیں، پہریار سے۔
3: نیک کام میں بھلا دیری کس بات کی، اور پھر اگر وہ کام پریاورن کی بہتری سے جڑا ہو تب تو اسے آج اور ابھی سے ہی شروع کر دینا چاہیے۔ سنیتا، لکشمی اور کمل نے بھی ایسا ہی کیا ہے، اور اب باری آپ کی اور ہماری ہے۔ چلیے ہم بھی پریاورن کو بہتر بنانے کی کوشش میں جٹیں، آج سے اور ابھی سے۔ ہم تو تیار ہیں، آپ بھی تیار ہیں نا؟
4: अभी आपने सुना कार्यक्रम पेरियार नदी। आशा है कि यह कार्यक्रम भी आपको जरूर पसंद आया होगा। लेकिन श्रोताओं, अब इसी कार्यक्रम के साथ हमारा समय भी समाप्त होता है। तो अब अपने मित्र अजीत
2: और विमलेश को उमंग कार्यक्रम की तकनीकी टीम के साथ कल तक के लिए आज्ञा दीजिए।
4: नमस्कार।
5: उमंग उमंग उमंग उमंग।
6: நேரம் 3 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
7: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். மத்திய அமைச்சரவை கூட்டம் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. தொடர்ச்சியாக நீண்ட காலம் பணியாற்றி வரும் பிரதமர் என்ற சாதனையை படைத்துள்ள திரு நரேந்திர மோடிக்கு அமைச்சரவை கூட்டத்தில் பாராட்டு தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற தொலைநோக்கு பார்வையுடன் ஓய்வின்றி பணியாற்றி வரும் பிரதமரின் தலைமைத்துவம் பாராட்டுதலுக்குரியது என்று அந்த தீர்மானத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்கும் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. சுற்றுலா வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்து அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் இன்று அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். தவிக்க நிர்வாகிகளால் தான் பெண்களுக்கு எதிரான வன்முறை சம்பவங்கள் அதிக அளவில் நடைபெறுவதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. காவிரி டெல்டா மாவட்டங்களில் தடையற்ற மும்முனை மின்சாரம் கிடைப்பதை தவிக்க அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. சென்னையில் இன்று காலமான இயக்குநர் பாரதி ராஜாவின் இறுதிச் சடங்குகள் தேனி மாவட்டம் தேவதானப்பட்டியில் நாளை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திருநெல்வேலி, தேனி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் போட்டித் தொடரில் இந்தியாவின் ஹர்திக் பாண்டியா காயம் காரணமாக பங்கேற்க மாட்டார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜாக்ரேப் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மணிகா பத்ரா பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். புக்கெட் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரித்திகா தாக்கர் சோனாலி சிங் இணை இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. துருக்கியில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியின் ஆடவர் குழு பிரிவில் இந்தியா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டிக்கான பயிற்சி ஆட்டத்தில் இந்தியாவுக்கு எதிராக இங்கிலாந்து முதலில் பேட் செய்து வருகிறது. ஆசிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்யா ஹேமன் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹலோ ஹலோ ஹலோ டாக்டர், ஹலோ டாக்டர்,

0: வணக்கம் வணக்கம் வணக்கம். 3:03 ஆயிட்டுருக்கு ரெயின்போ எஃப்எம் 101.4. ஹலோ டாக்டர் தான் கேட்க போறீங்க. வீரா கூட என் கூட ஒரு சூப்பரான டாக்டர் இருக்கார். இந்த டாக்டர் எதை பத்தி இன்னைக்கு நம்ம கூட டிஸ்கஸ் பண்ண போறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு முக்கியமான விஷயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம பேச போற இந்த விஷயம் இருக்கு இல்லையா, இதனால உலக அளவில் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 39 மில்லியன் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்களாம். ஒரு வருஷத்துக்கு 1.2 மில்லியன் மக்கள் இதனால இறந்து போறாங்க. அண்ட் ஆல்சோ ஒரு நாளைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3300 டெத்து ஒரு நாளைக்கு நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட நோய் என்ன நோய் அப்படின்னு கேட்டால் அதுதான் HIV/AIDS, அக்யூட் இம்யூன் டிஃபிஷியன்சி சின்ட்ரோம் அப்படிங்கிறது. இந்த எய்ட்ஸ் பற்றி நிறைய விஷயங்களை ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுல தான் இன்றைக்கி ஒரு முக்கியமான டாக்டர் நம்ம கூட ஜாயின் பண்ணுறார். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எய்ட்ஸுக்கான தடுப்பு மருந்து குறித்து ESIC மருத்துவக் கல்லூரியினுடைய சமூக மருத்துவத்துறை இணை பேராசிரியர் டாக்டர் சுதந்திர கண்ணன். சார் பற்றி சொல்லணும் அப்படின்னா, HIV ஆராய்ச்சிக்காக ஹெல்பேஜ் இந்தியாவுடைய விருது வாங்கியிருக்கிறார். அண்ட் ஆல்சோ கேரள அரசினுடைய ராம்தாஸ் பிஷாரடி விருதையும் இவர் வாங்கியிருக்கிறாரு. வெல்கம் டாக்டர், எப்படி இருக்கிறீங்க?
1: தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங் மீ ஃபார் திஸ் HIV டாக். Thank you so much.
0: Okay, first, எனக்கு இந்த கேள்வியெல்லாம் தாண்டி முக்கியமாக ஒரு கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பேரில் ஒரு கேள்வி இருக்குது, சுதந்திர கண்ணன் அப்படின்னு வச்சுருக்கீங்களா, அந்த பேருக்கு பின்னாடி இருக்க சீக்கிரட்டை சொல்லுங்கள்.
1: என்னோட பிறந்தநாள் August 15 நைட்டு, ஸோ August 16 அஃபிஷியலி, அதனால் சுதந்திர கண்ணன் வச்சு.
0: இன்ட்ரெஸ்டிங். ஓகே, ஓப்பனிங்லேயே அவர் சொன்னார், அதாவது நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போது, ஆஃப் த ரெக்கார்டில் பேசிகிட்டு இருக்கும்போது, நான் ஃபுல்லாக ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு இருப்பேன், இந்தியாவில் சுற்றிட்டு இருப்பேன் அப்படின்னாரு. பேருக்கு ஏற்ற மாதிரியே சுதந்திரமா ஃப்ரீடமாக சுற்றிக்கிட்டே இருக்கிறீங்க.
1: ஓகே,
0: ஸோ இன்றைக்கி இந்த HIV எய்ட்ஸ் அப்படின்னு வரும்பொழுது நிறைய மிஸ்கன்செப்ஷன் இதில் இருக்குது, நிறைய பேர் தப்பாகவும் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி சில பேர் நல்ல விஷயங்கள் இதில் இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சும் வச்சுருக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லாத்துக்குமே வேக்சின் இருக்குது, ஓகேங்களா? ஆனால் HIVக்கான வேக்சினை கொண்டு வர்றதுங்கிறது ரொம்ப மெடிக்கல் ஃபீல்டுக்கே ஒரு டிஃபிகல்ட்டியை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஏன் இந்த ஸ்ட்ரகிள், HIV அப்படிங்கிற வேக்சின் இன்னும் ஏன் முழுமையாக கொண்டு வர முடியல?
1: ஃபஸ்ட் ஆஃப் ஆலே நீங்கள் யாக்கர் போடுற மாதிரி செம கேள்வி கேட்டிருக்கீங்க, அற்புதமான கேள்வி. கண்டிப்பாக இந்த முயற்சியில் தான் நம்ம இருக்கோம். ஆக்சுவலி 1986 இந்த வியாதி நமக்கு பெரிய பிரச்சனையாக கொடுத்துட்ருக்கு. அப்புறம் 1997 அதோட பீக்குக்கு போச்சு. அதுக்கப்போ தான் பில் கிளிண்டன் அவர் சொன்னார், நம்ம நிலாவிலே காலை வச்சுருக்கோம், நம்மளால் ஏன் அதுக்கு வேக்சின் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு அவர் அந்த தாட்டை வச்சதுக்கப்புறம் தான் அந்த ஆராய்ச்சிக்கு போக முடிஞ்சது. இது என்ன பிரச்சனை அப்படின்னா, நமக்கு HIV வைரஸோட புத்திசாலித்தனம், அது தன்னுடைய ஷேப்பை மாற்றிக்கிட்டே இருக்கும். இப்போ போலியோ வேக்சின் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இல்லை மற்ற வேக்சின் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, கோவிட் வேக்சின் இப்போ ரீசெண்டாக நீங்கள் கூட எடுத்துருப்பீங்க இல்லைங்களா? ஸோ அந்த வேக்சினில் பார்த்தீங்கன்னா, நம்மளால் அந்த அந்த RNA DNA சொல்லக்கூடிய அந்த ஜெனட்டிக் மெட்டீரியல் நம்மளால் எடுக்க முடியுது. அதை வச்சு காப்பி பண்ணி நம்ம தடுப்பூசி தயாரிக்க முடியுது. இதில் அதுதான் பிரச்சனை, அது ரேப்பிடாக மியூட்டேட் ஆகிட்டுருக்கு, அதனால தான்.
0: ஓகே, இப்போ நிறைய மெடிக்கல் இது ரொம்ப டெவலப் ஆகிருச்சு, ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜுக்கு மெடிக்கல் உலகம் போயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அப்படி இருக்கும்பொழுது இனிஷியல் டேஸ்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த ஜேர்னி இருக்குல்ல, எந்த அளவுக்கு டெவலப் ஆகிருக்குன்னு நினைக்கிறீங்க இந்த HIV வேக்சின் இந்த மாதிரியான விஷயங்கள்?
1: HIV வேக்சினில் நமக்கு டெவலப்மெண்ட் நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போவும் நிறைய ட்ரையல்ஸ் ஆப்பிரிக்க நாடுகளில் அதிகமாக நடத்திக்கிட்டு இருக்காங்க, ஏன்னா அங்கே தான் HIV ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அந்த நிறைய ட்ரையல்ஸ் அதோட Stage 3 சொல்லக்கூடிய இதில் இருக்குது. மேபி இன்னொரு 5 to 6 இயர்ஸில் வி கேன் கெட், எஸ்பெஷலி கோவிட் வந்ததுக்கப்புறமா, கோவிட் வேக்சின் டெக்னாலஜி இருக்குல்ல, அந்த mRNA சொல்லக்கூடிய டெக்னாலஜியை HIVல அப்ளை பண்ணி புது புது வேக்சின்ஸ் இப்போ கண்டுபிடிச்சிட்ருக்காங்க. பட் நீங்கள் கேட்ட கேள்வியில் இன்னொரு பகுதி எடுத்துக்கணும்னா, ட்ரக்ஸ் விஷயத்தில் வி ஹவ் டன் லாட் ஆஃப் அட்வான்ஸ்மெண்ட்.
0: ஓகே,
1: அந்த அட்வான்ஸ்மெண்ட் எந்த அளவுனா, இப்போ HIV அல்மோஸ்ட் மேனேஜபிள் டிசீஸ் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ முன்னாடி HIVனா இந்த அளவுக்கு நம்ம புலிராஜா கைட்ஸ் வருமோ அப்படின்னு பயந்த காலம் மாதிரி, அது ஒரு மேனேஜபிள் டிசீஸாகவே ஆயிடுச்சு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா வீரா சார், இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெனாகேப்பர் ஒரு ட்ரக் வந்திருக்கு, அது HIV வராமலே தடுக்கும், இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டீங்கிற கண்டுபிடிச்சிருக்காங்க. பட் அது இன்னும் மார்க்கெட்டுக்கு வரல. பட் இது ரீசெண்டாக 2025 அட்வான்ஸ்மெண்ட் என்ன லேட்டஸ்ட் அவங்க என்ன சொல்ல வரணும், அந்த லெனாகேப்பர் ட்ரக் ப்ரீ எக்ஸ்போஷர், அதாவது ப்ரிவென்டிவ் டெக்னாலஜி, அந்த ட்ரக் எடுத்துக்கிட்டீங்கன்னா HIV வராமல் பார்த்துக்கலாம்ங்கிற அளவுக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க. இதான் லேட்டஸ்ட் அட்வான்ஸ்மெண்ட்.
0: சூப்பர் சூப்பர், இது உண்மையிலேயே கேட்கறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயமா இருக்கு. ஒரு நேயர் வந்திருக்காரு, என்ன கேட்கறாருன்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம், பொன்னேரி ஜெகண்டையில இருந்து கலி நம்ம பேசுறேன்.
0: சொல்லுங்க சார், உங்க கேள்வியை டாக்டர் கேளுங்க.
1: சார் சொல்லுங்க சார், சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். வணக்கம் சார், வணக்கம்.
2: உங்ககிட்ட பேசுறது எனக்கு சுதந்திரம் கேட்க மாதிரி, ஏன்னா ஃபர்ஸ்ட் லைன் புடிச்சது எனக்கு. கண்டிப்பா டாக்டர், இப்ப ஆக்சுவலி பாத்தீங்கன்னா HIV AIDS ன்றாங்க, இது வந்தா பாத்தீங்கன்னா இந்த ரகசியம் எல்லாம் சீக்கிரட்டா பாதுகாக்க வச்சுப்போம்னு சொல்றாங்க.

0: அது எந்த அளவுக்கு உண்மை அதை பத்தி சொல்லுங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த எச்ஐவி எய்ட்ஸ் இப்ப நீங்க பாக்குறீங்க, இப்ப வந்து எந்த அளவுக்கு இருக்கு, அதோட வீரியம் அதெல்லாம் கம்மியா இருக்கா, அதை பத்தி சொல்லுங்க டாக்டர்.
1: முதல் கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா எத்திக்கலி பார்த்தீங்கன்னா அது தவறு. நம்ம வந்து பேஷண்ட்ஸுக்கு அந்த பேஷண்ட்ஸோட ஃபேமிலிஸ்க்கு எல்லாத்துக்குமே நம்ம அதை சொல்லி அவங்களை ட்ரீட்மெண்ட்டு கொண்டு வரணும் தான் நம்மளோட எய்மாக இருக்கணும். ஏன்னா இப்போ மருந்து வசதிகள் வந்து ரொம்பவே அட்வான்ஸ் ஆகிடுச்சு. நான் எம்பிபிஎஸ் படிக்கும்போது ஒரே ஒரு மருந்து தான் இருக்கும், ஜிடோவிடின் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா லாட் ஆஃப் ட்ரக்ஸ் ஆர் தர், 16 to 18 ட்ரக்ஸ் வித் டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க. அதுவும் இப்போ வந்து ஃபிக்ஸட் டோஸ் ரெஜிமன் வந்துருச்சுங்க சார். அதுபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மருந்து அந்த எச்ஐவி லோடே கம்மி பண்ணிடலாம். ரெண்டாவது கேள்வி ரொம்ப அற்புதமான கேள்வி. இப்போ வந்து ரொம்ப ரொம்ப எச்ஐவியோட அந்த மருந்துகளோட அட்வான்ஸ்மெண்ட் ப்ளஸ் நம்மளோட அதீத உழைப்பு எர்லி டயக்னோசிஸ் சீக்கிரமே டயக்னோஸ் பண்ணுறதால நம்ம வந்து இப்போ எச்ஐவி வந்து 0.2% கொண்டு வந்துட்டோம். அதாவது 500 ஒருவருக்கு தான் நம்ம வந்து எச்ஐவி இன்ஃபெக்ஷன் வர அளவுக்கு நம்ம கொண்டு வந்துட்டோம். மருந்துகள் தான் நமக்கு இப்போ இருக்கிற ஒரே தடுப்பு முறை. நன்றி சார்.
2: சூப்பர் டாக்டர். 3:10 ஆகிட்டுருக்கு ரெயின்போ எஃப்எம் 101.4. ஹெச்ஐவிக்கு என்னென்ன மருந்துகள் இருக்குது, என்னென்ன டெவலப்மெண்ட் வந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம வந்து டாக்டர் சுதந்திரகணன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் டாக்டர்கிட்ட இது சம்மந்தமான கேள்விகளை கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 2986-00038 இல்லைனா 2952055544 எண்களுக்கு அழைக்கலாம். மறுபடியும் சொல்கிறேன், 2986-00038 2952055544 எண்களுக்கு நீங்கள் அழைக்கலாம். இப்போ நம்ம கேளடி கண்மணி படத்துலேருந்து ஒரு பாட்டு கேட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து டீட்டெயிலாக பேசுவோம். ஸோ கால் பண்ணுங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்கே எல்லாமே சமதோடு.

0: பாவலர் வரதராஜன் எழுதின பாட்டு இளையராஜாவோட இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களுடைய ஆனந்த குரலை நம்ம கேட்டு முடித்தோம். டாக்டருக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு அப்படிங்கிறதால இந்த பாட்டை நான் உங்களுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன். ஹாப்பியா டாக்டர்,
1: தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச்.
0: ஃபுல்லாக வந்து இங்கே பாட்டு பாடி என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே,
1: தேங்க்யூ.
0: ஸோ எய்ட்ஸுடைய மருந்துகள் என்ன இருக்குது, எய்ட்ஸை கட்டுப்படுத்துறதுக்கான மருந்துகள் என்ன இருக்குது அப்படின்னு நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு மெடிசன் சொன்னீங்க, அதனுடைய அடுத்த ஸ்டேஜ். ஹெச்ஐவில இருந்து எய்ட்ஸ்ங்கிற ஸ்டேஜுக்கு மூவ் ஆகுற அந்த ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த டிரான்சிஷன் பாயிண்ட் இருக்கு, அந்த பாயிண்ட் பத்தி சொல்லுங்களேன். எங்க இருந்து இது எப்படி மூவ் ஆகும், எப்படி நடக்கும்?
1: ஆமாம், ஃபஸ்ட்டு வந்து ஹெச்ஐவி வந்து இந்த நாலு முறைகள் நம்மள பரவும் நம்மக்கிட்ட. தகாத முறையில் செக்ஸ் வைத்துக்கொள்ளும் பொழுது, இல்லைன்னா பிளட்டு கண்டாமினேட்டட் பிளட்லேருந்து நம்மக்கிட்ட வரும்பொழுது அந்த மாதிரி நமக்கு மெஜாரிட்டியாக பரவும். இல்லைன்னா அந்த ஐவி ட்ரக் அப்யூஸ் இதெல்லாம் பண்ணும்போது நமக்கு ஹெச்ஐவி இன்ஃபெக்ஷன் ஒரு மனிதருக்கு வரும், சரிங்களா? இல்லைன்னா அம்மாட்டிருந்து பையன்
0: குழந்தைக்கு
1: ப்ரெக்னன்சி அப்போ போகும். ஸோ இந்த நாலு முறைகள் ஹெச்ஐவி இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா அது ஹெச்ஐவி வைரஸ் வந்து உடம்புக்குள்ளே வந்துடும், அவ்வளோதான். அது பேர் தான் ஹெச்ஐவி, அதே பேர் எய்ட்ஸ் கிடையாது, அதான் ஹெச்ஐவி. ஸோ இந்த ஹெச்ஐவி உடம்புக்குள்ளே என்ன ஆகும்னா ஃபஸ்ட்டு மல்டிப்ளை ஆரம்பிக்கும், பெருக ஆரம்பிச்சு டேரெக்டாக என்ன பண்ணோம், நம்ம உடம்புல வந்து லிம்போசைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நோய் எதிர்ப்பு செல்களை அழிச்சிரும்.
0: ஓகே,
1: சிடி ஃபோர் கவுண்ட்னு சொல்லி சிடி ஃபோர் செல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்மளோட ஹெச்ஐவி ட்ரீட்மெண்ட்லேயே சிடி ஃபோர் டெஸ்ட் தான் முதல் எடுக்கிறது. அது எவ்வளோ அதிகமாக இருக்குங்கிறது 350 அந்த மேலே இருக்கணும், பட் 350 கீழே போயிடுச்சுன்னா ஹெச்ஐவி ரொம்ப நீங்கள் சொன்ன அந்த எய்ட்ஸுக்கு வரும். அந்த ஹெச்ஐ இன்னைக்கு அந்த சிடி ஃபோர் கவுண்ட்டு 350 கீழே 350 கீழே போயிடுச்சுன்னா இட்ஸ் எய்ட்ஸ் ஃபுல் ப்ளோனாக ஃபார்ம் ஆரம்பிச்சிடும்.
0: ஓகே,
1: அதுலேயும் 10, 20, 30, 40, 100 கணக்கெல்லாம் சிடி ஃபோர் இருக்குன்னா தட் வில் ப்ரொடியூஸ் லாட் ஆஃப் டிசீசஸ். நல்லா யோசிச்சுக்கணும், நமக்கு வியாதி வந்து ஹெச்ஐவினால வராது. நமக்கு வியாதி எதனால வரும்னா நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாகிறதால தான் வரும். இந்த அதுக்கடுத்து வரக்கூடிய நிமோனியா, அது கூட வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாமே லூகோப்ளேக்கியா சொல்லக்கூடிய எல்லாமே மற்ற இன்ஃபெக்ஷன். மிக மிக முக்கியமான இன்ஃபெக்ஷன் ஹெச்ஐவியில் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா டிபி.
0: ஓகே,
1: ஹெச்ஐவி வரவங்களுக்கு டிபி வரும், டிபி இருக்கிறவங்க ஹெச்ஐவி, அதுமே டெஸ்ட் பண்ணணும் நம்ம.
0: ஓகே,
1: ஏன்னா நோய் எதிர்ப்பு ரொம்ப கம்மியாகிடும் அப்படிங்கிறதால. இப்போ டிபி இப்போ ஹெச்ஐவி டிபி சம்மந்தம் இருக்குன்னு கேட்டால் கிடையாது, இல்லை. ஹெச்ஐவி நோய் எதிர்ப்பு சக்தி கம்மி பண்ணுறதால டிபி வந்து நமக்கு வருது.
0: ஓகே,
1: இதுதான் கான்செப்ட் உங்களுக்கு. இந்த சிடி ஃபோர் கவுண்ட் எவ்வளோ அழிக்குதோ அதுக்கேற்ற மாதிரி.
0: ஓகே, இப்போ எந்த ஸ்டேஜில் வந்து ஒரு சந்தேகத்தின் பேரில் இந்த மாதிரி டெஸ்ட்டெல்லாம் பண்ண ஆரம்பிக்கணும், ஹெச்ஐவி வந்துருக்குமா, எய்ட்ஸாக டெவலப் ஆகுதா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க?
1: முதல் முக்கியமானது அன்கண்ட்ரோல்டு ஃபீவர்.
0: ஓகே,
1: ரெண்டாவது அன்கண்ட்ரோல் டயரியா, மூணாவது நைட் ஸ்வெட், ராத்திரி அதிகமாக வேர்த்துக்கிட்டே இருந்தா, அதுவும் ஃபேன் இருக்கும் போதே வேர்த்துது அப்படின்னா இம்யூனிட்டி ரொம்ப கம்மியா இருக்கு அர்த்தம். அதுக்கப்புறம் அன்ஹீல்டு ஸ்கின் லீசன்ஸ், தோலில் அதிகமான குணப்படுத்த முடியாத ஸ்பேச்சஸ் பேச்சஸா வருது அப்படின்னா நம்ம வந்து ஹெச்ஐவி யோசிக்கணும். இந்த மாதிரி இதெல்லாம் மெயின் இருக்கு. இதெல்லாம் இல்ல, ஸ்கின் டாக்டருக்கு போயிட்டு அவராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியல, அவரும் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க, அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னா இது மேஜர். இதுல மைனர்லாம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், அன்கண்ட்ரோல்டு காஃப் ஃபார் மோர் தன் 2 weeks அப்படின்னா நம்ம டிபி டெஸ்ட் போகணும். டிபி டெஸ்ட் போகும்போதே ஹெச்ஐவி டெஸ்ட் பண்ணிடுவாங்க. இப்போ இருக்கிற சயின்ஸ் படி டெஸ்ட் பண்ணிடுவாங்க நம்ம.
0: ஓகே டாக்டர், நேயர் ஒருத்தங்க இருக்காங்க பேசுறாங்க. வணக்கம் ரெயின்போ.
2: ஐயா வணக்கம் ஐயா.
1: வணக்கம்.
0: வணக்கம் ஐயா.
2: நான் வேலூர்ல இருந்து சாமிநாதன் பேசுறேன்.
1: ஆ சொல்லுங்க சார்.
2: மருத்துவரிடம் பேசலாம்.
1: ஆ சொல்லுங்க
2: ஐயா.
1: ஆ
0: சொல்லுங்க சார்.
2: வேலூர்ல இருந்து பேசுறதுனால நான் வந்து ஒரு ஐயாவுடைய நினைவுபடுத்த விரும்புறேன். 80s துவக்கத்துல நான் 7th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கப்போ இந்தியாவில முதல் முறையா எய்ட்ஸ் வந்து வேலூர் சிஎம்சி மருத்துவமனை தான்
1: கண்டுபிடிச்சாங்க. அங்கதான்

0: டெஸ்ட் பண்ணாங்க சார், அங்கே தான் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பண்ணாங்க. சென்னையில் இருக்கிற எம்எம்சியில் இருக்கிற ஸ்டூடெண்ட் வந்து அங்கே தீசிஸ் பண்ணுறதுக்கு அங்கே போய் டெஸ்ட் கண்டுபிடிச்சாங்க சார். ஆமாங்க சார்,
1: மருத்துவ அறிவியலுக்கு சவால் வர்ற மாதிரி இருக்கு. இத வந்து ஒரு வேக்சினோ இல்ல முழுமையா குணப்படுத்தக்கூடிய அளவுக்கு மெடிசனோ இல்ல. அப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில வந்து விழிப்புணர்வு அந்த அளவுக்கு ஏற்படுத்துறது அரசு. அப்படி இருந்தும் வந்து நோயாளிகள் பெருகிட்டு

0: எங்களுக்குமே இருக்கு ஆக்சுவலி. இந்த மாதிரி சயின்ஸை நம்ம நிலாவிலே காலை வச்சுட்டோமே, நம்மளால எப்படி இந்த அளவுக்கு. ஆனா ஒரு விஷயத்த நான் உங்ககிட்ட இருந்து மறுத்து சொல்றேன், ட்ரீட்மெண்ட் வைஸ் பயங்கரமான இம்ப்ரூவ்மெண்ட் ட்ரக்ஸஸ் நம்மகிட்ட கண்டு வந்துருச்சு. இப்ப HIV வைரஸை டைரக்டா கொல்லக்கூடிய ட்ரக்ஸ் எல்லாம் இருந்துச்சு. இப்ப நான் சொன்ன கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட சொல்லியிருப்பேன், லெனா கேப்னு சொல்லிட்டு. இப்ப 100 ட்ரக் இருக்கு மெராவிராக்குன்னு சொல்லிட்டு. மெராவிராக்கும் பாத்தீங்கன்னா தட் வில் ஆல்சோ டைரக்ட்லி கில் த HIV. பட் இதெல்லாம் என்ன பிரச்சனைனா அதோட சைட் எஃபெக்ட்ஸ் அதிகம். நம்ம எப்பவுமே கொண்டு வரும் சைட் எஃபெக்ட்ஸ் அதிகமா இருக்கு. ஸோ கூடிய விரைவில் நம்ம வந்து வேக்சின்ல நமக்கு சேலஞ்சஸ் நிறைய இருக்கு. நமக்கு இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்திருக்கு. ஸோ அதை நம்ம அப்ளை பண்ணிட்டு இருக்கோம். கொரோனா வேக்சின்ல யூஸ் பண்ணக்கூடிய டெக்னாலஜி இப்போ அப்ளை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கூடிய விரைவில் வேக்சின் ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆனால் இன்னொரு விஷயம் என்ன சொல்றேன்னா, அந்த மருந்துகள் உலகில் நம்ம டாப்ல இருக்கோம். நிச்சயமா HIV வந்து ஒரு கண்ட்ரோலபிள் டிசீஸாக நம்ம இப்போ வச்சிருக்கோம், இனிமேல் வச்சிருப்போம். 1997 வந்து 100 ஒருவருக்கு இருந்த HIV இப்போ 500 ஒருவருக்கு வந்திருக்கு. ஸோ இது நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தானே. ஸோ நமக்கு இதில் வந்து நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லைங்களா. ஸோ அதனால வந்து தேங்க்யூ ஃபார் த க்வெஸ்சன்.
1: இப்போ இந்த லெனா கேப்பவர் சொன்னீங்க இல்லையா, அது ஒரு ப்ரிவென்டிவ் மெடிசன். ஸோ அந்த ஃபார்முலாவிலேயே, அந்த ஃபார்முலேஷன்லேயே ஏன் வேக்சினை டெவலப் பண்ணுறது கஷ்டமாக இருக்கு?
0: அபியஸ்லி வெரி குட் க்வெஸ்சன், ஐ அப்ரிஷியேட் இட் க்வெஸ்சன். அதான் நான் சொன்னேன் இல்லையா, அது ட்ரக்ஸ் வந்து உங்களுக்கு எப்படின்னாங்க, டேரெக்டாக நம்ம இன்ஜெக்ட் பண்ணுவோம். அது டேரெக்டாக அது இப்போ ஏன்னு ஒரு பேஷண்ட் இருக்காரு, அந்த பேஷண்ட்டுக்கு நம்ம இன்ஜெக்ட் பண்ணுறோம். டேரெக்டாக போய் அந்த ஏ பேஷண்ட் இருக்க HIV வைரஸை அது கொண்டுடும். அதனால் என்ன கேப் இவர் பண்ணுறது, கேப்சிட் இன்கேபர் HIV சுற்றி இருக்கிற அந்த கேப்சிட்னா வைரஸ் சுற்றி இருக்கிற ப்ரொடெக்டிவ் வரையும் கொண்டுடும். வேக்சின் அப்படிங்கும்போது என்ன பிரச்சனைனா, வி ஹவ் லாட் ஆஃப் ஸ்ட்ரெயின்ஸ். HIV-1 HIV-2 அதில் சப் ஸ்ட்ரெயின்ஸ்லாம் இருக்குது. எல்லா ஸ்ட்ரெயினையும் கவர் பண்ணக்கூடிய வேக்சினை நம்ம இன்னும் கண்டுபிடிக்கல.
1: ஓகே,
0: அந்த ஏன்னா அது சொன்ன மாதிரி ஷேப்பை மாற்றிக்கிட்டே இருக்குது. ஸோ ட்ரக்ஸ் வேறு, வேக்சின்ஸ் வேறு. வேக்சின் வந்து வேக்சின்னா என்ன, ஹெல்த்தியாக இருக்கிற ஒருத்தருக்கு நம்ம வேக்சினை கொடுத்து இம்யூனிட்டி டெவலப் பண்ணுறது. இப்போ நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா HIV வைரஸ் மாற்றி இருக்கும். ஷேப்பை மாற்றிக்கும். நீ இப்படி கொடுக்குறியா நான் அப்படி மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஷேப்பை மாற்றிக்கும். அதுதான் இங்கே சேலஞ்சிங்காக இருக்குது.
1: ஓகே, ஸோ லெனா கேப்பவர் வந்து இப்போ யாரெல்லாம் எடுத்துக்கலாம் சார்? இது
0: லெனா கேப்பவர் வந்து இப்போ பர்பஸ் 1 பர்பஸ் 2 ரெண்டு ட்ரையல் அளவில் தான் இருக்குது. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த செக்ஸ் உறவுகள் வச்சுக்க செக்ஸ் ஒர்க்கர்ஸுக்கு இது வருஷத்துக்கு 2 இன்ஜெக்ஷனாக கொடுக்குறாங்க.
1: ஓகே,
0: கொடுத்தா அது வந்து அந்த டிரான்ஸ்மிஷன் பரவாமல் இருக்குது. தெர் இஸ் எ டேர்ம் கால்டு அன்டிடெக்டபிள் அன்ட்ரான்ஸ்மிட்டபிள் சொல்லுவாங்க. அந்த அன்ட்ரான்ஸ்மிட்டபிள் அப்படிங்கிற அந்த இதில் இருக்குது. திஸ் இஸ் கால்டு ப்ரீ எக்ஸ்போஷர் ப்ரொஃபிலாக்சிஸில் இருக்குது.
1: இது எந்த கண்ட்ரிலாம் கொடுக்குறாங்க?
0: ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ் தான் மெயினாக அதை பண்ணிட்டு இருக்காங்க.
1: இன்னும்
0: 2-3 நாடுகள் இருக்கு. இந்தியா இன்னும் வரல. இந்தியா இன்னும் பிகாஸ் யூ ஹவ் டு கிராஸ் த ட்ரையல் ஸ்டேஜ்.
1: ஓகே, இது எந்த கண்ட்ரி கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த
0: மெடிசினை? கண்டுபிடிச்சது ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ்ல தான்.
1: ஆப்பிரிக்கன்
0: கண்ட்ரிஸ்ல தான். அந்த பில் அண்ட் மெலிண்டா கேட்ஸ் ஃபவுண்டேஷன் தான் அந்த ட்ரக்ஸ் ரிசர்ச்சுக்கெல்லாம் ஸ்பான்சரிங் ஏஜென்ட்ஸ். ஸோ தே ஆர் டூயிங் தட்.
1: ஓகே டாக்டர், இப்போ எய்ட்ஸ் அப்படின்னு ஒருத்தருக்கு வந்து வந்துருச்சு அப்படின்னா முக்கியமாக நோய் எதிர்ப்பு சக்தியை பயங்கரமாக பாதிக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை, இந்த COVID-19 வந்ததுக்கு பிறகு ஜென்ரலாகவே எல்லாருக்குமே கொஞ்சம் இம்யூனிட்டி பவர் வந்து குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டை பரவலாக நம்ம பார்க்குறோம்.
0: குற்றச்சாட்டில் உண்மையும் கூட.
1: உண்மையும் கூட. ஓகே, அப்படி இருக்கும்பொழுது இப்போ இது வந்து ஒரு HIV எய்ட்ஸுக்கு அட்வான்டேஜாக மாறாதா?
0: இல்லை, இன்னும் பாதிப்பு தான் ஏற்படுத்தும். கோவிட் வந்த பேஷண்ட்டுக்கு HIV இன்ஃபெக்ஷன் இருந்ததுனால, HIV இன்ஃபெக்ஷன் கோவிட் வந்ததுனால், ரெண்டுமே உங்களுக்கு வந்து எதிரி சினர்ஜிஸ்டிக்காக பண்ணி போத் வில் டேமேஜ் அதர்ஸ்.
1: HIV-யை
0: அதிகப்படுத்தும். HIV இருந்தால் கோவிட் காம்ப்ளிகேஷன்ஸும் அதிகமாகும். இம்யூனிட்டி கம்மியாக இருக்குங்கிறதால.
1: ஓகே, இப்போ ஒருத்தர் வந்து எந்த தப்பும் பண்ணலை, அவர் வந்து ஒரு பிளட் டிரான்ஸ்மிஷன் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன்.
0: நிறைய பேர்
1: அந்த மாதிரி இருக்கும்பொழுது அவருக்கு தெரியாதனமாக HIV பாசிட்டிவ் ஆகிடுது. அப்படி இருக்கும்போது அவர் ஒரு நார்மல் பர்சன் மாதிரியான லைஃப்பை லீட் பண்ணுறதுக்கான இன்றைய மருத்துவ முறைகள் அதுக்கு உதவிகரமாக இருக்கா?
0: கண்டிப்பாக கச்சிதமாக உபயோகமாக இருக்குது. இப்போ இருக்கிற அந்த ஃபிக்ஸட் டோஸ் காம்பினேஷனில் கொடுக்கக்கூடிய ட்ரக்ஸ் வந்து தே ஆர் மெயின்டைனிங் த CD4 கவுண்ட் அபவ் 500. நம்மளோட எய்ம் என்னன்னா CD4 கவுண்ட் அதிகம் அவ்வளோ அதிகமாக இருக்கும். அந்த அதுக்கேற்ற மாதிரி அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இன்ஃபெக்ஷனை வந்து நம்ம ஸ்டாப் பண்ண முடியும்.
1: ஓகே,
0: ஸோ இப்போ இருக்கிற ட்ரக்ஸ் எல்லாமே தெர் இஸ் சம்திங் கால் நியூக்ளோசைட் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ், நான் நியூக்ளோசைட் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ், இன்டெக்ரேஸ், இந்த மாதிரி நிறைய ட்ரக்ஸ் இருக்குது. நான் சொன்ன மாதிரி நான் பிளான் பிபிஸ் படிக்கும்போது ஜிடோ அப்படின்னு ஒரு ட்ரக் இருக்கும். அதை விட்டால் HIV-க்கு அப்புறம் ட்ரக்ஸ் நம்ம கிடையாது, அவ்வளோதான். இந்த இப்போ HIV எஸ்ஏ கொஸ்டின் வச்சுனா நான் ஹாப்பி ஆகிடுவேன். அந்த ஒரு ட்ரக் தான் இருக்குது. இப்போ HIV எஸ் கொஸ்டின் வரக்கூடாது, ஏன்னா நம்ம வேண்டிக்கிறேன். நம்ம எக்ஸாம் எழுதும்போது நான் அவ்வளோ ட்ரக்ஸ் இருக்கிறது. ஸோ அதெல்லாம் இருக்கு. அந்த காம்பினேஷனில் பண்ணும்போது அவரால் மற்ற மனிதர்கள் மாதிரி நார்மலாகவே வாழ முடியும்.
1: ஓகே,
0: அது உறுதி.
1: ஓகே, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க செக்ஸ் ஒர்க்கர்ஸ் வந்து இந்த மெடிசனை எடுத்துக்கிறதுனால மற்றவங்க ப்ரீ ஆமாம் மற்றவங்களுக்கு இது பரவாயில்லாமல் தடுக்க முடியும் அப்படின்ட்டு. பட் இதில் பேசிக்காக இருக்கிற ஒரு க்வெஸ்சன் என்ன அப்படின்னா,

0: எய்ட்ஸ் ஹெச்ஐவி அப்படிங்கிறது வந்து ஒருத்தர்கிட்ட இருந்தால் தான் இன்னொருத்தருக்கு பரவும்.
1: ஆமாம் ஆமாம்,
0: ஓகேவா? இப்போ தன்னால் வந்து அந்த ஒரு உடம்புல அது உருவாகாது.
1: இல்லை,
0: அப்படி இருக்கும்போது அந்த செக்ஸ் ஒர்க்கருக்கு வந்து நிச்சயமாக ஹெச்ஐவி இருக்கும்.
1: அவங்களுக்கு அவங்களுக்கு தான் கொடுக்குறாங்க.
0: இல்லை, இருக்கும்னு நீ ப்ரெடிக்ட் பண்ணியே கொடுக்குறாங்களா?
1: இல்லை இல்லைப்பா, ஆல்ரெடி ஹெச்ஐவி பாசிட்டிவ் இருக்கிற செக்ஸ் ஒர்க்கர்ஸ் இருப்பா இல்லைங்களா?
0: ஓகே, பாசிட்டிவ் இருக்கிறவங்க
1: அவங்களுக்கு அதான வாழ்வாதாரம். வி கேனாட் சேஞ்ச் தம் டு சேஞ்ச் த ஜாப். ஜாபை மாற்றிக்கிட்டா நல்லது தான்.
0: ஓகே,
1: பட் எத்திக்கலி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அது ஒரு வாழ்வாதாரமாக இருக்கும்பொழுது வி கேன் ட்ரை தேட் அப்படிங்கிற மாதிரி. இல்லைன்னா அந்த கிளையண்ட் இருக்கா இல்லைங்களா, உறவு வைத்துக் கொள்ளுற அவர்களுக்குமே இந்த இன்ஜெக்ஷன் வந்து கொடுத்து தே கேன் ஸ்டாப் தேட் கெட்டிங் த இன்ஃபெக்ஷன். அதுவும் பண்ணுறாங்க. பட் நான் சொன்ன மாதிரி இது எல்லாமே ஆராய்ச்சிகளில் பேசக்கூடிய விளைவுகள். ரியல் லைஃப்ல எப்படி கொண்டு வராங்கன்னு நமக்கு தெரியல. இந்த ட்ரக் தான் இந்த ரேட் மாதிரி வந்து அனிமல் மாடல்ஸ் செக் பண்ணி நமக்கு இந்த ஸ்டேஜ்ல
0: அதைத்தான் அடுத்தது கேட்க. அனிமல் மாடல்ஸ் அந்த மெடிக்கல் ட்ரையல் அப்படின்னு வரும்போது எல்லாத்துக்குமே இந்த எலியை வச்சு சோதனை பண்ணுவாங்க,
1: மருந்து விலங்குகள் வச்சு தான் ஃபர்ஸ்ட் பண்ணுவாங்க. ஆமாம்,
0: ஓகே. இப்போ இந்த கிளினிக்கல் ட்ரையல் அப்படிங்கிறது எந்த ஸ்டேஜில் இருக்கு சார்? ஹியூமன்ஸ்க்கே பண்ணியிருக்காங்களா?
1: ஹியூமன்ஸுக்கு பண்ணியிருக்காங்க. அதான் சொன்னேன், பர்பஸ் ஒன் பர்பஸ் டூ அந்த ட்ரையல் பேர், கிளினிக்கல் ட்ரையல் பேர். அதில் வந்து என்ன சொன்னேன், வருஷத்துக்கு 2 முறை இன்ஜெக்ஷன் கொடுத்து நோய் வராமல் அவங்க ஒரு வெரி ஃபியூ சாம்பிள் ஆஃப் த பேஷன்ஸ் தான் அதை பண்ணியிருக்காங்க. 5 to 10 பேர் தான் அதை பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இதில் பண்ணியிருக்காங்க, அந்த இதில் இருக்குது, அந்த ஸ்டேஜில் இருக்குது. பட் இது லாங் டேர்மாக அதை வந்து பண்ணணும்.
0: ஓகே டாக்டர், அடுத்து நேயர் பேசலாம். வணக்கம். ரெயின்போ,
1: கண்டிப்பாக.
2: மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம்.
1: மாலை வணக்கம் சார்.
2: வெங்கட் சார் வணக்கம்.
0: ஓகே, உங்கள் கேள்வியை கேளுங்க.
1: சொல்லுங்க சார்.
2: சார், இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி 20 இயர்ஸ் பிஃபோர் இது வந்து 50 பேர் 100 பேர் பொண்ணு இருந்தது இப்போ வந்து கம்மியாக இருக்குன்றீங்க. அது வந்து வெரி குட் விழிப்புணர்வு. தன்னாளர் தொண்டர்கள் ப்ளஸ் December 1 அது ஒரு
1: டேமா கொண்டாடுற
2: கேம்பெயினிங்லாம் நடத்துகிறோம்.
1: ஆமாம் ஆமாம்.
2: பட் இதனோட அறிகுறின்னா இப்போ வந்தவங்க வந்து சார் சொன்ன மாதிரி நார்மல் லைஃப் இந்த வித்து இந்த லைஃப் லாங் இந்த மெடிசன் சாப்பிடணுமா, இல்லை ஒன் ஸ்டேஜில் அது வித்து இல்லாமல் ஒன்ஸ் இன் யூ கியூர் அப்படின்ற நீங்கள் சர்டிஃபிகேட் பண்ணுற வரைக்கும்
1: எடுத்தக்கூடிய மாத்திரைகள் தான். ஏன்னா நமக்கு வந்து ஹெச்ஐவி இன்ஃபெக்ஷன் வைரலோட வந்து நம்ம கம்மி பண்ணி கம்மியாக வச்சிருக்கணும். ரெண்டாவது, ஹெச்ஐவி எய்ட்ஸை பொறுத்த வரைக்கும் கியூர் அப்படிங்கிறது கிடையாது, கண்ட்ரோலபிள் அப்படி தான் இருக்குது. அதாவது ஒருவரிலிருந்து மற்றவருக்கு பரவாதபடி நாம் தடுத்துக்கொள்ளலாமே தவிர குணப்படுத்தக்கூடிய விஷயங்கள் இன்னும் வரல. ஆனால் அவர் நிச்சயமாக மற்றவர்களை போல நார்மலான வாழ்க்கையை வாழ முடியும். அவரால் மெட்ரோக்களில் டிராவல் பண்ண முடியும், ட்ரெயினில் டிராவல் பண்ண முடியும்,
2: நீச்சல்
1: குளிக்க முடியும்.
2: ஆமாம்,
1: கவர்மெண்டில் ஃப்ரீயாக தான் இருக்குது. ஆமாம் ஆமாம், கவர்மெண்டில் ஃப்ரீயாக தான் சார் இருக்குது. ஐசிடிசி சென்டர்கள் சேம் குவாலிட்டி சேம் கண்ட்ரோல் தான் கிடைக்குது. எஸ் எஸ் எஸ் சேம் கண்ட்ரோல் தான் கிடைக்குது நமக்கு. அதுல வந்து கவர்மெண்ட் எந்த ஒரு தரத்தையும் குறைச்சிக்கிறது கிடையாதுங்க. தேங்க்யூ,
2: நன்றி சார்.
1: நன்றி நன்றி.
0: சூப்பர். அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம் வணக்கம் வணக்கம். நுங்கம்பாக்கம் டேங்க் ரோட்டை சேர்ந்த பூந்தம்பி போஜராஜன் பேசுறீங்க. வணக்கம் வணக்கம்
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், உங்க கேள்வியை கேளுங்க சார்.
3: நல்லவங்க இதுல மாட்டிக்கின்னு கஷ்டப்பட்டு இறந்து போயிதுன்னு கெட்டவங்க மனைவிக்கு அந்த நோயை கொடுத்துட்டு நல்ல மாதிரி வாழ்ந்து பார்த்துருக்கேன். இதுல இருந்து எப்போ வரும் சார்?
1: அதான் அந்த அந்த அந்த ஆராய்ச்சியில் தான் நம்ம இன்னும் முயற்சிகள் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ ஆனால் மருத்துவ உலகம் அதை நோக்கி தான் போயிட்டுருக்கு. சீக்கிரமே ஒரு தடுப்பூசி கிடச்சிருங்கிற நம்பிக்கை இருக்குது. பார்ப்போம், அதை நம்ம முயற்சிகள் பண்ணோம். பட் உங்களோட ஆதங்கம் வந்து ரொம்ப நியாயமான ஆதங்கம் தான்.
0: நன்றி சார். வணக்கம் ரெயின்போ.
4: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார்.
4: இப்போ எல்லாமே வந்து பேச முடியும்.
0: உங்க பேர் சார்?
4: சில பேர், என்னோட பேர்
0: ராஜேஷ். சரி, கேள்வி கேளுங்க.
1: கேளுங்க சார். சொல்லுங்க சார்.
4: கேட்க முடியாது.
1: இல்ல எங்களுக்கு
0: கேளு சார். உங்க வாய்ஸ் விட்டு விட்டு கேக்குது சார்.
4: இப்ப கேக்குதா?
0: சிக்னல் வீக்கா இருக்கு நினைக்கிறேன்.
4: இப்ப கேக்குதா சார்?
0: கேக்குது
1: கேக்குது, சொல்லுங்க.
4: சார், இப்போ இதுக்குன்னு சொல்லி ஏதாவது கவுன்சிலிங் நம்பர் கொடுத்துருக்கீங்களா? இப்போ நான் எல்லாமே ரேடியோவில் கேட்க முடியாது. சில விஷயங்கள் நான் உங்கள்கிட்ட கேட்கணும், பேசணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இதுக்கு தனியாக ஹெல்ப்லைன் நம்பர் அல்லது வந்து கவுன்சிலிங் இதே மாதிரிலாம் வந்து ஜிஹெச்ல அவைலபிலிட்டி இருக்கிறா அப்படின்றத பத்தி நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் சார்.
1: கரெக்ட் கரெக்ட். இப்போ ஜிஹெச்ல பார்த்தீங்கன்னா எல்லா ஜிஹெச்லயுமே இப்போ ஆரம்ப சுகாதார நிலையங்கள் எல்லாத்துலையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐசிடிசி சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இருக்கு. அந்த ஐசிடிசி சென்டர்ஸ் வந்து நீங்கள் கேட்டுக்கலாம். உங்களுக்கு நேஷனல் லெவலில் ஹெல்ப்லைன் நம்பர் வந்து 1097. அது வந்து டால் ஃப்ரீ நம்பர் தான். 24 மணி நேரமே
4: 97 1097. முடியும் போது சொல்லுங்க எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு.
1: இல்லைம்மா, அதான் 1097 இந்த நம்பரு. இதை நீங்கள் ஃபோன் பண்ணீங்கன்னா நேஷனல் லெவல் நேஷனல் எய்ட்ஸ் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷனோட நம்பர் இது. தமிழ்நாடு நம்பரை பொறுத்த வரைக்கும் தர்ச்ச டால் ஃப்ரீ நம்பர் கால்டு 1800-419-1800 அந்த நம்பர்.

0: அதை நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா வகையான உங்களுக்கு அறிவுரைகள் சந்தேகங்கள் எல்லாத்தையுமே அவங்க வந்து நியரஸ்ட் சேவி சென்டர்ஸ் எல்லாமே பண்ணுவாங்க. முக்கியமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் கூப்பிட்ற உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கான்ஃபிடென்ஷியலாக வச்சுருப்பாங்களே தவிர வெளியே எங்கேயே ரிலீஸ் ஆகாது அந்த அளவுக்கு இருக்குது நம்மளோட சிஸ்டம். ஆமாம் ஆமாம், ஜென்ரலி பேர் கேட்க மாட்டாங்க, அப்படி கேட்டிருந்தாங்க உங்களுக்கு ஏதாவது ரொம்ப கேட்டுன்னா அது கான்ஃபிடென்ஷியலாக இருக்கும். ஆமாம், அந்த நம்பர் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்க, 1097 நேஷனல் ஃப்ரீ டால் நம்பர்.
1: தேங்க்யூ சார்.
0: தேங்க்யூ சார்.
1: இந்த நிகழ்ச்சியில் அதாவது எய்ட்ஸ் மருந்து எந்த அளவுக்கு இருக்குது, எந்த மாதிரியான மருத்துவ முறைகள் இருக்குது ஹெச்ஐவி எய்ட்ஸுக்கு அப்படிங்கிறத பற்றி தான் டாக்டர் சுதந்திரக்கண்ணன் நம்மளுக்கு நிறைய விளக்கங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கார். ஸோ நீங்கள் உங்களுடைய சந்தேகங்களை கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 298600038 295205544 எண்களுக்கு நீங்கள் கால் பண்ணலாம். ஸ்டேட்யூன் ரெயின்போ எஃப்எம் 101.4 எல்லாமே சமதோடு.

0: இளையராஜா இசையில் இளையராஜா எஸ் ஜானகி பாடின பாட்டு கண்மணி சுப்பு அவர்களுடைய வரிகளில் இந்த பாட்டு தர்ம பத்தினி படத்துக்காக கேட்டு முடிக்கும் பொழுது 3:34 ஆகிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ஹலோ டாக்டர் தான் கேட்டுட்ருக்கீங்க. ஹலோ டாக்டரில் இன்றைக்கி நம்ம பேசிக்கிட்டு இருக்க விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெச்ஐவிக்கான மருந்து என்ன இருக்குது, மருத்துவ முறைகள் என்ன இருக்குது அப்படிங்கிறது குறித்து டாக்டர் சுதந்திர கண்ணன் நம்மளுக்கு நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கார். டாக்டர், இப்போ அடுத்தது என்னென்னு
1: பார்த்தீங்கன்னா,
0: இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த நவீன மருத்துவ உலகத்தில் எந்த மாதிரியான டெஸ்ட் எல்லாம் வந்து ரொம்ப அக்யூரேட்டாக நமக்கு வந்து ரிசல்ட்டை கொடுக்குது?
1: எக்ஸலன்ட் க்வெஸ்சன். நமக்கு முதல்ல சொன்ன மாதிரி இந்த சிம்டம்ஸ்லாம் சொன்னேன் இல்லைங்களா, அந்த அண்ட் கண்ட்ரோல்டு ஃபீவர், நைட் ஸ்வெட்ஸ், அதெல்லாம் இருக்கும்போது நம்ம பண்ணக்கூடிய முதல் டெஸ்ட் வந்து ஏட்ஸ்ன்னு சந்தேகப்பட்டாங்க, டாக்டர் சந்தேகப்பட்டாங்க, அவங்க பண்ணக்கூடிய முதல் டெஸ்ட் வந்து எலைசா. அதுக்கப்புறம் அந்த பேஷண்ட்டு ஐசிடிசி சென்டருக்கு அனுப்புவாங்க, இன்டெகிரேட்டட் கவுன்சிலிங் அண்ட் டெஸ்டிங் சென்டர். அங்கே வந்து தே வில் ஸ்டார்ட் த கவுன்சிலிங் அண்ட் ட்ரீட்மெண்ட்.
0: ஓகே,
1: அவ்வளோதாங்க.
0: இப்போ இந்த ஹெச்ஐவி பாசிட்டிவ்ங்கிற ஸ்டேஜ் இருக்குல்ல, அது வந்து இனிஷியல் ஸ்டேஜ்.
1: ஆமாம், ஹெச்ஐவி பாசிட்டிவ்.
0: அதில் ஏதாவது இப்போ கேட்டகரி இருக்குதா?
1: ஆமாம், அதில் ஆமாம் ஸ்டேஜ் ஒன், ஸ்டேஜ் டூ, ஸ்டேஜ் த்ரீ, ஸ்டேஜ் ஃபோர். நான் சொன்ன முதலே சொன்ன மாதிரி சிடி ஃபோர் கவுண்டோட எண்ணிக்கை இருக்கிறீங்களா, அதை பொறுத்து தான் சிடி ஃபோர். அதேமாதிரி ஸ்டேஜ் ஒன்னில் சில வியாதிகள் வரும், ஸ்டேஜ் டூ இந்த டிபி ஆப்பர்ச்சுனிட்டி இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் வரும், அதை வச்சு நமக்கு 4 ஸ்டேஜாக இப்போ பிரிச்சுப்பாங்க. மெயினாக சிடி ஃபோர் கவுண்டோட அளவு கம்மியாக வச்சு தான். இப்போ அந்த நான் சொன்ன மாதிரி வெஸ்டர்ன் பிளாட்க்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, சிடி ஃபோர் கவுண்ட்டு அப்புறம் ஹெச்ஐவி ஆர்என் ஹெச்ஐவி லோடு எவ்வளோ இருக்குன்னு இந்த 2 டெஸ்ட்டும் பண்ணுவாங்க. பிசிஆர் சில ஒரு டெஸ்ட்டு பண்ணுவாங்க.
0: ஓகே,
1: இந்த 2 டெஸ்ட்டு பண்ணால் நமக்கு வந்து ட்ரீட்மெண்ட் ஆரம்பிப்பாங்க சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிடி ஃபோர் கவுண்ட் எவ்வளோ இருந்தாலும் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிடுறது, இந்த எந்த அந்த ரிஸ்க்கே எடுக்கிறது கிடையாது. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அதிகமாக பேஷண்ட்ஸ் இருந்ததால் நம்ம எல்லாருக்குமே ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடிய அளவுக்கு நம்மகிட்ட மருந்துகள் இல்லை. அதனால் நம்ம வந்து 500 கீழே இருந்தால் தான் ட்ரீட்மெண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்புறம் 350 கீழே இருந்தால் ட்ரீட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்போ எல்லாம் வந்து ஹெச்ஐவி சிடி ஃபோர் கவுண்ட் எவ்வளோ இருந்தாலுமே தே ஸ்டார்டிங் வித் ஹெச்ஐவி ட்ரீட்மெண்ட்.
0: ஓகே,
1: ஆமாம்.
0: இப்போ நீங்க சொல்ற சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, நைட்டு வந்து ஃபேனு ஏசி இருந்தா கூட பயங்கரமா வேத்து ஸ்வெட்டா இருக்கிறது, வேத்து விரிவாக்குறது, இதெல்லாம் ஒரு பிபி பேஷண்ட் கூட இந்த மாதிரி சம்டைம்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு.
1: நாள்பட்ட மாதிரி டிராஸ்டிக் வெயிட் லாஸ் இருக்கும் இம்யூன் சப்ரஷனால.
0: ஓகே, மற்றபடி ஏதாவது இந்த எலும்புகளில் வலி இருக்கிறது
1: இல்லை? இல்லை, அதெல்லாம் எதுவும் கிடையாது. ஹெச்ஐவியில் பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் கிடையாது, ஆப்பர்ச்சுனிட்டி இன்ஃபெக்ஷன்ஸ் தான்.
0: ஓகே,
1: ஆமாம்.
0: ஸோ இப்போ ஒருத்தர் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிட்டோம்.
1: எஸ்,
0: ஓகே, நைட் அவருக்கு வந்து பயங்கரமாக வேக்குது, இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்
1: நிறைய
0: சிம்டம்ஸ், இந்த சிம்டம்ஸோட கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அந்த ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ண உடனே இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே சரியாகி ஒரு நார்மல் லைஃபுக்கு அவர் வந்துடுவாரா?
1: நல்ல கேள்வி. அகெயின் இட் டிபெண்ட்ஸ் ஆன் த பேஷண்ட்ஸ் இம்யூன் ஸ்டேட்டஸ். ஓகேங்களா, இப்போ பேஷண்ட் சிடி 2 பேஷண்ட் எடுத்துக்கலாம். ஒரு பேஷண்ட்டுக்கு சிடி 4000 இருக்கு, இன்னொரு பேஷண்ட்டுக்கு சிடி 4 350 இருக்குன்னு
0: வச்சுக்கோங்களேன்.
1: ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம சிடி 4000 இருக்க பேஷண்ட்டுக்கு பெருசாக எந்த சிம்டம் வேற சிம்டம்ஸ் எதுவும் இருக்காது, ஹெச்ஐவி மட்டும்தான் இருக்கும். ஸோ நம்ம அவர் கொடுக்கும்பொழுது தெர் இஸ் நம்ம என்ன பண்ணுவோம்னா, எவ்ரி 3 மந்த்ஸ் 6 மந்த்ஸ் சிடி 4 கவுண்டை பார்த்துட்டே வருவாங்க. அது குறையுதா குறையலையா அப்படின்ட்டு பார்ப்பாங்க. நான் நம்ம வந்து அது அதிகமாக வச்சுக்கிட்டாங்கன்னா தட் இஸ் குட் இம்ப்ரூவ்மெண்ட் ஃபார் த ஃபர்ஸ்ட் பேஷண்ட்.
0: ஓகே,
1: செகண்ட் பேஷண்ட் நம்ம சொல்ல 340 இருக்கு, நாங்கள் ஒரு 340 இருக்குன்னா ஃபஸ்ட்டு வந்து என்னன்னா, அந்த 6 மாதம் கழிச்சு சிடி 4 கவுண்ட் ஹஸ்ட் இம்ப்ரூவ் டு 500.
0: ஓகே,
1: அதுக்கப்புறம் 700 அந்த மாதிரி இம்ப்ரூவ் ஆகிட்டே போகணும். நம்ம சிடி 4 கவுண்ட் தான் நமக்கு வந்து அதோட வெற்றி தீர்மானிக்கக்கூடிய மார்க்கர். சப்போஸ் சிடி 4 கவுண்ட் இம்ப்ரூவ் ஆகலை அப்படின்னா, வி ஹவ் டு ஆட் மோர் ட்ரக்ஸ் இன்டு தட்.
0: ஓகே.

0: நேயர் இருக்காங்க, பேசலாம். வணக்கம்
1: பேசலாம்.
2: திருப்பத்தூர் மாவட்டம் அடித்தூர்ல இருந்து புகழேந்தி பேசுறேன் சார்.
1: வணக்கம் சார், வணக்கம் சார்.
0: கேளுங்க சார் உங்க கேள்வியை.
1: என்ன
0: சார் இப்ப வந்து டயபெட்டிக்கா இருக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த மாதிரியான இந்த லைஃப் ஸ்டைல் டிசீஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, டயபெட்டிக் வந்துருச்சு அப்படின்னாலே வந்து அது வந்து மதர் ஆஃப் ஆல் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க
1: எல்லாமே வந்துடும்.
0: இப்போ அந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் டிசீஸாக தான் இந்த ஹெச்ஐவி எய்ட்ஸை வந்து நம்ம கன்சிடர் பண்ணணுமா?
1: இல்லை இல்லை, லைஃப் ஸ்டைல் டிசீஸ்க்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு.
0: இதுக்கும் வந்து நீங்கள் மெடிசின் எடுத்துக்கிட்டு தான் இருக்கணும் இல்லையா, ஒரு ஒரு கட்டத்தில் ஸ்டாப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா ஹெச்ஐவியில்?
1: ஹெச்ஐவிலிருந்து மருந்து ஸ்டாப் பண்ண வாய்ப்பே இல்லைங்க சார், ஏன்னா நம்ம ஹெச்ஐவி இன்ஃபெக்ஷன் வைரஸ் உள்ளே தானே இருக்குது. நம்ம அதனால
0: அதே சினாரியோ தான் டயபெட்டிக் இருக்குங்கிறது.
1: டயபெட்டிஸ்க்கு அப்படி கிடையாது, இப்போ டயபெட்டிஸை குணப்படுத்த முடியும், இப்போ டயபெட்டிஸை குணப்படுத்த முடியும்.
0: ஓகே,
1: தேர் ஆர் லாட் ஆஃப் வேஸ் டு ரிவர்ஸ் த டயபெட்டிஸ், சம்திங் கால் ரிவர்ஸல் ஆஃப் டயபெட்டிஸ், ரிவர்ஸல் ஆஃப் ஹைபர்டென்ஷன்ஸ் தே. அது வேற கதை, அது இன்னொரு ப்ரோக்ராம் நம்ம பார்க்கலாம்.
0: ஓகே,
1: சக்கரை வியாதி எப்படி நம்ம முழுசாக ரிவர்ஸ் பண்ணிடலாம், அதெல்லாம் இருக்குது. இப்போ வரைக்கும் எத்தனையோ பேஷண்ட்ஸ் ரிவர்ஸ் பண்ணியிருக்காங்க, ஆனால் ஹெச்ஐவி வைரஸ்க்கு அப்படியே இருக்கிறதால நம்ம வந்து பண்ண முடியாது. பட் இங்கே அந்த இங்கே சொல்லக்குள்ளே ஒரு அற்புதமான கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ ஒரு ஹெச்ஐவி பேஷண்ட் டயபெட்டிஸ் வந்துச்சுன்னா டயபெட்டிஸ் என்ன ஆகும் அப்படின்னா, டயபெட்டிஸ் இன்னும் ஒர்சன் ஆகும், ஏன்னா இம்யூனிட்டி இல்லாததால். எல்லாமே இம்யூனிட்டி சுற்றி தானே.
0: ஆமாம்,
1: அந்த கான்செப்ட்.
0: ஓகே, ஸோ ஒரு அது இப்போ இங்கே ஸ்டேஜ் ஒன்றில் இருக்காரு, ஸ்டேஜ் ஃபோரில் இருக்காரு அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இல்லையா,
1: டிபெண்ட்ஸ் ஆன் இன்ஃபெக்ஷன்.
0: ஆமாம், இப்போ ஸ்டேஜ் ஒன்றில் இருக்கவருக்கு வந்து நீங்கள் இந்த ட்ரீட்மெண்ட்டை கொடுக்கும்பொழுது, ஹெச்ஐவிக்கான ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்பொழுது ஒரு 99.9% அக்யூரேசிலையாவது அவர் அதுலேருந்து வெளியே கொண்டு வர்றதுக்கான வாய்ப்புகள்.
1: சார் அதான் நான் சொன்ன மாதிரி சிடி ஃபோர் கவுண்ட் இம்ப்ரூவ் ஆயிடுச்சுனாலே தட் இஸ் கன்சிடர்ஸ் கண்ட்ரோலபிள்.
0: ஓகே,
1: பிகாஸ் இம்யூனிட்டி ஹஸ் டெவலப்டு இல்லைங்களா, அந்த கான்செப்ட். ஹெச்ஐவி அந்த இன்னொன்று டெஸ்ட் என்ன சொன்னால், ஹெச்ஐவி வைரல் லோடு இருக்குல்ல அதுவும் கம்மியாகிடும். அது நார்மல் அளவுலாம் கிடையாது, ஒரு டிசீஸ் ஒரு ஒரு கொலை பண்ணாலும் கொலை அப்படிங்கிற மாதிரி ஒரு வைரஸ் இருந்தாலுமே வைரஸ் தான். ஸோ அதோட அதோட அளவும் குறைஞ்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள், பேஷண்ட் ஏக்கு 200,000 வைரஸ் இருக்குது பாடியிலன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த ஹெச்ஐவி ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது இட் மே கோ அப் டு 50,000, தட் இஸ் கன்சிடர் சக்ஸஸ் இல்லையா, அந்த மாதிரி தான். இதே ஒரு பேஷண்ட் 50,000 இருக்குன்னா அது 1,000 வந்தாலும் சக்ஸஸ் தான், அந்த மாதிரி.
0: ஓகே டாக்டர். வணக்கம் ரெயின்போ.
3: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம்,
3: நான் சந்திரசேகர் வேலூர் கட்பாடியிலிருந்து பேசுறேன் டாக்டர்.
0: கேளுங்க சந்திரசேகர்.
1: சொல்லுங்க சார்.
3: டாக்டர், இந்த ஹெச்ஐவி அப்படிங்கறது ஒருத்தவங்களுக்கு கண்டுபிடிச்சிட்டாங்க, ரெகனைஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அதோடைய அந்த என்ன சொல்றது, பெருக்கக்கூடிய அந்த விஷயம் வந்து கம்மி பண்ண முடியும், பட் ஃபுல்லும் கம்ப்ளீட் பண்ண முடியாது, அதை கியூர் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க. ஸோ அதில் சயின்டிஃபிக் ரிசர்ச் அப்படிங்கிறதும் பண்ணுறதாக கேள்விப்பட்டேன்.
1: ஸோ
3: டாக்டர், எனக்கு என்னன்னா, இந்த ஹெச்ஐவி அப்படிங்கிறத ஒருத்தவங்களுக்கு டயக்னைஸ் பண்ணிட்டாங்கன்னா அதை லைஃப் லாங் அந்த மெடிக்கேஷன்ஸ் எடுக்கிறது அப்படிங்கிறது தான் ஒரு விஷயமா, அண்ட் இதுலேயே என்ன மாதிரியான மாற்றங்கள் சிகிச்சை முறையில் இப்போ வந்திருக்கு, எனக்கு இதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறீங்களா?
1: ரொம்ப ரொம்ப நல்ல கேள்வி, ரொம்ப நல்ல கேள்வி. நான் சொன்ன மாதிரி, முதல்ல சொன்ன மாதிரி வந்து ட்ரக்ஸில் வந்து நிறைய மாற்றங்கள், முதல்ல வந்து ஒரு 2 ட்ரக் 3 ட்ரக் தான் ஜிடோபிடின்னு சொல்லக்கூடிய ட்ரக் இருந்தது, இப்போ வந்து நல்ல 3-4 ட்ரக்ஸ்லாம் வந்துச்சு. நான் சொன்ன மாதிரி இந்த கிளாசிஃபிகேஷன் இஸ் த ஹெச்ஐவியோட என்சைம் பேர் வந்து ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ், அதில் தான் சார் விளையாடுவார். அவரே போட்டு தள்ளிட்டோம் அப்படின்னா நமக்கு ஹெச்ஐவியை வந்து அந்த ப்ராலிஃபரேஷன் பெருக்கத்தை கண்ட்ரோல் பண்ணிடலாம் இல்லைங்களா.
0: ஓகே,
1: ஸோ அதனால தான் வந்து ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் இன்ஹிபிட்டார்ஸ்னு சொல்லிட்டு ட்ரக்ஸ் இருக்குது. அப்புறம் அதிலே 2 டைப் இருக்குது, நியூக்ளோசைட், நான் நியூக்ளோசைட், அதுக்கப்புறம் இன்டெகிரேஸ் இன்ஹிபிட்டார்ஸ். இதெல்லாம் ட்ரக்ஸோட கிளாசிஃபிகேஷன்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மருந்து கொடுக்கறதுக்கு பதிலாக 3 மருந்தை சேர்ந்து கொடுக்கறது, 3 மருந்தை சேர்ந்து கம்பைன்டு ட்ரக்காக கொடுக்கறது, கொடுத்து லாமிபுடின் ஜிடோபிடின் ப்ளஸ் ரால்டிகிராவியர் இந்த மாதிரி கொடுக்கும்போது, 3-4 ட்ரக்ஸ் சேர்ந்து கொடுக்கும்போது ஹெச்ஐவி எல்லா வகையிலுமே நம்ம அட்டாக் பண்ணுறோம். வி ஆர் ஸ்டார்டிங் ஃப்ரம் த என்சைம் லெவல், வி ஆர் ஸ்டார்டிங் ஃப்ரம் த மல்டிப்ளிகேஷன் லெவல், வி ஆர் ஸ்டார்டிங் டேமேஜிங் த டைரக்ட் லெவல்.
0: ஓகே,
1: இந்த மூணுமே பண்ணும்போது ஹெச்ஐவியோட வைரல் எண்ணிக்கையை மொத்தமாகவே நம்ம குறைச்சிட முடியும், ஆனால் ஜீரோ ஆக்க முடியாது.
0: டைரெக்டாக ஹெச்ஐவி வந்து ஒரு ஹியூமன் செல்லோடைய நியூக்ளியஸ் தான் ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணும்.
1: எஸ், செல்ஸ்குள்ளே இருந்துக்கும்,
0: செல்ஸ்குள்ளே உள்ள இருந்து அது அப்படியே டெவலப்
1: ஆகும், மல்டிபிளி ஆரம்பிக்கும். ஆமாம்,
0: ஓகே.
1: நம்ம ஹெச்ஐவியோட எல்லா பார்ட்ஸையுமே அட்டாக் பண்ணுறோம், நம்ம அதோட சட்டை துணி எல்லாத்தையுமே நம்ம அட்டாக் பண்ணுற மாதிரி உள்ள நியூக்ளோசைட் என்சைம் அட்டாக் பண்ணுறோம், வெளியே இருக்க கேப்சூல் அட்டாக் பண்ணுறோம். அப்புறம் ஒரு ஹெச்ஐவி வைரஸும் இன்னொரு ஹெச்ஐவியும் ஃபியூஸ் ஆகும், சேர்ந்து தானே அவங்களுடைய அந்த ஜெனட்டிக் மெட்டீரியல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்பாங்க. அதுக்காக ஃபியூஷன் இன்ஹிபிட்டர் அதையும் நம்ம போட்டுறோம். இந்த மாதிரி மூணுமே போட்டு ட்ரக்ஸ் அந்தளவுக்கு அட்வான்ஸ்மெண்ட்டாக சயின்டிஃபிக் ரிசர்ச் பண்ணுங்க. வி ஷுட் தேங்க் த சயின்டிஸ்ட் ஃபார் டெவலப்டு தட். அந்த மாதிரி நம்ம பண்ணிடுறோம்.

0: இப்போ இதில் நெக்ஸ்ட் லெவலில் வந்து இந்த சிஆர்ஐஎஸ்பிஆர்னு சொல்கிறாங்களா, கிளஸ்டர்டு ரெகுலர்லி
1: கிறிஸ்பர் ஜீன்,
0: இன்டர்ஸ்பர்ஸ்டு ஷார்ட் பாலிண்ட்ரோமிக்
1: ரிபீட்ஸ். அதை
0: பற்றி சொல்லுங்க டாக்டர்.
1: கிறிஸ்பர் ஜீன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ ரீசெண்டாக வரக்கூடிய அந்த ஹெச்ஐவியோட அந்த பெருக்கத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு ஜீன் இருக்குல்ல, அதையே ஸ்டாப் பண்ணுறது தான் கிறிஸ்பர் ஜீன். இதுலேயும் நிறைய ஆராய்ச்சிகள் வந்து நமக்கு போயிட்டுருக்கு. பஸ் இந்த கிறிஸ்பர் ஜீனில் என்னென்னா, இட் இஸ் கால்டு ஜீன் எடிட்டிங் சொல்லுவாங்க. ஜீனே எடிட் பண்ணுறது, அதாவது நம்ம இப்போ நான் ஏற்கனவே ஹெச்ஐவி என்ன பண்ணுது நமக்கு, இட் இஸ் சேஞ்சிங் இட் ஷேப்ஸ் சொல்கிறோம் இல்லையா. இப்போ இந்த சிசிஆர் ஃபைவ் அப்படிங்கிற அந்த பாத்வேல தான் ஹெச்ஐவி வந்து பூந்துள்ளாடுது. நம்ம அந்த பாத்வேவே கம்மி பண்ணிட்டோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேஷண்ட் ஏ இருக்கார், அந்த பேஷண்ட்டுக்கு ஹெச்ஐவி இருக்குது, அந்த பேஷண்ட்டுக்கு சிசிஆர் பாத்வே நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த ரோடு நல்லா இருக்குது, அதோட ஹெச்ஐவி போயிடும், அந்த ரோடை பிளாக் பண்ணுறோம். ரோடை பிளாக் பண்ணிட்டா அந்த ஹெச்ஐவி அவர் நூற்றுக்கு பரவ முடியாது, அவருக்கே அதெல்லாம் பரவ முடியாது. சிசிஆர் அதட் இஸ் கால்டு கிறிஸ்பர் ஜீன் ஆட்டிடியூட். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹிடன் ரிசர்வாயர்னு சொல்லுவாங்க வீரா சார்.
0: ஓகே ஓகே,
1: ஹிடன் ரிசர்வாயர்ஸ் மறைமுகமாக இருக்கக்கூடிய ஒரு அதை நம்ம ஸ்டாப் பண்ணிடும் அட் மாலிகுலர் லெவல்.
0: ஓகே டாக்டர்,
1: இதுவும் சில எக்ஸ்பெரிமெண்டில் தான் இருக்கு.
0: வணக்கம்.
2: வணக்கம் சார், பிரகாஷ் பிரசேவாக்கம்.
0: பிரகாஷ் கேளுங்க, பிரகாஷ் உங்க கேள்வி
1: சொல்லுங்க. பிரகாஷ் சார்,
2: டாக்டர் சார்,
1: சார்
2: இப்ப வந்து நீங்க ட்ரக்ஸ் குடுக்குறீங்க எச்ஏ
1: வந்தவங்களுக்கு,
2: இப்ப வந்து ட்ரக்ஸ் வந்து ஒரு சில ட்ரக்ஸ் வந்து ஒரு சிலர் ஒத்துக்காது,
1: ஆமா
2: லூஸ் மோஷன் ஆகும்,
1: சில பேருக்கு
2: வந்து வயிறு வலிக்கும்.
1: எஸ்
2: இப்போ அந்த மாதிரி சிச்சுவேஷன் இருக்கிற பேஷண்ட் நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணீங்க அது மட்டும் சொல்லுங்க சார்.
1: அதான் சார், நம்ம அந்த இன்டெகிரேட்டட் கவுன்சிலிங் சிஸ்டம் மூலமா வி ஆர் டூயிங் சிம்டமேட்டிக் மேனேஜ்மெண்ட். அந்த மாதிரி பேஷண்ட்டை வந்து நம்ம ரூஸ் ரூல்ஸ் இருந்தால் அதுக்கான ஓஆர்எஸ் கொடுக்குறதோ இல்லைன்னா வந்து பேண்டோபிரசோல் கொடுக்குறதோ அந்த மாதிரி சிம்டமேட்டிக் மேனேஜ்மெண்ட்டும் நாங்கள் பண்ணுறோம். பட் இப்போதைக்கு இந்த ஃபிக்ஸட் டோஸ் காம்பினேஷனில் போடக்கூடிய மருந்துகள் எல்லாமே பேஷண்ட்டுக்கு ஒத்துக்குது, அவங்க பெருசாக கம்ப்ளைண்ட் பண்ணுறது இல்லை இப்போ இருக்கிற மருந்து முறைகளில். தேங்க்யூ. அப்படி வந்தால் கூட சிம்டமேட்டிக் மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கலாம் நம்ம.
0: ஓகே டாக்டர், இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 298600038 2952054 எங்களுக்கு ஹலோ டாக்டர் தான் கேட்டுட்ருக்கீங்க. ஹலோ டாக்டர், நிகழ்ச்சியில் எய்ட்ஸுக்கான மருத்துவ முறைகள் என்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி டாக்டர் சுதந்திரக்கண்ணன் கூட பேசிக்கிட்டு இருக்கோம். ஸ்டேடியம்
3: பொட்டு வைத்த ஒரு வட்ட நிலா குளிர்

0: இந்த பாட்டை ஜெயஸ்தாஸ் வெர்ஷன் தானே அதிகமாக கேட்டிருப்பீங்க. இளையராஜா வெர்ஷன் கேட்டிருக்கீங்களா அப்படின்னு டாக்டர் என்கிட்ட கேட்டார். இப்பவே கேட்போம் அப்படின்னு நம்ம பிளே பண்ணி கேட்டுட்டோம். 3:50 ஆயிட்டு இருக்கு ரெயின்போ எஃப்எம் 101.4. ஹலோ டாக்டர், தான் கேட்டுருக்கீங்க. இன்னைக்கு எய்ட்ஸுக்கான மருத்துவ முறைகள் குறித்து, மருந்துகள் குறித்து டாக்டர் சுதந்திரக்கண்ணன் நமக்கு நிறைய விளக்கங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கார். டாக்டர், இப்போது ரெண்டு விஷயங்கள் இருக்குது டாக்டர். ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அம்மாவுக்கு வந்து, அதாவது ப்ரெக்னென்ட் லேடிக்கு, விமனுக்கு எய்ட்ஸ் இருக்குது, ஹெச்ஐவி இருக்குது அப்படின்னா அது குழந்தைங்களுக்கு பரவுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம், கண்டிப்பாக பரவும். 99% வர்றதுக்கான, ஸோ இதை தடுக்கிறதுக்கு என்ன வழிமுறைகள் இப்போ இருக்கு?
1: நம்பர் ஒன்,
0: ஒரே நிமிஷம், சாரி டு இன்டரப்ட், ஒரு நேயர் வராரு, பேசிடலாம்.
1: வணக்கம்
0: ரெயின்போ.
2: ஒருத்தருக்கு
1: ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கலை அப்படின்னா இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து தே கேன் டை அட் எனி ஸ்டேஜ் ஆஃப் லைஃப். என்ன எப்போ வேணாலும் மரணம் வரலாம். பட் இப்போ நம்ம சொன்ன மாதிரி நல்ல அட்வான்ஸ் மருந்துகள் வந்ததால் அவங்க நார்மலாகவே 60, 70, 80 வரைக்கும் வாழக்கூடிய ஹெச்ஐவி பேஷண்ட்ஸ்லாம் இருக்காங்க. தேர் ஆர் ஹெச்ஐவி பேஷண்ட்ஸ் ஹூ ஆர் லிவிங் ஸ்டில் லிவிங் மோர் தன் 80+.
0: ஓகே.
2: ஓ, வந்து இதுக்கு சொன்னீங்க, சக்கரைக்கு சொன்னீங்க சரியாயிடும் சொன்னீங்க,
1: மருந்துகள் வரும், வேக்சின்ஸ் கண்டுபிடிக்கிறது தான் நமக்கு முக்கியமான சேலஞ்சிங், அதை நம்ம பண்ணுவோம். நன்றிமா. எல்லா கர்ப்பிணி பெண்களும் மேண்டேட்டரியாக எச்ஐவி டெஸ்டிங் செய்து கொள்ள வேண்டும். இன்ஸ்டிடியூஷன் டெலிவரி போகக்கூடிய எல்லா மதர்களுக்கும் எச்ஐவி டெஸ்ட் பண்ணிடுவாங்க. அது எப்போ வந்தாலுமே முதல்ல எச்ஐவி டெஸ்ட் பண்ணிடுவாங்க. ரெண்டாவது, இப்போ இந்த ரெண்டா பிரிச்சுக்கலாம் நம்ம. இப்போ ஒரு ப்ரெக்னன்ட் மதர் ஹெச்ஐவி ஹூ இஸ் ஆன் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு
0: வச்சுக்கோங்களேன்,
1: உங்களால் ட்ரீட்மெண்ட் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து மதர்கிட்ட இருந்து சைல்டுக்கு பரவக்கூடிய சான்ஸ் கம்மி தான். ஸ்டில் நம்ம என்ன பண்ணுவோம்னா, அது எப்போ பரவும் அப்படின்னா டெலிவரி அப்போ தான் பரவும்.
0: ஓகே.
1: வயிற்றுக்குள்ள இருக்கும் போதெல்லாம் பரவாது, டெலிவரி அப்போ மட்டும்தான் பரவும் அந்த பிளாசண்டா மூலமாக. ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து சிசேரியன் செக்ஷன் தான் பண்ணணும், நார்மல் வெஜெண்டரி ட்ரை பண்ணக்கூடாது.
0: ஓகே.
1: முதல் ஒன், இதில் 50% நமக்கு கண்ட்ரோல் பண்ணிடலாம். இப்போ மீதி 50% என்ன பண்ணால், அதுக்கு ஒரு மருந்து இருக்குது, தட் இஸ் கால்ட் நெவி ராப்பின். அந்த நெவி ராப்பினை வந்து அம்மாவுக்கு வந்து டெலிவரிக்கு முன்னாடி போட்டப்பறம், அப்புறம் முடிஞ்சதுக்கப்புறம் பாப்பாவுக்கு வந்து நெவி ராப்பின் சிறப்பு கொடுப்பாங்க.
0: ஓகே.
1: இது பேஷண்ட் வந்து ஹெச்ஐவியில் இருந்தா, ட்ரீட்மெண்ட்டில் இருந்தா. ஹெச்ஐவி ட்ரீட்மெண்ட்டில் இல்லை அப்படின்னா கூட இதே தான். ப்ளஸ் அந்த அந்த குழந்தைக்கு வந்து ஹெச்ஐவி டெஸ்ட்டு பண்ணிவிட்டு 6 வாரம் வரைக்கும் நெகட்டிவாக இருந்தால் கூட

0: ஆறு வாரம் வரைக்கும் நெவிராப்பினா கொடுப்பாங்க, அவ்வளோதான்.
1: இப்போ இது மதர் வந்து ஹெச்ஐவியோட எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் சேம் அப்ளை
0: ஆகும். ஆமாம், சேம் தான், சேம் தான்.
1: ஓகே, அடுத்தது முக்கியமான கேள்வி என்னன்னா, இப்போ சில வியாதிகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது வந்து ஆண்களுக்கு அதிகமாக இருக்கும், பெண்களுக்கு கம்மியாக இருக்கும். மாரடைப்புடைய ரேஷியோ பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் வந்து
0: பெண்களுக்கு
1: ஆண்களுக்கு அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரியான டிஃப்ரென்சியேஷன் இதில் இருக்கா சார்?
0: இல்லை, இது ஜென்ரல் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸை பொறுத்த வரைக்கும் அந்த கான்செப்ட்லாம் கிடையாது. ஆணும் பெண்ணும் ஈக்குவலாகவே அஃபெக்ட் ஆகக்கூடிய சாதித்தங்கள் தான். நம்ம வந்து எதுவுமே இது பண்ணக்கூடாது, வேறு எதுவும் கிடையாது.
1: ஓகே டாக்டர், ஆல்மோஸ்ட் வந்து நம்ம வைண்டப் பண்ண வேண்டிய இடத்துக்கு வந்துட்டோம் நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு. ஸோ ஃபைனலாக நீங்கள் வந்து சில வேர்ட்ஸ் இந்த ஹெச்ஐவி எய்ட்ஸ் பற்றி, இதுக்கு இருக்கக்கூடிய மருத்துவ முறைகள் பற்றி நேயர்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா என்ன சொல்லுவீங்க?
0: நம்பர் ஒன் வந்து பயப்பட தேவையில்லை. முன்னாடி இருந்த பயம், புலிராஜாவுக்கு எய்ட்ஸ் வருமா அப்படிங்கிற பயம் இப்போ கிடையாது, பிகாஸ் ஆஃப் த நம்பர் ஆஃப் ட்ரக்ஸு. இன்னொன்று, எல்லாருமே டாக்டர் சந்தேகப்பட்டாங்க அன்கண்ட்ரோல்டு ஃபீவர் இந்த மாதிரி இருந்தோன்னா ஹெச்ஐவி டெஸ்ட் பண்ணிக்கிறது நல்லது. டெஸ்ட் பண்ணிக்கிட்டால் சீக்கிரமே கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா மருந்துகள் உடனே ஆரம்பிக்க பட்சத்தில் அவர்களால் நார்மல் மற்ற ஹியூமன் பீயிங்ஸ் மாதிரியே வாழ முடியும்.
1: ஓகே,
0: அவங்களால ட்ராவல் பண்ண முடியும், என்னென்ன அவங்களுக்கு தேவைப்பட ஆக்டிவிட்டீஸ் பண்ணிக்க முடியும், இம்யூனிட்டி மட்டும் அவங்க பார்த்துக்கிட்டா போதும். உங்களுக்கு என்ன சந்தேகமாக இருந்தால் கூட 1097 நேஷனல் ஹெல்ப்லைன் கூப்பிட்டிங்கன்னா அவங்க வந்து தே வில் கிளியர் த டவுட்ஸ். மொத்தத்தில் வந்து தடுப்போம், தடுக்கிறது தான் முக்கியம். ப்ரிவென்ஷன்னா இதுக்கு இருக்கிற ஒரே ட்ரக்கு, ஒரே வேக்சின்.
1: ஓகே,
0: தடுப்பு தான் ஒரே வழி. ஸோ அதனால் வந்து நோய் நாடி, நோய் முதல் நாடி அது நடிக்கும், வாய் நாடி வாய்ப்பை சேர்க்கிற மாதிரி நம்ம ப்ரிவென்ஷன் தான் நோக்கி போகணும். ஸோ அது வாய்ப்பளித்தல நன்றி தனக்கும்.
1: ஓகே, இதில் இருக்கக்கூடிய சைட் எஃபெக்ட்ஸ் பற்றி,
0: எந்த சைட் எஃபெக்ட்ஸ்
1: ஜென்ரலாக இந்த மாதிரியான மெடிசன் எடுத்துக்கும் பொழுது?
0: பொதுவாக வந்து எந்த மருந்து எடுத்துக்கிட்டாலுமே உங்களுக்கு வாமிட்டிங், நாசியா, நாள்பட்ட பாடி பெயின் அதெல்லாம் வரும். பட் அதுக்கேற்ற மாதிரி நம்ம உணவு முறைகள், இப்போ வந்து ப்ரோட்டீன் அதிகமாக எடுத்துக்கணும், விட்டமின்ஸ் அதிகமாக எடுத்துக்கணும், மல்டிபிள் டேப்லெட்ஸ் அதிகமாக எடுத்துக்கணும், அந்த மாதிரி எடுத்துக்கும் பொழுது நம்ம இதோடைய வீரியத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். பட் நான் சொன்ன மாதிரி இந்த ஃபிக்ஸட் டோஸ் வந்ததுக்கப்புறம், அதாவது மூணு மாத்திரைகள் சேர்ந்து கொடுக்கப்புறம், இந்த சைட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் கண்ட்ரோலபிளாக தான் இருக்குது.
1: ஓகே, சூப்பர் டாக்டர், ரொம்ப ரொம்ப நன்றி இவ்வளோ நேரம் நீங்கள் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணதுக்கு. நேர்களை, இது வரைக்கும் எய்ட்ஸுக்கான தடுப்பு மருந்து குறித்து இஎஸ்ஐசி மருத்துவக் கல்லூரியின் சமூக மருத்துவத்துறை இணை பேராசிரியர் டாக்டர் சுதந்திர கண்ணன் தான் நம்ம கூட இவ்வளோ விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தார். இன்னொரு நாள் இன்னொரு சந்தர்ப்பத்தில் இதே மாதிரி வேற ஒரு டாப்பிக்கில் கூட பேசுவோம் டாக்டர்.
0: நன்றி சார், டெஃபினெட்லி வாய்ப்பெடுத்த உங்களுக்கு நன்றி. தேங்க்யூ ஸோ மச் வீரா சார்.
1: தேங்க்யூ ஸோ மச் சார். ஃபைனலாக நமக்கு வந்து சின்னத்தாய் படத்துலேருந்து பாட்டு கேட்க போகிறோம். ஸ்டேட் யூனிட் ரெயின்போ எஃப்எம் 101.4 எல்லாமே சமத்துடன்.

0: நேரம் 4 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். மத்திய அமைச்சரவை கூட்டம் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. தொடர்ச்சியாக நீண்ட காலம் பணியாற்றி வரும் பிரதமர் என்ற சாதனையை படைத்துள்ள திரு நரேந்திர மோடிக்கு அமைச்சரவை கூட்டத்தில் பாராட்டு தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற தொலைநோக்கு பார்வையுடன் ஓய்வின்றி பணியாற்றி வரும் பிரதமரின் தலைமைத்துவம் பாராட்டுதலுக்குரியது என்று அந்த தீர்மானத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்கும் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. சுற்றுலா வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்து அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் இன்று அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். தாவிக நிர்வாகிகளால் தான் பெண்களுக்கு எதிரான வன்முறை சம்பவங்கள் அதிக அளவில் நடைபெறுவதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. காவிரி டெல்டா மாவட்டங்களில் தடையற்ற மும்முனை மின்சாரம் கிடைப்பதை தாவிக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. சென்னையில் இன்று காலமான இயக்குநர் பாரதி ராஜாவின் இறுதிச் சடங்குகள் தேனி மாவட்டம் தேவதானப்பட்டியில் நாளை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திருநெல்வேலி, தேனி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் போட்டித் தொடரில் இந்தியாவின் ஹர்திக் பாண்டியா காயம் காரணமாக பங்கேற்க மாட்டார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜாக்ரேப் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மணிகா பத்ரா பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். புகேட் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரித்திகா தாக்கர் சோனாலி சிங் இணை 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் பர்னீத் கவுர் மற்றும் குஷால் தலால் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டிக்கான பயிற்சி ஆட்டத்தில் இந்தியாவுக்கு எதிராக இங்கிலாந்து முதலில் பேட் செய்து வருகிறது. ஆசிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்யா ஹேமந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஃபன் பண்ணலாமா?
2: ஃபன் பண்ணலாமா?
1: ஃபன் பண்ணலாமா?

நாலு மணி மூணு நிமிஷம் ஆயிட்டு இருக்கிறேன். போய் நூற்றி ஒன்று புள்ளி நாளில் என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபன் பண்ணலாமா கேட்க போறீங்க. அதாவது வறுத்த மீன் இருக்கு இல்லையா, அந்த வறுத்த மீன் எவ்வளோதான் கஷ்டத்தில் இருந்தாலும் அதால் வருத்தப்பட முடியாதான். இதே மாதிரி உங்கள் காதில் ரத்தம் வர்ற அளவுக்கு, ஏன் காதில் ரத்தம் வர்ற அளவுக்கு நீங்கள் கால் பண்ணி கடி ஜோக்கு என்கிட்ட நீங்கள் சொல்ல போறீங்க. ஓகே, அதுக்கு கால் பண்ண வேண்டிய நம்பர் 298600038 295205544. இதே நம்பர் தான், ஃபேன்சியான நம்பர் தான். ஸோ உடனடியாக கால் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லலாம் தேவையில்லை. ஃபோன் வந்து வைப்ரேட் ஆகி குதிச்சிக்கிட்டு இருக்கு, அந்த அளவுக்கு நிறைய பேர் கால் பண்ணுறாங்க. இருந்தாலும் நம்ம வந்து சம்பிரதாயம் எப்படி ஒரு பாட்டை கேட்டுட்டு அதுக்கப்புறமா நேயர்கள்ட்ட பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கால் பண்ணுங்கள். ஓகேவா, முதல் பாட்டில் என்ன படத்துலேருந்து பார்த்தீங்கன்னா, பாயும் புலி படத்துலேருந்து அதிரடியான ஒரு பாட்டு உங்களுக்காக வந்துகிட்டு இருக்கு. ஸ்டேடியூன் ரெயின்போ எஃப்எம் 101.9.

பாடி மசக்காத்தடிக்க பாடி கொஞ்சம் சேர்த்தனுக்கு மானே மாங்கு இல்ல.

ஆடி மாசம்

0: எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
1: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம் 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கு, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
0: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
1: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
2: உங்கள் FM ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
0: எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
1: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம் 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கு, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
0: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
1: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
3: வீரா கூட இப்ப நம்ம கிட்ட யாரு வந்து ஜாயின் பண்ணி என்ன பண்றாங்க அப்படிங்கறத பாக்கலாம். வணக்கம் ரெயின்போ.
4: வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கேன் சார்.
3: சூப்பர் சார், உங்களுக்கான கேள்வியை நான் கேட்கவா?
4: சார்,
3: சரி ஓகே. சிம்னு ஒருத்தர் படம் பார்க்க போனாராம், ஆனா அந்த படத்தை பார்க்காம ஓடிட்டே இருந்தாராம், ஏன்? சிம் ஒருத்தர் பேரு சிம்முங்க, அவர் வந்து படம் பார்க்க போனாரு, ஆனா
4: சிம்மா?
3: ஆமா, படம் பார்க்காம ஓடிட்டே இருந்தாரு,
4: ஏன்?
3: சொல்லுங்க சொல்லுங்க, தாராளமா சொல்லுங்க, உங்களை யாரு சொல்லக்கூடாதுன்னு தடுத்தா என்ன?
4: நீங்க
3: நோ சிம்னு போட்டுருச்சா?
4: நோ ஸ்மோக்கிங் போட்டுருந்துச்சா?
3: சரி, இல்ல எனக்கு ஆன்சர் பண்றீங்களா இப்போ?
4: கடிஜோக்கு சொல்லுமா சார்?
3: நீங்க சொல்லுங்க.
4: லெட்டருக்கும் புத்தகத்துக்கும் என்ன சார் வித்தியாசம்?
3: எது ஃபர்ஸ்ட் கேட்டது என்ன
4: சார்? லெட்டருக்கும் தபால்.
3: லெட்டருக்கும் புத்தகத்துக்கும்
4: என்ன வித்தியாசம் சார்?
3: லெட்டருக்கும் புத்தகத்துக்கும் என்ன வித்தியாசம்? ஐயோ தெரியலையே, ஃபர்ஸ்டே அவுட் ஆயிட்டேனே.
5: நீங்க ஒருத்தர் வந்து வெளியில போய் வந்தாரு, பார்த்தா உடம்பு ஃபுல்லா ரத்தமா வருதா.
3: வெளியில போயிட்டு வந்தாரு, உடம்பு ஃபுல்லா ரத்தமா வருதா? எந்த ஊருக்கு போனாரு? செங்கல்பட்டுக்கா?
5: இல்ல இல்ல, வெளியில போய் வந்துட்டாரு, கடைக்கு போய் வந்தாரு, பக்கத்துல இருக்கிற கடைக்கு போய்.
3: பக்கத்துல இருக்கிற கடைக்கு போய் வந்த உடனேயே ரத்தம் வருதுன்னா என்ன காரணம்? ஐயோ சொல்லிடுங்க. ஒருத்தர் படம் பார்க்க போனாரா, ஆனா படம் பார்க்காம ஓடிட்டே இருந்தாரா, ஏன்? இல்ல, படத்து பேரு சிம்ரன். சரி ஓகே, நீங்க கால் பண்ணதுக்கு நன்றி. அடுத்த நேர் யாருன்னு பாக்கலாம். வணக்கம் ரெயின்போ.
6: வணக்கம் சார், நான்
3: தேனி மாவட்டம் கட்படி.
6: சந்திரசேகர்
3: நல்லா இருக்கிறேன். சந்திரசேகர், நீங்க நல்லா இருக்கீங்களா?
6: சூப்பர் சார்.

0: நீங்கள் நல்லா இருந்தால் எல்லாருமே நல்லா இருந்தாங்க. ஓகே, ஒருத்தர் வந்து ஒரு படம் பார்க்க போகிறாரு, அந்த படத்துக்கு போகும்பொழுது அவர் கையில் குடையோடையே போயிருக்கார். குடைக்குள் மழை இல்லை, அந்த படம்லாம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்துருச்சு, அதனால இப்போ கிடையாது.
1: அது கிடையாதா? ரிப்பீ கொடுங்க. அப்போ
0: க்ளூ கொடுக்கணுமா? இந்த இந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு க்ளூ தான் கொடுக்க முடியும். எப்படி இருக்கு இன்னைக்கு?
1: மழை வருது, அதனால கொடை எடுத்துட்டு போய்.
0: வெளியில மழை வரல, எங்கெங்க மழை வருது, வெளியில வந்த மாதிரி வந்துச்சு போயிருச்சுங்க. சரி, நீங்க கேளுங்க.
1: சரி, நான் உங்ககிட்ட கேக்குறேன். அதாவது உலகத்திலே ரொம்ப வெயிட்டான பறவை இது.
0: உலகத்திலே ரொம்ப வெயிட்டான பறவையா?
1: எஸ்,
0: வெயிட்டான பறவை. காகம்? நான் வந்து கொஞ்சம்
1: பறக்கும்,
0: ஒசர பறக்கும்,
1: கழுகு மாதிரியே இருக்கும்.
0: கழுகு மாதிரியே இருக்கும். ஈகிள், அது இங்கிலீஷ்ல சொல்றோம்.
1: ஈகிள் தான் கழுகு, இன்னொன்னு
0: இல்ல. நீங்க சொல்லிடுங்க, சொல்லிடுங்க.
1: ஆன்சர் வருது கருடன். பெரிய
0: தன் கருடன். அந்த டன்ன டன் எடுக்கிறீங்களா?
1: ரொம்ப ரொம்ப பிடிச்ச.
0: சரி, ஓகே ஓகே ஓகே. சந்திரசேகர் நன்றி, வணக்கம். ரெயின்போ
1: பெண்ணு பெண், அதாவது பெண்கள், பெண்கள் பெண்கள் அந்த அந்த பெண்.
0: புரியுது, ஆனா தெரியல நீங்க சொல்றது.
1: மதிப்பெண்,
0: அது மதிப்பெண். சுத்தி வளைச்சு இங்கே தான் வருவீங்க நினைச்சேன், வேற ஏதாவது வித்தியாசமா சொல்லுவீங்களோ நினைச்சுக்கிட்டு விட்டா அதையே சொல்றீங்க. ஓகே, நன்றி நன்றி நன்றி நன்றி. ஓகே, இதே மாதிரி நீங்களும் கால் பண்ணி கடி ஜோக் சொல்லலாம். 298-6-0-0-3-8-2-9-5-2-0-5-5-4 எங்களுக்கு அடுத்ததாக ஒரு கேள்வியை கேட்டு வைப்போம். ஓகேவா? ஒருத்தர் என்ன பண்ணிருக்காரு, வேகமாக வந்து பஸ்ஸை பிடிக்கிறதுக்கு ஓடிருக்காரு, அவரால் பஸ்ஸை பிடிக்கவே முடியல, மிஸ் பண்ணிட்டார். ஏன்? இதுதான் இந்த கேள்வி. இந்த கேள்விக்கான ஆன்சரை நீங்கள் வந்து இந்த பாட்டுக்கு அப்புறமா கால் பண்ணி சொல்லலாம். ஓகேவா? கால் பண்ணி சொல்லும்பொழுது என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, டொட்டடாய் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, அது வந்து நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சிக்கான பாஸ்வேர்டை வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு திடீர்னு இப்போ எனக்கு தோணிருக்கு, அதனால நான் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி வந்து டொட்டடைன் அப்படிங்கிற பாஸ்வேர்டு வச்சுக்கிட்டு நீங்கள் ஜாலியாக வந்து சொல்லுவீங்களா? ஓகே, சகலகலா வலுவன் படத்துலேருந்து தான் நீங்கள் பாட்டு கேட்க போகிறீங்க. ரெயின்போ எஃப்எம் 101.4. ஸ்டே ட்யூன். Mm-hmm. Mm-hmm. Mm-hmm. Mm-hmm. Mm-hmm. Mm-hmm. Mm-hmm. Mm-hmm.

0: என்ன பிரச்சனையாக இருக்கும்? கரண்ட் இடத்துல கட் ஆகுதில்ல. 4:21 ஆயிட்டுக்கு ரெயின்போ எஃப்எம் 101.4 ஃபன் பண்ணலாமா கேட்டுருக்கீங்க. நிகழ்ச்சியில் வந்து வாலியுடைய வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாண்ட பாட்டு இளையராஜாவுடைய இசையில் கேட்டு முடிக்கும் பொழுது அதே தான் 4:22 இருக்குது. ஸோ ஃபன் பண்ணலாமாவில் பண்ணிகிட்டு இருக்க விஷயம், பேசிக்கிட்டு இருக்க விஷயம்னு பார்த்தீங்கன்னா, காதில் ரத்தம் வர அளவுக்கு நீங்கள் வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் கடி ஜோக்கு. அதே மாதிரி கால் பண்ணும்போது டொட்டடாய் அப்படின்ற மியூசிக் கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க பார்க்கலாம்னு சொல்லியிருந்தேன். யார் வரான்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம் சார்.
0: டொட்டடாய்னு சொல்லலை நீங்கள், சரி பரவாயில்ல சொல்லுங்கள்.
1: வெயில்
0: தாங்காம சொல்லுங்க. அடிச்சாலும் அழுவ மாட்டான்,
1: உதச்சாலும்
0: அழுவ மாட்டான். கதவு
1: இல்ல சார்.
0: சொல்லுங்க சொல்லுங்க. வந்து ஓகே சரி சரி சரி ஓகே. ரொம்ப நன்றி நீங்க கால் பண்ணதுக்கு.
1: நன்றி.
0: வணக்கம் ரெயின்போ.
2: டொட்டோடாயின்னு
0: விட்டுட்டீங்க
2: சார். எப்படி?
0: நல்லா இருக்கிறேன். யார் பேசுறீங்க?
2: மகேந்திரன் பேசிக்கிட்டு இருக்கிறேன் திருவாரூர்ல இருந்து.
0: பேசிக்கிட்டு இருக்கேன் திருவாரூர்ல இருந்து. ஓகே. உட்காந்து பேசுறீங்களா நின்று பேசுறீங்களா?
2: அப்படியே நடந்துட்டு பேசி
0: நடந்துகிட்டே பேசிட்டு இருக்கீங்க. ஓகே. வாக்கி டாக்கி
2: சூப்பர். அப்படி கூட சொல்லலாம்.
0: ஓகே மகேந்திரன்,
2: ரொம்ப ஜாலியா கொண்டு போறீங்க சார்.
0: உங்களுக்கான கேள்வி நன்றி. உங்களுக்கான கேள்வி, பூமி ஏன் சுத்துது, அதுக்கான ஆன்சர் பண்ணுங்க.
2: ஏன்னா பூமியில நிறைய தண்ணி இருக்குல்ல.
0: பூமியில நிறைய தண்ணி இருக்குல்ல. அப்படி வரீங்க நாட்டுக்கு வீட்டு உயிருக்கு கேடு. அதனால அப்படி பேச கூடாது. தப்பு
2: இல்ல இல்ல இல்ல இல்ல சொல்றது கேட்டா இருக்கு. அமிர்தா பூமியே சுத்துதா? சின்ன க்ளூ கொடுங்களேன்.
0: சின்ன க்ளூ கொடுக்கணுமா? நீங்க என்ன பண்றீங்க, நடக்கிறீங்க இல்லையா? அந்த மாதிரி பூமிக்கு வந்து ஒரு இதுக்கு ஒரு விஷயம் இருக்குங்க. அதனாலங்க அதை சொன்னா நேரா வந்துருவேன். சரி அவ்வளவுதான்.
2: ஒரே இடத்துல இருக்கும்
0: போர் அடிக்குதுங்கிறதுனால சுத்துது.

0: இது இடம் இல்லாமல் சுற்றுதுங்கிறது தான் அதோட ஆன்சரு. பட் நீங்கள் சொல்கிறது நல்லா தான் இருக்குது. அடுத்த வாரம் கடி ஜோக் பண்ணும்போது நம்ம வச்சுப்போம். ஓகேவா? சரி, இப்போ நீங்கள் ஏதாவது க்வெஸ்சன் வச்சுருக்கீங்களா?
1: இல்லை சார், நம்ம வந்து பதில் சொல்கிறத விட சரி கேள்வி எல்லாம் கேட்குறது.
0: இப்படியே நாட்டில் எல்லோரும் இருந்துட்டால் என் பிரச்சனை ஒன்றுமே இருக்காது, ஜாலியாக இருக்கும். நன்றி சார். வணக்கம் ரெயின்போ. வணக்கம், யார் பேசுறீங்க? டொட்டோட என்ன
2: விட்டுட்டீங்களே?
0: டொண்டனா? யாரு?
2: ரதி பாலாஜி பேசுறேன் சார்.
0: ரதி பாலாஜி, நல்லா இருக்கிறேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் ஆகுது குரல் கேட்டு. ரெக்கார்ட் பண்ணி வச்சு எங்க அடிக்கடி கேட்டுக்கலாம்.
2: நான் ஒரு ஜோக் சொல்றேன். எங்க போனாலும், எந்த தியேட்டருக்கு போனாலும் சரி, வீட்டுல வந்தாலும் சரி, ஒரு கண்டிஷன் போடுறாங்க சார்.
0: இல்ல, எங்க போனாலும் ஒரு கண்டிஷன் போடுறாரா?
2: ஆமா, போடுறாங்க.
0: அதுதான்
2: கண்டிஷன் இல்லாம இருக்க முடியாது.
0: ஏன் கண்டிஷனர் போட்டு போறான்ற மாதிரி இருக்கே? கண்டிஷனர் போட்டு போறாரு மாதிரி இருக்கே? ஷாம்புக்கு அப்புறமா போடுற
2: கண்டிஷன் இல்ல, கண்டிஷன் போடுறாங்க. வீட்டு வீட்டுல இருக்குது, எல்லாம் தியேட்டர்ல இருக்குது.
0: ஹேர் கண்டிஷன் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான தேவையாக இருக்கக்கூடிய ஒண்ணு, ஹேர் கண்டிஷன். ஓகே, அதானே சொல்ல வரீங்க? ஓகே சரி, நான் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு கேள்வி
2: கேட்டிருந்தேன்.
0: அதாவது ஒருத்தர் பஸ்ஸை பிடிக்கிறது வேகமா ஓடுறாரு, பஸ்ஸை பிடிக்கவே முடியல, மிஸ் பண்ணிட்டாரு, ஏன் அப்படின்னு தெரியல. அடுத்த நேரத்தை கேட்போம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம் ரெயின்போ.
1: அன்பான நண்பருக்கு நீ மாலை வணக்கம் சார். மதுரையில இருந்து உங்கள் நண்பர் சொன்ன ஆண்டனி, எப்படி இருக்கீங்க?
0: ஆண்டனி நல்லா இருக்கிறேன். பாஷா எப்படி இருக்காரு?
1: வந்துட்டீங்க.
0: சரி, நீங்க என்ன கேட்க வந்தீங்க கேளுங்க.
1: விடுகதை சொல்லுமா சார்?
0: விடுகதை சொல்றீங்களா?
1: விடுகதை சொல்ல போறோம். சரி சார், ஈஸியான விடுகதை தான். ஆக்சுவலி நான் குழு கூட கொடுக்கறேன்.
0: ஓகே.
1: அதாவது மங்களகரமானவன் மண்ணுக்குள் புதைந்திருக்கின்றான். மங்களகரமானவன் மண்ணுக்குள் புதைந்திருக்கின்றான். அவன் யார்?
0: தங்கம், கோல்டு.
1: மங்களகரமான நிகழ்ச்சிகள் அது இல்லாம இருக்காது கண்டிப்பா.
0: மங்களகரமானவன் மண்ணுக்குள்ளே
1: பொங்கலுக்கு எல்லாம் பயன்படும்
0: தேங்காய்.
1: எத்தனை குழு இருக்கு? மஞ்சளா இருக்கு.
0: மஞ்சளா இருக்கு? மஞ்சள்ன்றீங்களா?
1: மஞ்சள் கிழங்கு தான் சார்.
0: மஞ்சள் மஞ்சள் கிழங்குல தான் சார் இருக்கும். ஓகே சார், தேங்க்யூ சார்.
1: தேங்க்யூ சார்.
0: ஓகே, வர வர ரொம்ப மக்கு பையனா மாறிட்டு இருக்கேன் நினைக்கிறேன். வணக்கம் ரெயின்போ.
3: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் ஐயா, யாருங்க ஐயா?
3: வேதாரண்ய மட்டம் கருப்பம்புளம் தெற்குல இருந்து சா சிவகுமார். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கு ஐயா. நீங்க நல்லா இருக்கீங்களா ஐயா?
3: நல்லா இருக்கேன். எனக்கு ஒரு கேள்வி கேளுங்க.
0: உங்களுக்கு ஒரு கேள்வி. எங்க வீட்டுல நிறைய குட்டி போட்டிருக்கு சார், ஆனா எந்த குட்டியும் என் உதவி இல்லாம நகராது, ஏன் சார்? எங்க வீட்டுல ஒண்ணு இருக்கு, அது நிறைய குட்டி போட்டிருக்கு, ஆனா எந்த குட்டியுமே என்னுடைய உதவி இல்லாம நகரவே நகராது, ஒரு அடி கூட எடுத்து வைக்காது. அப்படின்னா அது என்ன குட்டி?
3: பூனைக்குட்டி
0: சொன்னா கிடையாதே. பூனைக்குட்டி இல்ல சார்.
3: அப்படியா?
0: கருப்பம்புளத்துல இருந்து கால் பண்ணிருக்கீங்களா? நீங்க ஒரு கேள்வி கேளுங்க.
3: நான் வந்து கேக்குறேன் சார். அதாவது பாத்தீங்கன்னா, நம்ம போய் கடையில சாப்பிடறதுக்காக வாங்குவோம், ஆனா சாப்பிட முடியாது.
0: சாப்பிட வாங்குவோம், சாப்பிட முடியாது. சரி,
3: அது என்ன?
0: என்னங்க இன்னைக்கு எல்லாமே நான் வந்து ஜகா வாங்கிட்டே இருக்கிறேங்க, சத்தியமா தெரியலங்க எனக்கு.
3: பிளேட்.
0: பிளேட்டு?
3: ஆமா,
0: சாப்பிடறதுக்காக வாங்குறோம், ஆனா அதை சாப்பிடறது இல்ல. எவ்வளவு பெரிய தத்துவம், எவ்வளவு பெரிய தத்துவம், பயங்கரமா இருக்கு சார்.
3: வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.
0: நன்றி நன்றி நன்றி. இதே மாதிரி பல கடிச்சோக்குகளை நீங்க கால் பண்ணி டொன்டொடாய் அப்படி இப்ப ரெண்டு பேர் விட்டுட்டாங்க, நானும் மறந்துட்டேன். இப்படியே போயிட்டு இருந்தா என்ன பண்றேன்னு தெரியல. ஸோ நீங்க கால் பண்ணும்போது ஒரு விஷயத்த மைண்ட்ல வச்சுக்கங்க, டொட்டொடாய் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லிட்டு தான் நீங்க பேச ஆரம்பிக்கணும். ஓகேவா? இல்லைன்னா அடுத்த வாட்டி நான் ஃபோன் எடுக்க மாட்டேன். ஐ அப்படின்றீங்களா? இப்போ 2986000038 அப்படி இல்லைன்னா 2952555 என்கிற எண்களுக்கு நீங்கள்

0: 101.4 இங்க எல்லாமே தூளு.
1: டூட், எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும். அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
2: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம் 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கே, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
1: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
2: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
1: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
3: உண்மையா சொல்ல போனா வெயில் காலம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு, அதுக்குள்ள கரண்ட் பில் 7000 வந்திருக்கு. என் மனைவி ரொம்ப நாளா சோலார் பேனல் போட சொல்றா, அரசு மானியம் கூட தராங்களாம். நான் விசாரிச்ச எல்லாருக்குமே ஜீரோ பில் தான் வருது. இந்த தடவை கண்டிப்பா போட வேண்டியதுதான். மின்சாரம் இலவசமா கிடைக்கிறப்ப ஏன் வேணன்னு சொல்லணும். நீங்களும் உடனே போடுங்க பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம். இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: டூட், எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும். அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
2: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம் 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கே, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
1: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
2: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
1: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.

0: இந்த மாதிரி பாட்டெல்லாம் நீங்கள் கேட்டுக்கிட்டு டான்ஸ் ஆனீங்கன்னு வச்சிங்கன்னா உடம்புல வியாதியே வருது உங்களுக்கு. டொட்டடாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், 4:36 ஃபன் பண்ணலாமா கேட்டுக்கிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் பேசக்கூடிய அடுத்த நேர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: ராஜலட்சுமி வெஸ்டமா,
0: நீங்க டொட்டடாய் விட்டுட்டீங்க.
1: அதுதான்
0: சொல்ல வந்தீங்களா?
1: ஆமா, நீங்க நீங்க ஓடுன்னு சொன்னீங்கன்னா எங்க வீட்டுல இருக்கிறது ஓடலையே அப்படின்னு சொல்லுவோன்ட்டு வந்தா.
0: சூப்பர்.
1: ஆனா நீங்க நீங்க தொகுத்து வாங்குறதுலயே எல்லாமுமே காமெடியா
0: எல்லாருமே ஓடிடுறாங்கன்றீங்களா?
1: நிறைய
0: குட்டி போட்டிருக்கு, ஆனா எந்த குட்டியும் என்னுடைய ஹெல்ப் இல்லாம நகரவே நகராது அப்படின்னு. அதுக்கு நான் ஆன்சர் உங்களுக்கு தெரியுதா?
1: குட்டி போட்டிருக்குது.
0: நீங்க வீட்டுல ஒண்ணு இருக்கு, அது நிறைய குட்டி போட்டிருக்கு, ஆனா அந்த குட்டி நகராது, ஒரே இடத்துல இருக்கும். அது என்ன குட்டி? அந்த குட்டி எந்த குட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்க கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன். சோ மேடமுக்கு தெரியல, அதனால அடுத்து நேரில் போலாம். வணக்கம் ரெயின்போ.
2: ஹலோ, வணக்கம்.
0: புதுசா இருக்குது.
2: என்ன
0: பொருளா? ரெண்டு பொருள் இருக்கா? முள்ளு இருக்கிற பொருள் என்ன பொருள்? முள்ளு முருங்க செடி
2: இல்ல சார், மீன் தான் சார். முள்ளு இருக்கு, அதுக்குள்ள இருக்கு
0: மீன்
2: காரமா. முள்ளு இருக்கு, அது மணி அடிக்குதா டிங் டிங்.
0: முள்ளு இருக்கிற பொருள் ரெண்டு பொருளுங்கிறதுக்கு வேற ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்லணுமா இல்லையா? ஒரு பொருள் முள்ளு இருக்கு,
2: அதுதான்
0: சார். சரி, ஓகே, இப்ப சொல்லுங்க. எங்க வீட்டுல ஒரு குட்டி இருக்கு, அந்த குட்டி நகரவே நகராது. அது என்ன குட்டி? அந்த குட்டிய சொல்லுங்க நீங்க பாப்போம். உங்க வீட்டுல கூட இந்த குட்டி இருக்கலாம்.
2: நாய்க்குட்டி.
0: நாய்க்குட்டி நகருங்க, நடக்குங்க. நகராத குட்டி எந்த குட்டி என்று கண்டுபிடிப்பவர்களுக்கு இன்று மிகச்சிறந்த பரிசு ஒன்றை நான் வழங்குவதற்கு தயாராக இருக்கிறேன். நன்றி சார். வணக்கம் ரெயின்போ. வணக்கம் ரெயின்போ. டொட்டடாய் மிஸ் ஆயிருச்சு.
3: டொட்டடாய்.
0: சரி, ஓகே, யார் பேசுறீங்க?
3: சர்வராஜன்பேட்டை. தீனா ரமேஷ்.
0: தீனா ரமேஷ், ரெண்டு பேர் வச்சிருக்கீங்க, யார் சார் அப்படி வச்சிருக்கீங்க?
3: அப்பா பேரு கல்யாணம்.
0: ஓகே சார்.
3: ஸ்கூல்ல படிக்கும்போது ஆனா அவனான் படிப்போம் இல்லையா,
0: அந்த

0: வாயுது. நான் வந்து அஜித் நடிச்ச படம் தீனா இருக்குல்ல, அந்த மாதிரி தீனா ரமேஷ் வச்சிருக்கீங்களோ நினைச்சிட்டேன். சரி ஓகே, இப்ப சொல்லுங்க சார், ஒரு குட்டி இருக்கு, அந்த குட்டி நடக்காது ஓடாது, அது எந்த குட்டி சார்?
1: ஒரு
0: ஊருக்கு டூர் போறாங்களா? இங்க ஒரு சீனியர் ராஜ் இருக்காரு, அவர்கிட்ட கேப்பமா, அவர் தூங்கிட்டு. சரி இல்ல நீங்க சொல்லுங்க, எனக்கு தெரியல, யோசிக்க முடியல இப்போதைக்கு. பக்கத்துல இருக்கிற ஓமலாலை கண்டு ஞான் அப்படின்னு பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு இருந்தேன் ஒரு காலத்துல, அப்படி இருக்கும்பொழுது இந்த மூணாறு எனக்கு தெரியாம போச்சே.
1: நன்றி நன்றி.
0: ஓகே சார் நன்றி. இந்த மாதிரி யாராவது நம்மளை லாக் பண்ணிடுறாங்க, என்ன பண்றேன்னு தெரியல. வணக்கம் ரெயின்போ. கலா பேசுறீங்களா? சொல்லுங்க கலா. டொண்டோடைன் சொல்லல நீங்க, என்ன கேம் விளையாடுறீங்க போங்க. டொட்டடைன் சொல்லவே இல்லை நீங்க, என்ன கேம் விளையாடுறீங்க போங்க. கேட்டுட்டீங்கன்னு கடமைக்கு சொல்ற மாதிரி இருக்கு, அப்படிலாம் இல்ல. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை வந்து ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணணும். ஓகே சரி, ஒருத்தர் நல்லா பசிக்கிறப்பெல்லாம் மழையில போயிட்டு நனைஞ்சிருவாராம்,
1: ஏன்?
0: ஏற்கனவே இந்த கேள்வியை வந்து ஒரு போன மாசத்துல கேட்டேன் நினைக்கிறேன். தெரியல
1: கனவுல ஓடி இருக்கா.
0: ஓகே தேங்க்யூ தேங்க்யூ. வணக்கம் ரெயின்போ. வணக்கம், யார் பேசுறீங்க?
2: வணக்கம்.
0: வணக்கம் யாரு?
2: வணக்கம்.
0: டொண்டடைன் சொல்லல.
2: மாவட்டம் வலங்கைமான், ஆட்சோ துரை.
0: துரை சார் நீங்க சொல்லுங்க சார், ஒருத்தர் பசிக்கிறப்போலாம் மழையில போயிட்டு நனைஞ்சிருவாரு சார், ஏன் சார்?
2: சொல்லுங்க சார். ஒரே டிராபிக்கா
0: இருக்கா சார்? சரி, டிராபிக்ல சாப்பிடுறதுக்கு உகந்த ஒரு சாப்பாட்டு பொருள் என்ன, அதை சொல்லுங்க.
2: டிராபிக்ல உட்கார்ந்து ஒரு தகப்பன் வந்து வீட்டு வாசல் நின்னுட்டு சத்தம் போறாரு, என் பையன் இந்த மாதிரி பண்ணி தொலைச்சிட்டு போயிட்டா நான் வெளியில தலை காட்ட முடியலன்னு சத்தம் போட்டுட்டு இருக்காரு.
0: வெளியில காட்ட முடியல. தலைக்கு மேல ஒரு விஷயம் இருக்கிறத பத்தி யோசிக்கவே இல்லை சார், அந்த அளவுக்கு இன்னும் வயசாகல அப்படிங்கறதுனாலயானு தெரியல. சரி ஓகே சார், நன்றி சார். ஓகே சார், தேங்க்யூ சோ மச் நீங்க கால் பண்ணதுக்கு. இதே மாதிரி நீங்களும் கால் பண்ணலாம், 298-6-00-38 295-2-55-54 எண்களுக்கு. வணக்கம் ரெயின்போ.
3: வணக்கம் மீரா சார்.
0: வணக்கம் சார், யார் பேசுறீங்க? டொட்டடைன் சொல்லவே இல்லை பாருங்க நீங்க.
3: ராயப்பேட்டை
0: வெங்கட்.
3: ஒரு தபால் எடுத்துட்டு போறாரு. நம்ம கை கடிகாரம் கம்பெனில வந்து திருட்டே போகாது. ஏன்
0: கை கடிகார கம்பெனில திருட்டு போகாது ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேக்குறீங்க.

0: என்ன வாட்ச், என்ன வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்கங்கறீங்களா?
1: ஆமா, யூ ஆர் 100%
0: சூப்பர். थैंक यू சார்,
1: थैंक यू.
0: 4:44 நம்ம தலைவர் எஸ்பி பாலசுப்ரமணியம் பண்ண பாட்டு, வைரமுத்து வரிகள்ல சங்கர் கணேசோட மியூசிக்ல வந்துகிட்டு இருக்கு. ஸ்டேடியோன் ரெயின்போ எஃப்எம் 101.4, இங்க எல்லாமே சமதுடு.

போச்சு. என் மகனை மட்டும் உபசரிச்சா எனக்கு என்னாச்சு? நான் செய்த கரும்பு தாக்கு தின்ன தின்ன தாக்கு தின்ன தின்ன உண்டாச்சு கரும்பு.

0: கரண்ட் போயிடுச்சே. ஏய் வந்துட்டியா நீ? கேண்டல் எங்கன்னு தேடிட்டு இருக்கேன், கொஞ்சம் தேடி தாயேன்.
1: ஏய் டார்ச் மூஞ்சில அடிக்காத பா, கண்ணு கூசுது இல்ல.
0: கொஞ்ச நேரம் டார்ச் அடிச்சாலும் இவ்ளோ கண்ணு கூசுதுன்னு சொல்ற? அப்போ நீ இப்ப கார்ல ஹை பீம் போட்டுட்டு தான வந்த, அப்ப எவ்ளோ பேருக்கு கண்ணு கூசி இருக்கும்?
1: பின்ன ரோட்ட பார்த்து வண்டி ஓட்ட வேணாமா?
0: உனக்கு ரோடு தெரிஞ்சா போதும்னு நினைச்ச, எதிர்ல வர யாராவது பாதிக்கப்படுவாங்களான்னு நீ யோசிக்கலையப்பா?
2: நாலு வால்ஸுக்குள்ள மட்டும் ரூல்ஸ் பேசி நடிகிறேன்னா அதே ரூல்ஸ் ரோட்ல பேசினா ஏண்டா வந்து கொலைகிற?
0: ஹை பீம் உனக்கு வேணா வெளிச்சமா இருக்கலாம், ஆனா அவன் எதிரில வரவங்களுக்கு ஆபத்தா முடியும்ல.
1: இவ்வளவு தூரம் சொல்லிட்ட, அப்படியே அந்த டாக்லைன்
0: அக்கறையுடன் சொல்வது உங்கள் ரெயின்போ எஃப்எம் 101.4.
3: மேலும்
4: தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in.
5: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
3: மேலும்
4: தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.

0: 91.4 இனி எல்லாமே தூளு.
1: 4:51 கடந்து போயிட்டு இருக்க இந்த நேரத்தில் ரெயின்போ எஃப்எம் 101.4 ஃபன் பண்ணலாமா தான் கேட்டுருக்கீங்க. வீரா கூட பேசிக்கிட்டு இருக்க விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒன்று நான் ஒன்றுன்னு சொல்லிட்டு டொட்டோடான்னு சொல்லிட்டு கடிச்சு சொல்லி சமைச்சாலே நம்ம விளையாண்டுட்டு இருக்கோம். ஸோ நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்து நேயர் யார் அப்படிங்கிறத பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ. டொன்டொடாய் யார் இருக்கிறீங்க? வெயில் சூப்பர். ஓகே, யார்?
2: நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் சாமல்பட்டி கோபால்.
1: கோபால் சார், நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா, நீங்கள் நல்லா இருக்கீங்களா சார்?
1: நல்லா இருக்கிறேன் சார். ஓகே, உங்களுக்கான கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே என்ன கேட்டேன் அப்படிங்கிறத நான் மறந்து போயிட்டேன். சரி ஓகே. ஒருத்தர் வந்து நல்லா பசிக்கிறப்போ அவர் போயிட்டு மழையில் நினைவார், அது ஏன் தேடி எடுக்கிறாரு?
2: தெரியல, நான் கேட்குறேன்
1: தெரியல, கேளுங்க.
2: உண்ண முடியாத பண்ணு. இது
1: உண்ண முடியாத பண்ணு, என்னமோ யோசிச்ச மறந்துட்டனே. தெரிஞ்சு தெரிஞ்ச ஜோக்கு தான் சார் இது.
2: உங்கள் குழந்தை கூட பின்னால் வைப்பீங்க? அது
1: குழந்தை கூட பின்னாடி வைப்பீங்களா?
2: பொண்ணுங்களுக்கு பின்னால் கட்டுவாங்க.
1: இல்ல, எனக்கு தெரியல, நீங்களே சொல்லுங்க.
2: ரிப்பன்.
1: ரிப்பன்,
2: இன்னொன்னு சொல்லிட்டுங்களா?
1: தலையில கட்டுவாங்கன்னு சொல்லிருக்கோம்.
2: நீங்க உங்களுக்கு அதோ குழந்தை கட்டுவாங்க,
1: குழந்தை கட்டுவாங்கன்றீங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க
2: சார்? இது சார்,
1: உட்கார முடியாத
2: தர. எல்லா தரையில உட்காரலாம், ஒரு தரையில உட்கார
1: முடியலையும் உட்காரலாம் சார். ஆனா உட்கார முடியாத தர வந்து புளியோ தர சார்.
2: சூப்பர்
1: வந்து
2: நன்றி.
1: வணக்கம் ரெயின்போ. வணக்கம் ரெயின்போ, ஒரு மாடு கத்திக்கிட்டே இருந்துச்சான், உடனே வீட்டுக்காரங்க பைக்ல கட்டி போட்டாங்களாம், உடனே மாடு சத்தம் போடுறத நிறுத்திச்சான், ஏன்? கோடாலி சார். என்ன சார் கோடாலி இல்லையே சார், தெரியலையா? அது புல்லட்

சார், தேங்க்யூ சார். ஓகே, இதோட நிகழ்ச்சியை வந்து வைண்ட் அப் பண்ணிட்டு கிளம்பலாம் அப்படிங்கிற முடிவுக்கு நான் வந்துட்டேன். ஏன்னா வந்து இதுக்கப்புறம் பேசிக்கிட்டே இருந்தேனா மணி என்னை வந்து அடிப்பார், அவர் தான் அடுத்து ஷோ பண்ணுறது வந்திருக்காரு. ஓகே, இது வரைக்கும் கால் பண்ணி பயங்கரமாக டொட்டடைன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணிக்கிட்டு இருந்த எல்லாருக்குமே கூடான கூடிய நன்றிகள். நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடலாக விக்ரம் படத்துக்காக உங்களுக்கு ஒரு அதிரடியான பாட்டு வந்துகிட்டு இருக்கு. ஸ்டே டியூன், அடுத்த நிகழ்ச்சியில் வந்து நம்ம கூடிய சீக்கிரமே மீட் பண்ணுவோம். ஸ்டே டியூன் வித் ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: நேரம் 4:05 தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். மத்திய அமைச்சரவைக் கூட்டம் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. தொடர்ச்சியாக நீண்ட காலம் பணியாற்றி வரும் பிரதமர் என்ற சாதனையை படைத்துள்ள திரு நரேந்திர மோடிக்கு அமைச்சரவைக் கூட்டத்தில் பாராட்டு தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற தொலைநோக்கு பார்வையுடன் ஓய்வின்றி பணியாற்றி வரும் பிரதமரின் தலைமைத்துவம் பாராட்டுதலுக்குரியது என அந்த தீர்மானத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சித் தலைவர்கள் பங்கேற்கும் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. சுற்றுலா வளர்ச்சி திட்டப் பணிகள் குறித்து அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் இன்று அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். தாவேகா நிர்வாகிகளால் தான் பெண்களுக்கு எதிரான வன்முறை சம்பவங்கள் அதிக அளவில் நடைபெறுவதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. காவிரி டெல்டா மாவட்டங்களில் தடையற்ற மும்முனை மின்சாரம் கிடைப்பதை தாவேகா அரசு உறுதி செய்ய வேண்டும் என பாமக வலியுறுத்தியுள்ளது. சென்னையில் இன்று காலமான இயக்குநர் பாரதி ராஜாவின் இறுதிச் சடங்குகள் தேனி மாவட்டம் தேவதானப்பட்டியில் நாளை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. திருநெல்வேலி, தேனி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் போட்டித் தொடரில் இந்தியாவின் ஹர்திக் பாண்டியா காயம் காரணமாக பங்கேற்க மாட்டார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜாக்ரேப் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானிகா பத்ரா பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். புகேட் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரித்திகா தாக்கர் சோனாலி சிங் இணை இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் பர்னீத் கவுர் மற்றும் குஷால் தலால் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டிக்கான பயிற்சி ஆட்டத்தில் இந்தியாவுக்கு எதிராக இங்கிலாந்து முதலில் பேட் செய்து வருகிறது. ஆசிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தானியா ஹேமந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஃபன் பண்ணலாமா?
2: ஃபன் பண்ணலாம்.
3: ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் ரெயின்போ எஃப்எம் 101.4 5:03 ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க வந்திருப்பது உங்கள் அன்பு நண்பன் மணி. ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியினுடைய அப்படியே வைப் முடிஞ்சதுக்கப்புறம் தொடர்ந்து ஃபன் பண்ணலாமா அப்படின்ற எண்ணம் நம்ம மனசுக்குள்ளே வரும். அதை மாற்றி ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் இன்றைக்கி உன்னதமான ஒரு தலைப்பு குறித்து பேச போகிறோம். செல்லும் வழி எங்கெங்கும் பள்ளம் வரலாம், உள்ளம் எதிர்பாராமல் வெள்ளம் வரலாம், நேர்மை அது மீறாமல் வாய்மை அது தவறாமல் நாளும் நடைபோடுங்கள் ஞானம் பெறலாம் அப்படின்ற எப்போவுமே நாம் நினைக்கக்கூடிய அந்த தன்னம்பிக்கை வரிகளை சிந்திச்சுக்கிட்டு இன்றைக்கி ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, மேடைன்னு சொன்னாலே நமக்கு முதல் ஒரு மேடை நமக்கு கிடைச்சிது அப்படின்னா அது நம்மளுடைய பள்ளிக்கால மேடையாக தான் இருக்கும். பள்ளிக்கூடங்களில் நம்ம வாத்தியார் ஏற்றி கொடுத்த அந்த மேடை தான் நமக்கு முதல் மேடையாக இருக்கும். அதனால் இன்றைக்கி ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் பள்ளிக்கூட மேடையை பற்றி பேசாமல் பள்ளிக்கூடத்தினுடைய முதல் நாள், முதல் நாள் இன்று அப்படின்னு பாட்டு பாடுறோம் இல்லையா, அது மாதிரி முதல் நாள் என்னுடைய அந்த பள்ளி காலத்தினுடைய முதல் நாள். முதல் நாள்னால் பல முதல் நாட்கள் இருக்கும். என்னென்னா எல்கேஜி யூகேஜி படிக்கிற அந்த எல்கேஜியில் அது சில பேருக்கு அந்த நினைவு இருக்குமான்னு தெரியல. அதுக்கப்புறம் 1வது வகுப்பு நினைவு, அல்லது 5வது வகுப்பு வரைக்கும் ஒரு பள்ளியில் படிச்சுட்டு 6வது வகுப்பு ஒரு பள்ளியில் போகிறது, அல்லது நடுநிலை

பள்ளியில் படிச்சுட்டு 8ஆம் வகுப்பு வரைக்கும் ஒரு பள்ளியில் படிச்சுட்டு 9ஆம் வகுப்புக்கு ஒரு பள்ளியில் போகிறது, அல்லது 10ஆம் வகுப்பு வரைக்கும் ஒரு பள்ளியை நிறைவு செஞ்சுட்டு உயர்நிலை கல்விக்காக, அதாவது மேல்நிலைக்காக 11ஆம் வகுப்புக்கு ஒரு பள்ளிக்கு போய் சேர்றது. முதல் முதல்ல பள்ளிக்கு போகும்போது அழுதுகிட்டே பள்ளிக்கே போக மாட்டேன்னு சொன்னவங்க தான் பள்ளியினுடைய நிறைவு நாட்களில் இன்னும் பள்ளியில் படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்காதா, இன்னும் இந்த நாட்கள் நீளாதா அப்படின்ற ஒரு எண்ணம் நம்ம மனசில் வரும். அந்த மாதிரியான உங்களுடைய பள்ளி நாட்களின் முதல் நாள் அனுபவங்கள் உங்களுக்கு நினைவிருக்கக்கூடிய அந்த முதல் நாள்களை எங்களோட பகிர்ந்துக்கலாமா? அப்படியே புதுசான சீருடை, புதுசான பென்சில், புதுசான பாக்ஸு, புதுசான ஃப்ரெண்ட்ஸு. அடேப்பா, சில நாட்களில் பார்த்திங்கன்னா நம்ம 1ஆம் வகுப்பில் அல்லது எல்கேஜியில் நமக்கு பக்கத்தில் முதல் முறையாக நண்பனானவர்கள், வாழ்நாள் முழுக்க அவர்கள் நம்மோடு பயணிக்கிறத நம்ம பல இடங்களில் பார்க்குறோம். அதனால் அந்த நண்பர்களை குறித்தும் அந்த முதல் நாள் குறித்தும் ஒரு அழகான நினைவுகளை நீங்கள் பகிர்ந்துக்கலாம். நேர்களே, நிகழ்ச்சியில் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கேற்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா 298-6-0-0-3-8 என்ற எண்ணுக்கும், 295-2-0-5-5-4 என்ற எண்ணுக்கும் தொடர்பு கொண்டு பேசலாம். லிங்கா திரைப்படத்திலிருந்து பாடல், பாடலுக்கு பிறகு நாம் தொடர்ந்து பேசுவோம்.

0: சொல்றேன்.
1: எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
2: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம் 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கு, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
1: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
2: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
1: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
3: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
4: ரெயின்போ எஃப்எம் 101.4 இணைந்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சி என்னன்னா, ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில உங்க பள்ளி நாட்கள்ல முதல் நாள் அதை பகிர்ந்து கொள்ளுங்கள் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறோம். பல நேயர்கள் தயார் நிலையில் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கேற்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா, 298-6-00-38 என்ற எண்ணுக்கும், 295-2-0-55-4 என்ற எண்ணுக்கு துரோகண்டு பேசலாம். காத்துக்கிட்டு இருக்க நேர்கிட்ட தொடர்ந்து பேசுவோம். வணக்கம், யாருங்கிறது?
5: அனைவருக்கும் வணக்கம்.
4: வணக்கம்.
5: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் சண்முகசுந்தரம்.
4: சொல்லுங்க சண்முகசுந்தரம்.
5: என்னுடைய பள்ளி நாட்கள் வந்து நான் சேதுபதி மேல்நிலை பள்ளியில வந்து 6வது தான் ஜாயின் பண்ணேன். ஏன்னா அந்த ஸ்கூல்ல வந்து 6வது தான் இருக்கு. அந்த நாள்ல வந்து எனக்கு முதல் ஃப்ரெண்ட் வந்து கௌதம். ஏன்னா நான் வந்து 6வது படிக்கும் போது 6வது ஃபெயில் ஆகிட்டேன்
4: முன்னோர்
5: ஸ்கூல்ல. 6வது வந்து இங்கே ஸ்கூல்ல வந்து 6வது படித்தேன். அந்த நாட்கள் வந்து என்னுடைய நண்பன் கௌதம் தான் வந்து அந்த நாள்ல இருந்து நண்பன் ஆகி, அந்த கௌதம் தான் வந்து எனக்கு வந்து லைப்ரரிக்கெல்லாம் நூலக மெம்பரா ஆக்கி விட்டாரு. அந்த நாள் ரொம்ப மறக்க முடியாத நாள்.
4: ஓ ஓ ஓ, சிறப்பாக சொன்னீங்க, வாழ்த்துக்கள். அந்த முதல் நாள், முதல் பள்ளியில் சென்ற அந்த முதல் நாள் உங்களுக்கு நினைவு இல்லைங்களா?
5: அந்த நாளில் வந்து எனக்கு வந்து கோமதி மேடம் தான் எனக்கு டீச்சராக வந்தாங்க. அறிவியல் மற்றும் ஆங்கில பாடங்களை எனக்கு எடுத்தாங்க ரெண்டு பாடமும்.
4: அப்போ
5: வந்து நான் வந்து ஃபெயில் ஆகி வந்தனால என்னை ஸ்பெஷல் கவனிச்சு முன்னாடி பஸ் பெஞ்சிலே வச்சு எனக்கு பாடம் எடுத்தாங்க. நான் அதே அந்த கவனிக்கனால நான் டென்த்ல வந்து 427 மார்க் எடுத்தேன்.
4: ஆஹா, ரொம்ப சிறப்பு, வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
5: நன்றி
4: நன்றி. பள்ளி நாட்கள்ல பகிர்ந்துக்கிறது அப்படின்னாலே, பள்ளி நாட்கள்ல வந்த நினைவலைகளை நம்ம சொல்லும் போதே நம்ம மனசுக்குள்ள நம்மையே அறியாம ஒரு பட்டாமூச்சி பறக்குதுன்னுவாங்களா, அந்த மாதிரியான ஒரு உணர்வு. பக்கத்துல உட்கார்ந்துருக்கிற இன்னொரு குழந்தை இல்லையா, தன் கையில இருந்த மிட்டாயோ அல்லது பொம்மையோ நீட்டினதும் அது வரைக்கும் நம்ம அழுதுகிட்டே அந்த பள்ளிக்கூடத்துக்குள்ளே போயிருப்போம். அன்னையிலேருந்து நமக்கு ஒரு புது ஃப்ரெண்டு கிடச்சிட்டான் அப்படின்ற சந்தோஷம், அந்த அழுகையை மாற்றிட்டோம். அது ஒரு அழகு, தனி அழகு தான். அப்புறமா உயர்நிலை பள்ளிக்கெல்லாம் போகும்போது ஒரு புது கெத்து நமக்குள்ளே வந்த மாதிரியான ஒரு உணர்வு இருக்கும். அது குறித்தும் நேயர்கள் தொடர்ந்து பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். வணக்கம், யார் இங்கிருந்து? வணக்கம் வணக்கம், யார் இங்கிருந்து பேசுகிறீங்க?
6: ஹலோ, அன்பான அன்பருக்கு இனிய மாலை வணக்கம். மதுரையிலிருந்து உங்கள் நண்பன் ஆண்டனி சார். எப்படி சார்?
4: நல்லா இருக்கிறேன் ஆண்டனி, சொல்லுங்க.
6: அது 5 வயதுக்கு கூட்டிட்டு
4: போயிட்டீங்க. 5 வயசுல
6: முதல் நாள் வந்து
4: உங்களுக்கு நினைவு இருக்கு?
6: டெஃபினட்டா, ஏதாவது முதல் நாள் வந்து காத தொட்டா தான் இந்த காலம் வந்து
4: தொடணும்.
6: அப்ப வந்து முதல் நாள் வந்து என்னை கூட்டிட்டு வச்சாங்க. அம்மா குழந்தை தரத்தம்மோட போயிரு, அந்த ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க லூயிஸ் டீச்சர் அவங்க, காதை மீதிட்டாங்க. அப்ப காதை தொட்ட உடனே தரத்தம்மா, உங்க பையன் காதை தொட்டுட்டா நாளைக்கு ரெடி பண்ணி பிளேட் எல்லாம் குச்சி எல்லாம் வாங்கி கொடுத்து ரெடி பண்ணி கூட்டிட்டு வாங்க அப்படின்ட்டு அனுப்பிச்சுட்டாங்க. அனுப்பிச்சு விட்டா நைட்டு பாய் நம்மளுக்கு ஸ்கூல் போறோம். இரவு ஃபுல்லா அப்படி ஒரு மகிழ்ச்சி, காலையில
4: அந்த வயசுல மகிழ்ச்சின்றீங்க,
6: ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷமா இருந்தது. விடிய வரைக்கும் எப்படா விடியும் போது நம்ம ஸ்கூல் போறோம்
4: அப்படின்னு.
6: அப்புறம் திருப்பி அந்த மறுபடியும் எல்லாம் ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு வாசல போகும் பொழுது அப்படி எங்க அம்மா சேரிய புடிச்சிட்டு புடைய புடிச்சிட்டு உள்ள போகவே இல்லை. எம்மாலும் அம்மா விட்டுட்டு போய் இது வரைக்கும் சந்தோஷமா

0: காதலே வாங்கற வாசப்படியே வைக்கல, மறுபடியும் வீட்டுல அம்மா மல்லு கட்டுறேன் உள்ள போக மாட்டேன்னு சொல்லிட்டு, நல்ல ஞாபகம் இருக்கு சார். மல்லு கட்டுறேன் அந்த முதல் வகுப்பு சந்தோஷமா கிளம்பணுவேன், அந்த ஸ்கூல் போகும்போது பயம் ஒண்ணு சேர்த்து எனக்கு ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க அந்த காலகட்டங்கள்ல. அவங்க என்ன செஞ்சாங்க, முதல் நாளே என்ன செஞ்சு கையில குச்சிய வச்சுட்டாங்க. குச்சிய வச்சாதான நான் பயந்துட்டேன், பயந்துட்ட உடனே நான் போகவே மாட்டேமா, மறுபடியும் அவங்க உடனே புடவை பிடிச்சிருந்தா ரொம்ப அரிக்கும்ட்டு. எனக்கு நல்ல நினைவுகள் இருக்கு சார், அந்த மலர் நினைவுகள் கொடுத்தது.
1: அதாவது நாம என்ன, அந்த காலகட்டத்துல அது வரைக்கும் நாம ஒரு அம்மா அப்பா அப்படி ஒரு அரவணைப்பிலேயே வாழ்ந்த நாம, யாருமே இல்லாத உறவுக்காரர்களோ அல்லது ரத்த சம்பந்தம் யாரும் இல்லாத ஒரு இடத்துல போகும்போது அந்த ஒரு புது பயம், என்னவோ நம்ம தனிமைப்படுத்தப்பட்டுட்டோமோ அப்படின்ற ஒரு உணர்வு, இதெல்லாம் சேர்ந்து நமக்கு அழுகையா வந்துடும் இல்லையா.
0: மறுநாள் எங்க அப்பா கொண்டு விடையில சாதுவா போயில, அந்த அப்பா தொடக்க பிள்ளை சார், அப்ப எல்லாம் தொடக்க ஐந்தாம் வகுப்பு
1: இருக்கும்.
0: ஐந்தாம் வகுப்பு முடிச்சோடனே என்னடா அஞ்சாம் கிளாஸ் முடிச்சோன்னு இந்த ஸ்கூல் விட்டு போறமே அழுதுருக்கேன். நீங்க சொன்னீங்க
1: முன்னோரையில
0: பள்ளிக்கூடம் விட்டுட்டு நம்ம போறமே அப்படின்னு, ஐந்தாம் வகுப்பு முடிக்கும் தருணங்கள்ல ஆறாம் வகுப்பு இடம்பெயர்ந்து போகையில அப்படியே அந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நிகழ்ச்சி ஆசிரியர்களை விட்டு போகும்பொழுது அழுதுருக்கேன், அன்னின் மொழி இருக்கேன், நினைவுகள் இருக்கு. வாய்ப்புக்கு நன்றி சார்.
1: அம்மா நான் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகல அப்படின்னு அடம் பிடிச்ச நாம தான் பள்ளி முடிகிற கடைசி நாள்ல நான் ஸ்கூல விட்டு போகவே மாட்டேன் அப்படின்னு கண்ணீர் விட்டதெல்லாம் ஒரு ஒரு பெரிய விசித்திரம் தான். மகிழ்ச்சி மகிழ்ச்சி வாழ்த்துக்கள். வணக்கம் ரெயின்போ எஃப்எம், யார் எங்க இருந்து?
2: வணக்கம், எம் கந்தப்பட்டி, விவிஎஸ் கண்ணன்.
1: சொல்லுங்க கண்ணன்.
2: அதாவது பத்து பஸ் நாங்கள் படி போகும்போது ராணுவத்துக்கு போனா எப்படி நம்ம விரப்ப போவோம், அப்படி விரப்பாதி அப்படி நம்ம யார் பாக்குறாங்களான்னு திரும்பி திரும்பி பார்த்துட்டு போனேன். உள்ள போய் ஒரு நேரம் கூட என்னால எனக்கு என்னால உள்ள உட்கார முடியல, என்னால உட்கார முடியல உள்ள. என்னமோ நம்ம ஒண்ணு நம்ம கட்டி கட்டி போட்டு வச்ச மாதிரி எனக்கு உள்ள அப்படியே உள்ள எனக்கு அப்படின்னு அனாத மாதிரியே ஃபீல் பண்றேன். நான் பசங்க இருக்கு எல்லாமே இருக்காங்க, அப்படி இருந்து ஒரு அனாத மாதிரியே ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அப்படியே மாதிரி மனசு கொள்ளுமா இது இருக்கு, என்ன பண்றது அப்படி இப்படியே இருந்து இருந்து அன்னைக்கு ஒரே நான் ஃபர்ஸ்ட் நாளே நான் சொல்லாம நம்ம வீட்டுக்கு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். இது அப்ப ஒரு இது அது ஒரு காலம் வந்து நம்ம ஓடி ஆடி ஆத்து உள்ள மாதிரி ஓடி ஆடி இருந்துட்டு உனக்கு கிணத்து தண்ணி மாதிரி நம்மளால உள்ள உட்கார முடியல. நம்ம கொஞ்சமா இது பண்ணி அப்புறம் கொஞ்சமா போட்டு அப்படி இப்படியே அப்படி இப்படியே தப்பு பிடிச்சு ஒரு ஆறாவது வரைக்கும் படிச்சேன்
1: அவ்வளவுதான். ஆறாவது வரைக்கும்?
2: ஆமா ஆமா.
1: ரொம்ப சிறப்பு. அந்த ஆறு ஆண்டுகள் நினைவுகள் இன்னும் நம்ம மனசுல இன்னும் ஆசை போட்டுட்டே இருக்கு.
2: எவ்வளவோ நினைவுகள்
1: அதெல்லாம்
2: நம்ம மனசுக்குள்ள என்ன இருக்குது சொல்ல, பத்து நிமிஷம் பத்தாது அஞ்சு நிமிஷம் பத்தாது.
1: ஆடாடா ஆடாடா, அழகு. வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
2: நன்றி நன்றி.
1: ரொம்ப சிறப்பா போயிட்டு இருக்க நம்மளுடைய நிகழ்ச்சியில அடுத்ததா சாட்டை திரைப்படத்துல இருந்து பாடல் கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4, எல்லாமே எப்பவுமே சமதூரம்.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் முதல் நாள் முதல் அந்த மணி நேரம் நாம் பள்ளிக்கூடங்களில் சந்தித்த அந்த அனுபவங்கள் குறித்து பகிர்ந்துக்கிட்டு இருக்கோம். நம்மளுடைய வாழ்க்கை பயணத்தில் மறக்க முடியாத காலகட்டங்கள்னு பல சொன்னால் கூட பள்ளிக்கால நினைவுகளை ஒன்றாவது சொல்லாமல் நம்மால் இருக்க முடியாது. அந்த மாதிரியான அந்த முதல் நாள் இருக்க அடையப்பா, அதை குறித்து பகிர்ந்து கொண்டிருக்கிறோம், தொடர்ந்து பேசுவோம். வணக்கம், யார் இங்கிருந்து
1: பேசுறீங்க?
0: வணக்கம் சந்திரசேகர், நலமா இருக்கிறேன், நீங்க சொல்லுங்க.
1: மகிழ்ச்சியா? மகிழ்ச்சி ஐயா. முதல் நாள் முதல் அனுபவம் என்னுடைய கல்லூரியில பாத்தீங்கன்னா, என்னுடைய நட்புகளை கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் அந்த செமஸ்டர் ஹாலிடேஸ்ல பிரிஞ்ச
0: கல்லூரி காலங்கள் சொல்றீங்க.
1: ஆமா, அவங்க வாழ்க்கையில என்னென்ன நல்ல விஷயங்கள் எல்லாம் நடந்தது, என்ன செஞ்சாங்க அப்படிங்கறத முதல் நாள்ல வந்து நான் கேட்டேன். அப்ப வந்து எனக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. ஏன்னா ஒவ்வொரு ஆண்டும் அதே செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கறது காலேஜ்ல இந்த 3 வருஷம்னா பயணிப்பாங்கல்ல, அப்ப அவங்க கிட்ட நான் பேசி பழகிட்டேன். ரெண்டாவது, புதுசா யாராவது ஒரு ஸ்டூடெண்ட் அந்த கிளாஸ்ல வருவாங்க
0: பாருங்களேன்,
1: அவங்க கிட்ட நான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும் அப்படின்ட்டு முயற்சி எடுப்பேன். அவங்க கிட்ட போய் என்ன படிச்சிருக்கீங்க, என்ன எது, எந்த காலேஜ், அது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கேட்பேன். அப்படி எனக்கு 2 நண்பர்கள் கிடைச்சாருங்க. ஒருத்தவங்க தீபக், இன்னொருத்தவங்க வந்து சுதர்ஷன். இன்னைக்கு வரைக்கும் கூட அவங்க கிட்ட நட்பு அப்படிங்கறத பாராட்டினேன். முதல் நாள் முதல் அனுபவம் என்னன்னா, நமக்கு பிடிச்ச ஃபேக்கல்டி வராங்களா அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். மறக்க முடியாது இல்ல, ஒரு சில ஆசிரியர்கள் நம்ம கிட்ட ரொம்ப க்ளோஸா நடத்துக்குவாங்க மாதிரி ஐயா இல்லையா? அப்போ அவங்க வந்தாங்க அப்படின்னா அவங்க கூட ஆப்வியஸ்லி, ஆஹா இந்த கிளாஸ் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்ட்டு ஈகரா வெயிட் பண்ணி நம்ம அவங்க கிளாஸ்ல போய் நிறைய விஷயங்கள் அப்படிங்கறத கத்துக்குவோம். எல்லாத்தோட ஒருத்தருக்கொத்தர் இன்ட்ரடக்ஷன் பண்ணிப்போம். புதுசா யாராவது வந்தாங்கன்னா, என் பேர் இது, இவங்கதான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்னு அவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டு அவங்களையும் ஃப்ரெண்ட்ஸா மாத்திக்கிறது அப்படிங்கறதுதான் எங்களுடைய ஒரு தலையாய விஷயமாக இருந்தது. ஆமா,
0: ரொம்ப அழகா சொன்னீங்க. பள்ளி நாட்கள் குறித்து நாம் பகிர்ந்துட்டு இருக்கோம், ஆனால் நீங்கள் கல்லூரி காலங்கள் குறித்து பகிர்ந்தது ரொம்ப சுவையாகவும் சுவாரஸ்யமாக இருந்தது, ரொம்ப சிறப்பு உங்களுக்கு. வாழ்த்துக்கள். வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
2: வணக்கம் மணி சார்.
0: வணக்கம்.
2: ரொம்ப நாள் ஆச்சுங்கிட்ட பேசி, ராயப்பேட்டை வெங்கட்.
0: வெங்கட் சொல்லுங்க. வெங்கட்,
2: உங்க ஆர்ஜே இப்பதான் கேட்ட சீனியர் ஆர்ஜே உக்காண்டிருக்காரு மிஸ்டர் மணி சார், அந்த இது கேட்டு சொல்றேன்னா கரெக்டா சொல்லிட்டீங்க. அந்த விடுகதைக்கு வீரா சார் ரெஃபர் பண்ணிருக்காரு.
0: ஆஹா, சொல்லுங்க
2: சார். எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஐ அம் நவ 63. நாங்க 57 வருஷத்துக்கு முன்னாடி சாதாரண ஸ்கூல்லதான் போய் சேர்ந்தோம். அப்பவே வந்து நான் அழவே இல்லை, நல்லாவே அந்த யூனிஃபார்ம், அந்த காக்கி அண்ட் ஒயிட், இதுதான் அப்போ வந்து யூனிஃபார்ம்ன்றத. ஃபர்ஸ்ட் 3 டேஸ்க்கு மட்டும் கலர் ட்ரெஸ் என்ன தைக்கணும் அதெல்லாம் பண்ணணுன்றது வந்து அப்போ வந்து அது அவ்வளோ கம்பல்சரி கிடையாது. 1 வீக் 3 டேஸ் 1 வீக்குள்ள இது நீங்க பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீக்ல இருந்து நீங்க போட்டு வர்றோம். நாங்க அதே மாதிரி பண்ணோம். அங்க போனதையும் ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா, ஃபர்ஸ்ட் பெஞ்ச் மிஸ்ஸுக்கு எதிர்க்க, மேடத்துக்கு எதிர்க்க நம்ம உட்காரணும். ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஃபர்ஸ்ட் சீட், அதுதான் ஃபோக்கஸ். அதனால அப்சர்வேஷன், கேட்கறது, எழுதி போடுறத பாக்குறது, பேசாம இருக்கிறது, ஏன்னா மிஸ் எதிர்க்கே இருந்தாங்கன்னா பேச முடியாது. உடனே நோட்டீஸ் வரும், எல்லாம் பெறம்படிப்பாங்க. அப்பெல்லாம் நல்லாவே அடிப்பாங்க. நான் சொல்றது இப்பதான் 5-6 வருஷமா தான் 1008 ரூல்ஸ் வந்து

0: கூடாது அப்படின்றது. முன்னாடி எல்லாம் நாங்க அடி எல்லாம் வாங்கிருக்கோம், நல்லா கூட்டினா மறுநாள் பேரண்ட் கூட்டினாங்க, இவன் இது மாதிரி ஆராதனம் பண்றான், பேஷன்ஸ் திட்டுறான், டிகிரி பிடிக்கிறான், பெஞ்சுக்கு பெஞ்சு தாவறான், இப்படி எல்லாம் ஒரு கம்ப்ளைண்ட். அப்புறம் பாத்தீங்கன்னா லீவே போடாத அவார்டு எல்லாம்
1: வாங்கியிருக்கேன்,
0: அதுக்கு கூப்பிட்டு வச்சு கிரவுண்ட்ல
2: சர்டிபிகேட்
0: கொடுத்தான். அது வந்து மறக்க முடியாத ஒரு
2: இந்த பள்ளி நாட்கள் வாங்கின பரிசுகள் பாருங்களேன், விடுமுறை எடுக்காம வந்தா பரிசு, பாடவாரியா முதல் மதிப்பெண் எடுத்தா பரிசு, நோட்டு புத்தகங்கள் சரியான முறையில கையாளுற குழந்தைகளுக்கு பரிசு, இன்னொன்னு தெரியுமா, இன்னொரு பரிசு கொடுப்பாங்க, சாப்பாடு சிந்தாம சாப்பிட்டா பரிசு
0: கண்டிப்பாக சார்.
2: ஆமா,
0: அது வந்து மறக்க முடியாத ஒரு நாட்கள். இப்ப வந்து எல்லாமே காலத்தின் சூழ்நிலை கட்டாயத்துல
2: எல்லாம் மாறி போச்சு. நண்பர்களை பத்தி தொடர்ந்து பேசிட்டு இருக்க நாம நண்பன் திரைப்படுத்த பாடல்கள்.

0: Dude, எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும். அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
1: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம் 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கே, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
0: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
1: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
2: இணைந்திருக்கிறோம் இனிமையான நினைவுகளோடு. தொடர்ந்து பேசுவோம். வணக்கம், யார் எங்கிருந்து? வணக்கம்.
3: வணக்கம்,
2: சொல்லுங்க.
3: நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் சாவல்பட்டி கோபால்.
2: கோபால்
3: கோபால் கோபால்
2: வாங்க, கோபால் வாங்க.
3: ரொம்ப நாள் ஆச்சு பேசி.
2: வணக்கம் கோபால், சொல்லுங்க.
3: கோபால் கோபால் சரி. நான் சின்ன வயசுல எனக்கு வந்து ஸ்கூல்ல 1வது கொண்டு போய் சேர்த்தும் போது காது கையை இப்படி பின்னால வைப்பாங்க.
2: ஆமா, இந்த கை வந்து அந்த காதை தொடணும்.
3: எனக்கு எட்டுல அடம் இருந்தாலும் எப்படி இப்படி சொல்லி கொஞ்சம் எட்டி கிட்டி சேர்த்துட்டாங்க.
2: அது எப்படி சேர்க்க மாட்டாங்களே? சேர்த்துட்டாங்க,
3: சேர்த்துக்கிறாங்க. சரின்ட்டு என்ன பண்ணாங்க, 2-3 நாள் கழிச்சு ஸ்கூலுக்கு கொண்டு விட்டுறதுக்கு கூட்டு போனாங்க. புது தவச்சு, புது ஆப் தவச்சு, புதுசா சில்க் ஷர்ட் மாதிரி ஒண்ணு போட்டு போனேன். போட்டு போயிட்டு பக்கம் உட்காந்தா எல்லாம் கொஞ்சம் சுமாரான பசங்க, என்னோட கொஞ்சம் தெலுப்பு தெலுப்புலாம் இருந்தாங்க. பாத்து பயந்துட்டு என்ன பண்ணலாம், யூரின் போறேன்னு சொல்லிட்டு மிஸ் டீச்சர் டீச்சர் அழுத டெஸ்க் யூரின் போறேன்னு சொல்லிட்டு கம்பெனி வெட்டி வந்துட்டு வீட்டு
2: போட்டேன். ஐயோ, வீட்டுக்கேவா?
3: வீட்டுக்கே வந்துட்டேன். அப்புறம் என்ன பண்ணாங்க, எங்க வீட்டுல இருக்கிறவங்க திருப்பி எல்லாத்துலயும் வீட்டுக்கு வந்துருந்தாங்க. நான் இந்த மாதிரி அழுது இந்த மாதிரி சொன்னேன், எனக்கு எல்லாம் பயமாக்குது சொன்ன பிறகு என்ன பண்ணாங்க, திருப்பி கூட்டு போய் விட்டாங்க.
2: திருப்பி கூட்டு போய் ஸ்கூல்லயே விட்டாங்க.
3: விட்டாங்க, திருப்பி எங்க போறதுனா திருப்பி அழுது அங்கேயே உட்காந்துட்டு கம்பளம் வந்துட்டு சாயந்தரம் அந்த மாதிரி ஒரு 5-6 நாள் பண்ண அடிச்சாங்க. சரி, அந்த டீச்சர் வந்து கொஞ்சம் கண்டிப்பான டீச்சர் அடக்குது. ஃபர்ஸ்ட் நாள் புடிச்சு காதுக்கு இருந்தாங்க பாருங்க, அடுத்த நாள் எங்க அம்மா கிட்ட போய் சொல்லி இந்த மாதிரி டீச்சர் காதுக்கு இருந்தாங்கன்னு சொன்னேன். சரின்ட்டு இல்ல இல்ல நல்லா படிக்கணும் நீ சொல்லிட்டு டீச்சர் அப்புறம் தட்டி கொடுத்து அப்புறம் ரெகுலரா ஸ்கூலுக்கு போனேன். காலேஜ் டேஸ்ல அதே மாதிரி சார், 79 காலேஜ் படிக்கும் போது ஃபர்ஸ்ட் நல்லா, அப்ப வந்து பெல்ஸ் பேண்ட் போன்னு போறேன் நான் ஹீரோ மாதிரி போயிட்டு அங்க பார்த்தா இல்ல என்னோட தடு தினமும் 79 நல்ல ஞாபகம் இருக்கு. அட்னன்ஸ் கூப்பிட்டாங்க, நம்பர் அப்பெல்லாம் பேர் கிடையாது, 1057 என் நம்பர், 1057 எஸ் ஆர் சொல்லிட்டு உக்காந்துட்டேன். உக்காந்துட்டு 30 மணி நேரம் கழிச்சு காலேஜ் விட்டு வந்துட்டேன். 3-4 நாள் கழிச்சு திருப்பி காலேஜுக்கு
2: போனேன்.
3: அந்த மாதிரி லைஃப் எல்லாம் இருந்தது சார், மறக்க முடியாத லைஃப்.
2: ரொம்ப சிறப்பு கோபால், வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
3: வாய்ப்புக்கு நன்றி.
2: நன்றி நன்றி. பள்ளி நாட்கள்ல எவ்வளவு அழகான விஷயங்கள் எல்லாம் கோபால் சொல்லிட்டு இருந்தாரு பாருங்க. உன் பெயர் என்னப்பா அப்படின்னு கிளாஸுக்குள்ளே போனதான் ஆசிரியர் கேட்பாங்க. அப்படியே அப்படியே அவங்களுடைய அன்போடு கேட்டாலும் சரி, அவ கண்டிப்போடு கேட்டாலும் சரி, நம்ம பயத்தில் சொந்த பேரையே மறந்து தடுமாறி என் பேர் அப்படின்னு சொல்லலாம். அந்த காலங்கள்லாம் இருக்கு பாருங்க. அடே எப்பா, முதல் பெஞ்சில் போய் உட்காரதுக்காக சண்டை போட்டுக்கிட்டு உட்கார்ந்த அந்த நினைவுகள்லாம் தொடர்ந்து நாம் பகிர்ந்துக்கலாம். பசங்க திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருந்திருங்கள்.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 இணைந்திருக்கிறோம் நேயர்களே. இது உங்களுக்கான நிகழ்ச்சி ரெயின்போ மேடை. நிகழ்ச்சியில் நாம் விதவிதமான தலைப்புகள் குறித்து தினமும் பேசிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி பள்ளி நாட்கள் குறித்து பேசிகிட்டு இருக்கோம். தொடர்ந்து நேயர்களோடு பேசுவோம். வணக்கம். யார்?
1: வணக்கம் ராஜலட்சுமி.
0: வணக்கம் ராஜலட்சுமி, சொல்லுங்கள்.
1: ஒன்னாவதுலேருந்து அஞ்சாவது வரைக்கும் படித்தது ஞாபகமே இல்லை. ஏன்னா அழுதுகிட்டா தூக்கி கொண்டுட்டு போய் விட்டுட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஆறாவது படிக்கிறதுக்கு முதல் நாள் ஸ்கூலுக்கு போனப்ப இந்த மாதிரி பொம்பளை பசங்க ஆம்பளை பசங்களை அப்பதான் தனியா உட்கார வச்சாங்க. அது ஒரு அனுபவம். ஒன்பதாவது ஹைஸ்கூலுக்கு போகும்பொழுது அந்த இங்கிலீஷ்னா என்னன்னே தெரியாத ஒரு காலகட்டம். எங்க கிராமத்துல வந்து சும்மா வேஷம் மட்டும் எழுதுனா போதும் அப்படின்னு படிச்ச காலம் அது. புஸ்தகம் வந்து கொடுத்து அதை புரிஞ்சுக்கிட்டு அதெல்லாம் ரொம்ப அப்ப அந்த முதல் நாள் வந்து பசங்க மற்ற பசங்க எல்லாம் நல்லா படிச்சுதுங்க. எனக்கு வந்து அது ரொம்ப இதா இருந்துச்சு. அப்புறம் பழகிட்டு எல்லாம் படிச்சு ஏற்றுக்கிட்டேன். அது ரொம்ப அந்த அனுபவம் மறக்க முடியாது.
0: ஓஹோ ஓஹோ, சிறப்பா சொன்னீங்க, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: வணக்கம் சார்.
0: வணக்கம்.
2: நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கிறேன், நலமா இருக்கிறேன்.
2: செந்தில் கண்ணன் பேரலாம் சார்.
0: சொல்லுங்க செந்தில் கண்ணன்.
2: அதாவது சார், நான் ஒன்னாவது படிக்கும் போது சார் இந்த தலைய இப்படி சுத்தி தூடணும்ல?
0: ஆமா, அப்படிதான் சேர்ப்பாங்க. அப்ப
2: நான் டெக்னிக்கா இப்படி பின்பக்கமா தொட்டுட்டேன். எங்க சார் பாராட்டினாரு, பரவாயில்லையே தொட முடியாதுன்னு காமிக்காம தொடுறதுன்னு சொல்லி சொன்னாரு. ஆனா எல்கேஜி எல்லாம் ஈஸியா போனோம் சார். சின்ன பிள்ளை படிக்கும் இந்த குழந்தைகள் காப்பகம்னு இருக்கும் அப்ப.
0: ஆமா,
2: அப்ப எல்கேஜி மாரி கிடையாது. நான் அந்த அதுக்கெல்லாம் ஒழுங்கா போனோம் சார். ஆனா ஒன்னாவது வந்து என்னமோ திடீர்னு போகல. ஒரு நாள் எங்க சித்தப்பா வந்து அடிச்சு கொண்டாந்து விட்டாரு சார். அதுல இருந்து ஸ்கூல் லீவ் போடாம ஒழுங்கா போவோம் சார். அதாவது ஒன்னாவது 2 வருஷம் படிச்சேன் சார். கொஞ்சம் முன்னாடியே சேர்த்துட்டாங்க, அதுக்காக 1 வருஷம் எக்ஸ்ட்ரா போட சொல்லிட்டாங்க. அந்த இது மறக்க முடியாது சார். அது சார்லாம் ரொம்ப சார்லாம் பிடிச்ச சாரா இருப்பாங்க. பிடிச்ச சார் வரலாம் கிளாஸ் அட்டன் பண்ண
0: மாட்டேன்.
2: வயிற்று வலிக்கு படுத்துருவேன், கரைச்சி பஞ்சு போய் படுத்துருவேன் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு. கம்பைன் கிளாஸ் நடத்துவாங்க, அப்போ வந்து நமக்கு பிடிச்ச சார் வரலன்னா நான் போய் படுத்துருவேன், எனக்கு வயிற்று வலிக்குதுன்னு சொல்லிட்டு. அது ஒன்னாவது படிக்கும் போது. ஆமா சார்,
0: ரொம்ப சிறப்பா அழகா சொன்னீங்க, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ரொம்ப சிறப்பு. வைகாசி பிறந்தாச்சு திரைப்படத்து பாடல்கள்.

மழைக்காக ஒதுங்குவோம் பள்ளிக்கூட முழு நேர விளையாட்டு எங்க வாடா நாங்க.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் பள்ளிக்கூடம் போகாமலே பாசான கூட்டோங்க அப்படின்ற பாடலை கேட்டு முடிக்கும் போது, ஆஹா, பள்ளிக்கூடம் போனால் தானே பாஸ் ஆக முடியும், அடடா அதனுடைய நினைவுகள்லாம் சொல்லவா வேணும் அப்படின்னு நேயர்கள் காத்துட்டு இருக்காங்க. வணக்கம், யார் இங்கிருந்து?
1: வணக்கம் சார், மணி சார், வணக்கம்.
0: வணக்கம்.
1: சிறு வயதுல ஸ்கூல் போனதெல்லாம் நல்லா அருமையா கேக்குறீங்க. நான்லாம் வந்து 1ஆம் கிளாஸ் படிக்கும் போது சந்தோஷமா சார் என்னை கொண்டு போய் விட்டாங்க ஸ்கூல்ல. ஒரு சின்ன சிலைட வாங்கி ஒரு பல்பம் வாங்கி கையில கொடுத்தாங்க, பல்பம் எல்லாம் சாப்பிடாத அப்படின்னு சொல்லி விட்டாங்க. நான் எனக்கு வந்து ஆசிரியர் வந்து மோசஸ் சார்னு ஒருத்தர் இருந்தாரு, அவர் நல்லா அருமையான கத்து கொடுத்தாரு சார். நல்ல வகுப்பெல்லாம் நல்லா சொல்லி கொடுப்பாரு, நல்லா புரிய முடியாது சொல்லி கொடுப்பாரு, கதைகள்லாம் சொல்லி கொடுப்பாரு. அதே மாதிரி சின்ன வயசுல நம்ம அந்த ஸ்கூல்ல வந்து பால் பவுடர் எல்லாம் கொடுப்பாங்க, சத்துணவு.
0: ஆமா ஆமா
1: ஆமா. அதை வந்து சுருள் போட்டு நோட் புக்ல வந்து இருக்கிற பேப்பரை திருச்சி சுருள் வாங்கி நம்ம அந்த பால் பவுடர் கொண்டு ஒரு ஒருத்தவங்க பசங்க எல்லாம் லைன் அனுப்பாட்டி கொஞ்சம் கொஞ்சம் கொடுப்பாங்க. நாங்களே எல்லாம் அப்படியே ஒட்டிக்கிட்டு அவ்வளவு டேஸ்ட் ஆகும் சார். அப்ப அதே மாதிரி மதிய உணவு வந்து கோதுமை வேற நம்ம இது இந்த முட்டாசோள மாவு இந்த இது உப்மா எல்லாம் போட்டு கொடுப்பாங்க, சத்துள்ள மாவு சார். அதெல்லாம் அதெல்லாம் சாப்பிட்டு ருசியை பார்த்து அதெல்லாம் நம்மளாம் மறக்க முடியாது. அதே மாதிரி நல்ல
0: எனக்கு பேர் என்னங்க?
1: நல்லா பசு 2வது 2வது மார்க் இல்ல பசு
0: மார்க். உங்க பெயரை சொல்லுங்களேன்.
1: என்ன சார்
0: உங்க பேர் சொல்லுங்க?
1: பேர் சண்முகதுரை.
0: சண்முகதுரை, ரொம்ப நல்லா சொன்னீங்க, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. தொடர்ந்து பேசுவோம். வணக்கம், யார் இங்க இருந்து?
2: சார், கலா பேசுங்க சார்.
0: கலா, வணக்கம். கலக்கல் கலா சொல்லுங்க.
2: வணக்கம் சார். நீங்க சார், நான் ஸ்கூல்ல என் அம்மா எங்க அப்பா இது அம்மா இது மூணு அப்பா விட மாட்டாரு. ஒரே ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் வரைக்கும் அதுமே இருப்பேன். அப்புறம் சிக்ஸ்த் முடிச்சுட்டா பயிற்சி அதுதான் மாத்தி வர ஸ்கூல்ல. இப்போ ஒரு அளவுக்கு பட்டு முடிச்சு அந்த நினைவு ஒன்றும் மறைக்க முடியாது. ரொம்ப ஜாலியா இருக்காது.
0: அழுதுகிட்டே பள்ளிக்கூடம் போனோம், அதுக்கப்புறம் பள்ளியை விட்டு வரும்போது அழுதுகிட்டே வந்தோம், இனி இந்த பள்ளிக்கூடம் நமக்கு இடம் கொடுக்காதா.

0: இல்லையா?
1: எங்க அப்பா அப்படியே கூப்பிடுவோம், வாப்பா வாப்பா ஜன்னலுக்கு போவேன், வரவே மாட்டேன் எங்க அப்பா, அப்போ ஸ்கூல் போயிடுவோம் சண்டை வருவாரு, அப்பதான் எனக்கு ஜாலியா இருக்கும், அதே கிளாஸ் அனுப்பிப்பேன் படிக்கவே மாட்டேன், மிஸ் அட்மிட் இருப்பாங்க, அப்போ ஒரு மணி நேரம் அட்மிட் இருந்தேன், அது நினைப்பு வந்து ஜாலியா சார் வந்து மறுத்து நீங்க கொண்டு வந்து
0: ரொம்ப சிறப்பா இருந்தது கலா, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வணக்கம், யார் இங்கிறது?
2: ஹலோ,
0: வணக்கம்
2: சார். மாலை வணக்கம் சார்.
0: வணக்கம்.
2: சென்னை நோலம்பூர்ல இருந்து ராணி பேசுறேன்.
0: சொல்லுங்க ராணி.
2: சார் எங்க ஊரு திருவண்ணாமலை மாவட்டம். ஆரஞ்சு மிட்டாய் தெரியுமா சார் உங்களுக்கு?
0: ஏன், சுதந்திர தினத்தப்ப அதுதானே கொடுப்பாங்க அப்பெல்லாம்?
2: கலர் கலரா இருக்கும், அதை வாங்கிட்டு எங்க சித்துப்பா, ரெண்டு சித்துப்பா வாத்தியாரு, அதுல ஒரு சித்துப்பா சொல்லிட்டு போனாரு, ரெண்டாவது வாத்தியார், ரெண்டாவது கிளாஸ் வாத்தியார் சொல்லிட்டு போனாரு, காதை இப்படி ஒரு சைடா வச்சுக்கணும், அங்க வந்து சைட்டா வச்சுனாக்கா காது எட்டாது கைக்கு, நீ இப்படி வைக்கணும் அப்படின்னு அப்பா கூட வாங்க சொல்லி கொடுத்துட்டு போனாரு. அங்க போய் நான் அவர் என்ன சொன்னாரோ அதுக்கு ஆப்போசிட்டா பண்ண, இருணா இருணா இருணா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா காது கிட்ட கொண்டு வந்துடலாம் சொல்லிட்டு காது குச்சி திருகுனா இருப்பாரு, ஆட்டோமேட்டிக்கா கை போயிடுச்சு காது கிட்ட, ஒரே காமெடி சார். தம்மே வாங்கினாரு எங்கிட்டா, அந்த காது வச்சிருந்தோம்னா அடி சொன்னா செல்லம் தானே, நான் ஒரு பொண்ணு சித்துப்பாவா ரெண்டு சித்துப்பா வாத்தியாரு, அதெல்லாம் ஒரு மறக்க முடியாது சார், ரொம்ப நன்றி சார் உங்களுக்கு.
0: மகிழ்ச்சி மகிழ்ச்சி. பள்ளிக்கூடம் அப்படின்னாலே முதல் நட்பு, முதல் கண்டிப்பு, முதல் பாராட்டு, எல்லாமே வாழ்க்கையினுடைய முழுக்க தொடரும் ஒரு அழகான பாடங்கள். அது குறித்து தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். வணக்கம், யார் இங்கிருந்து?
3: வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
3: வேதாரண்யம் வட்டம் கருப்பம்புலம் தெற்கில் இருந்து சா சிவகுமார். நலமா இருக்கீங்க?
0: நல்லா இருக்கு சிவகுமார், சொல்லுங்க.
3: அதாவது நான் வந்து ஒன்னாவது சேர்த்தப்ப என்ன வந்து பாத்தீங்கன்னா, நான் வந்து பள்ளிக்கூடம் போக மாட்டேன், அழுதுகிட்டே இருப்பேன். அப்படி இருந்தாலும் பக்கத்து வீட்டு பெரியவங்க, பெரிய அண்ணங்கள் எல்லாம் இருப்பாங்க, அவங்க வந்து 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் படிப்பாங்க, அவங்களோட போய் உட்காந்துருவேன். ஏன்னா 1ஆம் வகுப்புல இல்லாம அவங்க கிளாஸ்ல போய் உட்காந்துருவேன்.
0: இது நல்லதா இது?
3: இல்ல, அது அப்ப வந்து அந்த அளவுக்கு விவரம் தெரியல, இருந்தாலும் அவங்க கூட தான் இருப்பேன் இருப்பேன் அடம் பிடிச்சிட்டு. அப்புறம் பக்குவத்துக்கு வந்த உடனே அப்புறம் 1ஆம் கிளாஸ் திரும்ப என் கிளாஸ்லயே போய் உட்காந்து படிச்ச நினைவுகள் எல்லாம் இருக்குங்க ஐயா.
0: ஆமா, அந்த பள்ளி நாட்கள்ல நாம விளையாடிய விளையாட்டு, நாம கற்றுக்கொண்ட பாடங்கள், அது மட்டும் இல்லாம புது புது வித்தைகள்லாம் கத்துக்கிட்டு இருப்போம். அந்த வித்தைகள் வாழ்க்கையில் நமக்கு பாடமாகவும் பாலமாகவும் அமைந்திருக்கும். அது குறித்து நேயர்கள் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, தொடர்ந்து பேசலாம். வணக்கம், யார்?
4: வணக்கம். வணக்கம் சார்.
0: வணக்கம்.
4: கோயம்பேட்டில் பார்த்திபன் சார், நல்லா இருக்கீங்களா சார்?
0: நல்லா இருக்கிறோம் பார்த்திபன், சொல்லுங்க.
4: ரொம்ப நேரம் ஆச்சு லைன் கிடைக்கிறது. கிடைச்சது பெரிய விஷயம் சார், ரொம்ப சந்தோஷம் உங்ககிட்ட பேசுறது.
0: ரொம்ப சிறப்பு, சொல்லுங்க பார்த்திபன். பள்ளிக்கூட நாட்கள் நம்ம குறித்து,
4: பள்ளிக்கூட நாட்கள்ல வந்து நான் 5 வயசுல 4 வயசு இருக்கும்போது சேர்க்கலான்னு பார்த்தாங்க, 5 வயசு ஆகும்போது. ஆனா சார் என்ன பண்ணாரு, காதை தொட்டு பாருன்னாரு, 8 தானு எட்டல, அப்ப இன்னும் 1 வருஷம் பொறுத்துவா, எப்ப 8தோ அப்ப நீ சேர்த்துக்கிறன்னாரு. சரி என்னடா இது தீர்மானம், அடுத்த வருஷம் போன காது எட்டுச்சு, சேர்த்துட்டாரு.
0: காதை பிடிக்கிறதுக்கே அவ்வளவு போராட்டம் இருந்தது அப்போ.
4: ஆமா, போராட்டம் ஆகிது. அப்புறம் வந்து 5th வரை ஒரு ஸ்கூல் இருந்தது, அப்புறம் 6th வேற ஸ்கூல் போனேன்.
0: ஆமா, தொடக்கப்பள்ளி அப்புறம்
4: வந்து, ஆமா உயர்நிலைப்பள்ளி. இப்படி படிச்சுட்டு இருந்தேன் சார், பெரிய விஷயம். அது மாதிரி இப்ப நான் 2.5 வயசுல சேர்த்துறாங்களே, அது மாதிரி இல்ல சார், குழந்தை பொண்ணு அதான் சொல்றேன், அதுக்கு தெரியுமே தெரியல சேர்த்துறாங்க.
0: ஆமா ஆமா ஆமா பார்த்திபன், மகிழ்ச்சி பார்த்திபன்.
4: மறக்க முடியாது.
0: பள்ளிக்கூட நாட்கள் அப்படின்னாலே அந்த காலத்தில் அப்போ நாம் போகும்போது அழுகையாக இருந்த அந்த அழுகை இப்போ நினைக்கும் போது சிரிப்பாகிறது இல்லையா? பள்ளி அப்படின்னாலே அது மகிழ்ச்சியான அனுபவங்கள் காட்டிலும் நெகிழ்ச்சியான அனுபவங்களில் நமக்கு நிறைய வாரி கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். பள்ளிக்கு போக அடம் பிடிச்சி காலம் போய் இப்போ மறுபடியும் அந்த பள்ளி நாட்களுக்கு போக மாட்டோமா அப்படின்னு ஏங்காத நெஞ்சங்களே இன்றைக்கி கிடையாது. ரொம்ப சிறப்பாக இந்த நிகழ்ச்சியில் பல நேர்கள் அவங்களுடைய பள்ளிக்கால நாட்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. மீண்டும் ஒரு நாள் நாம் பள்ளிக்கு போகலாம், நம்மை நாம் அங்கே தேடலாம், முட்டி போட்டு நின்ற இடத்தில் முத்தம் கொடுக்கலாம்ன்ற அந்த பாடல் வரிகள் தான் எனக்கு நினைவு வருது. அந்த பாடல் வரிகளை கேட்டுட்டே நினைவுகளை பகிர்ந்துக்கலாம்.

0: Hi, I'm Leslie Lewis, and you are tuned in to Drive Time on FM Rainbow 101.4.
1: Well, Mr. Ganesan, that is the track that I'm going to be playing for you. The reason why I cut it out is because it is already 40 seconds and 29 minutes past 6, which means at 6:30, about 15 seconds from now, we are going to take a quick 10-minute break for the news in Tamil. And at 6:40, Drive Time will resume. Please keep it tuned to FM Rainbow 101.4.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையை பெற்ற தலைவராக திகழ்வதாக மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் பாராட்டு தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி நிறுவனம் வழங்கும் சேவையிலிருந்து 3 செய்தி தொலைக்காட்சிகளின் ஒளிபரப்பு நிறுத்தப்பட்டிருப்பது கடும் கண்டனத்திற்கு உரியது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தொழில்நுட்ப கோளாறு காரணமாகத்தான் 3 செய்தி தொலைக்காட்சிகளின் ஒளிபரப்பு நிறுத்தப்பட்டதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் விளக்கம் அளித்துள்ளார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் பர்னீத் கவுர் மற்றும் குஷால் தலால் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். நீண்ட காலம் தொடர்ச்சி

0: ஆண்டுகளாக பணியாற்றி வரும் பிரதமர் என்ற சாதனையை படைத்துள்ள திரு நரேந்திர மோடிக்கு பாராட்டு தெரிவித்து மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இன்று புதுதில்லியில் அமைச்சரவை கூட்டம் தொடங்கியதும் பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அமைச்சர்கள் அனைவரும் எழுந்து நின்று கரகோஷம் எழுப்பி வாழ்த்துக்களை தெரிவித்தனர்.
1: பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சி.
0: இதனைத் தொடர்ந்து பிரதமருக்கு பாராட்டு தெரிவிக்கும் தீர்மானத்தை மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் முன்மொழிந்தார். திரு நரேந்திர மோடி 4,399 நாட்கள் பிரதமராக தொடர்ச்சியாக பணியாற்றியதன் காரணமாக இந்நாள் நமது ஜனநாயக வரலாற்றில் முக்கியமான மைல்கல்லாகும் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கு முன்னர் 1952 முதல் 1964 வரை பிரதமராக ஜவஹர்லால் நேரு 4,398 நாட்கள் பணியாற்றியதுதான் சாதனையாக இருந்ததாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டு நலனுக்கே முக்கியத்துவம் என்ற அடிப்படையில் செயல்பட்டு வருவதன் காரணமாக திரு நரேந்திர மோடி மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையை பெற்றுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பிரதமராக திரு நரேந்திர மோடி பதவியேற்றது முதல் மக்கள் நலனுக்காக நிறைவேற்றப்பட்ட திட்டங்களையும் பட்டியலிட்டு அந்த தீர்மானத்தில் பாராட்டு தெரிவிக்கப்பட்டுள்ளது. திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் இந்தியாவின் வளர்ச்சி புதிய சாதனைகளை படைக்கும் என்றும் அடுத்த 21 ஆண்டுகளுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கு எட்டப்படும் என்று முழுமையாக நம்புவதாகவும் அந்த தீர்மானத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே நாட்டின் வளர்ச்சிக்காக பிரதமர் ஆற்றிய பங்களிப்பு மகத்தானது என்றும் அதனை மத்திய அமைச்சரவை இன்று கொண்டாடியுள்ளதாகவும் மூத்த பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்து 12 ஆண்டுகள், இவருடைய பங்களிப்பு என்பது மகத்தானது. அந்த மகத்தான பங்களிப்பை இன்றைக்கு அவரது அமைச்சரவை கொண்டாடி இருக்கிறது. ஏழை மக்கள் கிட்டத்தட்ட 25 கோடி ஏழை எளியவர்கள் 12 ஆண்டுகால ஆட்சியினால் கை தூக்கி விடப்பட்டிருக்கிறார்கள். 12 ஆண்டுகளில் ஏற்பட்ட மிக முக்கியமான வளர்ச்சி என்பது அனைத்து தரப்பினரையும் உள்ளடக்கின ஒரு சமூகம் சார்ந்த ஒரு வளர்ச்சியாக இருக்கிறது என்பதையும் இந்த தீர்மானத்தில் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். மிக முக்கியமான இந்த 12 ஆண்டுகால காலகட்டத்தில் நடைபெற்ற முக்கியமான செய்திகளில் ஒன்று, அந்நிய தேசங்கள் நம் மீது பல்வேறு விதமான தாக்குதல்களை தொடுத்த போதும் நம்முடைய ஒரு வலிமையை நாம் அவர்களுக்கு காண்பித்து இருக்கிறோம். அதே மாதிரி அவருடைய தொலைநோக்கு பார்வை கனவு என்பது விக்சித் பாரத் என்று சொல்லக்கூடிய வளர்ந்த பாரதம். 2047 நாம் வந்து ஒரு வளர்ந்த தேசமாக சர்வதேச அளவில் நம்மை ஒரு வளர்ந்த பாரதமாக முன்னிறுத்த வேண்டும் என்ற ஒரு தொலைநோக்கு பார்வையோடு பல்வேறு திட்டங்களை அவர்கள் வந்து அமல்படுத்த வருகிறார்கள். இந்த திட்டங்கள் அத்தனையுமே நாங்கள் வந்து திறமேற்கொண்டு செய்வதற்கும் வகையிலும் நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்பதற்கும் இந்த அமைச்சரவையானது தீர்மானத்தை நிறைவேற்றி தங்களுடைய உறுதிப்பாட்டை வந்து வெளிப்படுத்தி இருக்கிறது.
0: தமிழக முதலமைச்சர் திரு விஜய் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை இன்று புதுதில்லியில் சந்தித்து பேசினார். மரியாதை நிமித்தமாக இந்த சந்திப்பு நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதனைத் தொடர்ந்து குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணனையும் திரு விஜய் சந்தித்து பேசினார். பின்னர் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் திருமதி சோனியா காந்தி, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி ஆகியோரையும் முதலமைச்சர் சந்தித்து ஆலோசனை நடத்தினார். நிதி ஆயோக் ஆட்சி மன்ற குழு கூட்டத்தில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் தில்லி சென்றுள்ளார். இக்கூட்டம் நாளை நடைபெறவுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி நிறுவனம் வழங்கும் ஒளிபரப்பு சேவையிலிருந்து 3 செய்தி தொலைக்காட்சிகளின் ஒளிபரப்பு நிறுத்தப்பட்டிருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மின்வெட்டினால் பொதுமக்கள் படும் அவதி, தொடரும் பாலியல் வன்கொடுமைகள், சட்டம் ஒழுங்கு சீர்கேடு உள்ளிட்ட செய்திகளை ஒளிபரப்பியதால் தவேக அரசு இந்த 3 சேனல்களை முடக்கியுள்ளதாக குறை கூறியுள்ளார். ஜனநாயகத்தின் 4வது தூணான ஊடகங்கள்தான் அரசின் தவறுகளை சுட்டிக்காட்டுவதிலும் மக்களின் அன்றாட பிரச்சினைகளை அரசுக்கு எடுத்துச் செல்வதிலும் முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். ஊடகங்களின் குரல் வளையை நெரிப்பதன் மூலம் ஆட்சியின் அவலங்கள் மக்களிடம் சென்றடையாமல் தடுத்திட முடியும் என்று தவேக அரசு எண்ணுவதாகவும் அவர் கூறியுள்ளார். தவேக அரசின் இந்த நடவடிக்கை பத்திரிகை சுதந்திரத்திற்கு எதிரானது என்றும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். ஊடகங்களின் குரல் வலையை நெரிக்கும் வகையில் தவேக அரசு செயல்படுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தவேக அரசுக்கு எதிரான செய்திகளை ஒளிபரப்பியதற்காக 3 செய்தி சேனல்கள் அரசு கேபிளில் இருந்து நீக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். இந்த நடவடிக்கை வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றும் அந்த சேனல்களின் ஒளிபரப்பு தொடர தவேக

0: அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். அஇஅதிமுகவும் தவிக அரசின் இந்த நடவடிக்கைக்கு கண்டனம் தெரிவித்துள்ளது. 3 செய்தி சேனல்கள் அரசு கேபிளில் முடக்கப்பட்டதற்கு தொழில்நுட்ப கோளாறுதான் காரணம் என்று கூறுவது ஏற்க முடியாது என்று அக்கட்சி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே தொழில்நுட்ப கோளாறு காரணமாகத்தான் 3 செய்தி தொலைக்காட்சிகளின் ஒளிபரப்பு நிறுத்தப்பட்டதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: 3 சேனல்கள் முடக்கப்பட்டது என்பது சரியான வார்த்தை கிடையாது. சம்பந்தப்பட்ட தொலைக்காட்சி நிறுவனங்களினுடைய தலைமை அதிகாரிகளுக்கு நேரடியாக தொடர்பு கொண்டு நாங்கள் பேசியிருக்கிறோம். சில செட்டாப் பாக்ஸஸ்ல மட்டும் தற்காலிகமாக அது வந்து ஒளிபரப்ப முடியாத ஒரு சூழல் இருக்கு. அப்ப இதை மேற்பார்வை செய்யறதுக்கு ஒரு வெண்டார் கூட நம்ம வந்து ஏற்கனவே அக்ரிமெண்ட் போடப்பட்டிருக்கு. அவர்கள் வந்து சென்னையில துரிதமாக செயல்பட்டு முழு வீச்சில் அதை சரி செய்வதற்காக செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதனால இது வந்து வேற தனி காரணமோ அல்லது முடக்கப்பட்டதோ என்பது ஏற்புடையதல்ல. அப்வேகமா அந்த வெண்டார்ஸ் வந்து வேலை செஞ்சிருக்கிறாங்க. மேலும் தொழில்நுட்ப வல்லுநர்களும் அதுல வந்து சேர்ந்து வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கு.
0: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: சுமார் 3.1 கிலோமீட்டர் முதல் 5.8 கிலோமீட்டர் உயரம் வரை மத்திய வங்கக்கடல் பகுதிகள் முதல் கடலோர கர்நாடகா பகுதிகள் வரை கடலோர ஆந்திர பிரதேசம் மற்றும் உள் கர்நாடகா வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். திருநெல்வேலி மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், தேனி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். நாளை முதல் வரும் மே 14 வரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை படிப்படியாக குறையக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் இன்று ஆய்வு மேற்கொண்டார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள பள்ளிவாசல்களில் பணியாற்றும் உலமாக்களுக்கு மானிய உதவியுடன் இருசக்கர வாகனம் வாங்க விரும்புவோர் உரிய ஆவணங்களுடன் சிறுபான்மையினர் அலுவலகங்களில் வரும் 30ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்குமாறு ஆட்சியர் திருமதி ஸ்னேகா கேட்டுக் கொண்டுள்ளார். தென்மண்டல காவல்துறை தலைவர் திரு விஜயேந்திர பிதாரி தலைமையில் உயரதிகாரிகள் பங்கேற்ற ஆலோசனைக் கூட்டம் இன்று திருநெல்வேலியில் நடைபெற்றது. விழுப்புரம் அருகே நேரிட்ட சாலை விபத்தில் 2 பேர் உயிரிழந்தனர். விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் பர்னீத் கவுர் மற்றும் குஷால் தலால் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். துருக்கியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவு 2வது சுற்று ஆட்டத்தில் பர்னீத் கவுர் 143-142 என்ற புள்ளிக் கணக்கில் அமெரிக்காவின் சிட்னி செலன்வெர்ஜரை வென்றார். குஷால் தலால் 2வது சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் ரிஷப் யாதவை வென்றார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் போட்டித் தொடரில் இந்தியாவின் ஹர்திக் பாண்டியா காயம் காரணமாக பங்கேற்க மாட்டார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜாக்ரேப் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மணிகா பத்ரா, மானவ் தாக்கர் இணை பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. தகுதிச் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை போலந்தின் மரேக் படோஸ்கி, சுசன்னா வைல்கோஸ் இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையை பெற்ற தலைவராக திகழ்வதாக மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் பாராட்டு தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி நிறுவனம் வழங்கும் சேவையிலிருந்து 3 செய்தி தொலைக்காட்சிகளின் ஒளிபரப்பு நிறுத்தப்பட்டிருப்பது கடும் கண்டனத்திற்கு உரியது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தொழில்நுட்ப கோளாறு காரணமாகத்தான் 3 செய்தி தொலைக்காட்சிகளின் ஒளிபரப்பு நிறுத்தப்பட்டதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் விளக்கம் அளித்துள்ளார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் பர்னீத் கவுர் மற்றும் குஷால் தலால் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

ஹலோ ஹலோ ஹலோ, வெல்கம் பேக். 40 minutes past 6, யூவ் டியூன் இன் டு எஃப்எம் ரெயின்போ ஆன் 101.4 அண்ட் டிரைவ் டைம் வித் மீ ஷிஃபாலி கண்டினியூஸ். மிஸ்டர் கணேசன், என்ஜாய் யுவர் ரிக்வெஸ்ட். பேக் ஸ்ட்ரீட் பாய்ஸ் வித் அஸ் லாங் அஸ் யூ லவ் மீ.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் ரெயின்போ எஃப்எம் 101.4

0: ஆண்களே, ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் அன்பு நண்பன் மணி. நேர்களே, நாம் பல விதமான தலைப்புகள் குறித்து தினந்தோறும் ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் பல விதமான தலைப்புகளில் பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் ரெயின்போ சாட் பாக்ஸ் அப்படின்ற அந்த நிகழ்ச்சி வந்தாலே நமக்குள்ள ஒரு குதூகலம். ஏன்னா நமக்கு பிடித்த பாடல், பிடித்தமான பண்பலையில், பிடித்தமான நேரத்தில் கேட்கறதுன்றது ரொம்ப பெரிய மகிழ்ச்சி தானே. அந்த மகிழ்ச்சியில் நீங்களும் இணைந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 2986000038 என்ற எண்ணுக்கும், 2952055554 என்ற எண்ணுக்கும் தொடர்பு கொண்டு உங்கள் விருப்ப பாடல்களை நீங்கள் கேட்கலாம். நான் உங்கள் விருப்ப பாடல்களை ஒளிபரப்பதற்கு தயாராக இருக்கிறேன். முதல் நேயர் வணக்கம், யார் இங்கிறது?
1: வணக்கம் சார், மயிலாப்பூர்லேருந்து பட்டாபிங்க.
0: பட்டாபி சார், சொல்லுங்க.
1: எனக்கு மன்னன் படத்திலிருந்து அம்மா என்று அழைக்காத உயிரில்லையே அந்த பாடல்.
0: சரி, என்ன திடீர்னு அந்த பாடல் கேக்குறீங்க?
1: அதாவது அந்த பாடல் வந்த பிறகுதான் நான் என்னோட அம்மாவை நினைச்சு பாத்தேங்க. உண்மையில ரொம்ப அப்பதான் எங்களுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, எல்லாம் பண்ணாங்க. அந்த இருக்கிற உயிரில் நம்ம செய்ய வேண்டிய பணிகள் எல்லாம் மறந்துட்டோம். இப்ப வந்து அது போது நம்ம அது கஷ்டமா இருக்கு. அதுதான்
0: அபிராமி சிவகாமி கருமாரி மகமாயி திருக்கோயில் தெய்வங்கள் நீதானம்மா. அன்னைக்கு அன்றாடம் அபிஷேகம் அலங்காரம் புரிகின்ற சிறு தொண்டன் நான் தான். என்ன வரிகள் இல்லையா?
1: கேட்போம்.
0: ஆமா, கேட்கும் போதே நம்மை உருக்குகிற பாடல் வாலி வரிகள்ல கே ஜே யேசுதாஸ் அவருடைய குரல்ல இளையராஜா அவருடைய இசையில உருவான பாடல் இதோ நமக்காக.
1: நன்றி.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 இணைந்திருக்கிறோம் நேயர்களே. இது நமக்கான நிகழ்ச்சி ரெயின்போ சாட் பாக்ஸ். இந்த நிகழ்ச்சியில் நேயர்களுடைய விருப்ப பாடல்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததா யாருடைய விருப்ப பாடல் வரப்போகுதுன்னு கேட்டுலாம். வணக்கம், யார் இங்கிருந்து?
1: வணக்கம் சார்.
0: வணக்கம்,
1: அம்பத்தூர்லேருந்து ரவி.
0: சொல்லுங்க ரவி, உங்க விருப்ப பாடல்கள் டப்புன்னு சொல்லுங்க.
1: படம் வந்து ஒருமை குரல், விடியே கதை எழுது.
0: விடியே கதை எழுது, இதோ உங்களுக்காக அந்த பாடல் கேட்டு நின்றுங்க.

0: Dude, எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும். அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
1: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம் 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கு. அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
0: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
1: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட் விசிட் பண்ணுங்க.
2: வீட்டு செலவுக்கு பணம் கொடுங்க ஹஸ்பண்ட் சார்.
3: இந்த மளிகைக்கு 15,000, காய்கறிக்கு 2,000.
2: அப்புறம் கரண்ட் பில்லுக்கு
3: இப்பதான் 0 ஆச்சே, எப்படி கொடுக்க முடியும்?
2: ஆமாங்க, மறந்துட்டேன், சோலார் பேனல் தான் மாட்டியாச்சே. அப்போ மிச்சமான அந்த 4,000 ரூபாய்க்கு ஷாப்பிங் போலாமே.
3: கண்டிப்பா, பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
4: அவசர அவசரமா ஆபீஸ் கிளம்பி போயிட்டு இருக்கும் போது, தலை சுத்துற அளவுக்கு வெயில்ல நிக்கும் போது, சட்டுன்னு ஒரு கிளைமேட் மாறி ஜில்லுன்னு ஒரு தூறல்
5: போட்டா ஒரு மழை துளி என்னை
4: உச்சி வெயில்ல அம்மா மொட்டை மாடியில காய வச்ச துணிய போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லும் போது, வாய்க்குள்ளேயே மொணரிட்டு மேல போறீங்க. அப்போ மோட்டர் நிறைஞ்சு மாடி ஃபுல்லா தண்ணியா இருந்தா, ஈவினிங் ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது டிராபிக்ல நிக்கும் போது லேசான காத்து அந்த ஷர்ட் காலருக்கும் கழுத்துக்கும் இடையில பட்டா

0: இந்த மாதிரி உங்களோட எல்லா சிச்சுவேஷன்ஸ்க்கும் ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டெல்லாம் இங்க இருக்கு. நம்ம ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே தூள்.
1: ஹே, ஆஃப்டர் மூவி போலாமா?
2: ஏமா, மனுஷனுக்கு 1008 பிரச்சனை இருக்கு. சரியா தூங்குறது இல்ல, சரியா சாப்பிடுறது இல்ல, சரி பிடிச்சத சாப்பிடலாம்னா மாச கடைசி வேற கையில காசு இல்ல. நீ மட்டும் எப்படிமா இவ்வளவு ஃப்ரெஷ்ஷா எல்லா டைமும் இருக்கிற?
1: மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு மச்சி.
2: இவ ஒருத்தி எப்ப பார்த்தாலும் புலவர் மாதிரி பேசிக்கிட்டு.
1: இப்ப என்ன உனக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் கேளு.
2: இரு, ஊர் வீட்லயே நான் க்வெஸ்சன் கேக்குறேன். சாப்பிட வேண்டியது
1: காய்கறிகளும் பழங்களும்.
2: சாப்பிட கூடாதது
1: ஜங்க் ஃபுட்ஸும் கூல் ட்ரிங்க்ஸும்.
2: செய்ய வேண்டியது
1: 8 மணி நேரம் தூங்குறதும் உடற்பயிற்சியும்.
2: செய்ய கூடாதது
1: தூங்காம மொபைல் பாக்குறதும் 9 மணிக்கு மேல சாப்பிடுறதும்.
2: வலிமைக்கு
1: உணவு,
2: அமைதிக்கு
1: இசை,
2: கோபம் வந்தா
1: மெடிடேஷன்,
2: சோகமானா
1: புத்தகம்.
2: போதும் போதும் போதும், புரிஞ்சிருச்சு. நான் இனிமே இதே ஃபாலோ பண்ணிக்கிறேன். மூவிக்கு டைம் ஆச்சு, கிளம்பலாமா?
1: போலரைட்.
3: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
4: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். கூட்டாட்சி தத்துவத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் தேசிய ஜனநாயக கூட்டணி செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அகமதாபாத் மெட்ரோ ரயில் 2ம் கட்ட திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. நேரடி அந்நிய முதலீடு தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் நடத்திய வான்வழி தாக்குதலில் 13 பேர் உயிரிழந்தனர். ஆசிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தான்யா ஹேமந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். கூட்டாட்சி தத்துவத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் தேசிய ஜனநாயக கூட்டணி செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் பங்கேற்ற கூட்டத்திற்கு பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். வளர்ச்சியின் வேகத்தை

0: விரிவுபடுத்தவும் இது உதவியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த 12 ஆண்டுகளுக்கும் மேலாக தேசிய ஜனநாயக கூட்டணி நிலையான ஆட்சியை வழங்கி வருவதோடு மட்டுமன்றி அனைத்து துறைகளிலும் வளர்ச்சியை உறுதி செய்துள்ளதாகவும் பிரதமர் அதில் குறிப்பிட்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற உறுதிப்பாட்டுடன் தொடர்ந்து அனைவரும் ஒருங்கிணைந்து பணியாற்றுவோம் என்றும் பிரதமர் கூறியிருக்கிறார். நாட்டின் பிரதமராக 4,399 நாட்கள் தொடர்ச்சியாக பணியாற்றி சாதனை படைத்ததற்காக வாழ்த்து தெரிவித்த முதலமைச்சர்களுக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அகமதாபாத் மெட்ரோ ரயில் 2 கட்ட திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், 2,169 கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக தெரிவித்தார். ஆந்திர மாநிலம் அமராவதியில் மத்திய அரசு ஊழியர்களுக்கான குடியிருப்பு வளாகத்தை கட்டுவதற்கும் இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக அவர் கூறினார். 8,000 பேர் தங்கும் அளவிற்கு 1,299 கோடி ரூபாய் செலவில் இந்த குடியிருப்பு வளாகம் கட்டப்பட உள்ளதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். கடற்படைக்கு 449 கோடி ரூபாய் செலவில் அதிநவீன கருவிகளை வாங்குவதற்கான ஒப்பந்தத்தில் பாதுகாப்பு அமைச்சகம் கையெழுத்திட்டுள்ளது. பெங்களூருவைச் சேர்ந்த தனியார் நிறுவனம் ஒன்றிடமிருந்து இந்த கருவிகள் கொள்முதல் செய்யப்பட உள்ளதாக பாதுகாப்புத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. சுயசார்பு இந்தியா இயக்கத்திற்கு வலு சேர்க்கும் வகையிலும் உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்திற்கு ஆதரவு அளிக்கும் வகையிலும் இந்த ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளில் நிறைவேற்றிய சாதனைகள் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டியதாகும் என மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி கூறியுள்ளார். செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்த அவர், வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற பிரதமர் திரு நரேந்திர மோடியின் உறுதிப்பாடே இதற்கு காரணம் என குறிப்பிட்டார். அனைத்து துறைகளிலும் சாதனை படைக்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் கூறினார். பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளதாகவும் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்தார். கல்வித்துறையின் வளர்ச்சிக்காக மிகப்பெரிய அளவில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தமாக தேசிய கல்விக் கொள்கை திகழ்கிறது என பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் கல்வி உச்சி மாநாட்டில் பங்கேற்று அவர் பேசினார். மத்திய அரசின் கடந்த 12 ஆண்டுகால சாதனைகளில் இந்த சீர்திருத்த நடவடிக்கை முக்கிய இடம்பெற்றுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். மாணவர்களின் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு இந்த கல்விக் கொள்கை உருவாக்கப்பட்டதாகவும் அமைச்சர் கூறினார். மத்திய அரசின் குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு வழங்கும் திட்டத்தின் மூலம் 16 கோடிக்கும் மேற்பட்ட ஊரக குடியிருப்புகள் பயனடைந்திருப்பதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இது தொடர்பாக மத்திய நீர்வளத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், 81% ஊரக பகுதிகளுக்கு பாதுகாப்பான குடிநீர் இந்த திட்டத்தின் கீழ் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2019 இந்த திட்டம் தொடங்கப்பட்டபோது ஊரகப் பகுதிகளில் உள்ள 3,23,00,000 குடியிருப்புகள் மட்டுமே குழாய் மூலம் குடிநீர் வசதி பெற்றிருந்ததாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தற்போது 16 கோடி குடியிருப்புகள் இந்த வசதியை பெற்றிருப்பதாக அந்த செய்திக்குறிப்பு மேலும் தெரிவிக்கிறது. ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்கான உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை வழங்கும் 3 கட்ட திட்டத்திற்காக 96 நிறுவனங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இதன் மூலம் 12,822 கோடி ரூபாய் முதலீடு உறுதி செய்யப்பட்டிருப்பதாக ஜவுளித்துறையின் செய்திக்குறிப்பு கூறுகிறது. இதில் 22 விண்ணப்பங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஹோமியோபதி மருத்துவ முறை குறித்து தவறான செய்திகளை வெளியிடுவதை ஊடகங்கள் தவிர்க்க வேண்டும் என அதற்கான தேசிய ஆணையம் கேட்டுக் கொண்டுள்ளது. ஹோமியோபதி மருத்துவ முறை தொடர்பாக பல்வேறு தவறான தகவல்கள் பரப்பப்படுவதை அடுத்து தேசிய ஹோமியோபதி ஆணையம் இந்த வேண்டுகோளை விடுத்திருக்கிறது. 2020 ஆண்டு இயற்றப்பட்ட சட்டத்தின்படி ஹோமியோபதி சட்டப்பூர்வமான மருத்துவ சிகிச்சை முறை என்றும் அந்த ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஹோமியோபதி மருந்துகள் அனைத்து மருந்து கட்டுப்பாடு வாரியத்தால் ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ளதாகவும் அதில் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அது

0: ரூபாய்க்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: நேரடி அந்நிய முதலீடு தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய தொழில் வளர்ச்சித்துறையின் இணைச் செயலர் திரு சுமித் ஜரகல், கடந்த 12 ஆண்டுகளில் நேரடி அந்நிய முதலீடு 169% வளர்ச்சி கண்டுள்ளதாக தெரிவித்தார். உற்பத்திக்கான இந்தியா இயக்கம்

0: சிறு நிதி நிறுவனங்களுக்கான கடன் உத்தரவாத திட்டத்தை நீட்டிக்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இதன்படி இந்த திட்டம் ஆகஸ்ட் மாதம் இறுதி வரை அல்லது 20,000 கோடி ரூபாய் அளவிற்கு உத்தரவாத தொகை வழங்கும் வரை நீட்டிக்கப்படுவதாக நிதியமைச்சகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதுவரை இந்த திட்டத்தின் கீழ் 770 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பீகாரில் சமூக பாதுகாப்பு ஓய்வூதிய திட்டங்களின் பயனாளிகளுக்கு 1,100 கோடி ரூபாயை அம்மாநில முதலமைச்சர் திரு சம்ராஜ் சௌத்ரி இன்று விடுவித்துள்ளார். இந்த தொகை 94 லட்சத்திற்கும் மேற்பட்ட பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் நேரடியாக வரவு வைக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் மாநிலங்களவை உறுப்பினர் திருமதி சுஷ்மிதா தேவ் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். புதுதில்லியில் மாநிலங்களவைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணனை சந்தித்து தமது ராஜினாமா கடிதத்தை அவர் சமர்ப்பித்தார். ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் நடத்திய வான்வழி தாக்குதலில் 13 பேர் உயிரிழந்தனர். மக்கள் குடியிருக்கும் பகுதிகளை குறிவைத்து பாகிஸ்தான் இந்த தாக்குதலை நடத்தியதாகவும் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றும் ஆப்கான் அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஆப்கான் வான்வழி பகுதிக்குள் அத்துமீறி நுழைந்து பாகிஸ்தான் இந்த தாக்குதலை நடத்தியுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கிடையே ஆப்கானிஸ்தானில் செயல்படும் தீவிரவாத முகாம்களை குறிவைத்துதான் தாக்குதல் நடத்தப்பட்டதாக பாகிஸ்தான் கூறியுள்ளது. இந்த தாக்குதலில் 26 பேர் கொல்லப்பட்டதாகவும் பாகிஸ்தான் அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தான்யா ஹேமந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-17 21-18 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் இஷிகா ஜெய்ஸ்வாலை வென்றார். புகெட் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரித்திகா தாக்கர் சோனாலி சிங் இணை 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. உஸ்பெகிஸ்தான் கோப்பைக்கான செஸ் போட்டியின் 3வது சுற்று முடிவில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகேசி முதலிடத்தில் உள்ளார். பிரேசிலின் சா ஜோஸில் நடைபெற்று வரும் சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரிஷா கோயல் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் பர்னீத் கவுர் மற்றும் குஷால் தலால் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். துருக்கியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவு 2வது சுற்று ஆட்டத்தில் பர்னீத் கவுர் 143 142 என்ற புள்ளிக்கணக்கில் அமெரிக்காவின் சிட்னியை வென்றார். குஷால் தலால் 2வது சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் ரிஷப் யாதவை வென்றார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் போட்டித் தொடரில் இந்தியாவின் ஹர்திக் பாண்டியா காயம் காரணமாக பங்கேற்க மாட்டார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கூட்டாட்சி தத்துவத்திற்கு வலுசேர்க்கும் வகையில் தேசிய ஜனநாயக கூட்டணி செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அகமதாபாத் மெட்ரோ ரயில் 2வது கட்ட திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. நேரடி அந்நிய முதலீடு தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் நடத்திய வான்வழி தாக்குதலில் 13 பேர் உயிரிழந்தனர். ஆசிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தான்யா ஹேமந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் ரெயின்போ எஃப்எம் 101.4 இணைந்திருக்கிறோம். ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் தொடர்ந்து நேயர்களுடைய விருப்ப பாடல்கள் வரிசையில் அடுத்த பாடல். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: வணக்கம் சார், நான் சோலைமேட்ல இருந்து நூறு முகமது பேசுறேன்.
1: சொல்லுங்க நூறு முகமது, உங்களுடைய பாடல்
2: படம் தாய் மூகாம்பியை. அதுல ஜீனத்து பட்டுமேனி இளஞ்சிட்டுமேனி அந்த படத்தை.
1: அப்படியா, ஜீனத்து பட்டுமேனியா?
2: ஆமா சார்.
1: ஓகே, ஆனா அது தொடங்குற வார்த்தைகள் வேற ஏதோ ஒரு தொடங்குமோ
2: தெரியல சார்.
1: யாருடைய குரல்ல இந்த பாடல் சொல்லுங்க பாப்போம்.
2: சுசிலா, சுசிலாவும் கூட எஸ்பிபியா தீபன் சக்கரவர்த்தியா தெரியல.
1: ஓகே சரி, அந்த பாடல் இதோ உங்களுக்காக.
2: ஓகே ஓகே,
1: கேட்டேன்னு
2: நன்றி.

ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் ரெயின்போ எஃப்எம் 101.4 ரெயின்போ சேட் பாக்ஸ் நிகழ்ச்சிகள் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 குறித்த அன்றாட தகவல்கள் இன்னும் சில நொடிகளில் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: And for more World Cup news from the BBC, go to bbc.com/football.
1: World Football Update from the BBC.
2: ये है आकाशवाणी और आप सुन रहे हैं FM रेनबो।
3: ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் ரெயின்போ எஃப்எம் 101.4 ரெயின்போ சேட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 குறித்த அன்றாட தகவல்கள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டோம். ரெயின்போ சேட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் வர இருக்கிற நேயர் வணக்கம், யார் எங்கிறது பேசுறீங்க?
4: ஹலோ,
3: வணக்கம்.
4: வணக்கம் சார்.
3: வணக்கம். உங்க விருப்ப பாடல் சொல்லலாம். நீங்க
4: கண்ணில் தெரியும் கதைகள் படத்திலிருந்து
3: கண்ணில் தெரியும் கதைகள் திரைப்படத்திலிருந்து பாடல் இதோ உங்களுக்காக வந்துட்டு இருக்கு, கேட்டேன்.

காற்றின் கரங்கள்ல கதை சொல்ற அந்த குரல் காணாத கண்களில் கனவுகள் விதைக்கும். தூரத்து தாயின் தாலாட்டு போல தொலைந்த மனங்களுக்கு நெருக்கம் தரும் ஓசை. மலை தாண்டி கடல் தாண்டி பறந்து வந்து மனங்களோட எல்லைகளை இணைக்கிற பாலம். அறிவின் விளக்கா செய்தியும் சிந்தனையும் ஒலிக்கிற காற்றலைகள். அன்பின் மொழியில உலகத்தை இணைக்கிற நம்பிக்கையின் குரல். சேர்த்து சொன்னா சமூகத்தோட இதய துடிப்பு. வானொலி

0: உங்களை பார்த்து யாரும் அச்சச்சோன்னு சொல்ல வச்சிடாதீங்க.
1: மது அருந்து விட்டு வாகனம் ஓட்டாதீர்.
0: அக்கறையுடன் சொல்வது உங்கள் ரெயின்போ எஃப்எம் 101.4.
2: Dude, எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும். அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
3: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம், 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கே, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
2: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
3: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
2: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட் விசிட் பண்ணுங்க.
4: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
5: ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. தொடர்ந்து நேயர்கள் விருப்ப பாடல்கள் வரிசையில் வணக்கம்.
6: வணக்கம் சார்.
5: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
6: தேவிகா பல்லாவரத்திலிருந்து பேசுறேன்.
5: சொல்லுங்க தேவிகா, உங்க விருப்ப பாடல்.
6: படம் வந்து சிவகாசி, பாட்டு வடா வடா வடா வடா தோழா, வாழ்ந்து பார்ப்போம் வாழ்ந்து பார்ப்போம் வாடா, நீயும் நானா நீயும் நானா ஒன்னா, அந்த பாட்டு போடுங்க சார்.
5: இதோ அந்த பாடல் உங்களுக்காக கேட்டிருந்தேன்.
6: ரொம்ப நன்றி சார்.

0: மனசுக்கு துள்ளலான நமக்கு விருப்பமான பாடல்கள் கேட்டுக்கிட்டு அந்த வரிசையில் அடுத்த பாடல். வணக்கம்
1: சார். வணக்கம் சார்.
0: வணக்கம் சத்யநாராயணன் சொல்லுங்க.
1: சத்யநாராயணன் கோயம்புத்தூர் சார்.
0: சொல்லுங்க, மகிழ்ச்சி சொல்லுங்க
1: சார். படம் வந்து வருஷம் 16.
0: ஆஹா,
1: பாடல் வந்து பழமுதிர் சோலை.
0: உங்களுக்காகத்தான் இல்லையா?
1: ஆமா சார்.
0: ரைட், மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் உங்களுக்காக.
1: நன்றி சார்.

0: சுத்துற அளவுக்கு வெயில்ல நிக்கும் போது சட்டுன்னு ஒரு கிளைமேட் மாறி ஜில்லுன்னு ஒரு தூறல்
1: போட்டா ஒரு மழை துளி என்னை
0: உச்சி வெயில்ல அம்மா மொட்டை மாடியில காய வச்ச துணிய போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லும் போது வாய்க்குள்ளேயே மொண்ணரிட்டு மேல போறீங்க. அப்போ மோட்டர் நிறைஞ்சு மாடி ஃபுல்லா தண்ணியா இருந்தா ஈவினிங் ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது டிராபிக்ல நிக்கும் போது லேசான காத்து அந்த ஷர்ட் காலருக்கும் கழுத்துக்கும் இடையில பட்டா

0: இந்த மாதிரி உங்களோட எல்லா சிச்சுவேஷன்ஸ்க்கும் ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டெல்லாம் இங்க இருக்கு. நம்ம ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே தோளு.
1: ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் ரெயின்போ எஃப்எம் 101.4 நிறைவு பகுதிக்கு நாம் வந்தாச்சு. விதவிதமான பாடல்கள், நம்மளுடைய மனதை நினைக்கக்கூடிய பாடல்கள்லாம் நாம் கேட்டு மகிழ்ந்தோம். நேயர்கள் பல நேயர்கள் நினைக்கக்கூடிய பாடல்கள்லாம் சில நேயர்கள் அவங்களுடைய விருப்ப பாடலாக கேட்டாங்க. நம்ம எல்லாருக்குமான பாடலாக அந்த பாடல் அமைந்தது. நிறைவான பாடலாக ஒரு பாடல் நமக்காக வர இருக்கிறது. அதை கேட்கக்கூடிய நேயர் வணக்கம், யார் இங்கிருந்து? வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
2: வணக்கம், குமார் பேசுறேன், கூடாஞ்சேரியில இருந்து.
1: சொல்லுங்க குமார்.
2: பழைய பாண்டியா படத்துல அத்திக்காய் காய் காய் அந்த பாட்டு ஏன்னா மனைவிக்கு பிடித்தது, மனைவி நோ மோர் அவங்க. இப்ப 3 மாசம் ஆச்சு, அதனால அவங்க நானும் எவ்வளவு வருஷமான ஒரு 6-7 மாசமா ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன் இந்த நம்பரு. இன்னைக்குதான் காட் கிரேஸ் கிடைச்சது. அத்திக்காய் காய் காய் அவங்க எப்பவுமே கேட்பாங்க.
1: இந்த வரிகள்லாம் கவனிச்சிருக்கீங்களா? இந்த படத்துல வரக்கூடிய இந்த பாடல் வரிகள்,
2: பாடல் வரிகள் சிவாஜி கணேசன்.
1: ஆமா, அத்திக்காய் காய்
2: மாமா மாமான் பாட்டு கூட எம்ஆர் ராதாவோட பாடுங்க பாரு.
1: ஆமா, அது இந்த படத்துல தான் வரும் இல்லையா?
2: ஆமா
1: ஆமா. உறவங்காய் ஆனாலும் பருவங்காய் ஆகும், என்னை நீ காயாது, என்னுயிரும் நீ அல்லவோ. மாதுளங்காய் ஆனாலும் என் உள்ளங்காய் ஆகும், என்னை நீ காயாது, என்னுயிரும் நீ
2: அல்லவோன்னு.
1: அடடா, நல்ல நினைவுகளை அப்படியே நமக்கு தூக்கிட்டு வந்து தரக்கூடிய ஒரு பாடல்கள்ல ஒன்று பலே பாண்டியா திரைப்படத்திலிருந்து ஒரு அழகான பாடல்
2: பாண்டியா
1: உங்களுக்காக வருகிறது. இந்த நிகழ்ச்சியின் நிறைவு பாடல்.
2: ரொம்ப நன்றி, வாய்ப்புக்கு நன்றி.
1: நன்றி
2: மணி சார்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டு மகிழ்ந்த நிகழ்ச்சி ரெயின்போ சாட் பாக்ஸ். நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். கூட்டாட்சி தத்துவத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் தேசிய ஜனநாயக கூட்டணி செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் பங்கேற்ற கூட்டத்திற்கு பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். வளர்ச்சியின் வேகத்தை விரைவுபடுத்தவும் இது உதவியுள்ளதாக அவர் கூறியுள்ளார். கடந்த 12 ஆண்டுகளுக்கும் மேலாக தேசிய ஜனநாயக கூட்டணி நிலையான ஆட்சியை வழங்கி வருவதோடு மட்டுமின்றி அனைத்து துறைகளிலும் வளர்ச்சியை உறுதி செய்துள்ளதாகவும் பிரதமர் அதில் குறிப்பிட்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற உறுதிப்பாட்டுடன் தொடர்ந்து அனைவரும் ஒருங்கிணைந்து பணியாற்றுவோம் என்றும் பிரதமர் கூறியுள்ளார். நாட்டின் பிரதமராக 4,399 நாட்கள் தொடர்ச்சியாக பணியாற்றி சாதனை படைத்ததற்காக வாழ்த்து தெரிவித்த முதலமைச்சர்களுக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இதேபோல் தமக்கு வாழ்த்து தெரிவித்த குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவுக்கும் குடியரசு துணைத் தலைவர் திரு சிபி ராதாகிருஷ்ணனுக்கும் பிரதமர் நன்றி தெரிவித்துள்ளார். தமிழக முதலமைச்சர் திரு விஜய் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை இன்று புதுதில்லியில் சந்தித்து பேசினார். மரியாதை நிமித்தமாக இந்த சந்திப்பு நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதனைத் தொடர்ந்து குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணனையும் திரு விஜய் சந்தித்து பேசினார். பின்னர் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் திருமதி சோனியா காந்தி, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி ஆகியோரையும் முதலமைச்சர் சந்தித்து ஆலோசனை நடத்தினார். நிதி ஆயோக் ஆட்சி மன்ற குழு கூட்டத்தில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் தில்லி சென்றுள்ளார். இக்கூட்டம் நாளை நடைபெறவுள்ளது. தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி நிறுவனம் வழங்கும் ஒளிபரப்பு சேவையிலிருந்து 3 செய்தி தொலைக்காட்சிகளின் ஒளிபரப்பு நிறுத்தப்பட்டிருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருப்பதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இது தொடர்பாக

தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மின்வெட்டினால் பொதுமக்கள் படும் அவதி, தொடரும் பாலியல் வன்கொடுமைகள், சட்டம் ஒழுங்கு சீர்கேடு உள்ளிட்ட செய்திகளை ஒளிபரப்பியதால் தவிக அரசு இந்த 3 சேனல்களை முடக்கியுள்ளதாக குறை கூறியுள்ளார். ஜனநாயகத்தின் 4வது தூணான ஊடகங்கள்தான் அரசின் தவறுகளை சுட்டிக்காட்டுவதிலும் மக்களின் அன்றாட பிரச்சினைகளை அரசுக்கு எடுத்துச் செல்வதிலும் முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். ஊடகங்களின் குரல் வளையை நெரிப்பதன் மூலம் ஆட்சியின் அவலங்கள் மக்களிடம் சென்றடையாமல் தடுத்திட முடியும் என்று தவிக அரசு எண்ணுவதாகவும் அவர் கூறியுள்ளார். தவிக அரசின் இந்த நடவடிக்கை பத்திரிகை சுதந்திரத்திற்கு எதிரானது என்றும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். ஊடகங்களின் குரல் வளையை நெரிக்கும் வகையில் தவிக அரசு செயல்படுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். இத்தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தவிக அரசுக்கு எதிரான செய்திகளை ஒளிபரப்பியதற்காக 3 செய்தி சேனல்கள் அரசு கேபிளில் இருந்து நீக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். இந்த நடவடிக்கை வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றும், அந்த சேனல்களின் ஒளிபரப்பு தொடர தவிக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். அஇஅதிமுகவும் தவிக அரசின் இந்த நடவடிக்கைக்கு கண்டனம் தெரிவித்துள்ளது. 3 செய்தி சேனல்கள் அரசு கேபிளில் முடக்கப்பட்டதற்கு தொழில்நுட்ப கோளாறுதான் காரணம் என்று கூறுவது ஏற்க முடியாது என்று அக்கட்சி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே தொழில்நுட்ப கோளாறு காரணமாகத்தான் 3 செய்தி தொலைக்காட்சிகளின் ஒளிபரப்பு நிறுத்தப்பட்டதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். காவிரி டெல்டா மாவட்டங்களில் தடையின்றி மும்முனை மின்சாரம் வழங்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இத்தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், காவிரி டெல்டா மாவட்டங்களில் பயிரிடப்பட்டிருக்கும் குறுவை பருவ நெற்பயிர்கள் போதிய அளவு தண்ணீர் இன்றி கருக தொடங்கியுள்ளதாக வெளியான செய்திகளை சுட்டிக்காட்டியுள்ளார். இதனை கருத்தில் கொண்டு ஒரு நாளைக்கு குறைந்தது 18 மணி நேரமாவது தடையற்ற மும்முனை மின்சாரம் வழங்க வேண்டும் என்றும், குறுவை தொகுப்புடன் 5,000 ரூபாய் இடுபொருள் மானியம் வழங்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் பர்னீத் கவுர் மற்றும் குஷால் தலால் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். துருக்கியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவு 2வது சுற்று ஆட்டத்தில் பர்னீத் கவுர் 143-142 என்ற புள்ளிக்கணக்கில் அமெரிக்காவின் சிட்னி செலன்வெர்ஜரை வென்றார். குஷால் தலால் 2வது சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் ரிஷப் யாதவை வென்றார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் போட்டித் தொடரில் இந்தியாவின் ஹர்திக் பாண்டியா காயம் காரணமாக பங்கேற்க மாட்டார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜாக்ரேப் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மணிகா பத்ரா மானவ் தாக்கர் இணை பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. தகுதிச் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை போலந்தின் மரேக் படோஸ்கி சூசன்னா வெல்லாக்ஸ் இணையை வென்றது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

ஹலோ ஹலோ ஹலோ, குட் ஈவினிங் அண்ட் வெல்கம். 6 minutes past 8 ஆன் அ ஃபைன் வென்ஸ்டே ஈவினிங். யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஹவ் டியூன்ட் இன் டு ஆகாஷ்வாணி சென்னைஸ் எஃப்எம் ரெயின்போ ஆன் 101.4. ஃப்ரெண்ட்ஸ் இன் புதுச்சேரி ஆர் லிஸ்னிங் டு அஸ் ஆன் எஃப்எம் ரெயின்போ 102.8, அண்ட் அஃப்கோர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்ஸ்வேர் ஹவ் டியூன்ட் இன் வயா த நியூஸ் ஆன் ஏஐஆர் ஆப். குட் ஈவினிங் அண்ட் வெல்கம் டு மியூசிக் பை த பே வித் மீ ஷிஃபாலி. Some amazing music is what I'm going to be promising you for the next 53 and a half minutes. These are going to be English

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் ரெயின்போ எஃப்எம் 101.4 இணைந்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ராகங்கள். நான் உங்கள் மணி நேயர்களே.

0: ரெயின்போ ராகங்கள்.
1: ரெயின்போ ராகுங்க நிகழ்ச்சியில் வர இருக்கிற முதல் பாடல் இளையராஜா அவர்கள் இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ரா அவர்களின் குரலில் உருவான பாடல் சிறைச்சாலை திரைப்படத்திலிருந்து.

இனிமையான பாடல்களால் இதயம் நிறைந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ராகங்கள் தொடர்ந்து நம் மனங்களை இன்னும் மறுமலர்ச்சி செய்ய வருகிறது. பூவே உனக்காக திரைப்படத்திற்காக உன்னிகிருஷ்ணன் பாடிய பாடல் பழனி பாரதி வரிகளில், எஸ் ஏ ராஜ்குமார் இசையில்.

ரெயின்போ ரிவைன். காலத்தை வென்ற காவிய பாடல்களை சுமந்து வரும் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ரிவைண்ட், ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம், ரெயின்போ எஃப்எம் 101.4 ரெயின்போ ரிவைண்ட் நிகழ்ச்சி உங்களுக்காக வழங்க வந்திருப்பது உங்கள் அன்பு நண்பன் மணி. ரெயின்போ ரிவைண்ட் நிகழ்ச்சியின் முதல் பாடலாக பி வி ஸ்ரீனிவாஸ், பி சுஷிலா குரலில், கே வி மகாதேவன் இசையில் வீர அபிமன்யு திரைப்படத்திலிருந்து பாடல்.

காதில் எழுந்து நிற்கிறது வீடு, அவன் இருப்பதுவும் படுப்பதுவும் குருவி வாழும் கூடு. இருப்பவங்க கொடுக்கணும், இல்லாதவே எடுக்கணும். இருப்பவங்க கொடுக்கணும், இல்லாதவே எடுக்கணும். அதை தடுப்பவரை மறுப்பவரை சட்டம்.

விதவிக்கிற ஏழைக்காக திட்டம் போடணும், பொருளை சரிசமமா பங்கு வைக்க சட்டம் போடணும், குவிய குவிய விளைவதெல்லாம் கூறு போடணும், குவிய குவிய விளைவதெல்லாம் கூறு போடணும், ஏழை குடிசைக்குள்ளே பா

தடுக்கும் நாட்டு ஜனங்களிலே மேடு பள்ளம் தேசத்தையே கெடுக்கும் சாலையிலே மேடு பள்ளம் வண்டியை தடுக்கும் நாட்டு ஜனங்களிலே மேடு பள்ளம் தேசத்தையே கெடுக்கும் ஏழை மனம் கோபப்பட்டா என்னென்னமோ நடக்கும் ஏழை மனம் கோபப்பட்டா என்னென்னமோ நடக்கும் அதை எண்ணி பார்த்து நடந்து கொண்டான் நின்று

0: பூவா தலையா திரைப்படத்துல இருந்து
1: பூவா தலையா போட்டா தெரியும் நீயா நானா பார்த்து விடு.
2: கமான் கிளாப் 1.

கண்டா தான் சுண்ட சொல்லும், கண்டவன் வாயை கிண்ட சொல்லும். காசிருந்தா தான் சுண்ட சொல்லும், கண்டவன்

நேயர்களே, தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்திலிருந்து வந்துள்ள செய்தி குறிப்பு. 2026-27 கல்வியாண்டிற்கான இளநிலை பட்டப்படிப்புகளுக்கான சேர்க்கை பிவிஎஸ்சி அண்ட் ஏஹெச் மற்றும் பிடெக். 2026-27 கல்வியாண்டிற்கான கால்நடை மருத்துவம் மற்றும் கால்நடை பராமரிப்பு படிப்பு, உணவு தொழில்நுட்ப பட்டப்படிப்பு, கோழி இன தொழில்நுட்ப பட்டப்படிப்பு மற்றும் பால் வள தொழில்நுட்ப பட்டப்படிப்பு ஆகிய இளநிலை பட்டப்படிப்புகளுக்கான சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் பல்கலைக்கழக இணையதளம் https://adm.tanuvas.ac.in மூலமாக 17/6/2026 மாலை 5 மணி வரை வரவேற்கப்படுகின்றன. அயல்நாடு வாழ் இந்தியர், அயல்நாடு வாழ் இந்தியரின் குழந்தைகள், அயல்நாடு வாழ் இந்தியரின் நிதி ஆதரவு பெற்றோர் மற்றும் அயல்நாட்டு மாணவர்கள் 17/7/2026 மாலை 5 மணி வரை இணையதளம் மூலமாக விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம். இணையதள விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். பிற வடிவ விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும். தகவல் தொகுப்பேடு, சேர்க்கை தகுதிகள், தேர்வு செய்யப்படும் முறை மற்றும் இதர விவரங்களை www.tanuvas.ac.in மற்றும் https://adm.tanuvas.ac.in என்ற பல்கலைக்கழக இணையதளங்களிலும் காணலாம். ரெயின்போ எஃப்எம் 101.4 இணைந்திருக்கிறோம் நேயர்களே. ரெயின்போ ரிவைண்ட். தொடர்ந்து வரும் பாடல் யார் நீ திரைப்படத்திற்காக கண்ணதாசன் வரிகளில், சுஷிலா குரலில். இதோ பாடல்

ரெயின்போ ரிவை நிகழ்ச்சியில் மனங்களை புதிதாக வைத்திருக்கும் பழைய திரைப்பட பாடல்களின் அணிவகுப்பில் அடுத்ததாக நமக்காக வர இருக்கிற பாடல் டி எம் சவுந்தரராஜன் எல்.ஆர். ஈஸ்வரி குரலில் வாலிவரிகளில் உருவான பாடல் பணம் படைத்தவன் திரைப்படம்.

ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் ரெயின்போ எஃப்எம் 101.4 ரெயின்போ ரிவை நிகழ்ச்சி இணைந்திருக்கிறோம். நேயர்களே, நேரம் 10:47. தொடரும் பாடல் 1000-இல் ஒருவன் திரைப்படத்திற்காக வாலிவரிகளில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் சுஷிலா குரலில் இதோ உங்களுக்காக பாடல்.

ரெயின்போ ரூமை நிகழ்ச்சியில் காலத்தை வென்ற காவிய பாடல்களை நாம் வரிசையாக பார்த்து வந்தோம் நேயர்களே. எப்பொழுதும் இந்த 10 மணியிலிருந்து 11 மணி வரைக்குமான இந்த நிகழ்ச்சியில் பழைய பாடல்கள் கேட்குறோம். அப்படின்னா உறங்குவதற்கு முன்பாக உறக்கம் சொல்லித்தரக்கூடிய பாடல்களாகும். நம்ம மனசை அப்படியே ரிலாக்ஸாக வச்சு இன்றைய நிகழ்வுகளை, இன்றைய நாளை நிறைவாக்கிய தருணமாக இந்த பாடல்களை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் நேயர்களே. அந்த வரிசையில் ரெயின்போ ரிவை நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக வெண்ணிற ஆடை திரைப்படத்திலிருந்து பாடல் உங்களுக்காக வந்துட்டுருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இந்த பாடலோடு இந்த நிகழ்ச்சியிலேருந்து நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. மற்றொரு நல்ல சந்தர்ப்பத்தில், நல்ல தருணத்தில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் மணி. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்.
3: திசையெட்டும் இசையை அசைபோட வைக்கும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, திருச்சி எஃப்எம் 102.1, ரெயின்போ எஃப்எம் 101.4. இனிமையான இரவு பொழுதில் இதம் தரும் பாடல்களோடு ராம் சரோசன். மன்னனை தேடுவோமா?

மின்னல் ஒளியன கண்ணை பறித்திடும் அழகோ தேவதையோ, மின்னல் ஒளியன கண்ணை பறித்திடும் அழகோ தேவதையோ, அங்கம் ஒரு தங்க குடம் அழகெனில் மங்கை ஒரு கங்கை நதி உலகெனில் துள்ளும் மிதட்டேன் தான் அள்ளும் கரம்மான் தான் மஞ்சம் மதில் வஞ்சிக் கொடி வருவாள் சுகமே, வருவாள் சுகமே தருவாள் மகிழ்வேன் கண் காவியம் பண்பாடிடும் பெண்ணோ.

கிழக்கே போகும் ரயில் படத்திலிருந்து பாடல் கேட்டோம். ஆகாஷ்வாணியில் இணைந்திருக்கிறோம். மனசு மயங்கும் சிகப்பு ரோஜாக்கள் படத்திலிருந்து அடுத்த கானம்

11:20 கடிகாரமுள் நெருங்கி கொண்டிருக்கும் வேளையில் இணைந்திருக்கிறோம். மனசு மயங்கும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 மனசு கிறங்கும். ஆயிரம் மலர்கள் இணைந்து அமுத கீதங்களை பாடுகிறது.

இரவும் மயங்கும் இனிமையான பாடல் நிழல்கள் படத்திலிருந்து கேட்டோம். இணைந்திருக்கிறோம் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில். அடுத்ததாக உமாரமணன் உன்னிமேனன் பாடிய ஒரு கைதியின் டைரி படத்திலிருந்து பாடல்.

இதயம் கணக்கும் பாடல்களின் தொகுப்பில் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, திருச்சி எஃப்எம் 102.1, ரெயின்போ எஃப்எம் 101.4. கிழக்கு

0: மனசு மயங்கும் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம். பதினாறு வயது நிலை கிழக்கே போகும் ரயில், சிகப்பு ரோஜாக்கள், புதிய வார்ப்புகள், நிறம் மாறாத பூக்கள், நிழல்கள், ஒரு கைதியின் டைரி, கடலோர கவிதைகள், வேதம் புதிது, கிழக்கு சீமையிலே படங்களிலிருந்து தொடர்ந்து பாடல்களை கேட்டுக்கொண்டிருந்தோம். நிகழ்ச்சி நிறைவாக நாடோடி தென்றல், கருத்தம்மா படங்களிலிருந்து அடுத்தடுத்து பாடல்கள். இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணியோடு. காற்றோடு நீங்கள், உங்களோடு ராம் சரோசன்.
1: மணியே மணி குயிலே, மாலை இளங்கதிரழகே, கொடியே கொடிமலரே,

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இந்த புத்தம் புதிய நாளில் உலகம் முழுவதும் அமைதி நிலவ வேண்டும். அனைத்து உயிர்களின் வாழ்விலும் இன்பம் நிறைய வேண்டும். வாழ்த்துக்களோடு விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, திருச்சி எஃப்எம் 102.1, ரெயின்போ எஃப்எம் 101.4.
2: காற்றின் மொழி.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

0: 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் கலசபாக்கம் கே என் அமரேசன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். பள்ளிக்கொண்டா பி ஆர் கணேசன் அவர்கள் தவில். கஜபதனா என்று தொடங்கும் பாபநாசம் சிவன் பாடல். ஸ்ரீரஞ்சனி ராகம் ஆதிதாளம்.

அடுத்து நமாமி என்று தொடங்கும் கணபதி சச்சிதானந்தா பாடல், வருணப்பிரியா ராகம், ஆதிதாளம்.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் கலசபாக்கம் கே என் அமரேசன் அவர்களின் நாகஸ்வரேசியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து காம்போதி ராகத்தில் அமைந்த குழலூதி மனமெல்ல

0: இதுவரை கலசபாக்கம் கே என் அமரேசன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். பள்ளிக்கொண்டா பி ஆர் கணேசன் அவர்கள் தவில்.
1: ஆகாஷ்வாணி விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4
2: அருள்மணி மாலை.

கணையாழி கொண்டு சென்ற காற்றின் மைந்தனே, அவனி வாழ் மக்கள் துயரம்.

நேரம் 5:28. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 தெய்வீக ராகம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பி. உன்னிகிருஷ்ணன் பாடிய ஹனுமன் சாலிசா.

நேரம் 5:28. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 தெய்வீக ராகம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பி. உன்னிகிருஷ்ணன் பாடிய ஹனுமன் சாலிசா.